0: வீட்டுக்கு வீடு தானே போன் கேள்விப்பட்டுக்கிற, ஒரு வீட்டுக்குள்ளே போன் பாத்தியா?
1: என்னது சவுண்ட்?
0: சவுண்ட் ஆஃப் மியூசிக்.
1: Are you free?
0: ஐயோ, ஒரேடியா பிரியா இருக்கிறானா? அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாத்தையும் பண்ணினுக்கிறேன். சரியா, நம்ம அடிச்சிட்றாங்க. என்னாச்சு?
1: ஆல்மோஸ்ட் ஓவர். ஃபைனல் டச் குடுக்குறேன்.
0: ஆ, குடு குடு. என்னாண்ட எப்ப குடுக்குற?
1: நேர்ல வாங்க, குடுக்குறேன். எப்ப மீட் பண்ணலாம்?
0: 22 ஏக்கர் வீடு, நம்ம ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காது. போயிடும்.
1: அந்த மார்பிள் சவுண்டிங் கிட்ட மீட் பண்ணலாமா?
0: ஆ, சரி.
1: பை தி வே, உங்களுக்கு என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும்?
0: ட்ரெஸ்ஸா? நமக்கு வேண்டியதெல்லாம் ட்ரெஸ் நனைஞ்சிருக்கணும். அவ்வளவு தான் கேட்ச் மை பாயிண்ட்.
1: நீங்க ரொம்ப நாட்டி.
0: நீ மட்டும் கம்மி நாட்டியா? நீதான் ரொம்ப நாட்டி.
1: அது சரி, இன்னைக்கு நீங்க என்ன ட்ரெஸ்?
0: ட்ரெஸ்ஸா? ஐயோ, அத்தியம் கேக்குற. துணிக்கடா மாதிரி மயில் கணக்குல தொங்குது. சரி, நீ என்ன கலர் ட்ரெஸ்?
1: பிளாக் அண்ட் ஒயிட்.
0: பிளாக் அண்ட் ஒயிட்டா? ரிலீஸ் ஆயிடுறேன். பாட்டுல வர மாதிரி
1: வந்துடுறேன்.
2: யாருமா போன்ல?
1: பத்திரிக்கைக்காரங்கப்பா. நம்ம ஆர்ட் எக்ஸிபிஷன் இல்ல.
2: ஏமா சும்மர?
1: ஜல்தோஷம் பிடிச்சிருக்கு, இதுல கூட சந்தேகமா?
2: புரிஞ்சு போச்சு. அந்த பையன் அவன் மேல தண்ணி அடிச்சான்ல, ஜன்னியே வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல.
1: என்னமாச்சு?
2: அப்ப ஜுரமா தான் இருக்கும். எதுக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கமா? டிஸ்கனெக்டே பண்ணிடு.
0: ரெடியா? சொல்லு பீம்பாய் அந்த லாக்கர்ல இருந்து 6 லட்சம் ரூபாய் எடுத்து இந்த அவினாஷி நாய்
2: நான்
0: நாயோட முகத்துல விட்டறி. அதுக்கப்புறம் பிடிஓ வரும்.
2: அது எதுக்கு?
0: அதுல போட்டிருக்காக்கும்.
2: எல்லாத்துக்கும் ஒரு ஆக்கும் ஆக்கமும் இருக்கு. மேலபடி
0: கேட்ச் மை பாயிண்ட்.
2: பாயிண்டா? ஐயோ பாட்டி, முள்ளைக்கு பத்த மாதிரி 10,000 ரூபாய் ஆயிட்டு பாயிண்ட்டுக்கு.
3: நீ தைரியமா போ, எல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன். நீதி 10,000 எப்ப தருவாய்?
2: 10,000? 5,000 தானே மிச்சம்.
3: இது பெங்களூர் ஆக்கும். விலவாசி எல்லாம் ஏறி போயிடுத்து. நிர்பந்தம் இல்லை. நமக்கு வேண்டாம், நாங்க போறோம்.
2: வாடகை ஒரு பாட்டி இருந்தா போதும். என் பொண்ணு 8 பேருக்கும் ஒரே நாள் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவேன். ஏதாவது பண்ணி தொலைங்க.
0: பீம்பாய் பீம்பாய் இதெல்லாம்
3: என்னது?
0: உனக்கும்
3: கஷ்டம்
0: பேப்பர் போட
3: மாட்டேன். தீவிர வாசனை வருது.
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எப்பறம் கொஞ்சம் போடுங்க சார்.
3: ஆச்சரா ஐயா கொண்டு போய் கொண்டு.
0: சரிங்க.

0: சாப்பிடுங்க.
1: வீக்கா ஃபீல் பண்ண கூடாது. ஐயோ ரொம்ப முக்கியமான வேலையா போறேன், ஸ்ட்ராங்கா டெம்பா ஃபீல் பண்ணும்.

0: அடுப்புல வச்சானா, அடுப்பு உள்ளார வச்சானா, ஃபயர் இன்ஜின் வந்ததா நீ மொழுகுது, இது ஊதி குடிச்சு நின்னா மத்தியானம் ஆயிடும். வாழ்க்கை பிரச்சனை, நேத்துக்கு இன்னைக்கு அழிச்சா மாதிரி இருக்கிறயா, சூப்பு ஊப்பு குடிச்சு உடம்பு தேத்திக்க.
1: சொன்னா கேளு, நான் பாஸ், குடி.
2: அளவு சொல்லுப்பா,
0: இப்ப என்ன பேப்ப எடுத்து போக முடியும்?
3: ரெட்டை கொழுத்து பாக்கி.
0: எஸ் நீங்க
3: எடுத்துட்டு போலாமா?
4: டேய் மைக்கேலே, மைக்கேலே, மைக்கேலே, மைக்கேலே,
3: பாப்பாச்சா
0: எப்படி
3: எடுத்துட்டு போயிடலாம்ப்பா?
4: என்ன பாப்பா அடிக்கிறேன்,
0: அடிக்காம வேற என்ன செய்யும்? துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு போனா லைசன்ஸ் வேணாமா? மாட்டிக்க மாட்டேன்.
4: நீ என்ன சொல்லவோ?
0: அந்த பைய எடுத்துக்க, சின்ன பொருள் எடுத்து
4: நிர்வாகம்
0: அடிக்க வேணாம். பணப்பட்டி இருக்கிற ரூம் கண்டுபிடிக்கணும். இது அதே ரூம்,
4: அதே ரூம் சுத்துதா?
0: சொன்ன மாதிரி வாங்கிட்டாம்பா.
3: ஐயோ, கீழே மறந்து வச்சிட்டா, மன்னிச்சிடு மைக்கேல், மன்னிச்சிடு மைக்கேல், மைக்கேல்.
5: அப்பாக்கு தெரியாம வந்துட்டேன், தெரிஞ்சா என்ன கொண்டுடுவார்.
3: என்னோட அப்பாவும், எனக்கு அப்பாவே கிடையாது, அம்மாவும் கிடையாது. நான் அண்ணாது
5: தெரியும்,
3: தெரியாது,
5: தெரியுமே, நீங்க தான் சொன்னீங்களே.
3: ஊரா சொல்லல.
5: சரி சொல்லுங்க.
3: சொன்னது என்ன விட்டுட்டு போயிட்டேன்னா?
5: அப்படி போவேன் தோணுதா? சொல்லுங்க.
3: நான் ஒன்னு கேட்டேன, நீ கொண்டாருன்னு சொன்னியா, கொண்டாந்துக்கிறியா? இப்போ நான் மதன் இல்ல
5: ராஜு,
3: அது இல்ல. இப்ப இந்த வீடு என்னது இல்லன்னு வச்சுக்கியா,
5: இந்த வீட்டுக்காக தான் உங்க பின்னாடி சுத்துறேன்னு நினைக்கிறீங்களா? ஐ லவ் யூ ராஜு.
3: அவ்வளவுதான் இல்ல.
0: போலீஸ்
3: எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மைக்கேல்,
0: அவன் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான், கண்டிப்பா நம்மள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவான். அவன் தலையில தட்டி மறுபடியும் மலை பங்களாவுக்கு கூட்டிட்டு போ, நான் அங்க இருக்கிறதெல்லாம் அடிச்சிட்டு வந்துடுறேன்.
3: முக்கியமான விஷயம்ப்பா, முட்டி வலிக்குது, நான் எந்த போயிடலாமா?
4: ஜீசஸ்!

0: மருந்து வேலை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு, ஒரு பாட்டே பாடியிருக்கான் பாவி. நீ கமேஸ்ரா வாட வந்து தொலை
1: இருக்கீங்களா?
2: மறுபடியும்
1: ட்ரெஸ் சேஞ்சா? போன்ல ஏதோ தமாஷா சொன்னீங்கன்னு பார்த்தேன்.

0: நிஜமாவே நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்துறீங்க?
1: அவரு வினாடிக்கு வினாடி கூட ட்ரெஸ் பாத்துவாரு. எங்களுக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் இருக்கு, அங்க பீம் பாய் காத்துட்டு இருப்பாரு.
2: பீம் பாய், பீம் பாய்,
1: அவ்வளவுதான். பீம் பாய், பீம் பாய், வாங்க சார்.
2: இது
1: அவரை கொஞ்சம் விடுறீங்களா?
0: நான் விடணும்
1: வேட்டு இல்லையே.
0: ஐயோ,
3: இதெல்லாம் சொல்லு எனக்கு.
4: அங்க பிசினஸ் போயிடும், கொஞ்சம்
2: வரீங்களா?
1: மூச்சு போடும். மொத்தமா மூச்சு
3: 10,000 குடுத்துட்டு இதெல்லாம் வரியா? பாடி பாடி பூவா.

0: என்ன கண்டா விடாது, கண்ட கண்டனாய கண்ணா நாய கண்ட கண்ண கண்ணா மாதிரி இந்த நேரம் பார்த்து பீம்பாய கணமே. பீம்பாய்
1: பீம்பாய் பீம்பாய்
0: பீம்பாய்
1: அது ரெண்டுதான் இல்லையோ, பீம்பாய் பீம்பாய். அந்த லோக்கர்ல இருந்து 6 லட்சம்
0: அங்க அங்க வட வாங்க.
1: ஐயோ
2: அப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தான், I'll be along with you. அப்புறம் நான் போயிடுவேன்.
1: சரி போ.
2: ஒரு
0: இடமும் இல்லை, என்ன இடமா? நீ போய் ஒரு ஓரமா உட்காந்துக்கோ, நான் போய் காமேஸ்வரனை கூட்டிட்டு
1: வரேன்.
2: தனியா ஆத்து வெள்ளம் அடிச்சுட்டு போது என்ன அவசரம்? நான் என்னையும் உங்ககிட்ட தந்தாச்சு, இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன
1: பட்சணி எடுத்துக்கிறதுக்கு?
2: என்னாச்சு? தமிழ்ல பேசுறீங்க, மலையாளத்துல பேசுறீங்க, இங்கிலீஷ்ல பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. Now I got it. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இது குடுக்கல தானே கோவம். Take it. Take it. Take it.
1: அடி பழையாச்சு. தாங்கேட்டையா எங்காத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, நம் வேறொரு பொம்மனாட்டி ஏறெடுத்து பார்த்ததும் கிடையாது கேட்டையா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அப்பா வரது கூட்டி சமர்கிட்டு போகை திருப்பு. இப்ப நீ
2: மனசுலாகும். Now look here, madam.
0: மாடமாது கூடமாது.
2: ஓடி.
0: ஐயோ.

0: താൻ വേറൊരു പതിനാറ്റി ഏറെടുത്ത് പാത്തതല്ലേ? കേക്ക് തെറിഞ്ഞെല്ലാം അപ്പ വറുതുകുട്ടി ചമയക്കിട്ട് പുകയി. ഇപ്പൊ നീ ആ ഏകപത്തിന് വെറുതലാക്കും കേട്ടയാ? ഒമ്മലി ചച്ചിപ്പോ ചുൾറേൻ, ഇന്ന് അടുപ്പ് വിലയായി.
1: வரமா பணக்காரனா சமயக்காரி வேலைக்காரனி செட்டப்பெல்லாம் இருக்கும், இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு நீ போயிட்டு அப்புறமா வாமா. எல்லாத்துக்கும் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய் காமேஸ்வரா, பீம எழுந்திருப்பான் வாடா.
2: நீ என்ன காமேஸ்வரன், பாக்கி ஐயாயிரத்தை கழுவை
1: கழுவி வேலையே இது முழுசா முடியல
2: வாடா. முக்கால் வாசி முடிஞ்சு போச்சு, இன்னும் என்ன மீதி? பணத்தை குடுறா.
1: டைய விடு,
2: குடுறா பணத்தை.
1: டைய விடு
2: தாடா, இப்பவே போறேன். ஐ வில் பிரிங் தி போலீஸ்.
1: ஐயோ கழுவி அடைய விடு. நீ யாரு?
2: சும்மா விடுறேனா பார்.
3: நமஸ்காரம், நானும் கூப்பிடுறேன்.
2: வாங்க பெங்களூர் விட்டே போய்.
3: நீங்க சைவமா மிலிட்டரியா?
4: ரெண்டும்.
3: நான் சைவம், பாலக்காட்டு மணியேறு தெரியுமா?
2: போதும் பிறந்தாத்து பெருமை, வரையலா
3: வரேன் சார்.
5: இருங்க இருங்க இருங்க இருங்க, ஐயாவை பாக்கட்டு. அப்பாயின்மெண்ட் இருக்கா?
2: அப்பாயின்மெண்ட் ஆகுது, அய்யாயின்மெண்ட் ஆகுது. ஐயா இருக்காரா?
5: இருக்காரு. நீங்க யாரு?
2: நாங்க யாரா? போய் கங்காபாய் சக்குபாய் வந்திருக்காங்கன்னு சொல்லு. அவர் வரல, நடக்கிறதே வேற. இது யார் தெரியுமா? சக்குபாய், மதனோட லவர். நீ மதனோட லவ்வரா? பின்ன இல்லங்கிறியா? சொல்லிடுவியா நீ? சக்கு சூப்பிஞ்சு.
6: இது
2: மோதரம் உங்ககிட்ட எதுக்காக காட்டணும்? நீ யாரு?
6: பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நானும் மதனோட லவ்வரா தான்
1: இருந்தேன். அம்மே சோட்டானகர பகுதி சொல்றேன், எனக்கு வேற யாரையும் பரிச்சயம் இல்லை.
2: இப்படி சாய வச்சு பாடுனல்ல சக்குபாய்?
1: எனக்கு சக்குபாய் இல்ல தெரியாது, தீம்பாய் தெரியும். படமா வச்சிருக்கேன் சார், ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். நீங்களும் கேக்குறீங்களா? பீம்பாய் பீம்பாய் அந்த லோக்கர்ல இருந்து 600,000 எடுத்து இந்த அவினாஷியோட முகத்தை சொல்லப்படாங்க.
2: இதுக்குதான் பெங்களூர் வரணும்.
1: அலைஞ்சது வாட்டியாக்கும் அலைஞ்சது.
2: உங்களை தொட்டு தொட்டு பேசுறாங்க யாரு?
1: இதே பொண்டாட்டி. நான் மதன் இல்லை, காமேஸ்வரன் ஆக்கம்.
2: அப்ப நீ மதன் ராஜு? அல்ல, உங்ககிட்ட ராஜு நானா? எங்க கிட்ட மதன், உங்ககிட்ட காமேஸ்வரன். பெரிய மதன ராஜ காமேஸ்வரன்.
1: மதம் இல்ல காமேஸ்வரன்.
5: தேங்க்யூ சார். ஒருமா கேட்டலாம் வா, திருப்பு வாங்க போட்டு போலாம்.
2: நில்லு, மரியாதையா என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லிட்டு அப்புறமா போ.
1: எல்லாருக்கும் அசல் தான்
2: படி. போக்கெடுத்து அரட்டாய்.
1: பாப்பாவுக்கும்
2: அமைக்கிற போகுது.

0: ரொம்ப காரம் எப்படாதுட்டா அழுதுன்னு நீங்க மாட்டுக்கு அமுக்கிட போய் பிடிச்சிடும்.
1: நான் அப்பவே சொன்னேன் அவனை நம்பாதே நம்பாதேன்னு. கேட்டியா? இப்ப நான் நினைச்சது சரியா போச்சு.
2: ஏன் தப்புதான் நீங்க சொன்னது கேட்டிருக்கணும். இவன் எத்தனை பேரு ஏமாத்திருக்கோம் தெரியுமா? ஒருத்தங்கிட்ட மதன், ஒருத்தங்கிட்ட காமே, கேக்கிட்ட ராஜு. இவன்
1: ஓபன் தி ப்ளடி கேட், நான் ஐ அம் தி பாஸ்.
2: நகராதீங்க, நகராதீங்க. என்ன சுடமாட்டேன் நினைக்கிறீங்களா? நகர்ந்தீங்க சுட்டுவேன். அவ்வளவு பயம் இருக்குல்ல, மரியாதையா நடந்துக்கோங்க.
3: ஐயோ மதன் சார், நான் வேணும்னே பண்ணல
4: சார், சொன்னதை கேட்காம உள்ள வந்துட்டாங்க சார்.
2: மதன், மதன், நான் திரும்பவே துப்பாக்கியை தட்டி விடலாம் பாக்குறீங்களா? நடக்காது
5: ராஜு.
3: ஆமா சார், நான் அப்பவே சொன்னல இந்த சொத்த பிள்ளை இங்கதான் சார் இருப்பான்.
6: சரி அம்மா அப்பா, நீங்க வண்டியை விட்டு இறங்குறதுங்க, இங்க இருக்க நான் போட்டு
2: பாட்டி.
3: என்ன சார் அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்சா? அந்த சொத்தப்பல் அங்கதானே இருந்தான்.
7: போருமா
8: நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறிய நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக வருவது இந்து பாடல்கள். காலை மாலை அர்த்தஜாம பூஜையின் போது வெள்ளிருக்கு, வெள்ளை அரளி, பிச்சிப்பூ, நந்தியாவட்டை, மல்லிகை, முல்லை மலர்களால் பூஜை செய்தால் மோட்சம் பெறலாம். உச்சிக்கால அதாவது மதிய பூஜையில் செந்தாமரை, செவ்வரளி மலர்களால் பூஜை செய்தால் செல்வம் பெருகும். பிறவேளை பூஜைகளில் கொன்றை, செண்பக மலர்களால் பூஜிக்க செல்வமும் மோட்சமும் அடையலாம். வில்வம், துளசி, அருகம்புல்லை எப்பொழுது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அங்க பிரதர்சனத்தின் தத்துவம். 33 கோடி தேவர்கள், யோகிகள், மகான்கள் மற்றும் சித்தர்கள் கோவிலுக்கு மறைமுகமாக வந்து சுவாமியை வணங்கி செல்வர் என்பது ஐதீகம். அவர்களின் திருப்பாதம் பட்ட இடத்தில் உச்சி முதல் உள்ளங்கால் வரையிலான உடல் படும்படியாக உருண்டு வந்தால் நமது பாவங்களுக்கு விமோசனம் கிடைக்குமாம். எனவேதான் நேர்த்திக்கடனாக அங்க பிரதர்சனம் செய்யும் வழக்கம் உள்ளது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

சந்திரன் வளர்ந்து தேய காரணம் என்ன தெரியுமா? சுபகிரகமாக திகழும் சந்திரன் தஞ்சை மாவட்டம் திங்களூர் கைலாசநாதர் கோவிலில் மேற்கு நோக்கி வீற்றுள்ளார். தட்சனின் 27 மகள்களும் சந்திரனின் அழகால் கவரப்பட்டு அவரை திருமணம் செய்தனர். இவர்களில் கார்த்திகே, ரோகிணி என்ற மனைவிகள் மீது மட்டும்தான் சந்திரன் அதிக அன்பு செலுத்தினான். இதனால் வருத்தமடைந்த மற்ற பெண்கள் தட்சனிடம் முறையிட்டனர். பலமுறை புத்திமதி சொல்லியும் சந்திரன் கேட்கவில்லை. கோபமடைந்த தட்சணன் சந்திரனின் அழகு அழியும்படி சபித்து விட்டான். தன் சாபம் தீர பூலோகம் வந்த சந்திரன் திங்களூரில் இருந்த சிவனை வணங்கினான். அழகு நிலையற்றது என்பதை உலகுக்கு உணர்த்தும் வகையில் 15 நாள் வளரவும் 15 நாள் தேயவும் தண்டனை கொடுத்தார் சிவன். கிரகங்களை கணக்கில் கொண்டே வார நாட்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமைக்கும் சூரியனுக்கும் தொடர்பு உள்ளது. சூரியனே நவகிரகங்களில் முதன்மையானவர். இவருக்கு ஞாயிறு என்ற பெயரும் உண்டு. இதற்கு எல்லா கிரகங்களையும் இருக பிடித்தல் என்பது பொருள். சூரியனின் ஈர்ப்பு விசையால்தான் கிரகங்கள் அந்திரத்தில் தொங்கினாலும் ஆபத்தின்றி உள்ளது. எனவே இவருக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் முதல் நாளாக ஞாயிற்றுக்கிழமை உள்ளது.

இனி கேட்க இருப்பது கிறிஸ்தவ பாடல்கள். பணக்காரர் ஒருவர் தாராளமாக தானம் செய்து வந்தார். உறவினர்கள், ஏழை நண்பர்கள், ஆலய நிர்வாகிகள் அனாதை விடுதிகளுக்கு நன்கொடை கேட்டு வந்தனர். எல்லோருக்கும் சளைக்காமல் இவர்களும் தந்தனர். கொஞ்ச காலம் சென்றது. இங்கு போனால் உதவி கிடைக்கும் என்று நினைத்து ஏராளமானோர் நேரம் காலம் தெரியாமல் குவிய ஆரம்பித்து விட்டனர். இது அந்த குடும்பத்தினருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. வந்தவர்கள் மீது கோபப்பட்டனர், திருப்பி அனுப்ப ஆரம்பித்து விட்டனர். ஒரு நாள் அந்த தலைவி, வீட்டு தலைவி, ஜெபம் செய்து கொண்டு இருந்தார். மெதுவான குரலில் தேவன் பேசுவது போல கேட்டது. மகளே, பட்டுப்போன மரத்தை தேடி பறவைகள் வருவது இல்லை, காய்த்த மரங்களைத்தானே அவை நாடும். உன்னை கனி தரும் மரமாய் வைத்திருக்கிறேன். நீ மிகுதியான கனி கொடுப்பாயானால் இன்னமும் உன்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறேன் என்றது அக்குரல். இது அந்த பெண்மணியை சிந்திக்க வைத்தது. கண்ணீர் வடித்து தன் தவறுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டார். அந்த குடும்பத்தினர் மீண்டும் தானம் செய்ய தொடங்கினர். நீங்கள் எப்பொழுதும் கனி தரும் செடியாய் இருங்கள். தானம் கேட்டு வருபவர்களிடம் எரிச்சல் கொள்ளாதீர்கள்.

ஆரவாரமற்ற தர்மம். ஓரிடத்தில் அன்னதானம் கொடுக்கப்பட்டால் இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு இன்ன காரணத்துக்காக தரப்படும் என்ற அறிவிப்பு மட்டும் போதுமானது. யார் கொடுக்கிறார்கள் என்பது தேவையற்றது. பைபிளில் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உனது வலது கை செய்கிறதை உனது இடது கை அறியாதிருக்க கடவது என்று ஒரு வசனம் இருக்கிறது. இதை கடைபிடிப்பவரின் தர்மமே ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படும். சூரியன் ஒளி தருகிறது, மரங்கள் ருசியான கனிகளை தருகின்றன, பூக்களோ மனம் பரப்புகின்றன, உப்பு உணவோடு கலந்து ருசியை தருகிறது, மெழுகுவர்த்தி ஒளி தருகிறது. இவையெல்லாம் தங்களையே தியாகம் செய்து மக்களுக்கு உதவுகின்றன. இவையெல்லாம் தங்கள் சேவையை வெளிக்காட்டுவது இல்லை. இவற்றையெல்லாம் கடவுள் படைத்ததற்கு காரணமே ஆரவாரமின்றி தர்மம் செய்ய வேண்டும் என்பதை மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காகத்தான். ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி கேட்கலாம் இஸ்லாமிய பாடல்கள். ரமலான் சிந்தனைகள். பாவங்களின் தாய். மதுபானம் அருந்துவது பாவங்கள் அனைத்திற்கும் தாயாகும். மது அருந்துபவன் தொழுகையை விட்டு விடுவான். ஒரு முறை மது அருந்திய ஒருவரை நபிகள் நாயகத்தின் முன் கொண்டு வந்தார்கள். நாயகம் அவர்களிடம், இவரை அடி

என்றார். மது அருந்துவோருக்கு இவ்வுலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் கடும் தண்டனை கிடைக்கும் என்கிறார் நாயகம். மது அருந்திய நிலையில் ஒருவன் உயிர் பிரியுமானால் இறைவன் அவனுக்கு கவுத்தா என்னும் நதியில் இருந்து நீரை புகட்டுவான். கவுத்தா என்றால் விலை மாதின் மர்மஸ்தானத்தில் இருந்து வெளிவரும் நீர். மது அருந்துபவன் இறந்தால் அவனுக்கு மறுமையில் நரகவாசியின் கீழ் சீழ் வியர்வை ஆகியவற்றை அல்லாஹ் அருந்தச் செய்வான் என்றும் குர்ஆன் எச்சரிக்கிறது. மதுவை கண்ணால் கூட பார்ப்பதில்லை என்று நோன்பு காலத்தில் உறுதியெடுங்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ரமணன் சிந்தனைகள். பெற்றோருக்கு சேவை செய்யுங்கள். இந்த உலகில் எத்தனை சோதனைகளை அனுபவிக்கிறேன், யா அல்லாஹ், இதில் இருந்து எனக்கு விடுதலை கிடையாதா என்று கதறிக்கொண்டு இருப்பவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அலசினால் அவர்கள் பெற்றோர்களை கவனிக்காதவர்களாகத்தான் இருப்பார்கள். மரணத்துக்கு முன் தண்டனை அனுபவிப்பவர்களை பற்றி நபிகள் நாயகம் கூறும் பொழுது, தாய் தந்தையருக்கு துன்பம் செய்வதை தவிர மற்ற எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு அளிக்கிறான். பெற்றோர்களுக்கு துன்பம் செய்தவனுக்கு மரணத்திற்கு முன் தண்டனை வழங்கி விடுகிறான் என்கிறார். குர்ஆனில் தாய் தந்தையரிடமும் கருணையோடும் கனிவோடும் பழகுங்கள், அவர்கள்தான் உங்களை அரியா பருவத்தில் வளர்த்து போஷித்தவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே பெற்றவர்களுக்கு சேவை செய்வதை நமது கட்டாய கடமையாக கொள்ள வேண்டும் என்கிறார் அவர்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எம்டிஆர் எஃப்எம் வானிலை ஊடாக காற்றலையில் உங்களோடு இணையும் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். இது எம்டிஆர் நேரம், இது நம் நேரம். முதல் பகுதி நம் சிந்தனைக்கு. முதுமை உங்கள் சுருக்கங்களுக்கு மட்டுமே, கடமையை செய்து சாதனை படையுங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறார் புதுச்சேரி மகான். வயதும் காலமும் முகத்திலும் உடலிலும் வெளிப்படும் சுருக்கங்களுக்கு மட்டுமே, அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் கடமையை செய்யுங்கள். அதில் வரப்போகும் வெற்றி தோல்வி கருத்தில் கொள்ளாதீர்கள். மனதிற்கு பிடித்த வேலையை செய்வது பெரிய விஷயமல்ல. பிடிக்காத வேலையாக இருந்தாலும் அதை செய்யும் மனநிலை கொண்டவனே புத்திசாலி. எதிர்காலத்தில் சிறந்த சாதனையாளர் என்னும் புகழை அவனால் மட்டுமே அடைய முடியும். மனிதன் கடவுளை நாடினால் அது கடவுளுக்காகவே இருக்க வேண்டுமே தவிர வேறு ஆசைகளுக்காக இருக்கக்கூடாது. ஒரு பணியை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு கடவுளின் அருளும் ஒருவனுக்கு துணை புரியும். குறிக்கோள் இல்லாத வாழ்வு மிகவும் பரிதாபகரமானது. அந்த குறிக்கோள் மனித சமுதாயத்திற்கு பயனுள்ள விதத்தில் உயர்ந்ததாகவும் விசாலமானதாகவும் சுயநலம் சிறிதும் இல்லாததாகவும் இருக்க வேண்டும். தான் சொல்வதே சரி, மற்றவர்கள் சொல்வது தவறு என்று வலியுறுத்துவது கூடாது. பேச்சின் துணியும் வார்த்தைகளை சொல்லும் விதமும் அடக்கத்தையும் அமைதியையும் வெளிப்படுத்தும் விதத்தில் அமைய வேண்டும். கடவுளுடன் தொடர்பு கொண்டு அவரது கைகளில் நம்மை முழுமையாக ஒப்படைத்து விட்டால் அவர் தன்னுடைய சொந்த சக்தியை நம்முள் கலக்கச் செய்து எல்லையற்ற மகிழ்ச்சியை தருவார். துன்பத்தையும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்க பழகுங்கள். அதன் மூலமே கடவுளின் அருள் ததும்பும் முகத்தை தரிசிக்கும் பேறு உண்டாகும். கடவுளுக்காகவும் உலக உயிர்களுக்காகவும் வாழ்க்கையை தியாகம் செய்ய முயலுங்கள். நாம் கடவுளை நோக்கி ஒரு அடி வைத்தால் அவர் நம்மை நோக்கி 100 அடி வந்து விடுவார். நாம் அனைவரும் அவரது கையில் உள்ள தேர்ந்த கருவியாக இருக்கவே முயற்சிக்க வேண்டும். இடையூறு என்பது நம்மை சுற்றியுள்ள சூழலில் இருந்து உண்டாவதாக கருதுவது தவறு. உண்மையில் இடையூறு அனைத்தும் நமக்குள் இருந்தே உருவாகிறது. எதை கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தாலும் அதை கடவுளுக்கே கொடுக்கிறோம் என்னும் உணர்வை வளர்த்து கொண்டால் எதிரி என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது. கடவுளின் கண்களுக்கு அற்பமானது என்று உலகில் எதுவுமே இல்லை. அதுபோல உங்களின் கண்களுக்கும் அற்பமானது என்று எதுவும் இருக்க வேண்டாம். உத்தம செயல்களில் ஈடுபட நினைத்தால் அதை உடனடியாக செய்வதே சிறந்தது. இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் அதை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடலாம். இணைந்திருங்கள், இது எம்டிஆர் எஃப்எம்.

இது ஆரோக்கிய நேரம். எடை குறைக்க இனிய உணவுகள். சைஸ் ஜீரோவாக இல்லாவிட்டாலும் சரியான சைஸில் இருக்க வேண்டிய ஆசை எல்லோருக்கும் உண்டு. எப்போதாவது எடை பார்க்கிற மிஷினில் எகிரி போய் வெயிட் மிரட்டும் போதும், பழைய உடைகளுக்குள் உடல் நுழையாத போதும், சே நாளையிலிருந்து வெயிட்டை குறைச்சே ஆகணும் என்று சபதம் எடுப்பார்கள். வெறும் இலைத்தழைகளை உண்பதில் தொடங்கி மைல் கணக்கில் நடப்பது வரை எடை குறைக்க என்னவெல்லாமோ செய்வார்கள். எடை குறைக்க ஆசைப்படுகிற பலருக்கும் அந்த மேஜிக் ஒரே இரவில் நிகழ்ந்துவிடவே விருப்பம். ஆரம்பித்தவுடனேயே அந்த அற்புதம் நிகழாமல் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் எடை குறைப்பு சபதத்தில் இருந்து விலகி கொண்டு விடுவார்கள். எடை குறைக்க நினைப்பவருக்கு முதலில் முக்கிய தகுதிகள் பொறுமையும் விடாமுயற்சியும் மட்டுமே. உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, வாழ்க்கை முறை மாற்றங்கள் என எல்லாவற்றுக்கும் ஒரே நாளில் உடல் பழகாது. அதற்கு சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை கூட ஆகலாம். எடை குறைப்பை தவமாக நினைத்து செய்வோர் நிச்சயம் அதில் வெற்றி காணலாம். எடை குறைப்பில் முதன்மை பங்கு வகிப்பது உணவு முறை. அதிகாலை குடிக்கிற பானம் முதல் இரவு உணவு வரை எல்லாவற்றிலும் எடை குறைக்கிற தன்மை கொண்ட உணவுகளை சேர்த்து கொள்ள பழகினால் உங்கள் முயற்சியில் சீக்கிரமே நீங்கள் வெற்றி பெறலாம். அப்படி சில உணவுகளை இன்று நாம் காணலாம். இன்று நாம் காண இருப்பது மிளகு அவல். இதற்கு என்னென்ன தேவை? அவல் அரை கப், மிளகு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன், கடுகு கால் டீஸ்பூன், எண்ணெய் ஒரு டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. குறித்து கொண்டு விட்டீர்களா? இதை எப்படி செய்வது? அவலை நன்கு தண்ணீரில் கழுவி தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். மிளகு, ஜீரகம், கருவேப்பிலையை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்று கொள்ளவும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு தாளித்து வேர்க்கடலை போட்டு வதக்கவும். குறகுறப்பாக அரைத்த மிளகு ஜீரக கலவையை சேர்த்து ஒரு நிமிடம் சிறிய தீயில் வைத்து வதக்கி கழுவி வைத்த அவலை போட்டு உப்பையும் சேர்க்கவும். நன்கு கிளறவும். 3 நிமிடங்கள் மிதமான தீயில் வைத்து அடுப்பை அணைத்து சூடாக இது பரிமாறலாம். இது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. இணைந்திருங்கள். இது MTR FM

இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரமும். நீதி நூல்களில் நிர்வாகம் என்ற தலைப்பை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். மனமே தலை, நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலே தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம், வெள்ளத்து அணைய மலர் நீட்ட மாந்தர்தம், உள்ளத்து அணையது உயர்வு என்றார் திருவள்ளுவர். அது போன்ற கருத்தினை சொல்லும் பாடல் இது. ஆம்பல் மலர் நீரில் வளர்வது, நீரின் மேல்மட்டத்திற்கு இருக்கும். நீர்மட்டம் உயர்ந்தால் உயரும், தாழ்ந்தால் தாழும். அதுபோல மனிதனின் அறிவு என்பது அவன் படித்துள்ள நூல்களின் அளவே. நூல்கள் நுண் அறிவு தரக்கூடியது. ஒருவன் பெற்ற செல்வம் என்பது அவனோ அவனது முன்னோர்களோ செய்திருக்கக்கூடிய நல்ல செயல்களை பொறுத்தது. குணம் என்பது பிறந்த குலத்தை பொறுத்தது. குலம் என்பதை குடும்பம் என்ற பொருள் செய்து கொள்ளலாம். குடும்பத்தில் பெரியவர்கள் நடந்து கொள்வதை பொறுத்தே குழந்தைகளும் நடந்து கொள்கின்றன. ஆக பெரியவர்கள் சிறியவர்களுக்கு நல்ல உதாரணமாக நடந்து கொள்ள வேண்டும். வாழ்வோ வர்த்தகமோ ஒருவர் பெற்றிருக்க வேண்டிய குணநலன்கள் இவை. நுண்ணறிவுக்காக நூல்களை கற்றுக்கொள்வது, செல்வம் நிலைத்திருக்க நல்ல செயல்களையே செய்து வருவது, குடும்பத்தில் இளையவர்களுக்கு உதாரணமாக நடந்து கொள்வது, இந்த மூன்றும் கடினமான செயல்களே அல்ல. குடும்ப தலைவராயினும் தொழில் அதிபராயினும் ஒருவர் முன்னேற இந்த மூன்றுமே தேவை. இன்றைய நிலையில் பல துறைகளில் நிறைய நூல்கள் வந்துள்ளன. அவற்றை அறிய நாம் வாங்கி படித்தல் வேண்டும். நல்ல செயல்கள் செய்து வந்தால் நல்ல பெயருக்காகவே வியாபாரம் பெருகும், செல்வம் செழிக்கும். நிறுவனங்களில் மூத்தவர்கள் இளையவர்களுக்கு வழிகாட்டியாக நடந்து கொள்ளலாம். இதைத்தான் நிர்வாகியல் நிபுணர்கள் நிறுவன பண்பாடு என்கின்றனர். நல்லனவற்றை தேடி படிப்பதும் நல்ல செயல்கள் செய்வதும் ஒருவர் மனப்பாங்கையே பொறுத்தது. அதனால்தான் மனமே தலை என்கிறார். உமியும் கூட உதவுமாம், பண்டு முளைப்பது அரிசியே, ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம், கொண்ட பேர் ஆற்றல் உடையாருக்கும் ஆகாது, அளவின்றி ஏற்ற கருமம் செயல். நிலத்தை உழுது நெல் வேண்டி பயிரிட்டால் விதை நெல்லை பயன்படுத்துகிறோம். அதில் முளைக்கக்கூடியது அரிசிதான், உமி அல்ல. அதற்காக உமியை நீக்கி அரிசியை பயிரிட்டால் எதுவும் முளைக்காது என்பது பாமரர்களும் அறிந்துள்ள உண்மை. மிகச்சீரிய கருத்தை விளக்க ஔவையார் இதை இங்கே பயன்படுத்துகிறார். எவ்வளவு ஆற்றல் உடையவராயினும் தகுந்த துணை இல்லை என்றால் அவரால் தாம் நினைத்த காரியத்தை செய்ய முடியாது. உமி மெலிதானது, உணவிற்கு உதவாதது. ஆனால் அதுதான் அரிசியை தனக்குள் மூடி மண்ணின் நீரின் தன்மையை ஏற்று தான் நீங்கி அரிசியை முளைவிட விட்டு மீண்டும் நெற்பயிராக வளர காரணமாகிறது. துணை வலி, அதாவது துணைக்கு வருபவரின் வலிமை என்பது அரிசிக்கு உமி போல ஆகும். நமக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் உடனிருக்கும் உதவியாளர்களின் துணை நிச்சயம் தேவை. வாகன ஓட்டுநர் முதல் நிறுவனத்தில் உள்ள அனைவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிறரது ஆற்றலை மேம்படுத்துபவரே என்ற எண்ணம் எல்லோருக்கும் ஏற்பட்டால் அந்த நிறுவனத்தில் தொழிலாளர்கள் உறவு மிகவும் சுமூகமாக இருக்கும். படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம் என்றபடி இருந்தாலும் நிறுவனத்தில் அனைவரும் சமம். எல்லோர் உழைப்பினாலும் உருவாகக்கூடியதுதான் நிறுவனம் என்ற எண்ணத்தில் சில நிறுவனங்களில் அனைவருக்கும் சீருடை தரப்படுகிறது. நெல் என்றால் உமியும் அரிசியுமே, ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை. இந்த வயல்வெளி உண்மையை வாழ்வியல் உண்மையாகவும் உணர்ந்து கொள்பவர்கள் சிறியோரை இகழ்தலும் இளமே என்றபடி பண்பட்ட மனப்பாங்குடன் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். இணைந்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

நாம் இணைய இருப்பது தகவல் அறியும் நேரம். அற்புத பூங்கா. யுனைடெட் அரப் எமிகிரேட்ஸ் நாடுகளில் ஒன்றான துபாயில் துபாய்லாந்து என்னும் இடத்தில் உலகின் மிகப்பெரிய பூங்கா உள்ளது. கடந்த 2013 காதலர் தினத்தன்று துவங்கப்பட்ட இப்பூங்கா இன்று 72,000 சதுர மீட்டருக்கு விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. இப்பூங்காவில் 4 கோடி மலர்கள் உள்ளன. நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் செலவில் அகர்லாந்து ஸ்கேப்பிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் கேப் என்ற நிறுவனம் இந்த பூங்காவை பராமரித்து வருகின்றது. ஜூன் முதல் செப்டம்பர் வரை துபாயின் சராசரி வெப்பமே 40 டிகிரிக்கு மேல் இருப்பதால் பூக்களின் ஜொலிப்பு மங்கி வாட துவங்கிவிடும். அதனால் அக்டோபர் முதல் ஏப்ரல் வரை மட்டுமே பொதுமக்கள் பார்வைக்காக இப்பூங்காவை திறக்கின்றனர். பூங்காவினுள் பட்டாம் பூச்சிகளுக்கென தனி பகுதி உள்ளது. 26 வகையான 15,000 பட்டாம் பூச்சிகள் உள்ளன. மேலும் மூலிகை தோட்டம் மற்றும் வாசனை தாவரங்களும் வளர்க்கப்படுகின்றன. மறுசுழற்சி முறையில் தண்ணீர் மற்றும் சொட்டு நீர் பாசனம் மூலமாகவும் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. இங்கு தினமும் 75 லட்சம் லிட்டர் தண்ணீர் செலவாகிறது. துபாயில் காண வேண்டிய சுற்றுலா இடங்களில் இதுவும் ஒன்றாக இடம்பெற்றுள்ளது. இணைந்திருங்கள், இது உலகத் தமிழர்களின் உன்னத வானொலி.

பழம் சாப்பிட பழகலாம் வாருங்க. கொய்யா பழத்தை சாப்பிடுவது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் விட்டமின் பி, சி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து மற்றும் தாது உப்புகளும் அடங்கியுள்ளன. மலச்சிக்கலால் அவதிப்படும் நபர்கள் கொய்யாப்பழம் சாப்பிட்டு வந்தால் பிரச்சனைகள் இருந்து மீளலாம். கொய்யாப்பழத்தை நறுக்கி சாப்பிடுவதை விட அப்படியே சாப்பிடுவதால் பற்கள் ஈறுகள் வலுவடையும். இந்த பழம் செரிமான உறுப்புகளை வலப்படுத்தும் ஆற்றல் பெற்றது. இதனை உண்பதால் குடல், இறைப்பை, கல்லீரல் மற்றும் கண்ணீரல் போன்றவை வலுப்பெறும். இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்குமாம். கொய்யாப்பழத்தில் உள்ள லைகோபைன் மற்றும் கரோட்டினாய்ட்ஸ் புற்றுநோய் கட்டிகளை குணப்படுத்தும் தன்மை கொண்டவை. இப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகம் உள்ளதால் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். கொய்யாப்பழத்தை தோல் நீக்கி சாப்பிடுவதை விட தோலுடன் அப்படியே சாப்பிட பழக வேண்டும். இது முகத்திற்கு பொலிவை தருவதுடன் தோல் வறட்சியையும் நீக்கும். இப்பழத்தை இரவில் சாப்பிடக்கூடாது. அதே போன்று வாத நோய் மற்றும் ஆஸ்மா நோய் உள்ள நோயாளிகள் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. மீண்டும் ஒரு பழம் பார்ப்போம். சாத்துக்குடி. அனைவரும் சாப்பிட ஏற்ற பழங்களில் சாத்துக்குடிக்கு முக்கிய இடம் உண்டு. விட்டமின் சி அதிகம் நிறைந்தது. உடல் எடை குறைக்க விரும்புபவர்களுக்கு சாத்துக்குடி ஏற்றது. ஆனால் எடை குறைக்க விரும்புபவர்கள் சாத்துக்குடியை பழமாகவே உரித்து சுளைகளை மென்று உண்டுவது நல்லது. ஜூஸாக அருந்துவதை தவிர்க்க வேண்டும். செரிமான கோளாறுகளை சரி செய்யும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை விரைவில் அதிகரிக்கும். சிகிச்சை முடிந்து மீள்பவர்களுக்கு சாத்துக்குடி ஒரு சிறந்த மருந்து. வயிற்றுப்புண்களை ஆற்றும், குறிப்பாக பெப்டிக் அல்சர் பிரச்சனையை தீர்க்கும். சாத்துக்குடி ஜூஸ் உடனடி எனர்ஜி தரும். பள்ளி செல்லும் குழந்தைகள், விளையாட்டு வீரர்கள் போன்றவர்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் ஏற்றது. வெயில் காலங்களில் குளிர்பானங்கள், ரசாயனம் கலந்த எசன்ஸ் சேர்க்கப்பட்ட ஜூஸ்களுக்கு பதிலாக இதை அருந்துவது நல்லது.

குட்டி கதை காணும் நேரம். வைராக்கியம் எதில்? எல்லா மனிதருக்குள்ளும் வைராக்கிய மனம் உண்டு. ஆனால் அது நல்லதற்கா கெட்டதற்கா என்பதில் தான் விஷயம் உள்ளது. சிறுவன் ஒருவனின் வைராக்கியம் தெய்வத்தையே அவன் முன் நிறுத்திய வரலாறு இது. ஒரு முறை தீர்த்த யாத்திரை செல்ல முடிவு செய்தார் அகத்தியர். அதனால் தான் பூஜித்து வந்த சால கிராமம் அடங்கிய பெட்டியை தன் சீடனான சிறுவன் ஒருவனிடம் ஒப்படைத்து, இப்பெட்டியை பத்திரமாக வைத்திரு, தினமும் கவனமாக பூஜை செய் என்று கூறி சென்றார். அவனும் தன் குருநாதர் சொன்னபடியே பூஜை செய்ய துவங்கினான். இருப்பினும் விளையாட்டு பருவம் என்பதால் பூஜை செய்வதில் அவனுக்கு சிறு சோம்பல் ஏற்பட, நதிக்கரையில் தான் மலர் செடிகளும் நாவல் மரமும் தான் இருக்கிறதே, நாம் ஏன் கஷ்டப்பட்டு தினமும் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து பூஜை செய்ய வேண்டும், மாறாக பூஜை பெட்டியுடன் நதிக்கரைக்கு சென்று விட்டால் எளிதாக பூஜை முடித்து விடலாமே என எண்ணி பூஜை பெட்டியை தூக்கி கொண்டு நதிக்கரைக்கே சென்று விட்டான். அப்பொழுது அங்கே முனிக்குமாரர்கள் பலர் கற்களை வீசி கீழே விழும் நாவல் பழங்களை எடுத்து உண்பது பார்த்தான் சிறுவன். உடனே அவனுக்கும் நாவல் பழம் சாப்பிடும் ஆவல் ஏற்பட்டது. கையில் இருந்த பூஜை பெட்டியை கீழே வைத்தான். சுற்றும் முற்றும் கற்களை தேடினான். கற்கள் அகப்படவில்லை என்றதும் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. பூஜை பெட்டியில் இருக்கும் சால கிராமத்தை எடுத்து பழங்கள் மீது வீசலாம். பழங்களுடன் சால கிராமமும் கீழே விழுகும். பழத்தை பொறுக்கிய பின் சால கிராம கல்லை எடுத்து பெட்டியில் வைத்து விடலாம் என்று நினைத்தவன் பெட்டியில் இருந்த கல்லை எடுத்து பழங்களை நோக்கி வீசினான். பழங்களும் வீழ்ந்தன. ஆனால் சால கிராம கல் மரக்கிளையில் சிக்கிக் கொண்டது. அம்மரத்தில் உள்ள பொந்தில் பாம்பு வசிப்பதால் சிறுவனுக்கு உதவ யாரும் முன்வரவில்லை. இதனால் குருவிற்கு என்ன பதில் சொல்வது என நினைத்து நடுங்கியவனுக்கு திடீரென ஒரு எண்ணம் உதித்து எழ, சால கிராம கல் அளவில் இருந்த ஒரு நாவல் பழத்தை எடுத்து சந்தனம் இட்டு பூஜை பெட்டியில் வைத்து விட்டான். அச்சமயம் தீர்த்த யாத்திரை சென்றிருந்த அகத்தியர் திரும்பிவிட்டார். மறுநாள் பூஜை பெட்டியை திறந்து சால கிராமத்தை எடுத்த அகத்தியர் அது கொழ கொழ என்று இருந்ததைக் கண்டு திகைத்தார். விஷயத்தை அறிந்து கோபத்துடன், பூஜாமூர்த்தியான நாராயணர் இல்லாமல் என் முன் நிற்காதே போ என்றார். இதனால் எப்படியும் சால கிராம கல்லுடன் தான் திரும்ப வேண்டும் என தீர்மானித்து கடும் தவம் செய்தான் சிறுவன். அது ஸ்ரீராமர் வனவாச காலத்தில் இருந்த காலம் அது. அவர் சிறுவனுக்கு தரிசனம் தந்தார். உடனே ராமபெருமானை அழைத்துக் கொண்டு அகத்தியரிடம் போனான் சிறுவன். சால கிராமத்திற்கு பதிலாக அந்த நாராயணனையே குரு முன்னால் நிறுத்தினான் சீடன். அச்சீடன் தான் சுதீஷண முனிவர். நல்லதில் இருக்கும் வைராக்கியம் தெய்வத்தையே நம்மிடம் வரவழைக்கும். இணைந்திருங்கள், இது MTR FM.

இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. பொதிகை தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

பொதிய தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

0: பாடும்
1: இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பொதிகை தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

புதிய தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் புதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லென தவழ்ந்து வரும் பொதிகை தன்றல், மனங்களை மெல்ல தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல் மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

வீசி வரும் தென்றல் இது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றல் இது. காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல். இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

சின்ன சின்ன கனவுகளை மெல்லன சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொன்னான பாடல்கள் கனவோடு கலந்து காற்றலையில் கலக்கிறது.

0: கொல்லப்படும்
1: சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோட உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

பாடலோடு சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகை தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகை தென்றல்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

எம்டிஆர் வழங்கும் இதய ராகங்கள். எம்டிஆரின் இதய ராகங்களில் இணைந்திருக்கின்ற அன்பான உறவுகளே, அனைவரும் நலமா? நலமும் வளமும் என்று பெற்றிருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இதய ராகங்கள் நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைவது தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கலையகத்திலிருந்து உங்கள் கொரடாச்செரி காளிதாஸ். இந்த இதய ராகங்களில் எடுத்து வந்திருக்கின்ற பாடல்கள் அனைத்தும் குயிலென பாடுகின்ற பாடகிகள் இருவர் சேர்ந்து பாடிய பாடல்கள்.

இந்த பாடல்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்திய பாடல்கள். இந்த பாடல்கள் திரையில் பாடுகின்ற பொழுதே ஒரு போட்டியும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். அப்படியாப்பட்ட பாடல்கள் நாம் மறந்திருந்தாலும் அதை இதய ராகங்கள் மூலம் உங்களுக்கு தருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக பச்சை விளக்கு என்ற திரைப்படத்தில் பி சுசீலா எல்லார் ஈஸ்வரி பாடிய தூது சொல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கொண்டாயோ தலைவி என்று தொடங்குகின்ற பாடல்

வான்காற்றில் வட்டமிடும் சீரனை இசைவாடி இணையத்தில் 24 மணி நேரம் உங்கள் செவிகளோடு MTRFM MTRFM எந்நேரமும் உங்களோடு. நாம் இதிகராகங்களில் சில கருத்துக்களும் பார்த்து கேட்டு வருகிறோம். இந்த வாரம் அறியாமை என்கின்ற ஒரு வார்த்தை. அறியாமை என்பது என்ன? அறியாமை என்பது தெரியாதவன் தெரிந்தது போல் நடப்பதே அறியாமை. ஒரு குறிப்பிட்ட கருத்தை பற்றி அறிந்து கொள்ளாமலேயே அதை பற்றி பலவிதமாக கருத்துக்களை உருவாக்கி தன்னை பெரியவன் என்று காட்டிக்கொள்கின்ற ஒரு தற்பெருமை கூட ஒரு அறியாமைதானே. ஆமாம். அடுத்து நாம் இப்பொழுது பார்க்கின்ற பாடல் ராஜாதி ராஜா என்ற திரைப்படத்தில் சித்திரா சுசிலா அவர்கள் பாடிய உன் நெஞ்சை தொட்டு சொல்லு என் மேல் ஆசை இல்லையா

எம்டிஆர் எஃப்எம் வழங்குகின்ற இதய ராகத்தோடு இணைந்திருக்கும் தோழர்களே, இதய ராகத்தில் அடுத்து வருகின்ற பாடலுக்கு முன் புத்தர் அவர்கள் இந்த அறியாமையை பற்றி இப்படித்தான் கூறுகிறார். அறியாமையுடன் அடக்கமில்லாமல் 100 வருடம் ஒருவன் வாழ்வதை விட ஞானத்தோடு தியானம் புரிந்து ஒருவன் ஒரு நாள் வாழ்வதே மேலானது, சொன்னவர் கௌதம புத்தர். அறியாமையுடன் அடக்கமில்லாமல் 100 வருடம் ஒருவன் வாழ்வதை விட ஞானத்தோடு தியானம் புரிந்து வரும் ஒருவன் ஒரு நாள் வாழ்வதே மேலானது, சொன்னவர் கௌதம புத்தர். அடுத்து வருகின்ற பாடல் தாமரை நெஞ்சம் என்ற திரைப்படத்தில் சுசீலா எல்லாரீஸ்வரி அவர்கள் பாடியது. அடிப்போடி பைத்தியக்காரி நான் அறியாதவளா என்று துவங்குகின்ற பாடல்

0: எம்பிஆர் வழங்குகின்ற இதய ராகத்தோடு இணைந்திருக்கின்ற அன்பான உறவுகளே, இந்த அறியாமை என்பது அரசியல்வாதிகளுக்கும் கண்மூடித்தனமாக ஆதரிக்கின்றவர்களுக்கும் பெர்னாஷா இப்படித்தான் கூறுகிறார். ஒரு கட்சி பத்திரிகையை மட்டும் படித்தால் உண்மை என்று உணர முடியாது. தன் கட்சி பத்திரிகையை காசு கொடுத்து வாங்கும் போது மற்ற கட்சியின் பத்திரிகை ஒன்றையும் வாங்கி செல்வதே கடமை. அப்பொழுதுதான் நாம் கண்மூடித்தனமாக பின்பற்றும் அறியாமை நீங்கும். இப்படி கூறியவர் பெர்னாட் ஷா. அடுத்து வருகின்ற பாடல் இரு மலர்கள் என்ற திரைப்படத்தில் பி சுசீலா எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல், கடவுள் தந்த இருமலர்கள் கண் மலர்ந்த பெண் மலர்கள் என்று தொடங்குகின்ற அற்புதமான பாடல்.
1: கடவுள் தந்த

இதயரகங்கள் வானொலி எப்பொழுதும் நீங்கள் இணைந்திருக்கலாம். www.mtrfm247 என்கின்ற இணையதளத்தின் வாயிலாக 24 மணி நேரமும் கனடா நாட்டில் இருந்து வருகின்ற ஒரு ஒப்பற்ற தமிழ் சேவை ஒலிபரப்பு எம்டிஆர்எஃப்எம். எம்டிஆர்எஃப்எம்மில் பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களை கவர்ந்து இருக்கின்றது. தொடர்ந்து எம்டிஆரோடு இணைந்திருங்கள். அடுத்ததாக வருகின்ற பாடலுக்கு முன் இந்த அறியாமையை பற்றி ஷேக்ஸ்பியர், அறியாமை ஆண்டவனின் சாபம், அறிவோ விண்ணை நோக்கி நாம் பறக்கும் இறக்கை. அறியாமை ஆண்டவனின் சாபம், அறிவோ விண்ணை நோக்கி நாம் பறக்கும் இறக்கை, சொன்னவர் ஷேக்ஸ்பியர். அடுத்ததாக வருகின்ற பாடல் சித்ரா உமாரமணன் அவர்கள் பாடிய பாடல், புது நெல்லு புது நாத்து என்ற திரைப்படத்தில் ஏ மறிக்கொழுந்து உன் மனசுக்குள்ள என்று தொடங்குகின்ற பாடல்.

அறியாமை என்பது விவேகானந்தரின் பார்வையில் துக்கம் என்பது அறியாமையின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது, வேறு எதனாலும் ஏற்படுவது இல்லை. அதை நான் பட்டப்பகலில் காண்பது போல பல சந்தர்ப்பங்களில் நான் கண்டுள்ளேன் கூறியவர் விவேகானந்தர். அடுத்து வருகின்ற பாடல் எங்க வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் தி சுசீலா எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடியது மலருக்கு தென்றல் பகையானால் என்று தொடங்குகின்ற பாடல்.

இதய ராகுகள் இணைந்திருக்கின்ற அன்பான எம்டிஆர் உறவுகளில் அறியாமை என்பதை பற்றி பிளேட்டோ என்ற அறிஞர், அறியாமையில் எல்லாம் பெரிய அறியாமை ஒன்றுண்டு, தெரியாதவன் தனக்கு தெரிந்திருப்பதாக நினைத்துக் கொள்கிறான், அதுதான் அறிவின் தவறுகள் அனைத்திற்கும் மூல காரணமாக ஆகிறது. அறியாமையெல்லாம் பெரிய அறியாமை ஒன்றுண்டு, தெரியாதவன் தனக்கு தெரிந்திருப்பதாக நினைத்துக் கொள்கிறான், அதுவே அறிவின் தவறு. அந்த அறிவின் தவறுகளுக்கு அனைத்திற்கும் அந்த அறியாமையை மூல காரணமாகிறது என்று கூறியவர் பிளேட்டோ என்ற அறிஞர். அடுத்து வருகின்ற பாடல் நினைத்தீர் வந்தா என்ற திரைப்படத்தில் கே சித்ரா அவர்களும் அனுராதா ஸ்ரீராம் அவர்களும் பாடிய மல்லிகையே மல்லிகையே என்று தொடங்குகின்ற பாடல்.

0: எம்டிஆர் வழங்குகின்ற இதய ராகத்தோடு இணைந்திருக்கின்ற நேயர்களே, அறியாமை என்பதை பற்றி எமர்சன் என்பவர் எதை பற்றியும் அறியாதவரிடம் நாம் அறியாமை பற்றி பேசி காலத்தை வீணடிப்பது என்பது தவறு. அப்படி அறியாதவரிடம் நாம் அனுதாபம் கொள்வதே தலை சிறந்த பண்பாட்டிற்கு அறிகுறி. கூறியவர் எமர்சன். அடுத்து இதே ராகத்தில் வருகின்ற பாடல் அவன் அவள் அது என்ற திரைப்படத்தில் எல்லாரையும் செய்யும் மனோரமாவும் பாடிய அந்த நாள் முதல் கொண்டு. இந்த பாடலின் சிறப்பு, நம் சினிமா துறையில் உள்ள அனைத்து நடிகர்களும் நடிகைகளின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கின்ற பாடல். இதை கேட்டது போலும் இருக்கும், கேட்காத போலும் இருக்கும். ஆனால் இந்த பாடலில் அத்தனை நடிகர் நடிகைகளை இணைத்து இந்த பாடலை அமைத்திருக்கிறார்கள். கேட்டு பாருங்களேன்.
1: சின்னதா ஒரு வீடு கட்டணும், அதுக்கு ஒயிட் ட்ரெஸ் பேர் வைக்கணும். அட வீட்டுக்கெல்லாம் பேர் அப்பால வச்சுக்கலாமா? இப்ப குழந்தை பிறக்க போகுது, அதுக்கு என்ன பேர் வைக்க போற? அத்த சொல்லு. பிறக்கிற குழந்தைக்கு ரொம்ப நல்ல பேரா வைக்கணும். பிறக்க போறது ஆனா பொண்ணா?
2: எங்கப்பா என்ன கத்து கத்துக்கிட்டு?

கணேஷ், சரத்பாபு சுதாகர்.

0: எம்மா பேர் இருக்குது கண்டுகினியா?
1: ஏ அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அடியாளுங்க பேரு தானே பாப்புள்ள ராத்து.

பெரிய இவாவா அவள உடனே இப்ப கேளு. காளி மூலி கற்பாயி கட்ட வண்டி ராமாயி பழைய நூறு பங்கஜப்பிரம்மா கஞ்சிப்பான பஞ்சவர்ணம் மஞ்ச மூஞ்சி நாகரத்ன கோழி சொல்லி அல்லத்தம்மா குடிச்ச பக்கம் போய் பாரு வருமையாக பேரருக்கு அச பேரு என்ன திட்டம்மா இங்க குட்டி போட்ட பூனை கூட பேரை வச்ச மறந்ததில்லை பட்டணத்த பார்த்து போயம்மா என்னத்துக்கு வந்து சும்மா யார் யாரோ பேரை வச்சு அப்பா பேரை வச்சு விடுவோம் ஆம்பளையா பொறக்காமே பொம்பளையா பிறந்து புட்டா அம்மா பேரை வச்சு போடுவோம் காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்ச

0: எம்டி அரசும்போடு இணைந்திருக்கின்ற அன்பான உறவுகளே, இதய ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதய ராகங்களில் அடுத்து வருகின்ற பாடலுக்கு முன் அறியாமை. அறியாமைன்னா என்னங்க? அறியாமை என்பது ஒரு ஒரு செயலை அல்லது ஒரு கருத்தை நாம் அதை புரிந்து கொள்ளாமலே, அதை தெரிந்து கொள்ளாமலே நாம் பரப்புகின்ற வதந்தி. நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அப்ப எதையும் ஏத்துக்கிற மனது வராது. நாம் ஒருவரிடம் பேசும்போது சரிதாங்க, ஒரு வாளி கொண்டுட்டு போனோம்னா, வெறும் வாளியை கொண்டுட்டு போனா கிணத்துல தண்ணி அள்ளலாம். வாளி நிறைய தண்ணி கொண்டு போனா கிணத்துல தண்ணி அள்ள முடியுமா? அப்படித்தான் அறிஞர்களின் கருத்துக்களும் அரசாங்கத்தின் கருத்துக்களும் நம் மனத்தில் ஒன்றை இருத்தி கொண்டு பார்ப்போமே ஆனால் அங்கு அது எடுபடாது. அது அனைத்தும் தவறு போல தேன்றும் தோன்றும். ஏனெனில் நாம் ஏற்கனவே நம் பக்கெட்டில் தண்ணி இருக்குதான் காரணம் இல்லையா? அப்படித்தான் வெறும் மனதோடு சென்றால் நாம் அறியாமையை போக்கி அறிஞர்களின் கருத்துக்களை வாங்கி வரலாம். அடுத்து எம்டிஆர் எஃப்எம்மில் வருகின்ற இதய ராகத்தில் இடம்பெறுகின்ற பாடல் இரு கோடுகள் என்ற திரைப்படத்தில் புன்னகை மன்னன் பூவிழிக்கண்ணன் என்று தொடங்குகின்ற பாடல்.
1: நவராத்

0: ஏன் பாட்டை நிறுத்திட்டீங்க? பாருங்க.
1: புன்னகை மன்னன் பூவிழி கண்.

எம்டிஆரின் இதய ராகங்கள் இன்றைக்கு அறியாமை என்பதாலேயே பல குழப்பங்களும் மத சண்டைகளும் அரசியல் சண்டைகளும் வருகின்றன. ஆமாம், அறியாமை என்பதால் தான் இந்த உலகத்தை படைத்த இறைவன் ஒருவனே என்கின்ற பொழுது அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்குள் நிற்பதால் நாம் அதை அறிந்து கொள்ள மறுக்கின்றோம். அதை போலத்தான் இனம் மொழி என்பதிலும் ஏதோ ஒரு பிடித்தத்தில் நாம் இருப்பதால் தான் அது உண்மையை உணராமல் போகிறோம். இன்றைக்கு இயற்கைதான் நம்மை ஆட்டுவிக்கிறது, இயற்கைதான் நம்முடைய முன்னோர், அந்த இயற்கைதான் நம்மை படைத்தது. நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்ச பூதங்களும் தான் நம்மை ஆட்டுவிக்கிறது. நம் உடலில் அத்தனையும் இருக்கிறது. அந்த பஞ்ச பூதங்களின் சக்தி ஒன்றுக்கொன்று மிகுந்த பொழுதுதான் அங்கு பிரச்சனைகளும் பல செயல்களில் தோல்விகளும் ஏற்படுகிறது. எனவே இந்த இயற்கையை அறிந்து, நாம் பிறந்த பிறப்பை அறிந்து, நம்மை போல் உயிர்களுக்கும் நாம் எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்டும் என்று வாழ்ந்தால் நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கைமேல் கிடைக்கும். அடுத்து வருகின்ற பாடல் தாய் மூகாம்பிகை என்ற திரைப்படத்தில் இடம்பெறுகின்ற பாடல். ராஜேஸ்வரி அவர்களும் சுசீலா அவர்களும் பாடிய பாடல். இறைவன் துன்பங்களை கொடுப்பான் ஆனால் கைவிட மாட்டான் என்பதை அடிக்கடி நாம் பலமொழியாக கேட்டிருக்கின்றோம். அப்படித்தான் இந்த படத்தில் இடம்பெறுகின்ற காட்சி கூட அமைந்திருக்கும். இந்த பாடல் தாய் மூகாம்பிகை என்ற படத்தில் மனோரமா அவர்களும் சிவிஜி அவர்களும் பாடுகின்ற பாடல்களாக இருக்கும். கேர் விஜயா அவர்களும் பாடுகின்ற பாடல்களாக இருக்கும். இது பாடல் என்னவென்று நீங்கள் உகித்திருப்பீர்கள். வருகின்ற பாடல் இசையரசி என்று தொடங்குகின்ற அற்புதமான பாடல்.

நல்லது. அன்பு உறவுகளே, முதல் பாடல் இடம்பெற்ற அந்த பாத்திரத்தில் நடித்தவர்கள் மனோரமா ஸ்ரீவித்யா என்று குறிவிட்டேன், மன்னிக்கவும், மனோரமா கேஆர் வித்யா. நல்லது அன்பு உறவுகளே, அடுத்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இளையராகங்களின் பாடல்களால் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறேன் என்று கூறி இதுவரை வாய்ப்பளித்த எம்டிஆர் நிர்வாக இயக்குனர் அம்மா மீரா அவர்களுக்கும், இதே இயக்குனர் ஐயா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்தும் கூறி இதுவரை எம்டிஆரோடு இணைந்து இதயாகத்தின் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்த நண்பர்களே, இணைந்திருங்கள், எம்டிஆரோடு இன்னும் பல நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது என்று கூறி உங்களுடன் விடைபெறும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கலையகத்திலிருந்து குரலாச்சிரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

எனது அருமை உறவுகளுக்கு இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றில் தமிழ் வானொலி. எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் 24 மணி நேர உலகத் தமிழ் சேவை. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் எனது தேர்வாக சில இனிய உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஷாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது எம்டிஆர் எஃப்எம் இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது எம்டிஆர் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசை மலை நிகழ்ச்சியில் முதலாவதாக பொன்னுமணி என்ற படத்திலிருந்து அன்பை சுமந்து சுமந்து அல்லும் பகலும் சுமந்து என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிழக்கு வாசல் என்ற படத்திலிருந்து பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வைதேகி காத்திருந்தாள் என்ற படத்திலிருந்து ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஜெயச்சந்திரன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன தம்பி என்ற படத்திலிருந்து குயில புளிச்சி கூண்டியில் அடைச்சி கூவ சொல்லுகின்ற உலகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முந்தானை முடிச்சி என்ற படத்திலிருந்து சின்னஞ்சீறு கிளியே சித்திர பூவிலியே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக படிக்காதவன் என்ற படத்திலிருந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இங்கேயும் ஒரு கங்கை என்ற படத்திலிருந்து சோலை புஷ்பங்களே என் சோகம் கேளுங்களேன் என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் கங்கை அமரன், பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேகம் கருத்திருச்சி என்ற படத்திலிருந்து அழகான புள்ளிமானே உனக்காக அழுதேனே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன கவுண்டர் என்ற படத்திலிருந்து அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர் இசைஞானி இளையராஜா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்னுயிர் கண்ணம்மா என்ற படத்திலிருந்து பூம்பாறையில் புட்டு வச்ச பூங்குருவி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் இசைஞானி இளையராஜா.

உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் நிறைவாக இதயம் என்ற படத்திலிருந்து இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய இசைமலை. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் என் விருப்பமாக சில இனிய பாடல்களை, உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஷாதிக். மீண்டும் இதுபோல் ஓர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த எம்டிஆர் எஃப்எம் நிர்வாக இயக்குநர் மீராமா அவர்களுக்கும், இணை இயக்குனர் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் கூறி, மீண்டும் இதுபோல் ஓர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணைந்திருந்து நமது எம்டிஆர் எஃப்எம் நிகழ்ச்சிகளை இணையதள வாணியோடு கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

ஆண்டியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்திலிருந்து காற்றாலையிலே வந்து வணக்கம் என்று கூறி உங்களிடம் நலம் நாடி எங்கள் நலமும் பகிரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அந்த உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகள இருக்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது சிவப்பு நிலா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், நீ மீன ராசி பொண்ணா என்று கேட்கும் வரி கொண்ட பாடல். இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் அன்புடன் அனுப்பி வைத்திருக்கின்றார். நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடலை தருகின்றார். ஈழமணி திரு நாட்டிலிருந்து வளமை போல இன்றும் மத்திய மாகாணம் ஹட்டன் ஈழமணி திரு நாட்டிலிருந்து டி ராம்சி தந்திருக்கின்றீர்கள். யார் அழுது யார் துயரம் போவது என்ற வரியை கொண்ட ஒரு பாடல் கண்ணுக்கொரு வண்ணக்கிளி என்ற திரைப்படத்து பாடலாக தந்திருக்கின்றீர்கள். இதுவோ அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை இளமணி திருநாடு மத்திய மாகாணம் தண்டியிலிருந்து விஜயராணி தந்திருக்கின்றார். அற்புதமான ஒரு பாடல் ஆலயமணி என்ற திரைப்படத்திலிருந்து திரைப்படுத்திருக்கின்றார். பொன்னை விரும்பும் பூமியிலே என்ற வரி கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களோடு கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் ஒரு பாடல் சொல்லித்தருது என்ற பாடல் அ இ என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

ஒலிக்கின்ற பாடல் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல். அன்புடன் தருகின்றார் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி. ஸ்வீடன் திரைப்படுத்த பாடல் தான் என்று அவர் அனுப்பி வைத்த பாடல் முன்பனி காலப்பூவே என்ற முதல் வரியோடு ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து நாங்கள் ஆஸ்திரேலியா உறவுகளின் பாடலை கேட்போமா? மெல்போர்ன் மாநகரம், ஆஸ்திரேலியா கண்டம், பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். தினமும் வந்து எங்களோடு இணைந்து பாடல்களை தரும் வேளையில் தங்கள் பத்திரிகையில் வரும் செய்திகளையும் படிக்கும் வாய்ப்பினையும் தருகின்றார். அக்னி குச்சு என்ற வரியிலே நாங்கள் யூ வலைதளத்தில் கேட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பான ஒரு பத்திரிகை பல ஆண்டுகளாக நிகழும் வேளையிலே எங்களுடன் பல ஆண்டுகளாக இணைந்திருக்கும் வேளை இன்றும் ஒரு பாடல் தருகின்றார். வான் போல வண்ணம் என்ற வரி கொண்ட சலங்கை ஒலி திரைப்படுத்தி பாடல் தாருங்கள் என்று பாஸ்கரன் மாதா உங்களுக்காக இந்த பாடல்.

இவர்களை தொடர்ந்து வருகின்றார் நீண்டகால உறவு. இவர்களுக்கு பின்புதான் அவர்கள் வந்தார்கள் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்து கேதீஸ் அவர்கள். ஓ வெண்ணிலாவே என்ற பாடலை ஆனந்த குமி என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். கிட்புமி என்ற பாடலை

காத்தொலிக்கும் ஒரு அற்புதமான பாடல். சிங்கார பூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பிய பாடல். சவாலே சமாளி திரைப்படத்து பாடல். அதிகமாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்தாலும் இன்றும் கேட்க மிகவும் சிறப்பாக இருக்கும் கருத்தை கொண்ட ஒரு தத்துவமான பாடல். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே என்று. அற்புதமான பாடல். கேட்போமே மகாலிங்கம் உங்களோடு நாங்களும்.

0: கண்டு வானம் சொன்னது என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே.
1: தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சுவிட்சர்லாந்து ஐரோப்பா கண்டம் ஜெனிவா நகர் நிரேஷன் தந்த பாடல். நிரேஷன் என்று ஒரு பாடல் தந்து இருக்கும். ஓடுற நிறைய விடாம துரத்தி என்ற வரியை கொண்ட பாடல் ஆடாமல் செய்ச்சோமடா என்ற திரைப்படுத்த பாடலாக தந்திருக்கின்றார். கேட்போமே.

இயேசுடன் இளைய தலைமுறைகளும் இணைந்து கேட்கும் இந்திய தமிழ் வானொலியில் அடுத்து வரும் பாடலை ஐரோப்பிய மண்ணிலிருந்து ஈழமணி நாடு சென்று ஓய்வெடுத்தாலும் எங்களை மறவாமல் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து காதலா காதலா என்று பாட வைக்கின்றார் என்னவள்.

இறுதியாக ஒரு பாடல் கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்குரிய காவை சேனா அவர்கள் ஆசானவர்கள் வளமை போல இன்றும் ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் அமிர்த யோகம் என்ற திரைப்படம், அதில் வரும் பாடல் தான் தந்திருக்கின்றார். அந்த பாடலோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. ராமன் தேடும் ஜானகி என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நிலவும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தீனமான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பியதோடு எங்கள் இதயங்களையும் நிரப்பி சென்றிருக்கின்றன. இந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பி வைத்த உறவுகளை உங்களுக்கு நலம் கூறும், மகிழ்வு கூறும், நன்றி கூறும் இந்த வேளையில் உலகளாக இருந்து அற்புதமான கருத்துக்களை தந்து எங்களுக்கு உற்சாகத்தை அளித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் உறவுகளுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன், தமிழோடு.

போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனியே அவர் பொரு குணவுண்டு தனியே அவர் பொரு குணவுண்டு அமிழ்தும் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேர் நிறத்தல் நுழையும் முதல் பாடலாக எங்களை அழைக்கின்றது. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா, இப்படியான வரி கொண்ட பாடல். மதன மாளிகை திரைப்படத்தில் அன்று ஒலித்த பொழுது இன்று ஒலிக்க வைக்கின்றார் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். அவர் தன்னோடு இணைத்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், தம் பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு, எடப்பாடி, வெள்ளாண்டி, வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை இணைக்கும்படி நாங்கள் மனைபூமி கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடலும் அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை கேட்டவர் பிறந்தே இருக்க மாட்டார். இந்த பாடல் வெளிவரும் வேளையிலே திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபாவை தான் கூறுகின்றேன். அவர் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பதி, நர்மவியால், தமிழ் இனியால் இவர்களை முளைத்து இணைத்து இன்று மலமை போல இன்றும் தருகின்றார். அவர் கேட்கும் பாடல் முதலாளி என்ற திரைப்படத்து பாடல். 1957 திரைக்கு வந்த திரைப்படம். அந்த பாடல் அற்புதமாக இசை அரசரின் குரலிலே ஒலிக்கின்றது. ஏரி கரையின் மேலே போற வழியே பெண்மையிலே, அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் ஒலிக்கும் பொழுது உட்கார்ந்து இருந்து கேட்பவர்கள் எழுந்திருந்துதான் கேட்பார்கள். அவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் கேட்போமா? இன்றும் முன்னிலை தமிழ் வானொலியிலே

அடுத்து வரும் நேயர்களுக்கான பாடலை தர வருகின்றார் தங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். முதலில் தன் மனைவியின் பாடலை கொடுக்கின்றார். மஞ்சள் வெயில் மாலையிலே வண்ணப்பூங்காவனிலே என்று ஒரு வரி கொண்ட பாடல், மிகவும் பழைய பாடல், சிறப்பான பாடல். காவேரி என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் அனுஷியா கிருஷ்ணன் தம் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து. அந்த பாடலை அவர் மட்டுமல்ல அவரது அன்பு அப்பா அனந்த ராமனையா அவர்களோடு விஜயம் அம்மாவும் தாயாரும் கேட்கின்றார்கள் உறவுகளோடு.

0: காடும் கல்லாத தழகினை பாராய், அங்கதும் காடும் கல்லாத தழகினை பாராய், ஒற்றுமையை பாரிந்த நேரம், ஒற்றுமையை பாரிந்த நேரம்,
1: இந்த ரகவாய்க்கு
0: போதும் எங்கும் நமதாகுமே, மஞ்சளையும் மாலையே மஞ்சள் பூங்காவினே பஞ்சவர்ண கிளி

0: வண்ண பூங்காவிலே மாறாத பேமை கொண்டே மகிழ்ந்திடுவோம்.
1: அடுத்த பாடலை உடனே தந்து விடுவார் கிருஷ்ணன் அவர்கள். அவர் ஒரு சோகமான பாடலை கேட்கின்றார், அன்பு கரங்கள் என்ற திரைப்படம். அந்த திரைப்படம் வெளிவந்ததாக இல்லை, ஆனால் அந்த திரைப்படத்து முழு வேலைகளும் முடிந்து பாடல்களும் தெளிவாக்கப்பட்டன. அதில் ஒரு பாடல் பாட இருக்கின்றது, காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன் என்ற அற்புதமான தத்துவமான ஒரு பாடல். வாழ்க அந்த பாடலை தந்துட்டு உலக வாழ் தமிழ் மக்களோடு நான் கேட்டு மக்களை விரும்புகிறேன் என்றும் எழுதியிருக்கின்றார். ஒலிக்கின்றது, நாங்கள் அனைவரும் இணைந்து விடுவோம் அந்த பாடலோடு.

சுமைகளுக்கு மேல் சுமைகளை தாங்கி முடியாத நிலையிலும் முடியும், இது நான் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு நல்ல கருத்துக்களை தந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எங்களுக்கு ஒரு பாடமாக காட்டிக் கொண்டிருக்கும் நீண்டகால உறவு அன்பு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவருடைய மனப்பக்குவம் உங்களுக்கு வேண்டும், அது எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அவரோடு நாங்கள் இணைந்து கொள்ளும் வேளையிலே கேட்கின்றார் ஒரு பாடல். பூ உறங்குது பொழுதும் உறங்குது, நீ உறங்கவில்லை நிலவே என்ற அந்த மனக்குமுறல் பாடல் ஒன்று. தாய் சொல்லி தட்டாதே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைத்து எங்களை முனைத்துக் கொள்கிறார் தன்னுடன். தன்னுடைய சுமையை நாங்களும் தாங்கிக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நிச்சயமாக ஜெகவர் ஷாதிக் ஐயா அவர்களே, உங்கள் சுமை நாங்களும் சுமக்கின்றோம் என்றுதான் கூற வேண்டும். நிலவு எப்பொழுதும் தேய்ந்து செல்வதில்லை, வளர்ந்து செல்வது, அது வளர்ந்து வளர்ந்து தேய்ந்து கொண்டு போகின்றது, அதுபோல்தான் வாழ்க்கை என்ற சொல்லோடு பாடலை நாங்கள் அதை கண்டிருக்கின்றோம். இன்று இந்த பாடல் மூலம் அறிந்து கொள்வோம். உங்களுக்கான பாடலை நாங்கள் தரும் வேளையிலே நீங்கள் மட்டும் தனிமேல் கேளாமல் உங்களுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷகானா, பர்வின், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் மற்றும் உலக தமிழர்களோடும் எங்களோடும் கேட்கின்றீர்கள். உங்கள் சுமைகளை நாங்களும் உங்களோடு இணைந்து சுமக்கின்றோம். பாரத்தை இறைவனிடம் கொடுப்போம்.

ஒலிக்கும் அடுத்த பாடல் அன்பு பாடல் என்று ஒரு பாராயண பாடலாக இருந்தது. இந்த பாடலை தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் பல தடவை கேட்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் அவர் சரியான நேரத்தில் இந்த பாடலை கேட்டுக் கொள்வார். எங்களோடு மிகவும் ஆறுதலாக இருக்கும் அந்த பாடலை கேட்க. அந்த பாடல் ராம ராம சரணம் என்ற வரி கொண்டு பாடும் கடன் வாங்கி கல்யாணம் திரைப்படத்தில் ஒலித்த பாடல் என்று. அவர் மட்டுமல்லாமல் தன்னோடு வளமை போல கண்ணன் சங்கரை ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி அவர்களை முனைத்து கேட்கும்படி நாங்களும் முனைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

0: ராம ராம சரணம்.
1: இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நேயர் நேரம் பாடல்களாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றன.

நாங்கள் கேட்டு மகளும் நேர் நேரத்தில் அலங்கரிக்கும் அடுத்த பாடல் உமா தேவி என்ற பாடல் ஆசிரியர் எழுதி கொடுக்க கோவிந்த் வசந்த அவர்கள் இசை கோர்த்து விட உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் என்றும் 2024 ஆண்டு திரைக்கு வந்த மெய்யழகன் என்ற ஒரு திரைப்படுத்து பாடல் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் என்று 7 மணி திருநாட்டின் யாழ்ப்பாணத்திலிருந்து அருள் தந்திருந்த வேளையில் இந்த பாடலை அவரோடு இணைந்து சீலன் சுதன் ஹரி இவர்களும் கேட்கின்றார்கள். அந்த பாடல் யாரோ இவன் யாரோ என்று வித்தியாசமாக பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடல் யார் பாடலாக இருக்கும்? அந்த பாடல் வழக்கம் போல இருந்து நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்க இருக்கின்றார்கள். தங்க மனசுக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட்டுக்குள்ளே பாட்டு இருக்கும் என்ற வரி கொண்ட பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகம். கலியகத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்களை நாங்கள் கேட்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. வண்டிகை சிலுவை சந்தன் ராஜ் அவர்களுக்காக தமிழ்நாட்டிலிருந்து கேட்டிருக்கின்றார். சிதம்பரத்திலிருந்து ஜாக் பாட் என்ற திரைப்படத்தில் ஆகாயம் பூலோகம் என்ற பதில் தாங்கி பாடுகின்றது. அடுத்த பாடல் நீ எழுத்து அலங்கரிக்கும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை தருவது அன்புடன் வளைகுடா மண், நீண்டகால உறவு, குவைத்திலிருந்து ஜோஜ், பெண்ணே பெண்ணே என்ற சாகஜம் திரைப்படுத்த பாடல் தான் நீங்கள் கேட்ட பாடல் ஒலிக்கின்றது.

பாடல் அந்தப்புறம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்து நிறைவுக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. மானா மதுர என்ற வரியோடு ஆரம்பித்து முழுமையாக பாடி நிகழ்ச்சியை நிறைவு பெற வைக்கின்றது. கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ், நீங்கள் தந்த பாடல்.

0: தமிழன் என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. இப்பொழுது முதல் காற்றலையில் நேயர் விருப்பம். கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் மகிழ்வோடு இருக்கின்றோம் என்ற செய்தியை பகிர்ந்து இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சொல்லோடு பாடல் நேயர் விருப்பத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.

சொல்லோடு பாடல் நிகழ்வு இன்றைய கதம்பத்தை அலங்கரித்த வேளையிலே முதல் நேராக இங்கிலாந்திலிருந்து வந்து இணைந்து கொண்டார் அன்பு கஸ்தூரி. மகளே கஸ்தூரி, நீங்கள் வந்து பல விடயங்களை பேசி மகிழ்ந்த வேளையிலே இன்று உங்களை கவர்ந்த பதம்

பாடுது.

இரண்டாவது பாடலை திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா நீங்கள் வந்து இணைந்து பல விடயங்களை பேசி மகிழ்ச்சியோடு இருந்துவிட்டு ஒரு பாடல் உங்களுக்கு தோன்றியது, நூலும் இல்லை வாளும் இல்லை என்ற ஒரு பாடல் இடைவெளியையும் கொண்டு அதிலுள்ள கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்த வழியிலே இந்த பாடல் ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது உங்களுக்காக ஒலிக்கின்றது. சொல்லோடு பாடல் நேயர் விருப்பத்திலே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஒலித்துக் கொண்டிருப்பது சொல்லோடு பாடல் நிகழ்விலே பங்கு பெற்றி அலங்கரித்தவர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்த வேளையிலே இது சொல்லோடு பாடல் நேயர் விருப்பமாக ஒலிக்கின்றது. அந்த வகையிலே ஊர் என்ற ஒரு பதத்தை கொண்டு வந்தார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி அவர் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பேருந்தில் இருந்து பயணத்தை செய்யும் வேளையிலே அந்த பயணத்தில் உள்ள அனுபவத்தை கொண்டு ஊர்களை பற்றி பதத்தை கொண்டு வந்து அதை பற்றி நாங்கள் சிலாகித்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். காட்டு ரோஜா திரைப்படுத்து பாடலாக இருக்கின்றது கிருஷ்ணா, எந்த ஊர் என்றவனே என்ற பாடல். இதோ கேட்போமே அந்த பாடலையும்.

நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மொபைல் தமிழ் வானொலியின் காத்தலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் கதம்பத்திலே இன்று சொல்லோடு பாடல் நிகழ்வு. அதிலே வந்து பங்கு பற்றி சிறப்பிக்கும் வேளையிலே அவரவருக்கு பிடித்துக் கொண்ட பதங்கள் பலவாக இருந்தாலும் ஒரு பதத்திற்கேற்ற பாடல் அந்த பதம் வெறுந்த பாடலாக தெரிவு செய்து தந்த வேளையிலே அன்புடன் ஓம் நம சிவாய என்று எப்பொழுதும் வந்து எங்களோடு இணைந்து கொள்ளும் ஆர் தேவா நாச்சியார் கோவிலிருந்து வந்த வேளையிலே அவர் இருந்த தன்னுடைய மகளின் திருமண வைபவத்தை பற்றி அதை பற்றி நிகழ்வு பற்றி எல்லாம் வாழ்த்து கூறியவர்களுக்கு நன்றிகள் எல்லாம் கூறிவிட்டு இன்றும் அவருக்கு மகிழ்வான உள்ளத்தோடு இருக்கும் வேளையிலே ஒரு பாடலை தந்திருக்கிறார். அந்த பாடல் சிவகங்கை சீமை என்ற திரைப்படத்தில் என்று இந்த பாடலை நான் தேடும் வேளையிலே உங்கள் சியாமலா உடனே எழுதி அனுப்பியும் விட்டார். நன்றி சியாமலா. அதற்கு இந்த வேளையில் தேவா நீங்கள் கேட்ட அந்த பாடல் எப்படி பாடுகின்ற தெரியுமா? எல்லாம் பொட்டு வைத்த விடயங்களை பேசினீர்கள் அல்லவா? திருமண வைபவத்தில் மங்களமாக இருந்தார்கள் என்ற எண்ணம் வந்தவுடன் உங்களுக்கு சாந்து பொட்டு ஞாபகம் வந்து அந்த பாடலை தர கேட்கின்றீர்கள். சாந்து பொட்டு பொட்டு தகதகவென என்ற பாடல், அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்டு மகிழ்வோம். உங்களோடு நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த பாடலை இன்று கேட்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. கேட்போம் சொல்லோடு பாடல் நேயர் விருப்பத்திலே.

கலந்து வரும் சொலோடு பாடல் நேயர் விருப்பத்தில் இன்னும் ஒரு பாடல். நெய்வேலி அரசடி கூப்பம் ஜாமிரக்க பயமேன் வந்து இணைந்து பல விதமாக பேசியிருந்தார். அற்புதமாக அவர் தமிழோடு அழகாக தமிழ் இப்பொழுது பேசி வருவது என்ன மகிழ்வாக இருக்கின்றது. அவர் ஒரு பாடல் பாடிக்கும் பொழுது அவருடைய நன்மை தீமைகள் காற்று அசுத்தம் சுத்தம் என்றெல்லாம் பல முடியாது. நீர் வெப்பம் இவற்றை பற்றி எல்லாம் பேசிவிட்டு இவற்றையெல்லாம் பேசி என்ன பயன்? ஆனால் பயம் என்றது எங்களுக்கு இருக்க தேவையில்லை. இதுகளை பேசி பயனில் என்றாலும் பயமில்லாமல் அஞ்சாமல் நாங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடரத்தானே வேண்டும். அப்படியான ஒரு கருத்து அவருக்கு வந்து அவருக்கு நடந்ததெல்லாம் நடந்து போய்விட்டது, இனி என்ன செய்வோம் என்று நாங்கள் கூறுவது போன்ற ஒரு வார்த்தை பிரிவு உங்களை அங்கே கொண்டு வந்து ஒரு பாடலை தருகின்ற. அந்த பாடல் அவர் தந்தது மஞ்சள் மகிமை என்ற திரைப்படுத்த பாடல். நீண்ட காலம் நாங்கள் கேட்காத ஒரு பாடல், ஆனால் கேட்ட பாடல் முன்பு. இன்று அதை கேட்கும் பொழுது ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. அந்த வரிகள் அந்த பாடல் ஆனது ஆச்சு போனது போச்சு என்ற வரி எடுத்து பாடுகின்றது சரவணா, நீங்கள் கேட்ட பாடலாக.

0: வந்தா
1: எது எப்படி நடந்தாலும் நாங்கள் ஒரு விடயத்தை நினைத்து விட்டால் அந்த விடயத்தை தொடர்ந்து நடாத்தியே ஆக வேண்டும். இத்தனை இடஒறு இருந்தாலும் அதை பற்றி சிந்திக்க தேவையில்லை. நினைப்பது நிறைவேற வேண்டும், அது நிறைவேறும், அதுதான் இறைவனுடைய கடாட்சமும் என்று கூறிக்கொண்டு அவர் வந்து ஒரு பாடலை தந்திருந்தார். அன்பு ஞான சேகரன், நினைப்பது நிறைவேறும் என்ற ஒரு பாடலை, நினைப்பது நிறைவேறும் திரைப்படுத்த பாடலாக இருந்தாலும் அந்த பாடல் என்று அவர் எங்களோடு பேசி மகிழ்ந்த விடயத்தோடு பொருத்த பாடலுடைய சொல்லாக எடுத்து, சொல்லில்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, சொல்லத்தானே வேண்டும். உள்ளத்தில் உள்ளது வெளியையும் அடுத்தவருடைய கருத்துக்களை நாங்கள் பெறுவதற்கு சொல்லுத்தான் மிக முக்கியம். அதனால் சொல்லோடு பாடல் நிகழ்வில் இந்த பாடலை தாருங்கள். நாங்கள் நினைப்பது நிறைவேற வேண்டும், நாங்கள் ஒரு விடயத்தை நினைத்து விட்டால் அதற்கு இலக்கு வைத்து அதை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றது போன்று கருத்துக்களை தந்தவளை ஒலிக்கின்றது. நினைப்பது நிறைவேறும் என்ற பாடல்.

ஆன்மீக பயணத்தில் அக்கறை கொண்டவர். தூரதேச யாத்திரைகளை புனித தலங்களுக்கு சென்று வருவதில் வல்லவர். ஆனால் எதுவும் நாங்கள் நினைத்து நடைபெறவில்லை. நினைத்து நடக்காதுவிட்டாலும் அந்த இறைவன் கருணை இருந்தால் அழைப்பு எங்களுக்கு கிடைக்கும், நாங்கள் சென்று தரிசிக்கலாம். உலகத்தில் பிரசித்தி வாய்ந்த இடங்கள் இருந்தால் அதை நாங்கள் தரிசிப்பது மிக முக்கியம். அதில் வரும் நன்மைகள், அதனுடைய மகிழ்ச்சிகளை பற்றியும் திருப்திகளை பற்றியும் பேசி இந்த ராஜ்குமார் தர்மபுரியிலிருந்து வந்திருந்தார். தர்மபுரி ராஜ்குமார் இவ்வளவெல்லாம் பேசிவிட்டு நான் மட்டும் போவது எல்லோரும் செல்லத்தான் வேண்டும், இருப்பினும் என்னோடு வா என்று நான் கேட்க மாட்டேன், நீங்களாக அது நடைபெறும் என்று கூறிக்கொண்டு, இதற்கும் இறைவன் அருள் இருந்தால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று கூறுவதற்கு நாங்கள் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருந்த அந்த பாக்கியத்தை எங்களோடு பகிர்ந்து சென்ற பொழுது அவர் கேட்ட பாடல் என்னோடு வா வா என்று சொல்ல மாட்டேன் கேட்க மாட்டேன் என்ற பாடல், நீதானே என் பொன் வசந்தம் என்று திரைப்படுத்தும் பாடல். இதோ ராஜ்குமார் நீங்கள் கேட்ட பாடலையும் நாங்களும் இணையின்றும் கேட்டு மகிழ்வோம் ஒலிக்கின்றது காற்றலையில்.

0: வேளையிலேதான் இன்றைய நாள் பிரபல பின்னணி பாடகர்கள் பிரபல்யமாக இருந்தவர்கள் வரலட்சுமி அம்மா அவரோடு இணைந்து நித்யஸ்ரீ அம்மா இவர்களை தொடர்ந்து எங்களுடைய விஜயகாந்த் கலைஞர் இவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் என்ற வேளையிலே இந்த வேளையிலே எங்களுடைய நீண்ட கால உறவு எங்கள் மிகவும் அற்புதமானவர் பல உறவுகளுக்கு வாழ்க்கை மாணவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட தளம் காட்டி கொடுத்தவர் திரு கணபதி அவர்கள் தனக்கும் பிறந்த நாள் என்று ஓடி வந்தார். அந்த பிறந்த நாள் பரிசாக எங்களுக்கு ஒரு பாடலையும் பாடி காட்டியிருந்தார். அவர் எங்கிருந்தாலும் சிறப்பாக வாழ வேண்டும், நாங்கள் எல்லோரும் அவரை அன்பு கொண்டு வரவேற்று பாராட்டு அதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் அவருக்கு அளித்திருந்தோம். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்து இவர்கள் எல்லோருக்கும் பிறந்த நாள்குரிய வேளையிலே பிறந்த நாள் பரிசாக என்ன கொடுப்பீர்கள் என்பதற்கு ஒரு பாடலை பாடி காட்டிவிட்டு தனக்கு இப்படி ஒரு உறவுகள் வாழ்த்துக்களை தந்தது பெரும் மகிழ்வாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு முன்னியல் தமிழ் வானொலியை நன்கு உணர்ந்தவர்கள் இவரும் ஒருவர் எங்கள் மூத்த உறவு. அவர் ஒரு பாடலை தந்திருந்தால் மிகவும் அற்புதமான பாடல். அந்த பாடல் எனக்கும் பிடித்த பாடல். என் தந்தையார் எனக்காக அடிக்கடி பாடுகின்ற ஒரு பாடல் நான் பெற்ற செல்வம் திரைப்படத்து பாடல். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் என்று பாடுகின்றது அந்த பாடல். திரு கணபதி அவர்களே, உங்களுக்காக இந்த பிறந்த நாளில் நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து மகிழ்வித்து நீங்களும் மகிழ்ந்து கொண்டு சென்ற வேளையிலே இந்த செல்வத்தை நாங்கள் செவிமடுப்போமா?
1: நான் பெற்ற செல்வம்

அது மட்டுமல்லாமல் வார்த்தை பிரயோகத்தில் வல்லவராக இருக்கின்றவர் வார்த்தை வல்லுநர் என்று கூறிக்கொள்ளலாம். நியாய துரந்தரர், வழக்கறிஞர், ராஜராஜன் அவர்கள் தஞ்சாவூர் தருமபுரி மாவட்டம் எங்கள் அன்பு ராஜ்குமார் அவரின் உறவினர் வந்திருந்து இனிமையாக பேசி மகிழ்ந்துவிட்டு என்று அவரும் கூறியிருந்தார். ஒரு பிறந்த நாள் கலைஞர் விஜயகாந்த் ஐயா அவர்களை பற்றியும் அவருடைய சிறப்பை பற்றியும் கூறிவிட்டு கருத்து பரிமாற்றங்களை தந்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். பொன் மனசெல்வன் திரைப்படத்தில் கண்டோம் அந்த பாடலை. புட்டு வைத்த தங்கக்குடம், நீ புட்டு வைத்த தங்கக்குடம், சாதாரணமான தங்கக்குடம் இல்லை, நீ புட்டு வைத்த தங்கக்குடம். அற்புதமான வார்த்தைகளை அறுக்கி வரும் வேளையிலே கருத்தோடு வரும் வார்த்தைகளை தருவதில் வல்லவர் இவர். அவருடைய வார்த்தைகளை மறந்தோம். நன்றி ராஜராஜன். உங்கள் பாடல், நீங்கள் விருப்பமான பாடலை கேட்டபோது உங்கள் பாடலோடு இந்த பாடலை நாங்கள் முனைந்து கேட்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல் என்ற சொல்லோடு பாடல் நீயர் விருப்பத்திலே.

0: வளைகுடா மண்ணிலிருந்து அறிமுகமாகிய அன்பு உறவு, நான் அடிக்கடி பாசத்தினால் அவரை குளப்படி சிங்கம் என்று அழைத்துக் கொள்வேன். அன்பு ஃபாரூக் அவர்கள், வளைகுடா மண்ணில் இருக்கும் பொழுது எங்களோடு அறிமுகமாகி நீண்ட காலமாக பழக்கமாக எங்கள் உறவுகளோடு நல்ல அந்யோன்யமாக நகைச்சுவையாக விகடமாக பேசி மகிழ்ந்து பழகுபவர். அவர் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்தார். வந்து நல்ல விடயங்களை எல்லாம் பகிர்ந்துவிட்டு இறுதி நேரம் என்றபடியால் குறுகிய நேர உரையாடலோடு ஒரு பாடலை தந்திருந்தார். காதலில் விழுந்து விட்டேன் என்ற திரைப்படுத்த பாடலாக நாக்க மூக்கா என்று அந்த பாடல் பாடுகின்றது. அதற்குரிய விளக்கங்களை நகைச்சுவை நாங்கள் பகிர்ந்து கொண்ட வேளையிலே இப்பொழுது பாருங்கள், உங்களுக்கான அந்த பாடலும் ஒலிக்கின்றது, கேட்போமே.
1: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
2: மாடு சத்தா மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல கட்டி.

இவரை விட இரண்டு நேயர்களுக்கு முன்பு இணைந்தவர்தான் தங்களுடைய நாகப்பன் அவர்கள், எங்களுடைய கோவை மாநகர். தானாக வந்த சந்தனமாக இணைந்து இன்று வரை எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டு வானொலியின் வளர்ச்சியிலே அக்கறையாக இருப்பார். அவர் தனக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் முந்தைய தமிழ் வானொலியில் வந்து பங்கு பெற்றுவார். அந்த வகையில் இன்றும் அவருக்கு நேரம் கிடைத்தது. அந்த நேரத்தை எங்களோடு வந்து பகிர்ந்து சொல் ஆடலையா அறிந்து பலவிதமான கருத்துக்கள் அமைந்த பதங்களை எல்லாம் பாவித்து உபயோகித்து விட்டு அவருக்கு விருப்பமான ஒரு பதத்தை கேட்கின்றேன். நாங்கள் பேசுவதற்கும் இந்த பாடலுக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் ஆனால் பார்க்க போனால் நிறைய சம்பந்தம் இருக்கின்றது வாழ்க்கை பயணத்திலே என்று எண்ணிக்கொண்டு, பாத காணிக்கை என்ற ஒரு பழைய திரைப்படம், அந்த திரைப்படத்தில் இந்த பாடல் அவர் என்றா கவர்ந்திருக்கின்ற மிகவும் மென்மையான ஒரு பாடல். உள்ள கிடக்கையை வெளியே தரக்கூடிய, அதாவது உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகள் தானே மிக முக்கியம். அதற்கு அலங்கார வார்த்தைகள், அடுக்கு வார்த்தைகள் எத்தனை இருந்தாலும் முடுக்காக ஒரு வார்த்தையோடு கூட உள்ள கருத்துக்கள், பெருங்கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில், அன்பினை வெளிப்படுத்தும் வகையிலே ஒரு பாடல், அத்தான் என் அத்தான் என்ற வரி கொண்ட பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். இறுதி பாடலை கேட்பதில் அவருக்கு ஒரு அலாதி பிரியம். எல்லோருடைய பாடலையும் கேட்டு மகிழ்ந்து தன்னுடைய பாடலையும் கேட்டு எங்கள் நிகழ்ச்சியை முழுமையாக நடந்து கொண்டு வர செய்வார். அந்த வகையில் நாகப்பன், உங்களுடைய பாடலை நாங்கள் முனைகின்றோம், அத்தான் என் அத்தான் என்று கூறி பாடுகின்றது.

நல்லுறவுகளே, நாங்கள் இதுவரை நிலமும் கேட்டு மகிழ்ந்ததும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரத்தில் ஒரு நாள் மலரும் சொல்லோடு பாடல் நிகழ்வில் வந்து பங்கு பெற்றி பலவிதமான விடயங்களை கலந்து ஆய்ந்து நாங்கள் வாழ்க்கை பயணத்தை பற்றித்தான் அங்கே முழுமையாக துணி திரும்புவோம். அந்த வாழ்க்கை பயணத்தில் எவற்றையெல்லாம் சந்திக்கின்றோம் என்பதை வேறு விதமாக நாங்கள் காட்ட முடியாது, சொல்லால் தான் பகிர்ந்து கொள்ள முடியும். அவரால் சொற்களால் பகிர்ந்து கொண்டிருந்த வழியில் விரும்பிய சொற்கள் இந்த சொற்கள் வரக்கூடிய பாடல்கள் உங்கள் நினைவுக்கு வந்தவுடன் அந்த பாடல்களை தெரிவு செய்து எங்களோடு பகிர்ந்தீர்கள். அந்த பாடலை பக்குவமாக இப்பொழுது ஒளிபரப்பு செய்து நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம் என்ற திருப்தியோடு இன்றைய சொல்லோடு பாடல் நேயர் விருப்ப நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று உங்கள் அனுமதியோடு நிறைவேற்றுகிறேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில்

உடன் இன்றைய சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஆரம்பிக்கும் வேளையிலே ஏதோ நினைவுகள் என்ற பாடலை நாங்கள் கேட்போம். இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

0: அடுத்து வரும் பாடல் என்னவென்று சொல்வதம்மா என்ற பாடல், ராஜகுமாரன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் தந்திருக்கின்றார் டிராஞ்சி.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய?

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பாடலும் ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். பட்டணத்தில் பூதம் திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். பாடுகின்றது கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற தத்துவத்தோடும்.

இவர்களோடு இணைந்து கனடா மொன்றியல் தனுஷனின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. ஐயையோ நெஞ்சு என்று ஆரம்பிக்கும் ஆடு களம் திரைப்படுத்து பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலி. 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒலித்துக் கொண்டு இருப்பது சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். அந்த வகையில் இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி என்பதை தெரிந்து கொண்ட வேளையிலே சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான இசையும் தொடர்ந்த வேளையிலே தொடர்கின்றது பாடல்கள். ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஜோடியாக வந்து ஜோடி குரலில் பாடலை கேட்கும் வேளை என்று ஒரு மந்தார பூ என்று ஆரம்பிக்கும் பாடல் சின்ன ஜமீன் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

நீண்ட கால உறவு, எங்களோடு இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதீஸ் அவர்களும் காதல் ரதியே என்று ஆரம்பிக்கும் வரிகொண்ட அந்தரங்கம் ஊமையானது திரைப்படுத்து பாடலை தந்த வேளை கேட்போம். அவரோடு இணைந்து நாங்களும் அந்த பாடல் ஒலிக்கின்றது.

ஒலிக்கின்ற பாடலோடு நானும் ஓடி வருகின்றேன் என்று சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி ஓடி வந்து கோலா கோலா கோலா கோலா என்ற ஒரு பாடல் கம்பஸ் என்ற திரைப்படத்திலிருந்து தருகின்றார். கம்பஸ் திரைப்படம் பாடல் அவருக்காக ஒலிக்கும்படி நாங்களும் இணைவோம்.

0: ஸ்கூல் பேபி.
1: அடுத்து ஒரு பாடல், அற்புதமான பாடல், இன்பம் பொங்கும் வெண்ணிலா என்ற ஒரு அழியாத காவிய பாடல், வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த வேளை நாங்கள் முனைகின்றோம் ஒலிகின்றது பாடல்.

ஒலிக்கின்றது பாடல். அன்பு உறவுகளை இங்கு ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேய விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

தோகை தோளா என்று வரியெடுத்து ஒரு பாடல் கேப்டன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். கேட்போமே.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் தனுஷன் நீங்கள் தந்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். டேஃப் என்ற திரைப்படத்திலிருந்து சீ இஸ் மை கேர்ள் என்று ஆரம்பிக்கும் வரியோடு அந்த பாடலையும் இணைத்து விடுகிறேன். கேட்போம்.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பிய மண் என்றால் என்னவரின் பாடலாகத்தானே இருக்கும். அவர் பாடலையும் கேட்போம். வேட்டையாடு விளையாடு திரைப்படுத்து பாடலாக இன்று கேட்கின்றார் பார்த்த முதல் நாளே என்ற வரியோடு.

இறுதியாக ஒரு பாடல். அந்த பாடலை தந்து இவங்க நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் கண்டாவில் இருந்து. நினைவில் நின்றவர்கள் என்ற திரைப்படத்து பாடல் தொட்டதா தொடாததா என்று கேட்டு பாடி நிறைவுக்கு கொண்டு வருகின்றது நிகழ்ச்சியை.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தித்திக்கும் தீனான பாடல்களை, சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக. மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் நான் உங்களை சந்திப்பேன் என்று கூறி இப்பொழுது காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன், தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உறவுகளுக்கு வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றிற்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நம சிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் அனைவருடைய தாழ் வணங்கி உலகளாக இருக்கும் என் முகம் தெரிந்த தெரியாத அன்பு உறவுகளே உங்களையும் அன்போடு வரவேற்று வணக்கம் கூறி இணைந்த நான் இன்றைய கதம்பூத்துக்குள் உங்களை அழைக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பு உறவுகளே நீங்கள் எல்லோரும் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் இன்றைய கதம்பத்தில் இணைவோம்.

2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 23வது நாளில் கால் வைத்திருக்கும் இந்த வேளையிலே இன்று நாங்கள் இணைந்து முன்னிகள் தமிழ் வானொலியிலே கதம்பத்தை அலங்கரிக்க செய்வோம்.

0: பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில்லை சுகம் சுகம் என்ற இந்த பாடல் 30 ஆண்டுகளாக எங்கள் மூன்றியல் தமிழ் வானொலியில் ஞாயிறுதோறும் தோன்றி இணையும் அன்பு உறவுகளை மகள வைத்து பாட வைத்து எங்களை எல்லாரும் ஆச்சரியப்பட வைக்கும் வகையில் அனைவரும் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது. நாங்கள் இங்கே இன்று நல்ல காலநிலை, இப்பொழுது எங்களுக்கு இலையுதிர் காலத்தை நோக்கி இருக்கும் வேளையிலே வெப்பங்கள் அதிகமாக தோன்றாது. வெப்பநிலை இருந்தாலும் அது எங்களுக்கு குளிராகத்தான் தோன்றும் என்றால் பவனத்திலே ஈரப்பதம் காத்து கொண்டிருக்கின்றது. ஆதலால் எங்களுக்கு நாங்கள் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது இனி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை என்ப உறவுகளே. ஆனால் நீங்கள் வெப்பமும் மழையும் மாறி மாறி வரும் ஒரு இதமான ஒரு மாற்றமாயிருந்தாலும் அது ஒரு மகிழ்ச்சியான காலநிலையாகத்தான் உங்களுக்கு தோன்றும் என்று நான் எண்ணிக்கொள்ளுகின்றேன். நாங்கள் இப்பொழுது இங்கே 19 பாகை செல்சியஸ் என்று காட்டி அதை 19 பாகை போன்று வெப்பம் இருந்தாலும் குளிர் நிலையில் இருக்கின்றது, இன்று மழை இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இது படிப்படியாக உயர்ந்து 23 பாகை வரைந்தான் செல்ல இருக்கின்றது. அதன் பின்பு நள்ளிரவு வரும்பொழுது 14 பாகைக்கு குறைந்து வந்துவிடும். இந்த காலநிலை இனி எங்களுக்கு அதிக வெப்பத்தை தரும் என்று எண்ண தேவையில்லை. விடுமுறையில் சென்றவர்கள் எல்லாம் மீண்டு கனடாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். பாடசாலை அடுத்த வாரம் ஆரம்பிக்க இருக்கின்றது, ஒரு சில பாடசாலைகள் இந்த வாரம் ஆரம்பிக்கின்றது என்று மிகவும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்திலே நாங்கள் இங்கே ஞாயிற்றுக்கிழமை மொன்றியல் தமிழ் வானொலியிலே நாங்கள் இணைவோம் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு. அதற்காக நீங்கள் 6477-8746-1515 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் என்னோடு வந்து இணைந்து எங்களோடு மகிழ்ந்து கொள்ளலாம். நான் பேசுவது ஒலி உங்களுக்கு குறைவாக தெரிகின்றது போல் நான் உணர்கின்றேன். இப்பொழுது ஒலி சரியாக வரும் என்று எண்ணுகின்றேன். இல்லை இல்லை, உங்களுக்கு என்னுடைய ஒலி துல்லியமாக கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. அப்படி ஒலி குறைவாக இருப்பின் நீங்கள் ஒரு தடவை எனக்கு தெரியப்படுத்துங்கள், இல்லை என்றால் துல்லியமாக இருந்தால் அப்படியே செல்வோம். இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு ஆயத்தமாக இருக்கும் உறவுகளை அழைக்க இருக்கின்ற ஓடி வாருங்கள். இப்பொழுது ஆரம்பிப்போம். வந்துவிட்டார் என்னுடைய யோகா ராஜி அவர்கள் போல் தெரிகின்றது. அவர் அழைத்து கொண்டே இருக்கின்றார். அழைப்பு நின்றுவிட்டது, மீண்டும் அழைப்பார் என்று நினைக்கிறேன். பாட நினைப்பவர்கள் முதன்மையாக ஓடி வந்து ஆரம்பத்திலே பாட துவங்கிவிட்டால் உங்கள் பாடலை நீங்களே பாடி செல்லலாம். இல்லவர்கள் மற்றவர்களும் பாடல்களை மாறிக்கொண்டு போவார்கள் என்று எண்ணுகின்றேன். இங்கே இன்றைய நிகழ்ச்சியை வரவேற்று அனைவரும் மகிழ்ச்சியாக வரவேற்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வரவேற்பை நான் உங்கள் வரவேற்பை நான் ஏற்று என் வரவேற்பினை உங்களுக்கு தந்து இணைந்து கொள்வேன். விஜய ராகவன், எங்களுடைய ஜெகபிரசாதி, மகள் ஷியாமலா, மகாலிங்கம், அரசடிக்குப்பம் எங்களுடைய சரவணன், இப்படி எல்லோரும் குரல் நன்றாக இருக்கின்றது. கிருஷ்ணனும் இணைந்து எழுதியிருக்கும் போலே அங்கே வாருங்கள், அலையுங்கள், பாடுவோம் பாடுவோர் பாடலாம். முதல்ல யோகாராஜி அழைத்து விடுவோம். வணக்கம் மகளே. யோகாராஜி எப்படி இருக்கின்றீர்கள்?
1: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நலமா நலமா சுகமா சந்தோஷமா இருக்கேன்.
0: சிறப்பு சிறப்பு. முதல்
1: முருகன் அருளால
0: முருகன் அருளால் முதல் வந்த உறவு மகிழ்வாக சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டு கூறுவதை கேட்க மேலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த முருகனின் அருள்
1: என்று அம்மா இறந்தது கொஞ்சம் மனசு கஷ்டம்.
0: ஓ, அது நாங்கள் அதற்கு இரங்கல் எல்லாம் வந்து செய்திருந்தார்கள். நீங்களும் கூறியது போல எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் அதை நாங்கள் அவளோட இனிமேல் இதை எதிர்பார்ப்பதம்மா. அவ செய்ய வேண்டியதெல்லாம் செய்து சிறப்பாக தன்னுடைய துறையையும் வளர்த்து பத்மஸ்ரீ வரைக்கும் சென்று ஆனால் வாழ்ந்து காட்டி சென்றிருந்தால் ஒரு நல்ல பெண்மணியாக, ஒரு தாரகை, சினிமா அதாவது வந்து திரையுலக தாரகையா இருந்தாலும் அந்த சாந்திரிக லட்சணங்களுக்கு அப்பாற்பட்ட அவர் நல்ல பெண்மணியாக வாழ்ந்திருக்கின்றார். எங்கள் பெண் குலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான பெண்ணாக வாழ்ந்தவர். அந்த வகையில் அவர் நினைவு கூர்ந்தது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. சரி, இன்று பாடுவோர் பாடலாமுக்கு வந்திருக்கும் போலே முதலில் என்ன கதை தரப்போகின்றீர்களா, பாடல் தரப்போகின்றீர்களா?
1: அந்த அம்மா பத்தி ஒரு நிகழ்ச்சி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பாடல், அவங்கள பாடல் விட ரெண்டு பாட்டு.
0: எங்கே பாடுங்கள். முதலில் ஒரு பாடல், முதலில் அந்த செய்தியை சொல்லுங்கள், அதன் பின்பு ஒரு பாடலை தாருங்கள், கேட்போம்.
1: சிவாஜி கணேசனோட ஒரு படத்துல சிவாஜி கணேசனோட நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்ப அந்த படத்துல ஒரு சீன் டான்ஸ் ஆடணுங்கிற மாதிரி சும்மா சின்ன சின்ன ஸ்டெப்பு. ஐயோ எனக்கு டான்ஸ் எல்லாம் தெரியாது, நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் ஆடலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் சிவாஜி கணேசன் காதல உளுந்து உடனே அவர் அங்கேருந்து சௌகாஜானுக்கு வீட்டுக்கே போயிருக்காரு. போயிட்டு நீ ஏன் இப்படி பயந்து ஓடி வர, நல்ல திறமை எல்லாமே இருக்கு, ஆனா நீ ஏன் இப்படி பயப்படுற, இப்படிலாம் பயப்படக்கூடாது, நீ வான்னு சொல்லி தன்னுடைய கார்ல கூப்பிட்டு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தெளிவுபடுத்தி, இந்த இடத்துல நீ ஒன்னும் சும்மா சின்ன சின்ன ஸ்டெப்பு நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு, இதே மாதிரி நீ பண்ணாலே போதும், அதுவே டான்ஸ் மூமெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொன்ன உடனே அப்புறம் பயந்து பயந்து இது பண்ண பயப்படக்கூடாது, தைரியமா வரணும், நடிப்புன்னு வந்தாச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அந்த சீனை சொல்லி கொடுத்து அந்த ஸ்டெப்பு செய்ய வச்சாராம். அது சிவாஜிக்கு தான் அந்த பெருமை அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு இதுல பேட்டியில சொன்னாங்க.
0: சிறப்பான பதில். இதை நீங்கள் ஊடகத்திலே செய்தியிலே பார்த்தீர்களா அல்லது இதை யாராவது உங்களுக்கு நம்ப தகுந்த
1: டிவியில
0: டிவியில
1: வந்து அவங்களே பேசுற மாதிரி ஒரு இது வந்தது நிகழ்ச்சி, அதுல சொன்னாங்க.
0: வாழ்த்துக்கள். என்ன ஆரம்ப காலத்துல நடிக்க வேண்டும் என்று அவர் இருக்கவில்லை, அவர் நடிப்புக்கு வந்தவர் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று அறிந்திருந்தோம். வாழ்த்துக்கள். சிறப்பான செய்தி, மறைமுகமாக இருந்த ஒரு செய்தியை கொண்டு வந்து தந்தீர்கள். நன்றி. நன்றி தான் கலைஞர்கள் என்பது அதான் திறந்த மனப்பான்மையுடன் எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்கள் கலைஞர்கள். சிறப்பு. சரி, இப்படியான
1: போலே அந்த பாடல பின்னால பாடுறேன். இப்ப முதல்ல அவங்கள வந்து குதூகலமான ஒரு பாட்டு, அவங்க பாட்டு இப்ப பாடிறேன்.
0: அங்க பாடங்கள் கேட்போம். அந்த குதூகலமான பாடலை யுகாராஜி வாங்க பாடுங்க.
1: ஏன்னா நீங்க தமத்தா இல்ல அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேலா, அசடா இருந்தா மறுப்பேலா, ஏண்டி புதுசா கேக்குற என்ன பார்த்து, அடுத்த ஆத்து அம்பூஜத்தை பார்த்தேலா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேலா, ஏன்னா அடுத்த ஆத்து அம்பூஜத்தை பார்த்தேலா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேலா, அடிச்சாலும் புடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கிறாம், அடிச்சாலும் புடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கிறாம், அடிச்சது கொண்டு புடிச்சது கொண்டு புடவைய வாங்கிக்கிறா, பட்டு புடவைய வாங்கிக்கிறா, அடுத்த ஆத்து பங்கூஜத்தை பார்த்தேலா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேலா, அடுத்த ஆத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி, பட்டு சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டி, பட்டு அடுத்த ஆத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி, அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டி, மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாண்டி, மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்ப்பது நீ தாண்டி, சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதோடி, பட்டு புடவைக்கு ஏதோடி, அடுத்த ஆட்டு சங்கதி எல்லாம் நமக்கேண்டி, பட்டு நமக்கேண்டி, உங்களுக்கு வாக்கப்பட்டு என்னத்த கண்டாப்பட்டோம், உங்களுக்கு வாக்கப்பட்டு என்னத்த கண்டாப்பட்டோ, பட்டு கிட்டு பேரை சொல்ல பிறந்திருக்கே ஒரு லட்டு, பட்டு கிட்டு பேரை சொல்ல பிறந்திருக்கே ஒரு லட்டு, நாளும் கிழமையும் போட்டுக்க ஒரு நகை நட்டுண்டானேக்கு, நாளும் கிழமையும் போட்டுக்க ஒரு நகை நட்டுண்டானேக்கு, எட்டு கல்லு பேசரி போட்டா எடுப்பா இருக்கும் மூக்கு, எட்டு கல்லு பேசரி போட்டா எடுப்பா இருக்கும் மூக்கு, சட்டையில் இருந்த ஆப்பையிலே தெரியாது ஓடி நோக்கு, இப்போ நடந்தது எப்போ நடப்பது எது கெடுத்தாலும் சாக்கு, அடுத்த ஆத்து அம்பூஜத்தை பார்த்தேலா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேலா, ஏட்டிக்கு போட்டி பேசாதேடி பட்டு, பேசினா என்ன வெப்பில் ஒண்ணு குட்டு, என்னத்த செய்வேன், சொன்னத்த செய்வேன், வேற என்ன செய்வேன், அடக்கி வைப்பேன், அதுக்கு மேல பல்ல உடப்பேன், அடுத்த ஆத்து அம்பூஜத்தை பார்த்தேலா, அவ பாட்டு அடுத்த சங்கதி எல்லாம் நமக்கேண்டி பட்டு நமக்கேண்டி பட்டு நமக்கேண்டி.
0: அசத்திடுங்க போங்கோ, மிகவும் சிறப்பாக இருந்தது இரு குரலில். அதுவும் அந்த நடிப்பு வசனங்களோடு அபிநயத்தோடு அழகாக சிறப்பாக பாடியிருக்கீர்கள். எதிர்பார்த்ததை நீங்கள் மேலதிகமாக நாங்கள் மெச்சக்கூடிய வகையில் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஜோகாராஜ் பாடுவார் பாடுவார்னு அதிலும் சிறப்பாக இருந்த இடையிலே நான் என்னை அறியாமல் கைதட்டி விட்டேன். கேட்டீர்களா, சிறப்பாக இருந்தாம்மா, அப்படியே இருந்தது. நீங்கள் பாடும் போதே இங்கே பாடும் பொழுதே வருகின்றது வாழ்த்துக்கள். ஜோகாராஜ் அருமையாக பாடுகிறார், அவ சிறப்பாக பாடுகிறார் என்றெல்லாம் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அன்னை கலைவாணி நருள் ஒன்றும் உங்களுக்கு இருக்க வேண்டும். சிறப்பாக நன்றாக உள்வாங்கி அப்படியே தத்ரூபமாக தந்தீர்கள். நான் என்னத்தை சொல்லுவது, இதுக்கு நான் எதை சொல்லு, சிறப்பாக இருந்தம்மா. அடுத்த பாடலையும் உங்களுக்கு என்ன பாடல ஒலிபரப்ப வேண்டும் நாங்கள்? உங்களை விருப்பமான பாடல், நேயர் விருப்பத்துக்கு ஒரு பாடல் தாருங்கள்.
1: பார்த்த ஞாபகம் இல்லையோ,
0: சிறப்பான அந்த பாடல் என்றும் ஒரு காவிய பாடல் இல்லையா? பார்த்த ஞாபகம் இல்லையோ, ஞாபகம் இல்லையோ,
1: அதுலயும் அந்த அம்மா கொஞ்சம் ஸ்டைலா நடிச்ச படம் அது.
0: ஸ்டைலோட மட்டும் இல்லையம்மா, அந்த நான் ஒரு இடத்துல ஒரு பதிவு பார்த்திருந்தேன், மன்னிக்க வேண்டும். அவருடைய ஒப்பனைகள் செய்யும் பொழுது ஒரு முதலே அவர்களுக்கு என்ன பாத்திரம் எப்படியான பாத்திரம் என்று கூறிவிடுவார்கள். அந்த பாத்திரங்களும் தோன்றும் வகையான புடவைகளை அவவே தெரிவு செய்து எடுத்துக் கொள்வாராம். அவர் சென்ற இடம் எங்கும், எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கு புடவை தான் தேடி வாங்குவாராம் அதிகமாக. ஆனால் அந்த திரைப்படத்துக்கு தனக்கு வேண்டி அந்த நாகரிகமான உடைய அவவே தயாரிக்க ஒழுங்குமணி செய்வார் என்று அறிந்தேன். சிறப்பு சிறப்பு. அதன் நோக்கம் என்னடா, இந்த பாத்திரத்தை உள்வாங்கி அதுக்கேற்ற நடை உடை பாவனை குரல் பலம் அங்க அடையாளம் எல்லாத்தையும் செய்ய வேணும்ன்றது அர்ப்பணிப்போடு செய்வதம்மா. இதை சொல்வது டெடிக்கேஷன், அர்ப்பணிப்போடு அதை செய்தது. எந்த பாத்திரத்தை கொடுத்தது, எந்த பாத்திரத்தை கொடுக்கட்டும். ஆஹா, நன்றி அம்மா, நினைவூட்டி பாடல் தந்து அவ போல பாடிக்காட்டி அந்த காட்சியை உங்களுக்கு கொண்டு வந்து தந்ததுக்கு முன்னியல் தமிழ் வானொலி உங்களுக்கு பாராட்டை தருகிறது. நன்றி மகள். அடுத்த பாடலை ஆயத்தமாக வைத்துக் கொண்டு வாருங்கள், கேட்போம். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்தில் ஒலிபரப்பாகும் ஞாயிறு தோறும் வரும் ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற இசையோடு ஆரம்பிக்கும் பாடல். அடுத்த உறவை இணைப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆதார் அட்டையை சரியாக காட்டியிருக்கார் அரசடி குப்பம் நெய்வேலி சரவணன் அவர்கள். ஜாமிருக்க பயமேன் என்று நான் அழைப்பேன் எப்பொழுதும். வருக வருக வருக சரவணன், வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் இருக்கின்றோம், உங்களை போல மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: வேறு பலமாக பலமாக நல்லவனாக வல்லவனாக எல்லாமாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. சரி, அங்கே விசேஷ செய்தியாக இந்த மழை எப்படி வந்ததா, வரவில்லையா, இருக்கின்றதா? இல்லை,
2: இப்ப கூட ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பு ஒரு சிறு தூரலாக வந்து முடித்துக்கொண்டு
0: ஏனென்றால் வான்மழை வந்து எங்களுடைய கானமழையை கேட்பதற்கு ஆயத்தமாக்கி விட்டு போகின்றது. இப்பொழுது கானமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? சரி, அப்ப இன்றைய காலம் காண மழையில உங்கள் காலம் எதுவாக இருக்கும்? இங்கே உங்கள் மழையை பொழியுங்கள், முதலில் பாடுங்கள்.
2: பாடிவிடுவோம், அனைவரும் கேட்டு மகிழட்டும். சிலை எடுத்தான் ஒரு சின்ன பொண்ணுக்கு, தலை கொடுத்தான் அவள் வண்ண கண்ணுக்கு, ஆடை கொடுத்தான் அவள் உடலினிலே, ஆடை விட்டா

பொண்ணுக்கு கலை கொடுத்தான் அவள் வண்ண கண்ணுக்கு. கட்டழகு வாலிபர் தொட்டு பார்க்க கவிஞர்கள் தமிழால் தட்டி பார்க்க. பொட்டு வைத்த பூவையர் குளிர்காலம் பொல்லாத பருவத்தை கல்லாக்கியே சிலை எடுத்தால் ஒரு சின்ன பொண்ணுக்கு கலை கொடுத்தால் அவள் வண்ண கண்ணுக்கு. படை கொண்ட மல்லவன் ஆகி வைத்தான் பருவத்தின் சாரத்தை தேக்கி வைத்தான். கன்னி பெண்ணை தேரினில் தூக்கி வைத்தான் காதலையேன் அவன் பாக்கி வைத்தான். இலை எடுத்தான் ஒரு சின்ன பொண்ணுக்கு தல் கலை கொடுத்தான் அவள் பண்ண கண்ணுக்கு. அண்ணம் இவள் வய

0: சின்ன பொண்ணுக்கு கலை கொடுத்தால் அவள் பொன்ன கண்ணுக்கு லாலலா. அவ்வளவுதாங்க பாடல்.
1: அற்புதமாக ஒரு பெண் குரலே கோஷ்டியாடு கோரஸாக வந்து கோஷ்டியாக வந்து பாடிய ஒரு பாடலை தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அழகாக தொடுத்து பாடியவரை நான் நினைக்கிறேன். இந்த பாடலின் வரிகள் உங்களை நன்றாக கவர்ந்திருக்கின்றது என்று சிறப்பான
0: எளிமையான வரி.
1: ஆமாம், சிறப்பான இலக்கிய உவமைகள் கொண்ட அந்த வரி கடற்கரையில் ஒரு பெண்ணை எங்கள் தமிழ் பெண்ணை வர்ணிப்பது போல் அழகாக சொல்லி எடுத்தான் அவளுக்கு கண்ணுக்கு கலை கொடுத்தான் நல்ல நல்ல வரிகளை கொண்டு வந்த அந்த பாடல் என்றும் எங்கள் தமிழ் இனிமையானது என்றும் எங்கள் பெண்களை நாங்கள் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அவர் எங்களுக்கு சாந்திரிகா லட்சணங்கள் அத்தனை அமர்ந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு கொண்ட பெண் தான் என்று நாங்கள் மரியாதையோடு மதிப்போடு போற்றக்கூடிய எமது பெண்குலத்தை தர ஒரு பாடல். அதுவும் பெண் குரலில் கோஷ்டியாக ஒரு குழுவினராக வந்து ஆடிப்பாடி மகளும் ஒரு பாட்டை மகிழ்ச்சியோடு நீங்கள் பாடியீர்கள். வாழ்த்துக்கள் சரவணா சரவணா.
0: அதுல அதுல ஒரு சிறப்பான வரிகள் பாத்தீங்கன்னா, அண்ணம் இவள் வயதோ 16 ஆண்டுகள் ஆயின 600 இன்னும் அவள் முதுமையை
1: எய்தவில்லை,
0: என்னதான் ரகசியம் புரியவில்லை.
1: அற்புதமான வரிகள் நினைத்தே நீங்கள் பாடும் பொழுதே இந்த வரிகள் உங்களை நன்றாக கவர்ந்திருக்கிறது. நாங்கள் எல்லாம் விழிப்புணர்வு கொள்ளக்கூடிய வகையில் ஒரு பெண்ணை பற்றி எங்களுடைய கலையை பற்றி எங்களுடைய சிற்பத்தை பற்றி எல்லாம் காட்டக்கூடியதா இருக்கின்றது. இது ஒரு தமிழ் பெண் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகள் ஆண்டுகள் முதுமை பெற்றாலும் இளமையாகத்தான் இருக்கும் உங்கள் தமிழ் என்பது. அற்புதமான பாடல் எங்களுக்கு சிறப்பாக தந்தீர்கள், வாழ்த்துக்கள். என்ன பாடலை ஒலிபரப்புவோம் சரவணா உங்களுக்காக?
0: இந்த பாடலே ஒலிபரப்பு, ஏன்னா எங்களுக்கு அருகாமையிலே உள்ளது இந்த
1: சிலை
0: இடம் அத பாத்தீங்கன்னா அதனால்
1: அந்த பாடல அது அந்த அந்த சிலைக்கு அருகே கொண்டு ஒரு தடவை அந்த சிலையின் அருகே இருந்து பாடினா அப்படி இருக்கும் பாத்து பாத்து சிறப்பாக இருக்கு.
0: எங்களுக்கு அருகேதான் இருக்கு, ஆனா போய் ஒரு முறைதான் போயிட்டு வந்திருக்கேன்.
1: ஒரு முறை போனதே உங்களை மறக்க முடியாமல் இவ்வளவு தூரம் ருசியாக சுவையாக எங்களை மகளை வைத்திருக்கு. வாழ்த்துக்கள் சரவணா தானா பாடுவது என்று எண்ணக்கூடிய நன்றாயிருந்தது. வாழ்த்துக்கள். முடிந்தால் இன்னும் ஒரு பாடல் வந்து தாருங்கள். இப்பொழுது அடுத்த
0: உறவு பாடட்டும், அனைவருக்கும் வாய்ப்பு கொடுங்கள்.
1: நன்றி நன்றி சரவணா. வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது சரவணா, உங்களை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அடுத்த உறவாக யார் அடுத்த உறவு காத்துக் கொண்டிருக்கின்றார். விரைவாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லோரும் புறப்பாக வந்து இணையும் போலே இப்பொழுது கஸ்தூரி இணைத்திருந்தீர்கள். உங்களை இணைப்பை எதிர்பார்க்கின்றேன். ஒரு சிலருக்கு வலைத்தளங்கள் விளையாக இருப்பது என்பதை நான் அறிகிறேன். பார்ப்போம் பார்ப்போம். இங்கே உங்களுடைய பாடலுக்கு சிலை எடுத்தானுக்கு நல்ல கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. வந்து விட்டார் கஸ்தூரி. வணக்கம் மகளே கஸ்தூரி. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக மகிழ்வாக உங்களோடு அதுவும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் மகிழ்ச்சியிலே திளைத்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள்?
2: நான் கையில போஜனம்
1: மலைக்குணம் என்று எழுதியிருக்கின்றன. இனி எங்களுக்கு இதற்கு மேல் பெரிதாக செல்வதற்கு இடமில்லை. வெப்பம் குறைந்து கொண்டு போகின்றது. நாங்கள் இலையுதிர் காலத்துக்கு திரும்பி விட்டோம் என்றுதான் கூற வேண்டும். பாடசாலைகள் இந்த அடுத்த வாரத்துடன் ஆரம்பிக்க இருக்கின்றது. சில பாடசாலைகள் இங்கே ரெண்டு விதமான, பிரெஞ்சு மொழி பாடசாலை ஆங்கில மொழி பாடசாலை என்று. இந்த பிரெஞ்சு மொழி பாடசாலைகள் சில மாநிலங்களில் இந்த வாரம் ஆரம்பிக்கின்றது, நாளைய தினம் திங்கட்கிழமை. அடுத்த வாரம் ஏனைய பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஆரம்பமாகிடும். விடுமுறை எடுத்துக்கொண்டு சென்றவர்கள்லாம் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டுக்கு. நல்லது. ஆலயங்கள் எல்லாம் சிறப்பான உற்சாகங்கள் ஊர்வலங்கள் நடைபெற்றுக் கொண்டது. நேற்றைய தினம் எங்களுடைய மொன்றியாலில் இருக்க அருள்மிகு திருமுருகன் ஆலயம் ஏகோபித்து ஒரு 10,000 மக்களுக்கிட்ட பக்தர்களோடு சேர்ந்து ஒரு தேர் திருவிழா நடைபெற்று சிறப்பாக நடைபெற்றது. சரி, அப்ப இன்று நீங்கள் இந்த மகிழ்ச்சியான செய்திகளை கேட்டுக்கொண்டு என்ன பாடலை கோப்பியோடும் பட்சணங்களோடும் இருக்கிற நீங்கள் என்ன பாடலை திறப்போகின்றீர்கள்? பாடங்கள் கேட்போம்.
2: உத்தமபுத்திரன் திரைப்படத்துல ஐயா சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாங்க, சிவாஜி ஐயா பத்மினி அம்மா நடிச்சிருப்பாங்க. அதுல உத்தமன் படத்துல அன்பே அமுதே அரும்கனியே
1: அந்த பாடல் நீங்கள் கேட்ட போது ஒலிபரப்பி இருந்தேன், கேட்டீர்களா? நாங்களும் கேட்க ஆசைப்படுகிறோம். கொண்டு பாருங்கள், எங்கே பாடுங்கள்.
2: அன்பே அமுதே அருங்க நீயே அன்பே.

நிறைந்தேன்

0: நன்றி ஐயா.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இரு குரலில் ஆண்களும் பெண்களுமாக பல தடவைகளை நாங்கள் இசைத்தட்டுகளிலும் வானொலி ஒலிபரப்புகளிலும் கேட்டு கேட்டு மகிழ்ந்த ஒரு பாடலை நேரடியாக சொந்த குரலே, அதுவும் கொஞ்சம் மொழியிலே வந்து நீங்கள் அழகாக பாடி எங்களை மகிழ வைத்தீர்கள் என்றுதான் குறவனும். இங்கே நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லோரும் வாழ்த்துக்களையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது உண்மையான வாழ்த்துக்கள், மென்மேலும் அது பெருக்கெடுக்க வேண்டும். அன்னை கலைவாணி உங்களுக்கு வாசம் செய்து எங்களுக்கு நிறைய நிறைய பாடல்களை தர செய்ய வேண்டும். நன்றா இருந்தா மகளே, நல்ல பாடல். உங்களுடைய வலைத்தளம், உங்களுடைய தொலைபேசி சக்தி காணாத தொலைபேசி என்றால் உச்சஸ்தாயில நீங்கள் எடுக்கும் போகும்போது அதை எங்களுக்கு கொண்டு வந்து தருகிற சக்தி உங்களுடைய தொலைபேசிக்கு காணாது என்று எண்ணுகிறேன். சில சமயம் அது கொஞ்சம் காணாது, அதை கவனித்துக் கொள்ளுங்க. நன்றாக உங்க இதுக்கு நாங்கள் கருத்து ரசிகரண்ட ரீதியில தான் உங்களுக்கு கூற வேண்டும். எங்களுக்கு நாங்கள் சங்கீத ஞானங்கள் உங்களை போல இல்லை, ஆனால் அழகாக அழகாக சிறப்பாக இரு குரலில் வரும் ஒரு பாடல் சிறப்பாக தந்தீர்கள். வாழ்த்துக்கள். சரி, அப்ப
0: நன்றி.
1: அப்ப என்ன பாடல் மகளுக்கு நான் ஒலிபரப்ப வேண்டும் நேயர் விருப்பத்தில்?
2: ஒரு பாட்டு இருக்கு இல்லையா,
1: நிறைய பாடு படத்துல
2: கஸ்தூரி மானே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு,
1: பாடு
2: கை தாளம் போடு ஜாதி பூவை நான் சேர்த்து. அதேதான்
1: கஸ்தூரி மானே, பல பாடல்கள் இருக்கின்றது கஸ்தூரி என்ற பெயரில். கஸ்தூரி சிறப்பான பாடம் பெயர் தானே. சரி, கஸ்தூரி மானே என்ற பாடலை உங்களுக்காக மொழியாளர் தமிழ் வானொலி நேரத்திலே கேட்டு மகிழ்வோம் உங்களோடு நாங்களும். சந்தர்ப்பம் இருந்தால் மீண்டும் வந்து ஒரு பாடல் தாருங்கள். நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி நன்றி.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பாக இருந்தது. அடுத்த உறவு பெற வேண்டும். இது மொழியாளர் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி. முதலில் பாடுபவர்கள் முதல் பாடலை ஓடி வந்து தந்துவிட செல்ல வேண்டும். வரிசையாக நான் என்னை பேச அதிகம் விடாமல் நீங்கள் தான் இணைந்து கொண்டிருக்கணும், தொடர்ந்து இணைய வேண்டும். பாருங்கள் அடுத்த பாடலை தருவதற்காக யார் விரும்புகிறீர்கள் பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, ஞாயிறு தோறும் ஒலிக்கும் பாடுவோர் பாடலாம்.

0: சங்கீதம் என்பது எங்கள் எல்லோரிடமும் அந்த இசை ஞானம் இருக்கின்றது, அதை வெளிக்கொண்டு வருவதற்கான தளங்களும் நேரங்களும் காலங்களும் அர்ப்பணிப்புகளும் வேண்டும். இப்பொழுது இரண்டாவது பாடலை சொல்வதற்காக யோகாராஜி வருகின்றார். வணக்கம் யோகாராஜி, வாருங்கள்.
1: வணக்கம் வணக்கம். இன்னொரு பாடலும் பாடிடுறேன்.
0: நீங்கள் நித்ரா தேவியிடம் செல்ல வேண்டிய
1: நடிகர் திலகம், நடிகர் திலகம் இந்த பாட்டுக்கு தான் உங்களுக்கு அந்த ஸ்டெப் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க. சும்மா நார்மல் ஸ்டெப், சும்மா இப்படி நான் பண்ணா போதும்னு சொல்லி கொடுத்தாராம். அந்த பாடல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சாங்களாம். ஆனா அது ஒண்ணும் அவங்களோட ஸ்டெப்பு கிடையாது, ஆனா அவங்க அப்படி
0: சொன்னாங்க. பாப்போம் நல்ல செய்தியை தந்து பாடலையும் தரப்போன்னு அந்த பாடலையை கேட்க நாங்கள்
1: பாட்டு ஆல்ரெடி பாடி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் செகண்ட் ட்ரிப் அத்தானின் முத்தங்கள் அழகான கண்ணத்தில் அடையாள சின்னங்கள், அழகான கண்ணத்தில் அடையாள சின்னங்கள்.

அழகான கன்னத்தில் அடையாள சின்னங்கள். துயில்வது போலொரு பாவனை தொடும் வரையில் சிறு வீதனை அனுபவித்தாலது ஊடலோ அதன் பின்னால் சுகம் கூடுமோ. தொடுவது போல் ஒரு பாவனை தொடும் வரையில் சிறு வீதனை அனுபவித்தாலது ஊடலோ அதன் பின்னால் சுகம் கூடுமோ. எங்கெங்கே தொட்டாலும் தித்திக்கும் எண்ணங்கள் அங்கங்கே சொர்க்கத்தை சந்திக்கும் உள்ளங்கள் எங்கே

பூக்கள் மலரனையும் அவன் மஞ்சமோ தலையனையும் இரு கைகளோ சிலையழகும் மதி கொஞ்சமோ கலையழகும் மதி மிஞ்சுமோ மலரனையும் அவன் மஞ்சமோ கண்ணனிடம் தல்லாபம் தேடி வரும் பல்லாக்கு ஆடி வரும் கண்ணான கண்ணனிடம் தேடி வரும் அத்த

0: அடையாள சின்னங்கள் உங்களிடம் பல பாடல்கள் உண்டு. அடையாள சின்னமாக அந்த பாடல்கள் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கு. நல்ல பாடல், சிறப்பாக பாடல். இந்த பாடலை அதுவும் ஒரு சவார் ஜானகி அம்மா கலை குரிசில் ஜவாலிய சிவாஜி கணேசன் ஐயாவிடம் உதவி பெற்று அவருடைய ஆளுமையிலே வளர்ந்தவர் என்றால் சொல்ல வேண்டும். நடிப்பு துறைக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பான பாடல்.
1: இந்த பாட்டுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, அவங்க அந்த ஐயாவோட படத்தை கையில வச்சுன்னா பாடுவாங்க. கலையழகும் அதை மிஞ்சுமோ, கிளையழகும் அதை கொஞ்சமோ, கலையழகும் அதை மிஞ்சுமோ. அவரை பாராட்டுற மாதிரியான ஒரு விஷயமும் அதுல இருக்கு.
0: அதுக்குள்ள இருக்கு உள்கருத்துக்கள்
1: அதுல எழுதியிருக்காரு.
0: ஆமாம், அன்றைய கவிஞர்கள் தரும் பொழுது இத்தனை விடயங்களை உள்ளடக்கி தருவாங்க. நாங்கள் அதை பிரித்து பிரித்து பார்த்தாத்தான் அதனுடைய ரசனைகளும் அதனுடைய உண்மைகளும் தத்துவங்களும் விளங்கும். நல்ல பாடல் யோகாராஜி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரண்டாவது பாடலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் அமைதியாக நித்ரா தேவியை அணைத்துக் கொள்ளுங்கள். நன்றி உங்களுக்கு,
1: வாழ்த்துக்கள்.
0: அப்ப தூக்கத்துக்கு இரவு நேரத்தில் மழை என்றால் தூக்கத்துக்கு மேலும் சிறப்பாக இருக்கும் தான். இழுத்த முறிக்கொண்டு தூங்குவதுன்றது தான். வாழ்த்துக்கள், நன்றி அம்மா.
1: நன்றி
0: மகளே, சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்த உறவு என்னுடைய தேவநாதன் அழைத்துக் கொண்டிருக்கின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் தேவநாதன், சிதம்பரத்திலிருந்து வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீர்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றோம். சங்கீத மலையில் நனைந்து கொண்டிருக்கின்றோம். இசை மலையை நனைந்து தோய வைக்க நீங்களும் வந்திருக்கின்றீர்கள். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். சிதம்பரத்திலே காலநிலை எப்படி இருக்கின்றது தேவநாதன்?
2: காலநிலை நேற்று தினம் மழை பெய்தது ஐயா, இன்று மிதமான வெயில், இதமாக இருந்தது ஐயா.
0: அப்ப குதூகலமாக இருக்கின்றது என்று ஒரு உடல் நலத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் சுவாத்தியம் சிறப்பாக இருக்கும். சரி, இந்த வேளையில நாங்கள் பாடுவதற்காக என்ன பாடலை கொண்டு வந்து எங்களை எல்லோரும் இங்கே வாழ்த்தும் தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதுதான் ஒரு மனிதனுக்கு பெருமை, அதுதான். அடுத்தவரை இவ்வளவு தூரம் நாங்கள் உள்வாங்கி அவர்களை வாழ்த்துகிறோம், அந்த வாழ்த்து எங்களை மீண்டும் வந்து சேரும் என்று கூறுவார்கள். கலைஞர் ரீதியிலே நீங்களும் ஒருவரையும் அவர்களுக்கு ஊக்கமாக பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். எங்கே இப்பொழுது உங்கள் பாடலை கேட்போம், வாருங்கள்.
2: நந்தா என் நிலா, நாயகன் மடியில் காண்பதும் சுகமே என்ற மறைந்த எஸ்பிபி ஐயா பாடிய ஒரு நல்ல ஒரு பாடல் ஐயா, அநேகர்களுக்காகவும்
0: கொடுக்க.
2: நந்தா என் நாயகன் மடியில் காண்பதும் சுகமே, நானும் ஏனோவாவே. மீனாடும் வேமொழி, தேனோடும் மொழி குழல், பூவாடும் குழல் ஏழில் நீயோடும் ஏழில். மின்னி வரும் சிலையின் மோகன கலையே, வண்ண வண்ண ஒளி வானவரமுதே. ஆசை நெஞ்சில் தெய்வம் நீயே, ஆடி நிற்கும் தீபம் நீயே, பேசுகின்ற வீணை நீயே, கனிதழ முதினை வழங்கிட அருகினில் வா. நந்தா நீ என் நீலா.

ஆயிரம் மின்னல் ஓருருவாகி ஆழிழையாக வந்தவள் நீ. ஆயிரம் மின்னல் ஓருருவாகி ஆழிழையாக வந்தவள் நீ. அகத்தியன் போற்றும்

போலே பிறந்து வந்தாயே. நந்தானே நிலா நிலா நாயகன் மாடியில் காண்பதும் சுகமே, நானும் ஏனோவாடும் மீனோடும் மொழி கூழல் பூவாடும் கூழல் ஏழில் நீயோடும் ஏழில் மின்னி வரும் சிலையின் மோகன கலையே, வண்ண வண்ண ஒளியே வானவரமுதே, ஆசை நெஞ்சல் தெய்வம் நீயே, ஆடி நிற்கும் தீபம் நீயே, பேசுகின்ற வீணை நீயே, கணிதழமுதினை வணங்கிடறேனில் வா நந்தானியன் நிலா நிலா. ஆகமம் கண்ட சீதையும்

மேகத்தில் ஆடும் ஊர்வசியன் சோகத்தில் நாடு இறங்கி வந்தாடு நந்தா நீ என் நீலா நீலா நாயகன் மாடி.

0: நன்றி. முடிந்தது தெரியாமல் அப்படியே உரைய வைத்து விட்டீர்கள். நல்லது ஒரு பாடல், நல்ல தெரிவு கொண்டு வந்து அழகாக அந்த பாடலை ஸ்ரீ பாலசுப்ரமணியம் ஐயாவை நினைவுபடுத்தி அந்த பாடலை தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பாக இந்த நல்ல பாடல் நல்ல பாடலை தந்திருக்கின்றீர்கள், முழுமையாக ஒப்படைத்திருக்கின்றீர்கள், சிறப்பாக. இந்த போல என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் தேவநாதன்?
1: வந்தாள் மகாலட்சுமி என் வீட்டிலே என்றும் அடியேனின் குடி வாழ தனம் வாழ குடித்தனம் புக வந்தாள் மகாலட்சுமியே என்பி.
0: சரி, அந்த பாடல் உங்களுக்கு இரண்டாவது பாடலாக அந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் என்றபடியால் அந்த பாடலை ஒளிபரப்பு. அடுத்த சந்தர்ப்பத்தில் இரண்டாவது பாடலையும் முடிந்தால் இரண்டாவது பாடலுக்கு உங்களுக்கு இடம் உண்டு, வந்து பாடலாம். இது நல்லதொரு பாடலை பாடி காட்டியது அட்டும் இல்லாமல் நல்ல பாடலையும் கேட்டிருக்கீங்க. வந்தால் மகாலட்சுமி என்ற பாடல் உங்களுக்காக ஒளிபரப்புவோம். நன்றி தேவநாதன், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா, அடுத்த உறவை எதிர்பார்க்கிறேன், பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக யார் அடுத்த உறவு அழைக்கின்றார்? எங்கே அழைக்க வேண்டும்? மீண்டும் உங்களுடைய அழைப்பு நின்றுவிட்டது, மீண்டும் அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. பாடுவோர் பாடலாம் நிறைவிலே வரிசையில் நிற்கின்றீர்கள். வரியவர் வந்து ஒருவர் ஒவ்வொருவராக வந்து பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்த உறவு யாருக்கு கிடைக்கப் போகின்றது பார்ப்போம். அடுத்த பாடகராக வருவதற்கு இங்கே 5 பேர் இணைகின்றீர்கள். பார்ப்போம் யாருடைய இணைப்பு முதலில் கிடைக்கின்றது என்று. ஓடி வாருங்கள். கிடைத்ததே அன்பு சியாமலா கிடைத்திருக்கின்றது. வணக்கம் சியாமலா. வணக்கம் வணக்கம். எப்படி மழை விட்டு விட்டதா அல்லது
2: கொஞ்சம் அதிகமாயிருக்குப்பா? உங்களுக்கு மெசேஜ் பண்ணும் போது கொஞ்சோண்டு பெஞ்சது.
0: அப்படியா? இப்பொழுது
2: இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சியாமலா. நன்றாக பெய்யட்டும். உங்களுக்கு தான் மழை அதிகம் தேவை. சரி, இப்பொழுது பாடலுக்கு வந்து விட்டீர்கள், நலமாக இருக்கின்றீர்கள் தானே. உங்களோட வலைத்தளம் சில சமயத்தில் வலைத்தளம் தொலைபேசி தொல்லைபேசியாக மாறுவதற்கு கொண்டு வந்த பாடலை தாருங்கள். பாடுங்கள், பாடும் கேட்போம், விடுவாருங்கள்.

செங்கோடிவர் வெள்ளம் காண ஒரு மனம் நாட அத மகிழ்ந்துறவும் இளம் ஒளி தனிலே கதை மறந்து கொள்ளினும் கூட அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும்.

கூடை சோழ என்று மலர் முகம் இறைவன் கடி போடு புடலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்பும் உரையேதும் என கேதகி சகியே புடலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்பும்

அவமதிர்ந்ததும் இளப்பலி தன்னை தன்னை மறந்து கொள்ளினும் கூட அசைந்தாடு மிகை இசைந்தோடிவர் மலம்

0: பாதம் பாட பகிட ததுமியன நடமாட கன்று பசுவினும் இன்று குடைசூழ் என்று மலரும் முகம் இறைவன் பணி போடு போட்டலோதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்பும் குறையேதும் என கேதடி சரியே புழலோதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்பும் உரையேதும் என கேதடி. நன்றிப்பா.
1: குழல் ஊதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்பு குறையேதும் இல்லை என்று பாடுவதற்கு குறைவில்லாமல் அந்த தொலைபேசி உங்களுக்கு ஆதரவாக இருந்ததற்கு காலன்னைக்கு நன்றி கூறணும் மகளே. சிறப்பாக இருந்தது, நல்ல பாடல், நல்ல பாடல், அழகாக நல்ல பாடுது. பாடல்களை பாடும்பொழுது பழைய பாடல்கள் எங்களை கவர்வது காரணம் அந்த உள்வாங்கும் பொழுது கருத்துக்களோடு நாங்கள் அதை உள்வாங்கும் வேளையிலே அந்த அந்த பதங்களின் பொருள்களை கருத்துக்களை உள்வாங்கி விட்டோம் என்றால் தன்னை அறியாமல் வந்துவிடும். சிறப்பாக இருந்த நல்ல பாடல், அழகாக பாடியிருக்கு. உங்களுக்கு என்ன பாடலை உங்களுக்கு நான் ஒளிபரப்ப வேண்டும்?
0: பதிபக்தி படத்துல இருப்பா.
1: பதிபக்தியில கொண்டு
0: வர கொக்கரக்கோ சேவலே கொண்டிருக்கும் அன்பிலே என்றும் உண்டு என்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்வில்.
1: கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ பாடல், கொக்கர கொக்கரக்கோ சேவலே, நல்ல பாடல், நல்ல பாடல். அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பும் மொழியில் நாங்கள் எல்லோரும் கேட்டு மகள் எல்லாம் சிறப்பு மகளே காலநிலை சிறப்பாக இருப்பார். ஓடி வந்து அந்த அதை ஓய்வு அக்கா சென்று விட்டாரா? இருக்கின்றாரா?
0: இருக்காங்கப்பா. பாட சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். அவளுக்கு 9:30 மேல அதிகபட்சம் முடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா.
1: தூங்க போயிருக்காங்களா?
0: மாத்திரை
1: போடுறதாரு. அன்று அந்த நீங்கள் எழுதி இருந்தீங்களா? அவட பாடலை கேட்டா மகள் தாரன்னு சொல்லி நான் ஒளிபரப்பிய போல
0: உடனே ஓடி எடுத்து கீழே போயிட்டு காட்டிட்டு வந்தேன். கேட்டுச்சாக்கா.
1: மனமே முருகனின் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பம்மா, வாழ்த்துக்கள். முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலுக்கு வாருங்கள். நன்றி, நன்றி, சியாமலா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அடுத்த உறவாக வருகின்றார் அன்பு மகள் ரேவதி, சென்னை கே கே நகரிலிருந்து. எங்கே ரேவதி ஓடி வாருங்கள், எங்கே உங்களை அழைப்போ, நின்றுவிட்டது அழைப்பு, நின்றுவிட்டது மீண்டும் அழையுங்கள். வருபவர்கள் வரிசையாக ஓடி வந்து இடம் பிடித்து வாருங்கள். நேரம் சரியாக 12:19 நிமிடத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு நேரம் 9:49 நிமிடமாக காட்டும் வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து பாடுவோர் பாடலாம். அங்கே அடுத்த உறவு ரேவதி, தலையை காட்டினீர்கள், மீண்டும் வர வேண்டும்.
2: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும்.
1: வந்துவிட்டார் மகளே ரேவதி. வணக்கம். வணக்கம் ரேவதி.
3: வணக்கம் அப்பா.
1: வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நலமா இருக்கிறீர்களா?
3: நலமாக இருக்கிறேன் அப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாவற்றோடும் இருக்கின்றது. அங்கே கே கே நகர் சென்னையிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
3: மழையப்பா. நான் இன்று வெளியூர் போயிட்டு வந்தேன்ப்பா. நேத்து போயிட்டு இன்று வந்தேன். கரெக்டா 9 மணிக்குதான் வீட்டுக்கே வந்தேன்.
1: அப்படியா? சரியானதுக்கு வந்து விட்டீர்கள், நிகழ்ச்சிக்கு வந்து விட்டீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியே சென்ற போது மழை என்றால் மழையில எப்படி வாகனத்தில் சென்றீர்களா, நடை வேணுமா, அல்லது குடை பிடிச்சீர்களா? நினைவது ஒவ்வாததே. கவனமாக இருக்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும்.
3: மாதிரி விருப்பம் அப்பா.
1: அப்படியா? சரி, என்ன பாடலை கேட்போம் உங்களிடம் இருந்து?
3: அவங்க சௌகர் ஜானகி அம்மாவோட பாடலே ஒண்ணு பாடுறேன்ப்பா.
1: மங்கி பாடுங்கள், நீங்களும் பாடுங்க, நல்ல கருத்துக்களும் பதிஞ்சிருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள், கேட்போம், பாடுங்கள்.
3: சரி.

தலைவாவும் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளி விளக்கு, நம்பிக்கையின்

கண்ணீரில் நீராட்டினே இந்த ஓருயிரை வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினே. பன்னிரண்டு கண்களிலே ஒன்றிரண்டு மலர்ந்தாலும் பன்னிரண்டு கண்களிலே ஒன்றிரண்டு மலர்ந்தாலும் என்னிரண்டு கண்களிலும் இந்த ஒளி உண்டாவும். உள்ளமதில் உள்ளவரை அள்ளி தரும் நல்லவரே, உள்ளமதில் உள்ளவரை அள்ளி தரும் நல்லவரை, விண்ணுலகம் வா என்றால் மண்ணுலகம் என்னாகும்.

இந்த ஓர் உயிரை நீ வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினே முருகையா. மேகங்கள் கற்கலங்கும் மின்னல் வந்து துடி துடிக்கும், வானகமே உருகாதோ வள்ளல் முகம் பாராமல். உன்னுடனே வருகின்றேன், என் உயிரை தருகின்றேன், மன்னன் உயிர் போகாமல். இறைவாணி ஆணையிடு, இறைவாணி.

0: அற்புதமான ஒரு பாடல். மிகவும் அந்த உள்ளார்ந்தமாக அந்த பாடலில் கருத்தை உள்வாங்கி எவ்வளவு கருணை எங்களுக்கு இறைவனிடம் கிடைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வேண்டுவது போல் வேண்டிய ஒரு பாடல், ஒரு சரித்திரம் படைத்த பாடல் தான். அந்த பாடலை துணிவோடு வந்து எடுத்து முழுமையாக எங்களுக்கு தந்த சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் மகளே, வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுக்கு நல்ல பாடல், சிறப்பாக இருந்தது. பாடிய விதம், நீங்கள் எடுத்துக்கொண்ட விதம், அந்த உணர்வையும் தரக்கூடிய வகையில் பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. சரி, அப்ப எங்களுடைய பாடுவோர் பாடலாம். நேயர் விருப்பத்தில் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: கொஞ்சம் குமரி என்ற படத்துல ஜெயசாஸ் பாடின பாட்டுப்பா, நான் அதை உங்களுக்கு முதல் அடி எழுதி அனுப்புறேன்ப்பா.
0: அப்படியா? ஏனம்மா?
1: அது முதல் அடி ஞாபகம் இல்ல, ஆனா அந்த படம் வந்து
0: கொஞ்சம்
1: ரொம்ப நாளா கேட்கணும்.
0: கொஞ்சம் குமரி எங்க அனுப்பி வைங்க, அடுத்த பாடலுக்கு வருவீர்கள் தானே, ஞாபகமா கொண்டு வாருங்கள்.
1: மறுவேன் மறுவேன், அப்போ இது ஞாபகம் வச்சு வந்து சொல்லுவேன்.
0: ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கீர்கள் தானே?
1: முதல் பாடல் பாடும் போது யோகாராஜ்
0: பாடினு இருக்கின்றார். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம், உங்களிடம் கிடைத்திருக்கின்றது. ஓடி வாருங்கள் கஸ்தூரி. வணக்கம்,
2: மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா.
0: மீண்டும் மீண்டும் வாருங்கள்.
2: ஒரு சவார் ஜானகி அம்மாண்ட பாடல். ஆனா அந்த பாடல் வந்து நான் என்னோட முதல் இரவில் நான் அந்த பாடல் தான் இவருக்கு படிச்சினேன்.
0: அப்பா, அவருக்கு முதல் இரவில் படித்ததை இப்பொழுது பகிரங்கமா எங்களோடு படித்து காடு. எங்கே கேட்போம், சுவையாக இருக்கும். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கேட்போம். எங்கே கேட்போம், எல்லோரும் ஆயத்தமாக இருங்கள். நன்றி, நன்றி.

பரம்பரை நாணம் தோன்றுமா.

0: சிறப்பான பாடல். நீண்ட நாட்களுக்கு பின்பு வானொலியிலே நாங்கள் கேட்டு மகிழ்ந்த பாடலை இன்று நேரொலியாக ஒருவருடைய குரல் மூலம் கேட்கும் பொழுது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கு. அதுக்கும் அதுக்குள்ள காரணத்தையும் கூறி உணர்வு பூர்வமாக பாடியிருக்கேன். நன்றாக இருந்தது அம்மா. சிறப்பு வாழ்த்துக்கள் மகளே உங்களுக்கு.
1: வாழ்த்துக்கள்
0: முழுமையாக இருக்க.
1: பாடின எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள்.
0: உங்கள் வாழ்த்துக்கள் இங்கே எழுத்து மூலம் பார்த்து நேரடியாக கூறுகிறேன். உங்களுக்கும் எல்லோரும் இங்கே வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள்.
1: எனக்கு வாழ்த்து தெரிவித்த இந்த சொந்தங்களுக்கு நன்றி. இனி வர பாட வரப்போறவங்களுக்கு நன்றி, வணக்கம். அதோடு ஐயா, ரோகராஜி பாடின அந்த அத்தானின் முத்தங்கள், நான் என்னோட அக்கா வீட்டுக்காரர் இங்க இருக்காங்க. அப்ப நான் அத்தான் தான் கூப்பிடுறது, எப்பவுமே அத்தான் தான் கூப்பிடுவேன். அப்ப அக்காவுக்கு பாரு நினைத்த நேரம் அத்தான் என்ன அத்தான் பாடுவேன். அப்படி இல்லைன்னா அத்தானின் முத்தங்கள் அத்தனை
0: நன்றி மகளே. வாழ்த்துக்கள் அம்மா, என் ஆசைகள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. கஸ்தூரி, கலகலப்பாக குறும்புத்தனமான கதைகளையும் அது அது இருக்கின்ற உள்ளுக்குள்ளே எவ்வளவு பாரம் இருந்தாலும் சுமை இருந்தாலும் அதை சுகமாக எண்ணிக்கொண்டு வெளியே வந்து எங்களோடு சரளமாக இப்படி பாடுவதென்றால் இறைவன் கொடுத்த வரம் என்றுதான் குருவனும் அவ நன்றாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். சிறப்பான பாடலை தந்து மகளை வைத்தார். அடுத்து இரண்டாவது பாடலை தருவதற்காக தேவநாதன் காத்து கொண்டிருக்கார் போல் தெரிகிறது. வணக்கம் தேவநாதன், வாருங்கள். கொண்டு வாருங்கள்
2: தேவநாதன். வணக்கம்.
0: கொண்டு வாருங்கள்.
2: வீரா என்ற படத்தில் இடம்பெற்ற இப்பாடலையா, கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட என்ற பாடலையா.
0: சிறப்பு சிறப்பு. கொண்டு வாருங்கள்.

கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல் மலர்களாட, கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல்

கூறும் கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தென்றல் மலர்களாட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட மாங்குயில் கூவுது மாமரம் பூக்குது மேகம் வந்து தால

ஆடுது விண்பணி தூவுது பூமி எங்கும் சூரோட்ட.

அன்னிகளின் ஊர்வலம் சரீரி மகமாமதனி ஸ்வரங்களின் தோரணம் எங்கெங்கும் பாடுது காதல் கீதங்களே. கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்களாட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்களாட காற்றிலே பரவும் ஒலிகள் கனவிலே மிதக்கும் பிஜிகள் கண்டே நண்பே அன்பே ராகமே அன்னை தந்த கீதமே அன்பில் வந்த ராகமே அன்னை தந்த கீதமே என்றும் உன்னை பாடுவேன் மனதில் இன்பத்தேனும் போரும் கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்களாட கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட மாதவன் பூங்குழல் மந்திர கீதத்தில் மாதர் தம்மை மறந்தாட ஆதவன் கரங்களில் அதரவாய் பொன்னே ஆற்றில் பெண் போல் அலையாட காலை பணியில் ரோஜா அது கவிதை பாடியாட காலை பணியில் ரோஜா.

கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல் மலர்களாட, கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல்

0: குஞ்சி குஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல் மலர்களாட, கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல் மலர்களாட, கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட.
1: சிறப்பு வாத்தியங்கள், பக்க வாத்தியங்கள், இசை ஞானி இசை நெறியாளர்கள் இல்லாமலே ஒரு தொலைபேசியை எடுத்து அந்த தொலைபேசியில நீங்கள் எவ்வளவு கவனத்தை உள்ளார எடுத்துக்கொண்டு பாட வேண்டும். சாதாரணமாக நிகழ்ச்சிகளை நீங்கள் பாடும் பொழுது உங்களுக்கு அந்த முதலிடம் கொடுக்கப்படும், பக்க வாத்தியங்கள் இருக்கப்படும், எவ்வளவு அனுகூலமாக இருக்கின்ற நேரத்தில் பாடுவீர்கள். ஆனால் இது இக்கட்டான்லே ஒரு நாலு அறை சுவருக்குள்ளே உள்ள ஒரு அறையை அங்கும் இங்கும் சத்தம் பெறுகிறதா என்று பார்ப்பீர்கள், அடுத்தவருடைய குரல் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும், அவருடைய அழைப்பு வருகின்றதா என்று பார்க்கணும். எத்தனை இடர்கள் மத்தியிலே தான் நீங்கள் உங்களை நெறிப்படுத்துகிறீர்கள் என்று அந்த ஒருநிலைப்படுத்துவதற்கே ஒரு பக்குவம் வேண்டும். சிறப்பாக இருந்தது ஐயா, அற்புதமாக பாடியிருக்கீங்கள், வாழ்த்துக்கள் உங்கள். நன்றி. வளர்க வாழ்க, வளர்க வளர்க வளர்க. நன்றி ஐயா. அடுத்தவரவுடன் சொல்ல இருக்கின்றேன். ஒருவரும் வந்து பாடலை தந்து கொண்டிருக்கிறீர்கள். நேரம் சரியாக 12:38 காட்டிக் கொண்டிருக்கின்றது. 9 பாடல்களை 1 தடவை கேட்டு மறந்து விட்டோம். வாழ்த்துக்கள். அடுத்தவரவுடன் சொல்கின்றேன், தேவநாதன் அவர்களே. நன்றி நன்றி நன்றி நன்றி. இது மூன்றியல் தமிழ் வானொலி. அடுத்த உறவாக எங்களுடைய மகாலிங்கம் அட்டி பார்க்கின்றார். மகாலிங்கம் வணக்கம், எதிர்பார்த்தேன், வர வேண்டும். அடுத்து கிருஷ்ணன் அவர்கள் பதில்களில் போட்டுக் கொண்டிருந்தீர்கள், பதில் போட்டவர்கள் எல்லோரும் ஓடி வர வேண்டும். பின்னர் நேரம் கிடைக்கவில்லை, பலமுறை அழைத்தேன், எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறக்கூடாது, வர வேண்டும் பாடுதலுக்கு. எங்கள் மகாலிங்கம் அலையங்கள் மீண்டும் உங்கள் பாடலை கேட்போம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இதுவரை 9 பாடல்களை 6 பாடகர்கள் வந்து பாடி சென்று விட்டீர்கள். பார்ப்போம் அடுத்தவர்களும் எத்தனை பாடல்கள் பாடப் போகின்றார்கள். நேரம் இருக்கின்றது, ஓடி வாருங்கள்.

0: பத்தாவது பாடலை பாடி காட்டுவதற்காக வந்துவிட்டார் அன்பு உறவு. மகாலிங்கம் மகிழ்ச்சியோடு வருகின்றார் மல்லிகத்தில் இருந்து. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: மகாலிங்கம் அவர்களே மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்களா?
1: வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: பலமுறை வணக்கம் கேட்டுவிட்டது. ஒரு முறை கூறினாலே போதும். மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? இப்பொழுது சென்னையில் தான் இருக்கின்றீர்களா? வந்துவிட்டீர்களா?
1: சென்னையில் தான் இருக்கேன்.
0: சென்னை கலக்கி
1: நிலையில இருக்கேன்.
0: சென்னையை கலக்கி கொண்டிருக்கின்றீர்களா?
1: மழையிலையும் அந்த மின் இணைப்பு துண்டித்தும் அதுலயும் வந்து பாடலாங்கிற ஒரு எண்ணத்துல
0: பாடல் கவி அப்படித்தான். ரேவதியும் கூட அங்கே மழை என்று நீங்கள் உறுதிப்படுத்தீர்கள். மழை விழுந்தால் வலைத்தளம் சீராக இருந்தால் சிறப்பு. அதுக்கு நன்றி கூறிக்கொண்டு அங்கே கொண்டு வந்த பாடலை முதலில் பாடுங்கள், பார்ப்போம், கேட்போம். கொண்டு வாருங்கள்.
1: சொர்க்கம் மதுவிலே யாகு யாகு யாகு, சொர்க்கம் அழகிலே யாகு யாகு, மது தரும் சுகம் சுகம், இதில் வரும் நிதம் நிதம், இன்பம் இரவுத பா பா பா பா பா பா பா, எல்லாம் உறவுத பா பா பா பா பா பா பா, இன்பம் இரவுதான் பா பா பா பா பா பா பா, எல்லாம்

ஒரிடம் துடிக்கிறேன் அணைக்கிறேன் நினைத்ததை மறக்கிறேன். சொர்க்கம் அதுவிலே அறுபர பர பரப்ப சொர்க்கம் மலையிலே ஆஹ மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் பாப்ப பாப்ப பாப்ப பாப்பா பாலில் விழும் பழம் போல் இந்த பாவை கொஞ்சுவா பள்ளி வர சொல்லி இந்த தேகம் கொஞ்சுவாள் ஹோ பாலில் பழம் போல் இந்த பாவை கொஞ்சுவாள் ஆ

0: திராட்சை ரசம் ஊற்றி மனத்தீயை அணைக்கிறேன். செவ்வாய் இதழ் செவ்வாய் பெண்ணில் என்னை மொழிகி கழிக்கிறேன். நடந்தன மறக்கவே நடக்கவே நான் சிறக்கவே சொர்க்கம் அதுவிலே லாலா சொர்க்கும் அழகிலே லாலா மது தரும் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் லாலா எல்லாம் உறவுதான் எல்லாம் இரவுதான் லாலா எல்லாம் உறவுதான்.
1: மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் மல்லியத்திலே ஆன்மீகத்தோடு விபூதி சந்தனத்தோட மரியாதையா இருந்தவர் சென்னைக்கு போய் இப்படி ஆகிவிட்டார். மதுவிலும் மங்கையிலும் இது என்ன இது? நீங்கள் இங்கே சகோதரி எழுதியிருக்கின்ற மாலிங்கம் நீங்கள் சரியா தான் இருக்கின்றீர்களா? நன்றாக இருந்த ஐயா, உண்மையா கூறுங்கள், எத்தனை போதில் அடித்தீர்கள்?
0: இதை நான் பாட வேண்டும் என்று ஒருவர் கேட்டதின் விருப்பத்தில என்று சிரமத்துடன் என்று பாடியிருக்கிறேன் ஐயா. கொஞ்சம் அதிகமா இழுக்க முடியாத காரணம்
1: நீங்கள் தெளிவாகத்தான் நன்றா இருந்த மாலிங்கம், சிறப்பாக இருந்தது. சரி, என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் நேயர் விருப்பத்துக்கு?
0: இது இந்த பாடலே எனக்கு
1: இந்த பாடலே தான் கேட்டு மகிழ போறீங்களா? அடித்து மகிழ்ந்த காலம் கேட்டு மகிழ்ந்து என்ன திரைப்படத்துல இது?
0: இது வந்து
1: திரைப்படம் சினிமா படத்துல வாப்பா
0: நடக்குது.
1: எங்களுக்கு தெரியாது, இப்படிதான் புரிகிறது. ஏன் நாங்களும் இதை பழகாவிட்டோம்? சொர்க்கம் மதுவில் மங்கையும் கொண்டு வந்து விட்டேன். நல்ல பாடலையா, சொர்க்கம் மதுவிலே சிறப்பான பாடல். உணர்ச்சியோட அதை அந்த நல்ல பாவத்தோட பாடியிருக்கீங்க. வாழ்த்துக்களையா, இதெல்லாம் சாதாரண விடயம் இல்லை. ஒரு தொலைபேசியில வைத்துக் கொண்டு இவற்றையெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து செய்கிறீர்கள். யோகா ராஜி நீங்கள் எல்லாரும் பாடும்போது ஒவ்வொருத்தரும் பாடுவதை கேட்கும் போது ஆனந்தமா இருக்கு. ஏனென்றால் அந்த உணர்ச்சிகள் பாவங்களை மனதில் வைத்துக் கொண்டு அதை அப்படியே நீங்கள் இங்கே வெளிக்கொண்டு வரும் பொழுது தொலைபேசியை பற்றியோ அயலை பற்றியோ உங்களுக்கு அக்கறையே இல்லை. நான் தான் ராஜா என்ற சிறப்பா இருந்தேன். நல்லா இருந்தேன். நல்ல பாடல் முடிந்தால் மீண்டும் ஒரு பாடல் கிடைக்கும். அங்க எப்படி எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் தானே? எப்பொழுது
0: எல்லாரும் நலமா இருந்தாங்க. இன்னைக்கு சிறப்பாக மழை ஏதும் இல்லாமல் பகலில புகுமனை புதுவிழா சிறப்பாக அனைத்து உறவுகளுமே அழைத்த உறவுகள் அனைவரும் வந்தார்கள். விருந்தும் நல்ல சுவைபட இருந்தது. மிக அருமையா, எந்த தொந்தரவும் இல்லாம எந்த வம்பும் இல்லாம சிறப்பா நடந்தது. அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுல நானும் அதிகமா ஈடுபட்டு உணவு விருந்து அளிப்பதில் நான் முதன்மையா இருந்து அந்த காரியங்கள்லாம் செய்து முடித்ததுலயும் ஒரு திருப்தியா.
1: அதனாலதான் இப்படி அளவுக்கு அதிகமா போதை அடித்து விட்டு தடுமாறுறீர்கள். நல்லது சிறப்பாங்க. இன்றும் ஒரு நல்ல
0: காரணம்,
1: இன்றும் நல்லது ஒரு காரியம். இன்றும் வந்து எங்கள் அன்பு தேவா அவர்களின் மகளுடைய திருமணம் அதுவும் சிறப்பாக அமையும் இறைவன் அருளால் கைகூடி சிறப்பிட வேண்டும் என நாங்கள் முன்கள் தமிழ் வானொலி உறவுகள் அத்தனை பேரும் அவருக்கு மங்களமான நல்வாழ்த்துக்களை திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். திருமணம் நிச்சயமாக நிறைவேறி சிறப்பாக பெறுவார்கள், வந்து இணைவார்கள் என்று வாழ்த்துக்கள். மாலிங்கம்
0: ஐயா, ஐயா இந்த பாடலை கேட்டது அவங்க ஒரு அவங்களே சொல்லிட்டாங்க ஐயா, ரேவதி அம்மா தான் இந்த பாடலை நீங்க சிறப்பா பாடணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஐயா.
1: பாத்து இந்த ரேவதி கூட பழக்கம் பாத்து, சென்னைக்கு போன மனிதன் தண்ணி அடிக்கிறது சொல்லி ரேவதி, இது என்ன பழக்கம் இது? வாழ்த்துக்கள். நன்றி மாலிங்கம். நன்றி ஐயா. அடுத்தவுடன் சொல்கின்றேன். அடுத்த உறவாக இப்பொழுது வருகின்றார். பாட்டில் அடித்து கொண்டு வருகிறார் தெரியவில்லை. எங்கள் கிருஷ்ணன் அழைப்பது போல் தெரிகின்றது. கிருஷ்ணன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார், சொல்லிடாத ஐயா, உங்களை நம்ப இல்லாமல் இருக்குது. இது இது ஒரு சந்தை, இது சோதனைக்குரியபடிய மாலிங்கத்தை சோதித்து பாருங்கள் உறவுகளே. நன்றி. எங்கே கிருஷ்ணன் உங்களுடைய அழைப்பை மீண்டும் தர வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாடுபோர் பாடலாம் நிகழ்வில் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பாடல் இரு பாடல் என்று பாடி செல்லும் சந்தர்ப்பத்தை கொடுக்கும் ஒரு வானொலி. இந்த தளத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி களமாடுங்கள். எங்கே கிருஷ்ணன் வரவில்லை, அவரை காணவில்லை. அடுத்த உறவாக யார் வரப்போகின்றார்? அழைக்கின்றார் இப்பொழுது ரேவதி போல் தெரிகின்றது. இல்லை, கிருஷ்ணன் தான் வந்தார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். உங்கள் ஆதார் அட்டை ஒரு தடவை சமர்ப்பியுங்களேன். பாடுவோர் பாடலாமுக்கு வரும் பொழுது
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன்.
1: அழகு அழகு அற்புதமாக தந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருந்தது கிருஷ்ணா? என்று
2: வெயில் அதிகம் ஐயா.
1: வெயில் அதிகமாக இருந்தால் இப்போ சூடாக தான் இருக்கிறீங்களா? இப்போ சூடாக ஒரு பாடலை கேட்போம், பாடுங்கள் கேட்போம்.

இதையெல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே, மனிதன் மாறிவிட்டார்.

0: வான்மதியும் மீனும் கடலும் காற்றும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டா, மதத்தில் ஏறிவிட்டா. நன்றி ஐயா.
1: ஐயா குறைய வாழா பாடி விட்டீர்கள், என்ன நடந்தது?
0: ஆமாம்,
1: முழுமையாக ஒரு பாடல் பாடியிருக்கலாம் தானே கிருஷ்ணன். நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும் என்று முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலை வந்து தாருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். மனிதன் மாறிவிட்டார் என்ற ஒரு வரியை ஒரு பல்லவியோடு முடித்து விட்டார் எங்களுடைய சிறப்பு. நாங்கள் எங்களுடைய கிருஷ்ணன் நாங்கள் நினைத்து ஒரு நீண்ட ஒரு பாடலை முழுமையாக தருவார் என்று அவருக்கு இது பிடித்திருக்கின்றது தந்து விட்டார். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. முடிவாக முடிந்தால் மீண்டும் ஒரு தடவை வந்து பாடுங்கள். உங்களுக்கு இந்த என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் என்று கூறவில்லை கிருஷ்ணா. கிருஷ்ணன் சென்று விட்டீர்களா? கிருஷ்ணா வாழ்த்துக்கள். எங்கே? வணக்கம் ரேவதி. வணக்கம், வணக்கம், வணக்கம் மகளே ரேவதி, வந்து விட்டீர்கள். வாருங்கள்,
2: ரெண்டு மறு தடவை வந்து பாடுங்கள். உங்களுக்கு இந்த என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் என்று கூறவில்லை.
1: வானொலி நிறுத்தவில்லை போல் இருக்கின்றது மகளே. கொண்டு வாருங்கள்
3: கிருஷ்ணா. வாழ்த்துக்கள்.
1: கேட்கின்றதே இல்லை. இல்லை, உங்க இப்பொழுது ரேடியோ வானொலி கேட்கவில்லை, உங்களுக்கு குரல் தான் கேட்கின்றது. கூறுங்கள். எது கேட்கவில்லை? நீங்கள் பேசுவது கேட்கிறது, வானொலி கேட்கவில்லை.
3: நான் ஒரு பாடல் இன்று உங்களுக்கு இசையுடன் பாட போகிறேன் அப்பா.
1: அப்படியா? சரி, எங்க கேட்கறது? அது சரி, அதற்கு முன்பு ஒரு கேள்வி. நீங்கள் மகாலிங்கத்தை மது அருந்த சொல்லி சொன்னீர்கள். அவர் அங்கே சென்னையில வந்து பெரிய குளப்பட செய்தன் இருக்கார். உங்களோட பாடலை சாருங்கள்.

சொந்தே

0: கொண்டையாடுதே உந்தியிடம் தேடுதே
1: பார்த்ததும்.

0: ரேவதி, இந்த பாடலோடு உங்களோடு ஜோடியாக பாடிய பெரியவர் யார் அந்த அன்பர்?
1: அவர் அவர் சுமூல்ல சுமூல்ல பாடுற இசை பேர். அவர் பேர் இப்போது சொல்கிறேன்.
0: இல்ல, தேவையில்லை, தேவையில்லை, எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் இது வந்து அனுமதிக்கப்பட மாட்டாத ஒன்றை கொண்டு வந்து விட்டீர்கள். நான் இடையிலே குழப்பவில்லை. உங்கள் சொந்த குரலில் பாடு, மன்னிக்க வேண்டும், நான் பேசியது முன்பு பேசுங்கள் ரேவதி. உங்களுடைய சொந்த குரலில் பாடுகிற பாடல் தான் ஒவ்வொருத்தரும் வந்து பாடுகிறார்கள். இசை பக்கத்திலே நான் பேசுகிறேன், பேசும்போது தடுக்காதீர்கள். அதோடு நீங்கள் இசைகளை கூட்டலாம், இசைகளை எல்லாம் செய்கிறீர்கள், அது நல்லது. இன்னொருத்தர் குரல் எங்களுக்கு தெரியாதவர், அவர் வந்து பாடல் எங்களுக்கு தெரிந்திருந்தால் நன்றாயிருக்கும், அல்லது அவரை சேர்த்து பாடியிருக்கலாம். இது நீங்கள் எங்கோ செய்த ஒன்றை ஸ்கூலில் பதவியிலே கொண்டு வந்து இன்னொருத்தர் குரலை பதவி பாடலோடு நீங்கள் பதவியிலே பாடினீர்களா, அதில் சேர்ந்து பாடினீர்களா? திறமைகளை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு வளர்ச்சிக்காக தரப்பட்டிருக்கிறது. அடுத்த முறை எல்லா உறவுகளும் அதைத்தான் கூறுகின்றேன். நீங்கள் இசை போடணும்னா நீங்கள் ஒரு இசை வாத்தியத்தோட வந்து இசையை போட்டு பாடுங்கள். இன்னொருவரோட குரல் வரும்போது நீ பேசுவதற்கு கூட வேண்டும் மகளே. நான் பேசுவதை கொஞ்சம் கேட்டுக்கொண்டா எல்லோரும் கேட்பார்கள் அல்லவா? நான் பேசும்பொழுது நீங்களும் பேசினா ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியாது. இசையோடு வரும்போது நீங்கள் இசை ஒன்றை கொண்டு வந்து நீங்கள் வைத்து விட்டு பாடலாம், அதில் ஒரு குறையும் இல்லை. இன்னொருவரை கொண்டு வந்து இங்கே அவர் இன்னொருவர் பாடினா அவர் எங்களுக்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும். அடுத்தது அவர் பேர் ஒன்றும் தெரியாது. அது அது இதுதான் நாங்கள் எல்லாம் எங்கும் எல்லாம் கேட்கும். நீங்கள் வேணும், உங்கள் பலருடைய பாடலை நான் பார்த்துருக்கேன். பலர் எங்களுடைய பாடல்கள் வந்து பாடுபவர்கள் இந்த ஸ்மூலே செய்கிறதை செய்கின்றார்கள், நான் பார்த்துருக்கேன், வாழ்த்தியிருக்கேன். ஆனால் அதை கொண்டு வந்து நீங்கள் இதற்குள்ளே புகுத்தக்கூடாது. உங்களுடைய இதை குறைத்து கொண்டீர்கள். உங்களுடைய திறமையைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து நன்றாக பாடுகிறீர்கள். ஏன், நீங்கள் இரு குரல் எல்லாம் சிறப்பாக பாடுகிற ஆண் குரல் பாடல் கூட நன்றாக பாடினீர்கள். மறுமுறை இப்படி எங்களுக்கு நான் அதை பொறுத்துக்கொள்ளும், அது அது பொறுத்து பாடு இல்லாமல் இருக்கிறது மகளே. சரி, இருப்பினும் சிறப்பாக பாடியிருக்கிற அந்த நேரங்களை கவனித்து அவதானித்து அழகாக பாடுகிறீர்கள். இதை மறுமுறை இந்த தவறுகளை செய்யாதீர்கள் எங்கள் வானொலியில். அடுத்தது பாடல் கூறவில்லை மகளே, கொஞ்சம் குமரி பாடல்.
1: ஆசை வந்த பின்னே அந்த வசந்தாவோட பாடுதா,
0: அந்த பாடுதா, ஆசை வந்த பின்னே, ஆசை வந்த பின்னே. வாழ்த்துக்கள், சிறப்பம்மா, அந்த ஆசை வந்த பின்னே வாழ்த்துக்கள். நீங்கள் எங்களுடைய பாடகர்களுக்குள்ளே இன்னொருவரை இணைத்து பாடலாம். அதெல்லாம் முந்தி அம்மா இருக்கும்போது, மகள் இருக்கும்போது செய்வித்திருக்கின்றார். நீங்கள் நீங்களும் இன்னொரு ஆடவர், இன்னொரு எங்கள் வானொலிக்கு வார உறவு, இன்னொருவரையும் சேர்த்து நீங்கள் முதலே தயாரித்து ரெண்டு பேரும் ரெண்டு தொலைபேசி ஒரே நேரத்தில் பாடி காட்டலாம். அதில் ஒரு விதமானது இது இது பதவியில் உள்ளதை கொண்டு வந்து எங்களுக்கு போட்டால், அவர் இப்போ பக்கத்திலே பாடிக்கொண்டிருந்தால் காரியமில்லை. அவர் பாடவில்லை, அவர் அவர் ஒலியிலே பாடுகிறார், பதிவிலே பாடுகிறார் மகளே. இது பாடுபவர் பாடலாம். உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்கொள்வதற்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்வத்தை வெளியே காட்டுவதற்குமான ஒரு நிகழ்ச்சி தான் மகளே. வாழ்த்துக்கள், நன்றி அம்மா, நன்றி, நன்றி. இசையோடு பாடப்போகிறீங்க, பக்கத்துல இசைக்கருவி ஒன்றை வைத்து இசையை தந்து பாடப்போகிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னொருத்தர் குரல் வந்து ஏற்கனவே அவர் பாடி பதிவு செய்யப்பட்ட ஒரு பாடலை கொண்டு வந்து வைத்து அதுக்கு நீங்கள் பக்கத்துல பெண்குரலை மட்டும் கொடுப்பது போன்று இருந்தது இல்லவாமே, ரசிக்கக்கூடியதாக இல்லை அம்மா, அதுதான். நன்றி, மீண்டும் பாருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு சிறப்பு மகளே, வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு பெண்கோள் கிருஷ்ணன், நீங்கள் அவசரமாக ஓடி வந்து குறைந்த எழுத்திலே பாடிவிட்டு சென்று விட்டீர்கள், பாடல் தரவில்லையே, என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் என்று அதை முடிந்தால் தாருங்கள். அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்? இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலையகம். இது பாடுவோர் பாடலாம், வாருங்கள்.

0: இப்பொழுது வருகின்றார் அன்புடன் மகாலிங்கம். மதுவில்லாமல் வரும் மகாலிங்கம் வருகின்றார்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: மதுவில்லாமல் தானே வருகிறீர்கள்?
1: வாங்க
0: கொண்டு வாங்க, மகிழ்ச்சியோடு பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: வருகிறேன் வருகிறேன்.

0: பெற்று நினைக்கவும்.
1: வானொலி பெருமையாக இருக்கின்றது, பாடலை கொண்டு வாருங்கள். வரும்போதே ஆயத்தமாக எடுத்துக் கொண்டு வர வேண்டும்.
2: என்ன இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயிடமாக
1: ஆயத்தமாகி விட்டீர்களா?
0: வந்துட்டையா?
1: மீண்டும் அழையுங்கள், அடுத்த உறவிடம் செல்கின்றேன். நன்றி நன்றி நன்றி நன்றி. மூன்று தமிழ் வானொலி வந்து விட்டீர்களா? பாருங்கள், கொண்டு வாருங்கள். இணைப்பை வைத்துக் கொண்டு அங்கே தேடிக்கொண்டிருப்பது அழகு. சரியான நேரத்துக்கு தயாரித்துக் கொண்டு வாருங்களேன், உங்களுக்கு
0: இடந்திருக்கிறேன்.
1: இப்பொழுது ஷியாமலா வந்துவிட்டார், ஷியாமலாவை இணைத்துக் கொள்வோம். இங்கே ஷியாமலா மாலிங்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள் ஐயா? என்ன குழப்பிக்கொண்டு? ஓகே, ஷியாமலா வந்துவிட்டார். வணக்கம் ஷியாமலா, இரண்டாவது பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். வாருங்கள், தாருங்கள்.
3: வணக்கம்
1: மகளே. வணக்கம். அங்கே இரண்டாவது பாடலை பாடுங்கள் ஷியாமலா.
3: பாடுறப்பா. எனக்கு அந்த ஆர்மிகளே எடுக்க தெரியாதுப்பா.
1: என்னம்மா? பாருங்கள்,
3: அதுல வர முதல்ல ஆர்மிங்களா இருக்க வராது. பாடுங்க
1: பாடுங்கள்,
3: பாடல் மட்டும் பாடுறேன்ப்பா.
1: பாருங்க.

கண்ணியர்கள் கண்ணியந்தன் கூந்தலுக்கு கப்பம் கட்டி வாழ்ந்து வரும், கண்ணியந்தன் கூந்தலுக்கு கப்ப

0: கண்டிப்பா.
1: சிறப்பான ஒரு பாடல், குறுகிய நேரத்துக்குள்ளே நல்ல பாடல் முழுமையாக தந்தீர்கள். நல்ல கருத்தாளமுள்ள ஒரு பாடலை தேர்ந்தெடுத்திருக்கீர்கள். இப்பொழுதும் உங்களுடைய வலைத்தளத்துக்கு நன்றி கூறிக்கொள்ள வேண்டும்.
0: நன்றி சொல்லிட்டு
1: நன்றாயிருக்கணும். வாழ்த்துக்கலாம்மா. அங்கே நன்றியம்மா, நன்றி. இரண்டு பாடல்களை இருந்து சிறப்பிச்சிருக்க உங்கள் பாடல், அந்த பாடலை நாங்கள் ஒளிபரப்பு கேட்டு மூழ்வோம்.
0: நன்றி பாரு.
1: நன்றி மகளே. வாழ்த்துக்கலாம்மா. முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையும் பொழுது மகாலிங்கம் ஆயத்தமாகி விட்டார் வருவார் என்று எண்ணுகிறேன். அழைக்க வேண்டும் மகாலிங்கம். உங்களுக்கான பாடல், உங்களுக்கான நேரம் நாங்கள் ஒதுக்கியிருந்தோம். நீங்கள் தயார் நிலையில் இல்லை, இப்பொழுது தயாராக இருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு வாருங்கள், இணையுங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கழகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை வந்து ஒவ்வொருத்தராக அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே இப்பொழுது வருகின்றார் அடுத்த உறவு, அழைக்கின்றார். பார்ப்போம், அவருடைய அழைப்பு என்ன வந்து விட்டது, என்னவென்று தெரியவில்லை. 14 பாடல்கள், 13 பாடல்களை கேட்டுவிட்டோம். 13 பாடல்களை 2 மணிக்காலத்துக்குள்ளே வந்து எங்கள் அன்பு உறவுகள் பாடுகிறார்கள் என்றார். மிகவும் சிறப்பான ஒரு காரியம். அதிலும் தனியே அவர்களுடைய குரல்கள் மட்டும்தான் எங்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அதற்குரிய இசைகள் எங்களுக்கு இல்லைத்தானே, பக்கவாத்தியம் இல்லாமல் தாங்களாகவே வந்து சொந்த குரலில் தனிமையை பாட்டு அவர்கள் இந்த பாடலை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாடலை பாடியவர்கள், இந்த பாடலை திரைப்படத்தில் பாடிய பிறகு பின்னணி பாடகர்கள் கூட பக்கவாத்தியங்கள் இல்லாமல் இருந்தால் எப்படி பாடுவார்கள், அவர்கள் பாடமாட்டார்கள், கேட்டாலும் பாடமாட்டார்கள், தாள லய சுரங்களை தான் போய்டும், நாங்கள் பாடமாட்டோம் என்று தான் கூறுவார்கள். ஆனால் நம்மவர்கள் வந்து உடனே பாடல்களை எடுத்து தங்களால் முடிந்தவரை அழகாக பாடி செல்கின்றார்கள். அந்த அழகு இங்கே வெளி இடத்து உறவுகள் அனுப்பும் தரவுகளை பார்த்தேன். பல சங்கீத ஞானிகளும் எங்களோடு இருக்கின்றார்கள். சங்கீதம் தெரிந்தவர்களும் இருந்தவர்களும் அன்பாக இவர்களுக்கு வாழ்த்து கூறி அவர்களுக்கான கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவர்கள் ஒரு தொலைபேசியில் இத்தனை 1000 மைல் தூரத்துக்கு அப்பால் இருந்தும் ஒரு தொலைபேசி கைப்பே, அதுவும் கைபேசியை வைத்துக்கொண்டு ஜனங்கள் மத்தியிலே மக்கள் கூட்டத்திலே கூட குடும்பத்தோடு இருந்தாலும் அழகாக ஒரு இடத்தை ஒதுக்கி கொண்டு வந்து இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடி காட்டுகள் உங்களுடைய சொந்த குரலே. அதுதான் எங்களுக்கு தேவை. உங்களுடைய சொந்த குரலை கண்டு உங்களை வளர்த்து விட வேண்டும் என்றுதான் இந்த மொன்றியல் தமிழ் வானொலி 30 ஆண்டுகளாக இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அதிபர் நாள் எடுத்து கொண்டு வரப்பட்டு ஆக்கப்பட்டு எத்தனையோ பேரை பாடகர்களை ஆக்கி இருக்கின்றார்கள். வெளியிலே நாங்கள் எத்தனையோ விதமாக பாடல்களை எல்லாம் கேட்கலாம் தான், இருப்பினும் சிறப்பாக இருந்தது. அடுத்த பாடலை மாலையும் அங்கே காணவில்லை. என்ன நடந்தது? பாடல் பாட்டு பாட்டி தொலைந்து விட்டதா அல்லது மதுப்பாட்டில் முடிந்து விட்டதா, என்ன நடந்தது? ஓடி வர வேண்டும். நேரம் சரியாக 1:08 காட்டுகின்றது. அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? வரலாம், வந்து பாடலாம், ஓடி வாருங்கள்.

பாடல் பாடுவதற்கே சந்தர்ப்பம் கிடைக்காமல், தளம் கிடைக்காமல் எத்தனை பாடகர்கள் திண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியிலே வந்து இயங்கும் இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு இரண்டு பாடல்கள் பாடும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்திருக்கின்றோம். இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்களை உலகளாக தெரிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது தெரியத்தான் இருக்கின்றீர்கள், எல்லோரும் கேட்டு உங்கள் பெயரை குறித்து எழுதுகிறார்கள், கேட்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வாய்ப்பு, நீங்கள் பாடியதையே நீங்கள் கேட்டு மகிழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மறு ஒலிபரப்பிலே கிடைக்கின்றது. அடுத்த வாய்ப்பு, நீங்கள் இந்த நேரத்தில் இல்லை என்றாலும் இன்னொரு நேரத்தில் அதை கேட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. அதனால் வாருங்கள், இணையுங்கள். இங்கே மகாலிங்கம் உங்களுடைய இணைப்பை காணவில்லையே. மூன்றாவது தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள் வந்து யோகா ராஜி, சரவணன், கஸ்தூரி, தேவநாதன், ஷியாமலா, ரேவதி, மகாலிங்கம், கிருஷ்ணன் போன்றோர் வந்து பாடல்களை பாடிய வேளையிலே ஒரு சிலர் இரண்டாவது பாடலை பாடி எங்களை மகள வைத்தார்கள். அதற்கு அவர்கள் தயார் நிலையிலே இருந்திருக்கின்றார்கள் என்பதுதான் அர்த்தம். இப்பொழுது இரண்டாவது பாடலை பார்ப்போம். மற்றவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்று ஓடிவிட்டார் எங்களுடைய சரவணன். மீண்டும் அவர் வந்து பாடலாம் தானே, முடிந்தால் வாருங்கள். மூன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. நேரம் 1:10 காட்டுகின்றது. இன்னும் 20 நிமிடத்தில் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்து விடுவோம் அல்லவா?

0: தயாரோடு வந்து தயாரோடு வந்து விட்டார் மாட்லியம் மகாலிங்கம் மகிழ்ச்சியோடு. வாருங்கள், எங்கேயே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: வந்து விட்டேன், வந்து விட்டேன்.
0: அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், உங்கள் குரலைத்தான் கேட்பதற்கு அவளோடு இருக்கின்றோம். மாற்ற வேண்டாம், பாடுங்கள் ஐயா, பாடுங்கள்,
1: பாடுங்க. உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளை, உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில், உன் எண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோ

0: வேலையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் நெஞ்சோடுத அன்று ஒரு பாதி முகம் தானே கண்டே என்று மறுபாதி எதிர்பார்த்து நின்றேன் கைவளையோசை கடல் பொங்க அலையோசையே என் செவியேலே நான் கேட்ட வரவில்லையே உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேலை உன் வண்ணங்கள் கண் ஓடுதல் உன் எண்ணங்கள் நெஞ்சோடுத உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேலை உன் நெஞ்சங்கள் என்னோடுத கம்பன் மகனாக நான் மாற வேண்டும் கண்ணி தமிழாலே உன் எழில் கூற வேண்டும் என் மகராணி மலர்மேன் செம்மாங்கனி என் மடி மீது குவியேர் முத்தாடவ உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேலை உன் வண்ணங்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான் எங்கு தொட்டாலும் இணைக்கின்ற செந்தே உன்னை தொடாமலே நான் வந்தே நான் மறந்தாலும் மறவார் அழகல்லவா நாம் பிரிந்தாலும் பிரியாத உறவல்லவா உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேலை உன் வண்ணங்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான் நான் உனக்காகவே ஆடுவேன் உறங்காமலே பாடுவேன் உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேலை உன் வண்ணங்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான்
1: சிறப்பான பாடல் மகாலிங்கம் அவர்களே. நீங்கள் பாடும் பொழுது உங்கள் தொலைபேசிக்கு என்ன நடந்தது? வளமையான அந்த ஆதங்கம் தெரியவில்லை. அந்த அந்த பாடல் நீங்கள் தொலைபேசி என்னவோ உங்களுக்கு சத்தத்தை சரியாக தரவில்லை, அல்லது வேறு ஏதாவது டிவைஸ் வேறு ஏதாவது உபகரணத்தை பொருத்தி பார்த்தீர்களோ தெரியவில்லை. இருப்பினும் முயற்சியோடு வந்து முயற்சி தளரப்படாமல் சிறப்பாக பாடியிருக்கீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி மகாலிங்கம். நன்றி.
2: அதாவது இங்க மெதுவா பாடணுங்கிற ஒரு ஆண் மனதில் இருந்ததுனால கொஞ்சம் மெதுவாகவும் முத பாடல கொஞ்சம் அதிகமா தூக்கி பாடினதுனால தொண்டையும் கொஞ்சம் கரகரத்து.
1: அது மட்டும் இல்ல, முதல் பாடல தனி அடிச்சுட்டு பாடினீங்கள், இப்ப முறிஞ்சிச்சு. அதுதான் நன்றி மகாலிங்கம். வாழ்த்துக்கள் ஐயா. அடக்கி
2: வாசிக்கிறீங்களோட
1: பாருங்கள், மகிழ்ச்சியோட
2: வாருங்கள்.
1: நேரம் 10 மணி
2: குழந்தைகள்
1: பாருங்க. ஊருக்கு வாருங்கள், ஊருக்கு வாருங்கள், துள்ளி விளையாடலாம். வாழ்த்துக்கள். தூள் தூள் தூள். நன்றி நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒவ்வொருவரும் வந்து தங்களுடைய சொந்த திறமைகளை வைத்திருந்து அவர்கள் எல்லோருடமும் திறமைகளை நான் பார்த்திருக்கின்றேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமைகள் உண்டு. அதற்கு முதற் காரணம் அந்த நீங்கள் பாட இருக்கும் பாடலை உள்வாங்கி அதை ஓரிரு தடவைகள் பயிற்சி பண்ணி பார்த்து வந்தால். ஏனென்றால் இது வந்து நானும் நீங்களும் கேட்பது மட்டுமல்ல, பாடுகிற நீங்களும் நானும் இருவரும் கேட்கின்ற இது வந்து வானொலி. உலகளாவை இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், ஆவலோடு பார்க்கின்றார்கள். அதனால் இதை ஒரு விளையாட்டாகவோ வடிக்கையாகவோ அல்ல ஒரு பரீட்சையாகவோ பரீட்சித்து பார்ப்போம் என்று எண்ணிக்கொண்டு இங்கே வரக்கூடாது. நான் பாடுவேன் என்ற அந்த நம்பிக்கை இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து பாடுங்கள் தயாரித்து கொண்டு வந்து பாடும்பொழுது மிக மிக சிறப்பாக இருந்தது. எல்லோரும் பாடலை உள்வாங்கி அந்த கருத்துக்களை புரிந்து நீங்கள் ரெண்டு மூன்று தடவை பாடி பார்த்து பாருங்கள்னு நான் பல தடவை கூறியிருக்கின்றேன். அதனால் அந்த எண்ணத்தோடு பாருங்கள். அடுத்த ஒருவர் வருகின்றால் அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா வணக்கம் கிருஷ்ணா வணக்கம். பாடல் பாடல் கூறவில்லை, என்ன பாடல் உங்களுக்கு நேர் நேரத்திலே போட ஒலிபரப்ப வேண்டும்?
3: அதே பாடல் போட்டுங்க ஐயா.
1: அந்த இரண்டு வரி பாடலையா?
3: ஆமாம் ஐயா.
1: சரி சரி, அந்த பாடலை போடு. நன்றி. இப்பொழுது பாட வந்தீர்களா இல்லை ஒரு சின்ன பாடலா, என்ன மாதிரி?
3: ஹலோ மிஸ்டர் ஜமீந்தர், ஒரு பாடல் ஐயா.
1: உங்க பாடங்கள் கேட்போம், கொண்டு பாருங்கள்.
3: இளமை குழுவிருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகம் இல்லை உலகத்திலே. இளமை குழுவிருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகம் இல்லை உலகத்திலே. அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அனைப்பில் அடங்குவதும் அவள் அல்லவோ. அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அனைப்பில் அடங்குவதும் அவள் அல்லவோ. கவிஞர் பாடுவதும், கலைஞர் நாடுவதும், இளைஞர் தேடுவதும் பெண் அல்லவோ. பெண் இயற்கையும் சீதன பறித்தல்லவோ. இளமை கொழுவிருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகம் இல்லை உலகத்திலே. பொண்ணும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மலையிடும் மனம் வருமா. பொண்ணும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மலையிடும் மனம் வருமா. இன்று தேடி வரும், நாளை ஓடிவிடும், செல்வம் சிறுத்தபடி அமுகிடுமா. எந்த செல்வம் பெண்ணையும் சுகம் தருமா. இளமை கொழுவிருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகம் இல்லை உலகத்திலே. நன்றி ஐயா.
1: சிறப்பு, முழுமையாக ஒரு பாடலை பாடி தந்திருக்கீர்கள். அமைதியான நல்லது ஒரு பாடல். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். கேட்கவில்லை நீங்கள் பேசுவது. வணக்கம்
4: ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
4: ஐயா, தர்மபுரியில இருந்து ராஜராஜன்.
1: ஓ ராஜராஜன், எப்படி இருக்கிறீர்கள்?
4: நலமாக இருக்கிறேன் ஐயா. நீங்கள், நிலையத்தில் எல்லாரும், மீரா அம்மா,
1: எல்லோரும் எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள். மாமா வந்திருந்து மீண்டும் ஒரு தடவை உங்களை பற்றி பேசியிருந்தோம். நலம், எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள். அங்கே தர்மபுரியிலே காலநிலை எப்படி இருக்கிறது ராஜராஜன்?
4: ஐயா மலை
1: மலை
4: மிதமான மலை.
1: மிதமான மலை என்றால் சுகமாக இருக்கும் ராஜராஜன். சரி, இப்பொழுது இறுதி நேரத்தில் வந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். சரி, ஒரு பாடலை பாடுங்களேன் கேட்போம்.
4: ஐயா, நம்ம அருணகிரிநாதர் படம் இருக்கு இல்லைங்க?
1: ஆமா,
4: அதுல அந்த முத்தைத்திரு பாட்டு இருக்குல்ல?
1: ஆமா, முத்தை தருவாங்க. சிறப்பு ஐயா, தேடுகிறோம் அப்படியான பாடல்கள் வேண்டும். அதுவும் எங்கள் இளைய தலைமுறை, நீங்கள் உங்கள் வாயிலிருந்து அந்த தமிழ் அடுக்காக வரும்பொழுது அவ்வளவு சிறப்பாக இருக்கு. முத்தை தரபத்தி திருநகை அத்திக்கரை, எங்கே கொண்டு வாருங்கள் அந்த பாடலை கேட்போம்.
4: ஆசீர்வாதம் தாங்க, பெரியவங்க ஆசீர்வாதம்.
1: நிறைவு நிறைவாக கொண்டு வாருங்கள் மகனே, சிறப்பாக இருக்கும் ஐயா, கொண்டு வாருங்கள்.
4: முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கரை, சத்தி சரவண முத்தி கோர்வித்து குருபர எனவோதும், முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து மோர்கத்தமரரும் அடிப்பேன, பத்து தலை இரத்த கணைதொடு ஒற்றை கிரி மட்டை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகரியில் இரவாக, பத்தற்கிரதத்தை கடவிய வச்சை புயல் மிச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரச்சித்தல்வதும் ஒரு நாளே. தித்தி தயவத்த பரிபுரனு தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகோடு கழுதார திக்குப்பறி அட்ட பைரவர் தொகுத்தொகுதொகுத்தொகுதொகு சித்திர பௌரிக்கு திருகடக என போத கொத்துப்பறை கொட்ட கலமிசை குத்தி புதை முக்குப்பிடி என முதுகூகை கொட்புட்டல நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பரவல பெருமாளே முருகாசரணம்
1: ஓம் சரவண பவ. அற்புதம் அற்புதம். அந்த முருகனே வந்து உங்கள் நாவில் குறிப்பிட்டது போல் இப்பொழுது எனக்கு புரிகிறது. நான் கற்பனை பண்ணுகிறேன், நீதிமன்றத்தில் வழக்காடு மன்றத்தில் எப்படி நீங்கள் நியாயம் பேசுவீர்கள், வாதாடுவீர்கள் என்று. சிறப்பு ஐயா, சிறப்பு. இந்த முத்தைத்தர பத்தி திருநகை அந்த பாடல், அந்த இப்பொழுது எல்லாம் ரேப் என்று ஏதோ எல்லாம் பக்க வாத்தியங்களை போட்டு தட்டி போட்டு பிரிவுபடுத்துகிறார்கள். உண்மையான ரேப்பே அருணகிரிநாதர் அப்பவே பாடிவிட்டார், ரேப் சாங். இதுதான் அற்புதம் அற்புதம். அழகாக வரிகளை மனனம் பண்ணி சிறப்பாக கொண்டு வந்தீர்கள். இது இறுதி நேரத்திலே இன்றைய பாட்டுக்கும் பாடுபோர் பாடலா நிகழ்வுக்கு முருகன் வந்து திருவேறல் புரிந்தது போல் இருக்கின்றது ஐயா. மேன்மைப்படுத்தி கூறவில்லை, உங்களை போன்ற இளைய தலைமுறைகள் இப்படிப்பட்ட தமிழை உச்சரித்துக்

0: இணைந்து எங்களோடு உங்கள் எல்லோரையும் ஞாபகப்படுத்தி விட்டு சொல்லி அம்மா மாமா எல்லோரும் எங்களோட ஞாபகத்தில் இருக்கின்றார்கள். சிறப்பு ஐயா, வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி,
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியை இறுதி நேரத்தில் வந்து அழகாக முருகன் அருள் புரிந்தது போன்று உங்கள் எல்லோருக்கும் முருகன் கடாட்சம் கிடைக்க வேண்டும். அவர் வந்து முத்தை திருப்பத்தி திருநகையை அன்பு ராஜராஜன் நியாய துந்தர வழக்கறிஞர் அவர் வந்து அவர் வாயாலே பாடி செல்லும் இளைய தலைமுறையைச் சேர்ந்த ஒரு உறவு எப்படி இருக்கும். உங்கள் தர்மபுரி ராஜ்குமார் அவருடைய மருமகனார் அல்லவா? அழகு, அழகு. சிறப்பான பாடலில் முத்தை திருப்பத்தி திறன் ஒரு இந்த பாடலை ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாடி பழையினா உங்கள் தமிழ் உங்களை அறியாமல் பாடல்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். எந்த பாடல் எடுத்தாலும் பாடுவீர்கள். அன்பு உறவுகளை என்ஆர்வியுரை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது. மொன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே இணைந்து சிறப்பித்த இன்று அழகாக வந்து முதல் நேயராக யோகா ராஜி அவர்கள் வந்து அழகான ஒரு பாடலை பாடி அடுத்தடுத்து நாங்கள் கேட்டு சிரிக்கக்கூடிய ஒரு பாடலாகவும் நகைக்கக்கூடிய பாடல் மட்டுமில்லை மகிழ்ச்சிக்குரிய பாடல் மட்டுமில்லை நினைக்கக்கூடிய பாடலாக சௌவார் ஜானகி அம்மாவின் நினைவை அங்கே ஊட்டி அடுத்தாத்து அம்புஜத்தை அழகாக இருக்குறது அந்த வசனங்கள் அது அந்த அந்த காட்சியையே தந்தது போன்று பாடியிருந்தார். சிறப்பாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் அடுத்த ஒரு பாடல் எதிர்பாரா விதமாக நான் சரவணன் இப்படி பாடுவார் என்று எண்ணவில்லை. சரவணா மெத்த மெத்த சிறப்பு உங்களுடைய சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு என்ற அந்த பாடல் இந்த வரிகளை எவ்வளோ அழகாக உள்வாங்கி அந்த காட்சியை நீங்கள் அங்கே பார்த்துருக்கீங்கள், திரைப்படத்திலும் பார்த்துருப்பீர்கள். சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலை சர்வசுந்தரம் எண்ணுகிறேன், சர்வசுந்தரம் திரைப்படுத்த பாடல் சிறப்பாக கொண்டது ஒரு கோஷ்டி பாடலை துணிந்து தனியாக ஒரு பெண் குரல் பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள், நீங்கள் மேலும் வளர உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சிறப்பு. அதைத் தொடர்ந்து மகள் கஸ்தூரி மிகவும் சிறப்பாக பல தடவைகள் நாங்கள் இசையை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். அந்த உத்தமபுத்திரன் பாடல் அன்பே அமுதே அரங்கணிய என்ற பாடல் என்று அவர் தனித்தனியே எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தன்னுடைய சொந்த குரலிலே அழகாக எங்களுக்கு புகுத்தி விட்டார். மிக மிக சிறப்பாக இருந்த அந்த பாடல். அதைத் தொடர்ந்து அடுத்ததை தேவநாதன். தேவநாதன் வளமை போல வந்து தன்னுடைய பாணியிலே மிக மிக சிறப்பாக நந்தா என் நிலா அந்த பாடலை அழகாக அந்த இடைவெளிகளெல்லாம் கவனித்து எங்கே உயர்த்த வேண்டுமோ உயர்த்தி சிறப்பாக தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அன்பு மகள் ஷியாமலா. ஷியாமலா வந்து குழலூதி மனமெல்லாம் கவர்ந்தது போன்ற ஒரு பாடலை தன்னுடைய மெல்லிய குரலே மிகவும் இனிமையாக தந்திருந்தார். அவருக்கு வலைத்தடம் என்று ஒத்துழைத்து கொடுத்திருக்கின்றது. இது இல்லாத விட்டமும் எங்கிருந்தாலும் உங்களோடு இணைந்து பாடலை தரக்கூடியவர். சிறப்பாக பாடியிருந்தார். அதைத் தொடர்ந்து அன்பு மகள் ரேவதி. இறைவா உன் மாளிகையில் என்ன அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை அந்த ரசத்தோடு கொண்டு வந்து எங்களுக்கு பாடி மகளை செய்த வேளையிலே நாங்களும் மகிழ்ந்தோம். அது நாங்கள் எல்லாம் நல்ல மனிதன், இவர் ஒரு சிறந்த மனிதர், முன்மாதிரியானவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இன்று சென்னைக்கு சென்று பொழுது ஆகிவிட்டார். அவர் அந்த அந்த உலகத்திலே வந்து பாடியிருந்தார். மகிழ்ச்சிக்குரியவர். நான் நினைத்தேன் இங்கே ஆச்சரியப்பட்டு பதில் எழுதியிருந்தார்கள், நீங்கள் தெளிவாகத்தானே இருக்கின்றீர்கள் மகாலிங்கத்தை. அவ்வளவு தூரம் அதை அனுபவித்து உள்ளூர வைத்து பாடியிருந்தார். நல்ல சிறப்பாக இருந்த அந்த பாடல். அதைத் தொடர்ந்து கிருஷ்ணன் வந்து பாட ஒரு வரி இரண்டு வரி பாட வேண்டும் என்பதற்காகவோ அல்லது அவருக்கு நன்றாக பிடித்தது என்பதற்காகவோ தெரியவில்லை மனிதன் மாறிவிட்டான் என்ற அந்த பாவமன்னிப்பு பாடலை பாடி காட்டி சென்றிருந்தீர்கள். பின்பு எங்களுடைய ராஜராஜன். ராஜராஜன் வந்து சிறப்பாக தன்னுடைய பாடலை அன்பு தமிழை, அழகு தமிழை, சிறந்த தமிழை தன்னுடைய அந்த இள வயதிலே அந்த வாயால் அறுத்து உறுத்து அழகாக பாடி காட்டி சென்றார். அவருக்கு என்னுடைய எதிர்பாராமல் ஓடி வந்தவர். நாங்கள் அவரை இன்று எதிர்பார்க்கவில்லை. இது எதிர்பாராமல் முருகனுடைய அருள் என்றுதான் கூற வேண்டும். சிறப்புகள் ராஜராஜன் அவர்களே. அடுத்து இரண்டாவது பாடல்களையும் தங்களால் முடிந்தவரை வந்து தந்தீர்கள். இரண்டாவது பாடலையும் தந்து மகிழ்வித்து இன்றைய நிகழ்ச்சியை முழுமையாக்கி நேரத்தை ஓடிக்கொண்டு நேரம் போக தெரியாமல் ஒரு இடைவெளி இல்லாமல் ஆக்கிவிட்டீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இறுதி நேரத்தில் அழைப்பவரை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்வது கடினம் எடுத்து நேரத்தை கணக்கிடுவதால் உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு வாழ்ந்து என்று பாடுவோர் பாடல் ஒரு அறிவுரை என்னவென்றால் பாட விரும்பிய பாடல் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் பாடப்போகின்றீர்கள். அதுவரை உங்களுக்கு பாடல் ஆர்வம் இருக்கின்றது, பாட வேண்டும் என்ற உத்வேகம் இருக்கின்றது, ஒரு பாடலை இன்றே தெரிவு செய்யுங்கள். அந்த பாடலை நன்றே நீங்கள் திரும்பி திரும்பி பார்த்து பாடுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டு தொலைபேசியில் வாயை வைத்து கொண்டு அக்கம் பக்கத்தையும் பார்த்து கொண்டு தான் நீங்கள் பாட வேண்டும். அது சாதாரணமான விடயமல்ல. நீங்கள் செய்வது மிகவும் சிறந்த

மற்றவர்களுடைய எந்த பெரிய பாடகர்களும் செய்யாத விடயத்தை நீங்கள் செய்கின்றீர்கள். நான் அதிக இதாக உங்களை மிகப்படுத்த வேண்டும் என்றதற்கு குறவில்லை. உங்கள் வல்லமை எல்லோரிடமும் இல்லை. சிறப்பு சிறப்பு சிறப்பு என்றால் ஒரு பாடல் அதை உள்வாங்க அந்த பார்த்து அக்கம் பக்கத்தை பார்த்து பக்கவாத்தியம் எதுவும் இல்லை, நெறிப்படுத்தல் யாரும் இல்லை, ஏற்றுகிறக்கம் எங்கே இருக்கின்றதை நீங்கள் கவனித்து பாடு. ஒரு சுருதிப்பட்டி கூட உங்கள் பக்கத்திலே இல்லை. எத்தனையோ பெரிய சங்கீதக்காரர் பக்கத்தில் சுருதிப்பட்டியை வைத்து அதன் துணையோடு தான் போவார்கள். நீங்கள் அது எதுவுமே இல்லை. சிறப்பாக இருந்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்னை கலைவாணி உங்கள் அருகில் இருந்து உங்களுக்கு ஆட்கொள்ளுவாள். அதனால் பாடல் எந்த பாடல் பாடப்போகின்றேன் அந்த நேரத்தில் தெரிவு செய்து பிடித்து பார்த்து தேடி எடுப்பது அல்ல, முதலே தயார் நிலையில் கொண்டு வைத்திருங்கள். அது நான் உங்களுக்கு தருகின்ற ஒரு அறிவுரை, அன்பான அறிவுரை. நன்றி. அன்பு உறவுகளே, வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி காற்றில் இருந்து விடவேற்றி செல்ல வேண்டும் என்ற நிகழ்ச்சியின் ரவுக்கு கொண்டு வந்து எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு எல்லா அருளையும் கொடுக்க வேண்டும். இன்றைய பாட்டும் பதமும் 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 23வது நாள் பாட்டும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இனிது நிறைவேறுகின்றது. உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பினாலும் எல்லோருக்கும் அன்பு, கருணை, சாந்தம், மனிதநேயம், ஜீவகாருண்யம், அறம் காத்து வாழ்வோம் என்று இறைவனிடம் ஒப்படைத்து இருகரம் கூப்பி உங்களோடு நானும் இணைந்து சிரம் தாழ்த்தி அவர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்து அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது என்று பாடுவோர் பாடலாம்.

வெளியில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மதியம் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனியே அவர் பொரு குணவுண்டு தனியே அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேர் நேரத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் தருகின்றார். ஒரு குங்கும செங்கமலம் என்ற முதல் வரி ஆராதனை என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. அவர் கேட்கும் இந்த பாடலை இன்றும் அவரோடு இணைந்த தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன் அவர்களோடு, சண்முகப்பிரியா இவர்களோடு மீண்டும் எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறைப்பாண்டியன், காந்திமதியும் இணைந்து கேட்கின்றார்கள் அந்த பாடலை.

படிக்காத மீதை திரைப்படுத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் எங்கிருந்தோ வந்தான் என்று ஆரம்பிக்கின்றது. தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம், இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள், வளமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுசூரை சிவசங்கரன் நட்பவி நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன் என்ற பாடலை எங்கள் எல்லோரும் கேட்டு அமைதி பெற வேண்டும், தத்துவத்தை உணர வேண்டும் என்று பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து படிக்க வைக்கின்றார் நீண்ட கால உறவு அன்பு நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். பழமை போல இன்றும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபாயித், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷகானா பர்வீன், நசீகா, ரிஃபாக, இம்ரான், ஷாஹிப், சாஹில் இவர்களும் இணைந்து கேட்கும் இந்த பாடலை உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள் என்று உணர்வோடு எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மேலும் ஒரு பாடல் முள்ளில்லாத ரோஜா என்று பாடுகின்றது. மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை இன்று வளமை போல இன்று எதின வாழ்த்துக்களை கூறி அன்போடு கேட்டிருப்பவர் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், வளமை போல கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷாசேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா மற்றும் குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் இவர்களோடு சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள்.

தொடர் இருக்கும் நீர்நிலத்துக்கான பாடல்கள். அடுத்த பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக என்று பாடுகின்றது. இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் திருபுவனம் கே அனுஷியா கிருஷ்ணன். அவரோடு அம்மா விஜயம், அப்பா அனந்தராமனும் நண்பர்களும் உறவினர்களும் கேட்கின்றார்கள்.

மீண்டும் ஒரு பாடல், மறக்க முடியுமா அந்த திரைப்படத்திலிருந்து சோகமாக பாடும் பாடல் என்று கேட்டு எழுதியிருக்கின்றார். காகித கூடம் கடல் அலை மீது உலக தமிழ் வாழ் மக்களோடு கேட்டு மகள விரும்புகிறேன் நான். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் என்றும் எழுதியிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நானும் வருகின்றேன் என்று பாடலுடன் என்று கேட்கின்றார். மீண்டும் வேட்டைக்காரன் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று, புதிய திரைப்படம் வேட்டைக்காரன். அந்த பாடல் கரிகாலன் கால போல கருத்திருக்கு என்று கூறும் வரி கொண்ட பல்லவி. தொடர்ந்து சரணங்களையும் தர வேண்டும் என்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையை சேப்பு விஜயராமன் அவர்கள் அன்போடு எழுதிய வேளை ஒலிக்கின்றது பாடல் அவரை நோக்கி.

தொடரும் இனிய இனிமோர் பாடல். அந்த பாடல் வளமை போல வணக்கம் கூறி வாழ்க என்று வாழ்த்தும் கூறி கேட்டிருக்கின்றார் திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்களும் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்க வேண்டும் என்று ஒளி விளக்கு திரைப்பட பாடலை கேட்க அந்த பாடல் ஒலிக்கின்றது. ஆண்டவனே உன் பாதங்களை என்ற முதல்வரி எடுத்து

நாங்கள் கேட்டு மகிழ்வதும் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து நேயர் நேரத்துக்கு உரிய பாடல்கள்.

காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ என்ற ஒரு பாடல் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்தில் ஒலித்ததல்லவா? அந்த பாடல் என்று நேர் விருப்பத்தில் நாங்கள் கேட்டு மகளை விரும்புகிறோம் என்று தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் ரிஷ்வான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை இணைத்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்

பாடலை தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் மண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்த பாடல். அவர்கள் தந்த பாடல் பட்டுப்பூவே மெட்டுப்போடு என்று செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடி யாரது யாரது அங்கே என்ற மேட்டுக்குடி பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தருகின்றார் வளைகுடா குவைத் ஜோர்ஜ் அவர்கள். நீண்டகால உறவு மொழியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் வேளையிலே ஒலிக்கின்றது அவர் காதோறும் இந்த பாடல்.

இன்றைய வெய நேரத்தில் இறுதிப்பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்யும் அன்பு ரதீஷ் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து பெட்ட கோழி ஒன்று என்ற வரியெடுத்து மஞ்சு விரட்டு திரைப்படுத்து பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார்.

0: என்கொரு இன உள்ளு, தமிழன் என்கொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: உண்டு தமிழன் என்றொரு இன உண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறத்தை அலங்கரிக்க வேண்டுமென்று வளமைப்போடு என்றும் முதல் பாடலை தருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் எப்பொழுதும் தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு இடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறைபாண்டியன், காந்திமதி இவர்களையும் இணைத்து கேட்பார். அவர்கள் எல்லோரும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் வரப்பிரசாதம் திரைப்படுத்து பாடல். கங்கை நதியோரம் ராமன் நடந்தான் முதல் வரியோடு முழுவதையும் பாடுகின்றது.

கங்கை ஜமுனை இங்குதான் என்ற வரி கொண்ட ஒரு அற்புதமான பாடல் இமயம் என்ற திரைப்படத்தில் அன்று ஒலித்தது. அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் நீயர் நேரத்திலே தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. வளமை போல சியாமலா பிரபா தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய உறவுகளாக ஜெயபீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுஸ்ரீ சிவசங்கரன் நட்புவி இவர்களோடு நறுமுகையாள் தமிழினியாள் இவர்களை இணைக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்கிறதுக்கும் இனிமையான பாடல், நீண்ட கால உறவு, நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் மன அமைதிக்காக கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் இன்று இந்த பாடலை தருகின்றார். இந்த பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படுத்த பாடல். ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், நான் ஆண்டவனை தேடுகிறேன், வா வா வா என்ற ஒரு அமைதியை தரும் பாடலாக வருகின்றது. அந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் வளமை போல என்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜஸ், சஹனா பர்வீன், நசீகா, ரிஃபாகா இவர்களோடு இம்ரான், ஷாகில் மற்றும் உலகத் தமிழரும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

பாடல்களோடு பாடலாக இன்னும் ஒரு அற்புதமான பாடல், விண்ணுக்கு மேலாடை என்ற வரி கொண்ட பாடல், நாணல் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று வழமை போல அன்புடன் வாழ்த்துக்களை கூறி கேட்கின்ற தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சுதர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம் இவர்களோடு சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் கேட்கையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறுப்புகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நேயர் நேயத்துக்கான பாடல்கள்.

ஒலிக்கின்ற நேர் நிறுத்து பாடலை அலங்கரிக்கும் வகையில் மீண்டும் ஒரு பாடல், கண்ணன் பிறந்த வேளையிலே என்ற வரி கொண்ட புகுந்த வீடு திரைப்படுத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இன்று அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கத்திலேயே அன்பு மகள் மஞ்சுளா.

தொடரும் பாடல் வளமிப்பொழு என்றும் வளமுடன் வாழ்க என்று வணக்கம் கூறி கேட்கின்றார் திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள். அவர் தான் மட்டுமல்லாமல் தன்னுடன் ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களையும் இணைத்து கேட்கும் பொழுது தங்கத்தில் முகமெடுத்து என்ற மீனவ நண்பன் பாடுகின்றது நாங்கள் அமனைவோம் கேட்டு மகிழ்வோம்.

சின்னவர் திரைப்படத்து பாடல் ஒன்று, அந்தியில வானம் தந்தனத்தும் பாடும் என்ற பல்லவியோடு நீதியை தருகின்றது. நீண்ட கால உறவு, நாகப்பட்டினம், நாகூர், முகமது ராஃபிக், ரிஷ்வான், நாசார், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களுக்காக.

0: இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீயர் நீரம் திதிக்கும் தேனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி வரும் வேளையிலே பூவே உனக்காக திரைப்படுத்தி பாடல் ஒன்று சொல்லாமலே யார் பார்த்தது என்று பாடி வருகின்றது. இந்த பாடலை பாடி வர செய்கின்ற புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மீள ஓடுதுறை எஸ்.பூ. விஜயராகவன் அவர்கள்.
1: யார் பார்த்தது நெஞ்சோடு

மேலும் ஒரு பாடல் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் நீங்கள் தந்த பாடல். எனக்கு நானே ராஜா என்று ஆப்பிரிக்காவில் அப்பு என்ற திரைப்படத்து பாடலை உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றது மூன்றில் தமிழ் வானொலி.

அட மனசில் வருத்த இனிய எதுக்கு எனக்கு நானே ராஜா இப்போது எதிரும் வெற்றி சேரும் தப்பாது மண்ணுக்கு உள்ளார தண்ணியோ.

அது ஓட்டம் போடும் உள்ள புட்டிங்க, அது பஞ்சமும் இல்லை நம்ம கூட்டத்துக்கு தான் இனி பஞ்சமும் இல்லை அடத்தாலே நிமிந்து.

மீண்டும் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்களும் தந்திருக்கின்றார். என்னானதோ ஏதானதோ என்று கேட்கும் பொம்மலாட்டம் திரைப்படத்து பாடலை கேட்பதற்காக வருகின்றது அந்த பாடல்.

மற்றொரு பாடல் இன்றைய நேரத்தை அலங்கரித்து சொல்ல வருகின்றது. வடைகுடாமன் கோயத்திலிருந்து நீண்டகால உறவு ஜோர்ஜ். முன்றில் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் நீங்கள் வாராய் வாராய் நீ வாராய் என்ற பாடலை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த பாடல் போகன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

0: தமிழன் என்கொரு இன உள்ளு, தமிழன் என்கொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

0: வணக்கம். மாண்புமிகு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்திலிருந்து வணக்கம் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். வளமை போல என்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகள இருக்கின்றோம். மாய கண்ணாடி என்ற திரைப்படத்து பாடலுடன் ஆரம்பிக்கின்றது இன்றைய நேயர் விருப்ப பாடல்கள். அந்த திரைப்படத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ற முதல் வரியை கொண்டு ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடலை கேட்க இருக்கின்றோம்.
1: பட் இது ஒரு லவ் சாங் தான். பேசிக் லவ் ஃபீல் இருந்தா போறோம்ல.

அடுத்து வரும் பாடல் ஆடியில செய்தி சொல்ல என்ற அற்புதமான பாடல், என் ஆசை மச்சான் திரைப்படுத்த பாடல். அந்த பாடலை இன்று பாட வைக்கின்றார் ஈழமணி திருநாட்டில் இருந்து மத்திய மாகாணம் ஹத்தன் மாநகர் டிரான்சி.

ஒரு பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் இறைவன் என்றொரு கவிஞன் என்ற வரியை ஏன் என்ற திரைப்படத்திலிருந்து அன்புடன் விஜயராணி தருகின்றார்.

இவர்களோடு இணைந்து கனடா ஆல்பர்டா மாநிலத்தில் சாந்தி யூரோ பாடலை தருகின்றார். கவி குயில் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது குயிலே கவி குயிலே என்ற வரியெடுத்து.

இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையை தொடர்ந்து காற்றலையில் கலந்து வரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் கனடா மொன்றியாலில் இருந்து தனுஷன் நீங்கள் தந்த பாடல் ஜலதீபம் என்ற முதல் வரியை கொண்டு மக்கியூரி பூக்கள் திரைப்படத்தில் எடுத்து பாடுகின்றது.

0: அந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா, நீங்கள் தந்த பாடல் நீ வர வேண்டும் என்று ஆரம்பிக்கும் முதல் வரியை கொண்ட ராஜா என்ற திரைப்படுத்த பாடலை இன்று ஜோடியாக ஜோடி குரலிலே கேட்க இருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: ராஜா

0: இவர்களை தொடர்ந்து மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து மீண்டும் ஒரு பாடலை தருகின்றார் ரமணி அவர்கள். முந்தானை முடிச்சு என்ற திரைப்படத்தில் இருந்து என்றும் கண்ண துறக்கடும் சாமி என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.
1: என்னது
2: தாலாட்டு?
1: எது இத தாலாட்டு?
2: எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லன்னா நீயே பாடு. என்ன?
1: சரி சரி பாடி தொலை.

தாங்காத என்னோட சாபம், வேணாண்டி அம்பள பாவம், தாங்காத என்னோட சாபம், கலையாது என்றபம் அடியே, இறங்காது பாய்மரச் சொடியே.

0: இனிமையான இந்த பாடல்களை கேட்டு மகளும் சர்வதேச நேயர் விருப்பத்திலே அடுத்து வரும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரம் கேதீஸ் நீண்ட கால இசைப்பயணம் எங்களுடன் செய்பவர் பாரதி கண்ணம்மா திரைப்படுத்த பாடலை இன்று கேட்போம் என்று எழுதியிருக்கின்றார். உரைக்கின்றது அந்த பாடல் தென்றலுக்கு தெரியுமா என்று வரியெடுத்து
1: ஏ

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வளமை போல இன்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. சிங்காரப்பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் என்றும் ஒரு பாடலை அற்புதமான பாடலை தந்திருக்கின்றார். இரு மலர்கள் திரைப்படத்திலிருந்து சிறந்த ஒரு பாடலாக தெரிவு செய்யப்பட்ட பாடல் காவிய பாடல் என்று கூற வேண்டும். மாதவி பெண்மையிலாள் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

பதனி சனித தனத ஜம் தப ஜோன தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பவதன குஜம் ஜம் சமபதிம் தகிட நிதம ஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி ததரித ஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிதித தன தாப ஜனும் தரிகம பதனி சரிகதிதீத தரிகிணத்தும் சரிகாம பதனி சடிதானீத தரிகிணத்தும் திகச்சாரினி சட்டானி கரிட்டீத தரிகிணத்தும்

அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் தந்திருக்கின்றார். மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற திரைப்படுத்து பாடலை அந்த பாடல் ஓ பெண்ணே பெண்ணே என்று வரியெடுத்து பாடுகின்றது.

ஐரோப்பிய மன்னர்ந்தால் என்னவள் பாடல் இருக்கும் அல்லவா? ஆமாம், அவர் வேலுமணி திருநாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் என்றும் விளையாட்டு பிள்ளை என்ற திரைப்படுத்து பாடலை தருகின்றார். பாடுகின்றது அந்த பாடல் சொல்லாமல் தெரிய வேண்டுமே என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும்

வழமை போல இன்றும் இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைப்பு கொண்டு வரும் ஒரு அற்புதமான பாடலை காவை இசைனா ஆசான் அவர்கள் கனடா மண்ணில் இருந்து தந்திருக்கின்றார். அந்த பாடல் மருத நாட்டு வீரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் இனிக்கும் பாடலாக பருவம் பார்த்து அருகில் வந்து வெட்கமா என்று வரியெடுத்து பாடுகின்றது.

நிகழ்வுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த திதிக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பிச் சென்றது. அனைவருக்கும் வாழ்த்து கூறி மீண்டும் ஒரு தடவை சந்திக்கின்றேன் என்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நான். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடாவில் நேரம் 11:32 காட்டிவிட்டது. முற்பகல் என்றும் இளமணி திருநாடு இந்தியா போன்ற நாடுகளின் தென்னகத்திலும் இப்பொழுது நேரம் 9:02 இரவு நேரம் என்று காட்டும். இரவும் பகலும் இணைந்திருக்கும் இந்த வேளையில் ஏனைய நாடுகளிலும் அவர்களுடைய பருவ காலங்களுக்கு ஏற்ப நேரங்கள் மாறி மாறி இருந்தாலும் வானமும் பூமியும் ஒன்று. இந்த பூமியில் இருந்து நாங்கள் இணைகின்றோம். நாங்கள் கனடாவில், ஏனையவர்கள் ஏனைய நாடுகளில் இருந்து. இந்த நாள் 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் இறுதி வாரத்தின் விளம்பிலே நிற்கின்றோம். எப்படி ஓடுகின்றது காலம் என்பதை பார்ப்போம். இந்த வேளையிலே காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று கூறி இந்த விவரத்தோடு இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறும் இந்த வேளையிலே அன்னை, தந்தை, ஆசான் இவர்களை எனக்களித்த அன்பு தமிழ், இவர்களையெல்லாம் அளித்த எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறி எல்லா மதங்களும் காட்டும் வழியிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எல்லாவற்றுக்கும் மேலான இறைவன் ஒருவன் என்று எண்ணி அவர் தாழ் பணிந்து என் அன்னை தந்தை ஆசான்கள் பாதம் பணிந்து அவர்களுக்கு வணக்கம் கூறி அன்பை தெரிவித்து இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று முகம் தெரிந்த தெரியாத உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் வைத்து வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து இணைந்து கொள்வோம் இன்றைய கதம்பத்தில்.

இந்த வேளையிலே நீங்கள் நலம் தானா என்று கேட்க நான் தவறவில்லை. நீங்களும் நாங்கள் நலமாக இருக்கணும் என்று கூறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி ஆரம்பிக்கும் இந்த நிகழ்வு சிறக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு அனைவரையும் வரவேற்று இன்றைய நாள் என்ன நிகழ்வை நாங்கள் காணப்போகின்றோம் என்று நான் கூறுவதற்கு முன்னமே இங்கு அன்பு மகள் ஷியாமலா, அன்பு நண்பர் ஜெகபர் சாதிக் இருவரும் தங்களுக்குள்ளே பேசி இத்தனை மணிக்கு இதை தெரிவிக்கலாம் என்று ஒரு சின்ன சர்ச்சையோடு இருந்து சரியான நேரத்துக்கு எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர் வளமை போல தெரிவித்து விட்டார். உங்களுக்கு தெரிவித்தது மட்டுமல்லாமல் இணைந்திடுவோம் என்ற ஒப்புதலையும் கூறியிருக்கின்றார். அதுதான் இன்றைய நிகழ்வான சொல்லோடு பாடல்.

சொல்லாயோ வாய் திறந்து நிகழ்வை இன்றைய கதம்பத்தில் நாங்கள் காண இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் பேச இருக்கின்றோம். என்ன பேச வேண்டும்? சொற்களைத்தானே வைத்து நாங்கள் உரையாட வேண்டும். சொற்களை அடக்கிக் கொண்டு போனால் அது ஒலியோடு வரும்போது உரையாக மாறுகின்றது. அந்த வகையிலே அந்த உரைகளிலே வருகின்ற பதங்கள், பல பதங்கள், கூடான கூடி பதங்களிலே எங்களுடைய தென்னகத்து திரைப்பட துறையில் புதைந்து கிடக்கும் பாடல்கள், அற்புதமான பாடல்கள் புதைந்திருக்கின்றன. எல்லாம் நல்ல பாடல்கள். நேற்றைய தினம் கூட எங்களுடைய பாட்டு சவாரி செய்து மகிழ்ந்தோம். அதற்குரிய நேயர் விருப்ப பாடலும் கேட்டு மகிழ்ந்தோம். அத்துடன் சர்வதேச நேயர் விருப்ப பாடல், நேயர் விருப்பம் என்று பல பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் இந்த பதங்கள் தானே காரணம். அது மட்டும் எத்தனை பேச்சுக்கள், எத்தனை நிகழ்ச்சிகளை அங்கே பார்த்திருக்கணும், அத்தனையும் சொற்களால் தான் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே வணக்கம் அப்பா, வந்தாச்சு வந்தாச்சு என்ற ஆனந்தத்தோடு அன்பு மகளே, உங்களையும் நான் ஆனந்தத்தோடு வரவேற்கின்றேன். ஜெகவர் சாதிக் அவர்களே, நன்றி. உங்களுக்கு எங்கள் நிகழ்ச்சியை தெரியப்படுத்தி அந்த நேரத்தில் சரியான நிகழ்ச்சியை தருவீர்கள். நிகழ்ச்சி தடைப்பட்டிருந்தால் கூட இந்த நேரத்தில் நீங்கள் ஓடிவந்து எங்களுக்கு உடனே அறிவித்தல் தருவீர்கள். இவ்வளவு விழிப்புணர்வோடு எங்களை வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு எங்களுடைய நன்றி. அடுத்து கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பூவும் போட்டு கும்பிடும் போட்டு வணக்கம் என்று மலர் கொடுத்து வரவேற்றிருக்கிறார். அவரையும் நாங்களும் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்ளும் இந்த வேளையில் சொல்லோடு பாடல் நிகழ்வுகளை நாங்கள் என்ன செய்யப் போகின்றோம், என்ன சொல்லை கேட்கப் போகின்றோமோ பார்ப்போம்.

0: அந்த வேளையிலே நாங்கள் இப்பொழுது 18 பாகை செல்சியஸ் என்று கூறப்படுகின்ற அந்த வெப்பநிலையில இருக்கின்றோம். நாங்கள் வெளியே சென்று அந்த வெப்பத்தை உணர்வோமா என்றால் அது 18 பாகை சாதாரணமாக இருக்கின்றது, வெப்பமாகவே இல்லை. இது படிப்படியாக இன்று ஒரு 22 பாகை வரை செல்லலாம், மாலை நேரம் மழை பொழியலாம் என்றெல்லாம் எழுதியிருக்கும் வழியிலே, பின்பு அது படிப்படியாக 22 பாகை அடைந்தால் மீண்டும் 21, 20, 19, 18 என்று குறைந்து குறைந்து 12 வரை இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய குளிர் அங்கிகளை மாற்றி வெப்பமான அங்கிகள் ஆடைகள் உபகரணங்களை உபயோகிக்க ஆரம்பித்து விட்டோம். ஏனென்றால் இனி நாங்கள் கடுமையான வெப்பத்தை காண்பது அரிது. இப்படியே குறைந்து குறைந்து சென்று மழை வர தொடங்கிவிட்டது. 8வது மாதம் முடிகின்றது. 9வது மாதத்திலே மழைகள் இடையிடையே பெய்து கொண்டிருக்கும். அந்த வேளையில் மரங்களின் பசுமை குறைந்து கொண்டு எங்கும் இலைகள் எல்லாம் நிறங்கள் மாறிக்கொண்டு செல்லும். புற்கள் மட்டும் இறுதி கொஞ்ச நாளைக்கு நின்று பிடிக்கும், பச்சை பசையல் என்று. ஏனென்றால் அதற்கு ஊக்க பசலைகளை அடித்து நாங்கள் நீர்களை விநியோகம் பண்ணி அதை பச்சை பசையலாக வைத்துக் கொண்டிருப்பார்கள் மக்கள். இயற்கையாக வளர்ந்து கொண்டிருக்கும் மரம் செடிகள் எல்லாம் தங்களுடைய இயற்கை 6 மாதத்துக்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் சூரிய பகவானிடமிருந்து பெற்று தயாரித்து இலைகளை பச்சையமாக வைத்திருந்து வேர்களுக்கு அனுப்பி அங்கே சேமித்து வைத்திருக்குங்கள். இன்னும் 2 மாதத்தில் பனி மூட துவங்கினால் பனிமூட்டம் வந்து 1.5 அடி, 1 அடி, 2 அடி, 3 அடி என்ற உயரத்துக்கு பனி குவிந்து போயிருக்கும் வேளையிலே வேர்கள் தான் உணவுகளை கொடுத்து மரத்தை உயிரோடு வைத்திருக்கும். அங்கே இலைகள் தொழிந்து வர சந்தர்ப்பம் இல்லை. இப்படியான அற்புதமான நிகழ்ச்சிகள் இங்கே காலத்துக்காக நடைபெறும் தான். அங்கு அப்படி இல்லை, மாறி கோடை இரண்டும் தான். இப்பொழுதும் அங்கே கோடை காலம் மிகவும் பாரதூரமாக இருக்கின்றது. சில இடங்களில் மழை பெய்ய துவங்கி இருக்கின்றது, பசுமைகள் நிறைந்திருக்கின்றன, அங்கு விவசாயம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் வரும்பொழுதும் உங்கள் பகுதியிலே எப்படியான காலநிலை, எப்படியான நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை சொற்களால் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு சொற்கள் தானே உபயோகிக்கப்படுகின்றது. இப்போ நான் பேசும்பொழுது எத்தனை சொற்களை ஒதிர்த்து விட்டேன், எண்ணு கடங்காத போய்க் கொண்டிருக்கும். அதே போன்று நீங்களும் வந்தபோது நாங்கள் பேசி மங்களும் வேளையிலே ஏதோ ஒரு பதத்தை கண்டுபிடிப்போம். அந்த ஒரு பதத்தை பிடித்து கொண்டு அதிலிருந்து பல விடயங்களை பேசி எங்கள் சமுதாயத்தில் என்ன இருக்கின்றது, சமுதாயம் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை பயணம் என்றால் என்ன என்று எந்த பதம் வந்தாலும் அதற்குள்ளே வாழ்க்கையோடு தான் பின்னி கொண்டு போகும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சூட்சமமாக நாங்கள் பார்க்க போனால் அதுதான் அடிப்படை. வாழ்க்கை பயணம் தான் இங்கே அடிப்படை. அந்த வாழ்க்கை பயணத்திலே மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், நன்மை இருக்கும், தீமை இருக்கும், துன்பம் இருக்கும், இன்பம் இருக்கும், பல இருக்கும். அவற்றை பற்றி நாங்கள் இன்று பேசுவதற்காக சொல்லோடு பாடல் என்ற ஒரு நிகழ்வை ஒரு 2 மணி நேரம் கதம்பத்திலே திங்கட்கிழமை தோறும் நாங்கள் ஞாயிற்று செவ்வாய் மன்னிக்க வேண்டும் தடுமாறுகிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் நாங்கள் அந்த 2 மணி நேரம் சொல்லோடு உலாவிடுவோம். இந்த தமிழுக்காக நாங்கள் எத்தனை நிகழ்ச்சிகளை மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டு வந்தாலும் தமிழை மாற்ற முடியாமல் இருக்கின்றோம். ஏனென்றால் தமிழ் எங்கள் தாய்மொழி, தேன்மொழி அல்லவா? அந்த மொழியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொழியப்படுவது என்ன? என் உள்ளத்தில் தோன்றுவதை உங்களுக்கும், உங்கள் உள்ளத்தில் தோன்றுவதை எனக்கும் பரிமாறிக்கொள்ளும் பொழுது அது மொழியால் பரிமாறப்படுகிறது. அந்த மொழி எங்களுடைய தமிழ் மொழி. இப்பொழுது எத்தனையோ ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்பான மொழி என்று இங்கே ஆய்வாளர்கள் இன்றும் ஆய்வு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். மூத்த மொழி என்று கூறப்படுகிறது, அது உண்மைதான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் என்னவோ இதுதான் முதல் மொழி என்பதற்கு கூறுகின்றார்கள். கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றி மூத்த தமிழ் மொழி என்ன, முதலில் கல், அதன் பின்பு அது உடைந்து மண், அதன் பின்பு முள் செடி, அதன் பின்பு தான் ஒவ்வொன்றும் வருகிறது. இவையெல்லாம் தோன்றுவதற்கு முன்பே தமிழ் தோன்றிவிட்டது என்று அறிஞர்கள் ஆய்விலே கண்டுபிடித்திருக்கின்றார்கள். கல் தோன்றி மண் தோன்றி முள் தோன்று முன் தோன்றிய முது மொழி என்று கூறுகின்றார்கள். அந்த மொழியிலே பிறந்தோம் நாங்கள் என்பதை பெருமையோடு ஏற்றுக்கொள்வோம். இந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே வருகின்றார் அன்புடனே கஸ்தூரி அவர்கள். வணக்கம் தெரிவித்து காற்றலைக்கும் வந்துவிட்டார், இணைத்து விடுவோம் அவரை. வணக்கம், வணக்கம். முதல் நேயராக வரும் அன்பு மகளே கஸ்தூரி, வணக்கம். வணக்கம் கஸ்தூரி, எங்களை இணைத்து விட்டேன் மகளே. இணையவில்லையா? இன்னும் எங்கே சென்று விட்டீர்கள்? இணைத்து கொண்டே நான் உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை, அதற்கிடையில் நீங்கள் பொறுமையை இழந்து விட்டீர்கள். மீண்டும் இணைவோம். வணக்கம்,
1: வணக்கம் ஐயா, காலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: வணக்கம் வணக்கம் என்ற மழலை மொழி கேட்டு நான் மகிழ்ந்தேன். நலமாக இருக்கின்றேன் மகளே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் நல்ல வெளிச்சத்தோட 25 சூப்பரா இருக்கிறோம்.
0: நீங்கள் எங்களை விட கூடுதலா இருக்கின்றீர்கள். எங்களுக்கு 18 பக்கம் தானே மகளே, உங்களை விட எங்களுக்கு குழு அதிகமாக
1: மழை வரலாம் என்று மட்டும் அறிவிச்சிருக்கிற மழை இல்லை.
0: எங்களுக்கு மாலை இரண்டு மணிக்கு பின்புதான் மழை என்று கூறப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம். ஆனால் அந்த குணம் இங்கே தெரிகின்றது, வருவது போல் தோன்றுகின்றது. நாங்கள் இங்கே 11:42, நீங்கள் இப்பொழுது 4:42 இருக்கும் என்று எண்ணுகிறேன் உங்களுக்கு, அப்படித்தானே?
1: எங்களுக்கு 4:42, எங்களுக்கு
0: 2 மணிக்கு வருகின்றதோ தெரியாது. கஸ்தூரி, நாங்கள் இப்பொழுது பேசுவது தமிழ் தானே? ஆமாம், அது எங்கள் தாய்மொழி. நாங்கள் என்ன பேசுகிறோம் என் உள்ளத்தில் பட்டதை உங்களுக்கும், நீங்கள் உங்களில் உள்ளத்தில் பட்டது எனக்கும் தருவதற்கு இந்த இரண்டு உதவிகளும் ஒரு நாக்கம் தான் உதவி செய்கின்றது. உள்ளே இருந்து ஒரு காற்று சுவாசத்தோடு வெளியே வரும் பொழுது அந்த வருகின்ற சத்தத்தை மொழியாக்கி சத்தமாக்கி தருகின்றது அந்த ஒலி ஒலி உங்களுடைய ஒலி களஞ்சியம். அதிலே வந்து மொழியாக அதுக்கு கூறப்படுது. அந்த மொழிக்கு எங்களுக்கு தமிழ் என்று கூறப்பட்டிருக்கு. நாங்கள் பேசுவது தமிழ். ஏனையோர்கள் ஏனைய மொழிகளை தங்கள் தங்கள் தாய்மொழிகளிலே பேசுகிறார்கள். ஆனால் பேசுவதெல்லாம் சொற்கள் தானே அம்மா? ஆம், அதனால் தான் இது சொல்லோடு பாடல் நிகழ்வு என்று நாங்கள் அறிந்தோம். நாங்கள் என்ன என்ன தெரிவிக்க வேண்டும், என்ன என்ன வேண்டும் என்றாலும் சொல்தான் மிக முக்கியமாக இருக்குது. இடி முழங்கும் பொழுது மின்னல் அடிக்கும் போது அதை நான் அடுத்தவருக்கு தெரிய பார்த்த காட்சியை அடுத்தவருக்கு சொல்லுவதென்றாலும் எங்கள் சொல்லுகள் தான் தேவை. சொல்லால் தான் பேசுவோம் இல்லை வேற என்ன. சரி, அங்கே இன்றும் மழை என்றால் அப்படி பாரிய மழையாக இருக்குமா இல்லை நேற்றைய முன்தினம் எல்லாம் அப்படி இருந்தது? அவ்வளவுதான், அப்படித்தான் எங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வந்த உறவு விழுந்தது. தூரல் தூறி விட்டு போகிறது, சில தூரல் விழுந்தது, ஆனா சில இடத்துல நல்ல மழை என்று கூறுகிறது. இந்த மழை
1: காற்று
0: தள்ளி கொண்டு போக அது சாரலாக மாறிவிடும். மழையில் பல தன்மைகள் உண்டு. இதையெல்லாம் சொல்வதற்கு சொற்கள் உண்டு எங்கள் மொழியிலே, இல்லையா? அது மழை வருகிறது, சாரல் அடிக்கிறது, ஒதுங்கி எங்கள் வீட்டு ஓரத்தில் இருந்தால் அது எப்படி தூவானமாக இருக்கும் இல்லையா? சரி, இப்படி இப்படி நாங்கள் சொற்களை எல்லாம் அப்படியா? சரி, அந்த தூவானம் என்ற பதம் உங்களுக்கு பிடித்துக் கொண்டது. நாங்கள் பேசிய சொல்லிலே சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு சரியான நிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். நானும் வந்து விட்டேன், என்னை விழுத்து கொண்டு வந்து விட்டீர்கள். தூவானம் என்ற சொல்லு உங்களை பிடித்து. தூவானம் என்றால் எப்படி இருக்கும்? தூவானத்தில் நீங்கள் தூவானத்தை அனுபவித்திருக்கின்றீர்களா?
1: நினைவது
0: குழந்தைகளுக்கு பேரின்பம், பெரியவர்களுக்கு துன்பம்.
1: அதாவது இளவட்டங்களுக்கு சொர்க்கமா
0: தெரியும்.
1: ஏதோ நினைவுகள்
0: என்பது பல நினைவுகளை கொண்டு அந்த தூவானம் வீசும் பொழுது அது பகல் வேளையாக இருக்கும் பொழுது லேசான வெயில் அங்கே இருக்கும். அந்த வெயிலுக்கு இடையிலே பார்க்கும் போது பல வர்ணங்களை காணக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல அது சூடாகவும் இருக்கும், குளிர்மையாக இருக்கும். சில வேளை அந்த தூவானத்தில் சில மணி நேரம் அல்லது சில நிமிட நேரம் இருந்த பின்பு எல்லாம் அப்படின்னு படுபடண்டு அடிக்கும் எங்களுக்கு. அந்த தூவானம் குளிர்ப்பதை செய்யும். இது எல்லாம் அனுபவித்த காலங்கள் உண்டு. ஆனால் இங்கே தூவானம் பெறுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தபடியே போவதில்லை தானே, நாங்கள் எல்லாம் மூடி கட்டிய கட்டிடங்கள் தான்.
1: இங்க என்ன சொல்லுங்க ஐயா, முதல்ல நாங்கள் வெளி வாசல் கதவே நாங்க திறக்க மாட்டோம். அங்க காலையில எந்திரிச்சு திறந்தா அது படுக்கைக்கு போயிருக்கதான் தலைவாசல் கதவே
0: மூடப்படும் திறந்த
1: வழியிறங்கும். அந்த திரையில திரை போட்டிருக்கீங்களோ, காத்து அடிச்சாலும் சரி மலத்தூரல் மட்டாலும் சரி, அந்த காத்துக்கு அந்த வாசல் இந்த திரையா இது பண்ணிருக்கலாம், அதுல வர்ற காத்து, அப்புறம் சாளரத்துக்கு நம்ம இருக்கிற சாளரத்துல இருக்கிற துணி மூலம் எங்களுக்கு படுற தூவானங்கள், எத்தனையோ பேர் சாளரத்துக்கு பக்கத்துல எல்லாம் இந்த சின்ன படுக்கைய போட்டுட்டு படுத்திருப்பாங்க. அப்ப அதுல அந்த காத்து அடிக்கும், அவ்வளவு ஒரு தனிய நம்மளையே அறியாத ஒரு சொர்க்கம், தூங்க முடியாத தூக்கம் கூட அப்படி வேற.
0: அந்த பெருமலையில் நினைவதோ அல்லது தூரலில் நினைவதோ கூட இந்த தூவானத்தில் அனுபவிப்பது ஒரு பிரத்யேகமான ஆனந்தம். அந்த தூவானத்தை தருவது காற்று தான். மலை தூறல் அங்கே சாரலாக விழும் பொழுது அதை அந்த வேகமான காற்று வந்து வீசும் பொழுது அப்படியே விசிறு விட்டு போகும் தூவானம் இல்லையா? வாழ்த்துக்கள். சரி, இந்த தூவானம் என்று வந்தவுடன் உங்களுக்கு ஒரு பாட்டு தோன்றுகின்றது, கூறுகிறார். அது என்ன பாட்டாக இருக்கலாம்?
1: பழைய படம் ஐயா, தாளம்பு ஒன்று நினைக்கிறேன் ஒரு படம், அதுல தூவானம் மீது தூவானம் மீது தூவானம்.

0: சிறப்பு சிறப்பு அந்த வரியிலே முழுமையும் தந்து விட்டார்கள். தூவானம் என்றால் என்ன என்ற பாடல், என்ன என்ற விடயத்தை இல்லையா?
1: அது உண்மைதானங்க.
0: அது அற்புதமான ஒரு பதத்தை கண்டுபிடித்தோம். நாங்கள் தூவானம் என்ற பதத்தை கொண்டு வந்து என்னவோ பேசி எங்கேயோ சென்று எப்படியோ வந்த இடத்து தூவானம் எங்களை தட்டி கொண்டு விட்டது. தூவானத்தில் நினைந்து விட்டோம். நினைந்தது
1: நினைச்சிட்டு வந்ததையா இசையை பத்தி பேசுறதுக்கு. என்னன்னா ரெண்டு இசை மேதைகள் இன்றைக்கு எம் எஸ் வரலட்சுமி அம்மா, எஸ் வரலட்சுமி அம்மாவோட பிறந்த நாளும், என்னோட பாடகி வந்து நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுடைய பிறந்த நாளும் இன்றைக்கு.
0: ஓ, இருவருக்கும் ஒரே நாள் இல்ல? ரெண்டு பேரும் சிறந்த பாடகர்,
1: ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் பிறந்த நாள். அப்ப நான் அதத்தான் மனசுல நினைச்சு, ரெண்டு பேருமே இசை அரசியல், அப்ப நான் அதத்தான் மனசுல நினைச்சிட்டே வந்தேன். கடைசியில போயிட்டு எங்கேயோ எங்கேயோ வந்துருச்சு.
0: இதுதான் வாழ்க்கை பயணம், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால்.
1: நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்றது இதுதான்.
0: இதுதான் அன்று எங்களுடைய நண்பர் அன்பர் நீண்டகால உறவு ஜெகபர் சாதிக் அவர்களும் இப்ப மனம் சுமையோடு இருக்கின்ற காலத்திலே ஒரு பாடல் தந்திருந்தார், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நாங்கள் நினைப்பது நடப்பதில்லை, என்ன நடக்கும் என்றால் நடக்காது, நல்ல நல்ல பாடல்களை தந்து கொண்டிருந்தார். சரி, அப்படி இருந்தாலும் தூவானம் இது தூவானம் என்ற பாடலை கேட்டுக்கொண்டு எஸ் வரலட்சுமி அம்மா அவர்களோட, ஜி வரலட்சுமி அம்மாவா எஸ் வரலட்சுமி அம்மாவா? எஸ் வரலட்சுமி அம்மாவும் நித்யஸ்ரீ ராமநாதன் அவர்களும் பாடி அவர்களுடைய நிச்சயதேவி மகாதேவன் அவர்களுடைய மன்னிக்க வேண்டும், மகாதேவனுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளையொட்டி என்ன பாடலை எண்ணி வந்தீர்கள் அவைக்காக?

0: இந்த பாடல் அவர்களுக்காக கேட்கணும். இந்த பாடலை பாடியது இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள்.
1: எனக்கு அது ரெண்டு பேருமே இசைதானே, அதனால நான் அந்த அவங்க ரெண்டு பேர்த்த பாடலும் கேட்டா அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட.
0: சிறப்பு, சிறப்பானவர்கள், நல்ல பாடகர்கள். அந்த பாடல் அவவின்ற பாடல் சினிமாவிலேயும் வந்து இசை திரையுலகிலேயும் வந்து நித்ய ஸ்ரீ மகாதேவன் அவருடைய பாடல் இருக்கு.
1: ரொம்ப பிரபலமான பாடல்கள் ஒன்று படையப்பா படத்துல மின்சார பூவே பாடல், இன்னொன்று கண்ணோடு காண்பதெல்லாம் பாடல்.
0: ஜீன்ஸ், ஜீன்ஸ் திரைப்படத்தில் அவ பாடியிருந்தா
1: சிறப்பான பாடல்.
0: அவருடைய பாடல் இசை, அவருடைய மெல்லிசை சங்கீத கச்சேரியெல்லாம் நான் பார்ப்பது கேட்பது உண்டு. நேரடியாக அவர்களை சந்திக்க முடியாவிட்டாலும் வலைத்தளங்களே பார்த்துக்கொள்வேன். சிறப்பான ஒரு நல்ல நிகழ்ச்சியை, நல்ல ஒரு விடயத்தை கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லோடு பாடலுக்கு இந்த பாடலை நான் ஒரு தடவை ஒலிபரப்பி விடுபடுவேன். ஏனென்றால் உங்களுடைய நினைத்து வந்த பாடல் எல்லோருக்கும் தேவையான பாடல். அவருடைய பிறந்த நாளை ஒட்டி அவர்களை முன்னியல் தமிழ் வானொலி கடமைப்பட்டிருக்கிறது வாழ்த்துக்கு. ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களுடைய பாடல்களை எல்லாம் வைத்துத்தானே நாங்கள் நிகழ்ச்சிகளை செய்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொருவரும் வந்து, எல்லோரும் வந்து, ஒவ்வொரு உறவுகளும் வந்து தங்கள் மனதிலே ஏதோ ஒன்று ஒரு எண்ணம் இருப்பதால் அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் தான் வந்து என்னுடன் இணைகின்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் பாடல்களை நாங்கள் கொடுப்பதற்கு இந்த தென்னகத்து திரைப்பட பாடல்கள் உதவுகின்றன. அந்த பாடல்களை பாடியவர்கள் இவர்கள். இவர்கள்லாம் இசை மேதைகள், இசைக்காக வாழ்ந்தவர்கள் இவர்கள். இந்த இந்த உலகில் இன்றும் இசை வாழ்வதென்றால் இன்றுள்ள இசைஞர்களால் அல்ல, அன்று இந்த கலைஞர்களால் தான். அவர்கள் அதற்காக உபவாசம் இருந்து வாழ்ந்தவர்கள். அதற்காக அந்த அவர்கள் சுவாசமே அதுதான். அப்படி வாழ்ந்து இந்த எங்களுடைய இசை தமிழை வளர்த்து கொண்டிருந்தவர்கள், இசையை வளர்த்தவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய முன்னியல் தமிழ் வானொலி உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் இணைந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் இருந்தும் இல்லாமல் போனாலும் அவர்கள் அவர்கள் எங்களுக்கு பார்க்க முடியாதவர்களாக இருந்தாலும் இசையால் கேட்டு அவர்களின் உருவத்தை கூட நாங்கள் நினைக்கக்கூடிய வகையில் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இசையால். ஏனென்றால் எங்கள் வாழ்க்கையிலே முதலே
1: கூறுகிறேன், இப்ப நினைக்கிறேன் போன மாதம் கூட இலங்கைக்கு சென்று இந்த ராமன் சீதாராமர் கோயில் எல்லாம் கட்டி முடிச்சிட்டு
0: வந்திருக்கிறாங்க. அவர்கள் தான் இன்றும் இந்த இந்த இசைக்கு போராட்டமான இசை உலக இசை உலக மாற்றுவோம் என்று ஒரு துறையினர் கங்கணம் கட்டி இந்த இசை இந்த கலை வாத்தியங்கள்லாம் சிறந்தேன்னு மேட மேடையாக படங்களை கொடுத்து வலைத்தளங்களில் விளம்பரங்களை வைத்துக் கொண்டு வந்தாலும் அத்தனைக்கும் இது ஒரு பாடல் இருந்தால் அவ்வளவும் சிறப்பாகத்தான் இருக்கும். தமிழ் என்றால் என்ன, தமிழ் இசை என்றால் என்ன, இலக்கிய இலக்கணம் என்றால் என்ன என்று நாங்கள் அறியக்கூடிய இவர்களெல்லாம் அந்த தமிழை அந்த மாதிரி சொல்லுக்கு சொல்லு உயிர் கொடுத்து கொண்டிருப்பவர்கள். எழுத்துக்கு எழுத்து உயிர் கொடுப்பார்கள். அதிலே உள்ள பொருள் நடிலுக்கு ஒரு உயிர் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். இன்று நாக்கு சுழற்ற முடியாதவர்கள் எல்லாம் பாடுகிறார்கள், என்ன செய்ய என்று தெரியவில்லை. சிறப்பு, வாழ்த்துக்கள். இனிமையான இந்த பாடலை, நல்லதொரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இந்த சொல்லோடு பாடல் தந்தது மகளே கஸ்தூரி, உங்களுக்கும் எங்களுக்கும். நேற்றைய தினம் உங்களுடைய பாடல்கள் எல்லாம் ஒலிபரப்பப்பட்டது கேட்டீர்களா அல்லது தூங்கி விட்டீர்களா?
1: நன்றி
0: மகளே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா, மிக்க நன்றி.
0: கவனம் மாலை நேரம் தூவானம் வரும் உங்களுக்கு. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது மண்டல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கண்டா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும்.

0: வணக்கம் வணக்கம். அடுத்த மகள் வந்துவிட்டா சியாமளா. வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கேன்பா.
0: அப்படி என்றால் நல்ல மழை பொழிந்தது தானே? அப்படித்தானே.
1: நல்ல மழை இல்ல, ஆனா கொஞ்சோண்டு மழை மதியம் பெய்ஞ்சது.
0: அங்க பாருங்க, அதுக்குள்ளே ஒரு குழை பெய்து. நல்ல மழை இல்ல,
1: கொஞ்சம்
0: அம்மா
1: வெளியில உட்கார்ந்து இருந்தா உள்ள வந்தா அவ்வளவுதான்பா.
0: மலை அளவு கிடைத்தவ ஒருவருக்கு அருகிலே
1: இருக்கிறது
0: கிடைக்கும் பொழுது எனக்கும் கிடைத்ததே என்ற ஒரு திருப்தி ஒன்று இருக்கும். அளவுதான் குறைவாக இருக்கும்,
1: கொஞ்சம் அதிகமா இல்லப்பா.
0: ஏதோ ஒரு நன்மை இருக்கின்றது. மழை வந்து தர வேண்டிய அளவுதான், அளந்த அளவுதான் தரும். எங்களுக்கு அளந்த அளவுதான், அளந்த அளவுதான் மகளே. அப்படி இருக்கு, நீங்க நிலமா இருக்கின்றீர்களா? இருபது நிமிடத்துக்கு முன்பே போட்டு விட்டார்கள் என்று சொல்லோடு பாட்டு உடனே கண்டுபிடித்து விட்டாள் மகள். அவர் உடனே மாத்தி சரியா நேரத்துக்கு போடுகிறார். எனக்கு சந்தோஷமா சிரிப்பா அவரை பார்த்து விட்டு மீண்டும் எங்களுடைய இசை போட்ட உடனே போட்டு விட்டாரு. அதுல இருந்து உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டு வாழ்த்துக்கிழமை. அங்கே எல்லோரும் நலமாக இருக்க, இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? அடிக்கடி
1: நான்
0: ஏனென்றால்
1: நாளைக்குத்தான் வேற எடுத்து போவேன்.
0: பாடலே சொல்லியிருக்கீர்கள், ஊர் ஊரா சுத்தும் இந்த உடம்பு. ஒரு தடவை ஒரு நாளைக்கு எஞ்சி குடியில
1: இருப்பீர்கள். பாடல்கள் நிறைய பாடல் எனக்கு பொருந்தும்பா.
0: உங்களுக்கு பொருந்துவது மட்டுமல்ல, எங்கள் எல்லோருக்கும் கேட்காத நல்ல நல்ல விருந்தாக இருக்கிறது. நல்ல பாடல்களை, நல்ல தெரிவுகளை தெரிவிக்கிறீர்கள். அடுத்தது பொருத்தமான பாடலை தருவீர்கள். நிகழ்ச்சிக்கு பொருத்தமான பாடல்களை தெரிந்து தருவதில் நீங்களும் வல்லவர் இருக்கின்றார்கள் பலர். நீங்களும் வல்லவர். அடுத்து நிலை அறிந்து கேட்பீர்கள். நிலை அறிந்து ஒரு நாள் ஒரு முறையெல்லாம் நான் பாடல் ஒன்றை தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது உடனே அப்பா இந்த பாடல் தான் தேடுகிறீர்கள், இதுவும் அந்த பாடல் என்று ஓடி வந்து பிள்ளைகளும் அப்பாவும் இப்படித்தான் எப்படி அதை உடனே எனக்கு அது கிட்டிக்காரி. வாழ்த்துக்கள், எல்லா நிலவும் உண்டாகணும் உங்களுக்கு. இப்ப நாங்கள் பேசியதிலிருந்து என்ன விடயம் உங்களுக்கு நன்றாகப்பட்டது? ஏதாவது ஒரு பதம் உங்களை தட்டி இருக்க வேண்டுமே. கஸ்தூரி வந்து பேசிவிட்டு துவானத்தை பற்றி பேசிவிட்டு போறாரு. நாங்கள் இப்பொழுது பேசிடும் மழையை பற்றி பேசுவோம், தூரலை பெற்றும் வித்தினி கொண்டு போயிடும், அதை விட ஊர் ஊரா போறதை பற்றி போயிடும் என்று அங்கிருப்போம்.
1: ஊரூரா போறதா வந்துச்சு.
0: பசுமையை பற்றி பேசியிருக்கிறோம் பல விடயங்கள் நாங்கள் பேசும்போது எத்தனை விடயங்களை தொட்டு கொண்டு போகின்றோம் இந்த சொற்களினாலே. அத்தனை விடயங்களே முதட்டிலிருந்து உரித்து நாங்கள் வெளியே உதிர்ப்பதற்கு இந்த சொற்கள் தான் எங்களுக்கு உபயோகப்படுகின்றது. வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனை சொற்களை பயன்படுத்தும். உங்கள் வாழ்க்கையிலே எந்த பதம் உங்களை நன்றாக கவர்ந்த பதம் வாழ்க்கையிலே? எத்தனை பதங்களை
1: பேசுகிறீங்க
0: வாழ்க்கையிலே? நீங்கள் உபயோகித்த பதங்களுள் எந்த பதம் உங்களை நன்றாக பிடித்து கொண்ட பதம்? பல
1: பதங்கள்.
0: நிலா என்ற வார்த்தை, நிலாவை பற்றி பேசுவது, நிலாவை கடந்து சரி. ஆனால் அந்த நிலாவும் வந்து முழுமையாக ஒரு நாள் தானே அம்மாங்களுக்கு கிடைக்கின்றது இல்லையா? பாருங்கள் வாழ்க்கை, வாழ்க்கையை உணர்ந்து பாருங்கள்.
1: தினமா வளரும் போது ரசிக்க தோணும்.
0: ஆமாம், ஆனா வாழ்க்கையை எண்ணி பார்ப்போம். வாழ்க்கை என்பது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலவை உங்களுக்கு பிடித்த அந்த பதம் நிலவை பக்கத்திலே வைப்போம். நிலவை முழுமையாக ஒரு நாள் தான் காண முடியும். வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் குறைந்து குறைந்து வரும், கூடி கொண்டு கொண்டு போகும் என்று நாங்கள் கண்டுகொண்டோம். பார்த்தீர்களா? இந்த இயற்கையும் நாமும் வாழ்க்கை பயணத்தில் பின்னி பிணைந்தவர்கள், விட்டு பிரிவதில். அதனால் தான் என்னவோ கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள், கவிஞர்கள் தான் பொய்யர்கள் என்று ஒரு பதம் இருக்கின்றது. பொய் தான் சொல்லுவார்கள் தான், ஆனாலும் அழகாக தமிழை உபயோகித்து உதாரணங்களை கொண்டு வந்து அதற்கு உபமான உபமேயமாக கவி புனையும் பொழுது அதற்குள்ள இரண்டு கருத்து இருக்கும், மறைமுகமான கருத்தும் இருக்கும். எந்த பக்கம் விருப்பமோ அந்த பக்கம் நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு போ. அது சிற்றின்பத்தை கூட தூண்டும், பேரின்பத்தை காட்டும், துன்பத்தை காட்டும், எல்லாவற்றையும் காட்டக்கூடிய தத்துவங்கள் உள்ளே அடங்கி இருக்கும். ஆனால் நாகரீகமான முறைகளை பதங்களை உபயோகித்து அழகாக தொடுத்து விடுவார். அந்த ஒரு பதம் ஒரு வரியை எடுத்துக்கொண்டால் அதுக்குள் இத்தனை கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு தூரம் அவர் எந்த பல்கலைக்கழகத்திலும் தமிழ் பாண்டித்யம் பெற்றவர் அல்ல. இயற்கை கொடுத்த கொடை, காரணம் தமிழ், தமிழ் தமிழ், தமிழனாக பிறந்தபடியா நல்லது அவருடைய தமிழ். அப்போ உங்களுக்கு நிலவு என்ற பதம் நன்றாக பிடித்த பதம். நான் இப்போ நானும் அதை ஒட்டு பார்த்துவிட்டு வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தேன். நிலவை போல் தான் நாங்களும் எங்கள் வாழ்க்கையை சிறந்து கொண்டு செல்லும், இடையிலே ஒரு குறை இருக்க செய்யும், குறைந்து கொண்டு செல்கின்றது என்று நிறைவுபடுத்தி பார்ப்போம். ஒரு நாள் பூரணத்தின் வெற்றியை காணுகிறோம், பூரணத்தை காணுகிறோம், ஒரு நாள் முற்றாக இழந்தும் விடும். இது வாழ்க்கை பயணத்தில் எல்லோருக்கும் உண்டு. சிலர் முற்றாக இழந்து விடுகிறார்கள், சிலர் படிப்படியாக இழக்கின்றார்கள், சிலர் முழுமையாக உடனே வளர்ந்து விடுகிறார், சிலர் படிப்படியாக வளர்ந்து முழுமை பெறுகிறார்கள். பார்த்தீர்களா, பயிர்களை எடுத்து பார்த்தாலும் பயிர்களை எடுத்து பாருங்கள், அது விதையாகி முளையாகி வளர்ந்து கிளைவிட்டு பெருத்து பழுத்து மலர்களாகின்றன, பின்பு சொரிந்து இலை சொரிந்து இருந்து விழுந்து போகின்றது. இதுதான் வாழ்க்கை. நிலவுக்கும் அது ஒரு பாடல் இருக்கின்றது, அப்படி ஒரு பாடலும் இருக்கின்றது.
1: நிலவோ தேய்ந்து வளரும், அவள் நினைவோ தேய்வதில்லை. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: ஒரு தலை ராகத்திலே
1: இல்லையா, வாழும்
0: இந்த பாடம், அந்த பாடம் உங்களுக்கு ஊரும் வருகின்றது, நிலவும் வருகின்றது. அப்ப அந்த பாடல் உங்களுக்கு நூலும் இல்லை. அன்று ஒரு நாள் யாரோ ஒரு இந்த பாடலை அன்றும் கேட்டிருந்தார்கள், நூலும் இல்லை வாளும் இல்லை,
1: வாளும் இல்லை வாளில் பட்டம் விடுவீங்க,
0: வாளும் இல்லை நூலும் இல்லை வாளும் இல்லை. நூலும் வாளும் இல்லாமல் பட்டம் பறக்க முடியாது, கடினம்தான் இல்லையா? இப்பொழுது இப்பொழுது கருவியை கொண்டு ட்ரோன் ட்ரோன் ட்ரோன்ல விடுகிறார்கள் தானே. வானில் பட்டம் இந்த பாடம் உங்களுக்கு நன்றாக பிடிக்கும். சரி, இன்று பயணம் ஒன்றும் போகவில்லை, வீடு வீட்டுல இருக்கின்றீர்கள். நாளை பயணம்
1: போயிட்டு
0: நான் வந்திருந்தாவா அக்கா சென்று விட்டாரா இது தூங்கி விட்டாரா மாத்திரையை போட்டு
1: நாங்கப்ப கொண்டு போய் விடணும். நாளைக்கு போ, நாளைக்கு கொண்டு போ, அழைச்சிருவோம். நாளைக்கு இல்ல, நாளை மறுநாள் வெளியே கிளம்புற போகணும். அதனால நாளைக்கு பக்கத்துல ஒசூர் போகணும்பா.
0: எங்கம்மா?
1: ஒசூர். ஒசூர் அக்கா செங்கல்பட்டுல இருக்காங்க.
0: செங்கல்பட்டு ஒசூர் எவ்வளவு நேரம்
1: ஆகும்? அக்கா
0: பையன்
1: அஞ்சு மணி நேரம் ஆகும்பா. இருந்து அஞ்சு மணி நேரம் ஆகும்பா.
0: பேரு பேருந்துலயே செல்வீர்களா? தொடர்ந்தா
1: இப்ப வந்து ஒசூர் போறதால தொடர்ந்துதான்
0: தொடர்ந்தோம். பாதுகாப்பாக அமையட்டும். அவர் கேட்ட அந்த அந்த பாடல் மனமே மகிழ்வான
1: நினைவு
0: இணைந்து இந்த நேரத்தை அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள் என்னோடு. சொல்லோடு பாடல் நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டு செல்கின்றோம். பாருங்க, எங்கள் எங்கள் நிகழ்ச்சிகளுடன் இந்த சொல்லோடு பாடல் ஆரம்பித்தது எப்படி, அப்படியே வளர்ந்து வளர்ந்து இன்று எங்கு வந்து நிற்கின்றது என்றால் எனக்கே ஆச்சரியம். இவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டதா என்னுடைய உறவுகள் நானும் இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வளர்த்து கொண்டு வருகின்றோம் இல்லையா, வளர்ந்து வளர்ந்து வருகின்றோம். எங்களை வளர்ச்சி தெரிகின்றது, எங்களுக்கு
1: தெரிகின்றது.
0: அதற்கம்மா தனியொருவரால் முடியாது. இந்த வானொலியை சிறக்க வேண்டும் என்றால் தனியே நான் மட்டுமோ இல்லை அதிபர் மட்டுமோ இருந்து முடியாது. அன்பர்கள் உறவுகள் வந்து இணைந்து வந்து வருவதால் தான் சிறப்பாக இருக்கும். நன்றி.
1: உருவாக்குற ஒரு விஷயத்தை நாங்க பாதுகாக்கிறோம்.
0: ஆமாம், நிச்சயமா நிச்சயமாக. இது விதியை நாட்டி விடுகிறேன், நீங்கள் நீர் ஊற்றி பழத்தை போட்டு வளர்த்து கொண்டு இருக்கீங்க, அதிலே நிழல் காயவே. நன்றி மகளே, வாழ்த்துக்கலாமா? வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி. முன்னிலையில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் வேளையிலே உறவினர்கள் வந்து இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வகையில் அன்பு மகள் கஸ்தூரி, அன்புடன் மகள் ஷியாமலா இருவரும் வந்து இணைந்து அழகாக மகிழ்ந்து இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு பதம் தந்து பாடல் தந்து சென்றார்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு.

0: அடுத்த உறவாக வருகின்றார் கே எஸ் கிருஷ்ணன் என்று எண்ணுகின்றேன். வணக்கம்.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: கே எஸ் கிருஷ்ணன் தானே? அதுவும் இருக்கின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் என்றுதான் இங்கே அடையாளம் தெரிகின்றது. கண்டு கொண்டோம். நலமாக இருக்கின்றதா? நலமாக இருக்கின்றீர்களா? நல்லது. ஒரு வணக்கம் கூறி ரோஜா மலரும் தந்திருந்தீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நாங்களும் அப்படியே உங்களை வரவேற்கின்றோம். உங்களுடைய திருபுவனத்திலே இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது? இப்பொழுது வெப்பம் குறைவாக இருக்கின்றதா? மழை பொழிந்ததா இன்று நேற்று? அல்லது ஓ, எப்பொழுது? மழை பெய்யவில்லை. எத்தனை நாட்களாக மழையை காணவில்லை நீங்கள்? ரெண்டு நாட்களாக காணவில்லை மழையை. சரி, மழையை அப்படி காணாததனால் என்ன துன்பமா மகிழ்ச்சியா? எங்க வெளியே இருக்கின்றீர்களா? வீட்டில் இருக்கின்றீர்களா? வாகனத்திலா? வாகனத்தில் சென்று வாகனத்தில் செல்லும் பொழுது இரவு வேளையில எப்படி மின் விளக்குகள் எல்லாம் நன்றாக இருக்கின்றதா, அல்லது இருள் சூழ்ந்த பகுதியிலே செல்கின்றீர்களா? மின் விளக்கு இருக்கின்றது. நீண்ட தூர பயணமா, குறுகிய தூர பயணமா? கிருஷ்ணகிரி செல்லுகின்றீர்களா? சிறப்பு, சிறப்பு. இப்பொழுது வெப்பமான காலநிலை உள்ள இடத்திலிருந்து கொஞ்சம் குளிர்மையான இடம் நோக்கி செல்ல இருக்கின்றீர்கள் இல்லையா? உங்களுடைய பயணத்துக்கு நீங்கள் உணவுகளை எப்படி பயணம் செய்தோட பயணம் உணவுகள் கையில் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றீர்கள், இல்லை உணவுச்சாலைகள் இடம் பார்த்து தரிப்பு இடங்களிலே தரித்து நின்று உங்களை உணவுக்கெல்லாம் நேரம் கொடுத்து விடுவார்களா அந்த வாகன உரிமையாளர்கள்?
1: அப்படியெல்லாம் தரமாட்டாங்க. உணவகம் அங்கதான் போய் சாப்பிடுவோம்.
0: அதைத்தான் இப்பொழுது நான் கேட்கின்றேன். அப்படி உணவு நிலையம் ஒன்று
1: வீட்டில இருந்து
0: என்னவென்றால் கேட்டுவிட்டு பேசுங்கள். நீங்களே பேசிக்கொண்டு போனால் நானும் பேசி ஒன்றும் செய்ய முடியாது. கேளுங்கள், நான் கேட்டது என்னவென்றால் நீங்கள் பயணம் செய்ய நீங்கள் பேசி முடியுங்கள். இல்ல, நீங்கள் சொல்வதை சொல்லி முடியுங்கள்.
1: வீட்டுல சாப்பிட்டாச்சு.
0: அதைத்தான் நான் கேட்டேன். நீங்கள் பயணம் செய்யும் பொழுது தூர பயணம் உணவுகள் தேவைன்னா அவர்கள் உங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை ஒரு இடத்திலே நிறுத்தி உங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு இடம் நேரம் ஒதுக்கி தருவார்களா என்றுதான் கேட்டேன். அவர்கள் தருவார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். வாழ்த்துக்கள், சிறப்பாக இருக்க வேண்டும். அப்ப அந்த வேளையிலே நீங்கள் உணவு விடுதியிலே சாப்பாட்டை சாப்பிடுவீர்கள், அல்லது நீங்கள் கையிலே கொண்டு சென்று கட்டிச்சாதம் பண்ணுவார்கள், நாங்கள் வழிக்கு வழி பயணம் சாப்பாடு என்று கூறுவார் கொண்டு செல்வீர்களா? ஒருவருக்கு ஒருவர் என்று கருதி கொள்வது என்று நாங்கள் பேசிய இடத்துல உணவு பேசினோம், உணவு விடுதி பேசினோம், தூர பயணம் பேசினோம், தூர தேசம் பேசினோம், காலநிலையை பற்றி எல்லாம் பேசினோம். இப்படி பேசும் பொழுது இப்பொழுது உங்கள் மனதிலே இந்த காலத்தை பற்றி, நேரத்தை பற்றி, இரவை பற்றி, பகலை பற்றி, பயணத்தை பற்றி எதை பற்றி நினைக்கின்றீர்கள்? பயணத்தை பற்றி நினைக்கின்றீர்கள். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. இந்த பயணம் உங்களுக்கு உல்லாசமாக இருக்கின்றதா, கடினமாக இருக்கின்றதா? அசௌகரியமாக இருக்கா? அதற்குள்ளே மின் விசிறியோ அல்லது குளிரூட்டியோ இல்லையோ?
1: கிடையாது.
0: அப்ப சாளரத்தை உயர்த்தி எண்ணெய் உயர்த்தி விடலாம் படித்து அப்படியெல்லாம் செய்ய முடியாதா? கண்ணாடியை திறந்து
1: காற்று வரணும்ல,
0: அதைத்தான் கேக்குறேன். அதுக்கு நீங்கள் இருக்கின்ற உங்களை அருகில இருக்க ஜன்னல் அந்த கண்ணாடியை அதை திறந்து விட முடியாதா? நீங்கள் திறந்து வைத்திருக்கும் பொழுது அந்த கண்ணாடிக்குள்ளாலே சத்தம் வரும், காற்று வரும், பூச்சி வரும், இரவு நேரம். அது உங்கள் அருகில் இருக்கும் பயணிக்கு இடையூறாக இருக்காதா? அப்ப எப்படி நீங்க திறந்து வைக்க முடியும்? அதற்காக தனி வாகனத்திலும் செல்ல முடியாத நிலையில் நீங்கள் தொடர்ந்தோ பேருந்திலும் செல்லத்தான் வேண்டும். அதில் உள்ள அசௌகரியங்களை நீங்கள் சமாளித்துக் கொண்டு செல்கிறீர்கள். கிட்டிக்காரன், வாழ்த்துக்கள். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். சரி, நாங்கள் இப்பொழுது இவ்வளவு நேரம் பேசிய நேரத்தில் உங்களுக்கு என்ன பதம் உங்களை கவர்ந்திருக்கு? என்ன பதத்தை நீங்கள் மனதில் பிடித்தீர்கள்? என்ன பதத்தில் ஒரு பாடலை நினைத்தீர்கள்? என்ன நினைத்தீர்கள்? எதற்காக அந்த பாடலை கேக்குறீர்கள்? உள்ள எந்த ஊர் என்றவனே, அதிலேயும் வந்து வாழ்க்கை பயணத்தை தான் அங்கே குறிப்பிட்ட ஊர்கள் எல்லாம் மாறி மாறி அவர் கூறுவதற்கு அந்த அவருடைய உடல் அத்தனை தூரம் அந்த எல்லா இடத்தையும் அனுபவித்திருக்கின்றது. ஒவ்வொரு காரணத்தை காட்டி சிறந்த ஒரு பாடல். எந்த ஊர் என்றவனே, பிறந்த ஊரை செல்வா, வந்த ஊரை செல்வா. இப்பொழுது அங்கு நேரம் நான் நினைக்கின்றேன் 9:40 தொடர்கின்றது போல் தெரிகின்றது. எத்தனை மணிக்கு அங்கு சென்று அடைவீர்கள்? கிருஷ்ணகிரி அதிகாலையிலையா?
1: 12 மணிக்கு
0: சென்று அவர்களை தெரியும். நீங்கள் அந்த பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து உங்கள் வீடு, நீங்கள் செல்லுகின்ற வீடு தூரமா அல்லது அண்மித்ததா இல்ல தூரமா? நன்றி, நன்றி கிருஷ்ணா. இணைந்தமைக்கு பேருந்திலிருந்தும் எங்கள் வானொலியோடு இணைந்து சிறப்பிக்கின்றீர்கள். உங்களுடைய நிலையை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இத்தனை சொற்களை உபயோகித்தனும் அந்த தமிழ் உங்கள் சொற்கள் தான் எங்களை அளவலாக வைத்து ஒருவரை ஒருவர் உணர வைத்தது. அது மட்டுமில்லாமல் அந்த சொற்களுக்குள்ளே ஊர் என்ற பதம் உங்களுக்கு பிடித்து, அந்த ஊர் என்ற பதம் உங்களுக்கு எந்த ஊர் என்றவனே என்ற பாடலையும் நினைவுக்கு கொண்டு வந்து அந்த பாடலில் வாழ்க்கை பயணம் சிறப்பாக கூறப்படுகின்றது. பிறவி பயணம் அதிலே நாங்கள் உள்ளடக்கி இருக்கின்ற பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பி உங்களோடு இணைந்து நாங்கள் கேட்போம். அந்த பாடலும் சொற்களால் தான் இசையோடு பாடப்பட இருக்கின்றது. நன்றி கிருஷ்ணன். நன்றி கிருஷ்ணன். நன்றி. பாதுகாப்பாக ஆரோக்கியமாக நீங்கள் சென்று வர வேண்டும் இறைவன் துணையோடு. நன்றி.

0: வார்த்தை வருவது வாயினால், அந்த வாயினால் வருவது காற்று, அந்த காற்று இதழ் மேலெழுந்து கீழெழுந்து இரண்டு இதழும் ஒன்றோடு ஒன்று மூடி திறந்து அசையும் வேளையிலே குரலில் என்ற ஓசை இசை குரல் என்ற தொனியும் வெளியே சத்தமும் வரும் பொழுது அது மொழியாக மாற்றப்பட்டு விட்டது. ஏனென்றால் மனதிலே எண்ணக்கரு இருக்கின்றது. எண்ணங்கள் சுமந்து வரும்பொழுது அந்த வெளிப்படுவதற்காக இந்த உதடும் உதடுகளும் இரண்டு உதண்டபடியால் நாங்கள் உதடுகள் பன்மையிலே கூற வேண்டும். உதடுகளும் ஒரு நாக்கு இணைந்து அந்த காற்றை சேர்த்து மொழியாக தருகிறது. அடுத்த உறவிடம் செல்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா.
0: வணக்கம்
1: வணக்கம். ஓம் நமச்சிவாயம் கோயிலிருந்து ஆர் தேவா.
0: அந்த மந்திரத்தை தான் நான் எதிர்பார்த்தேன். தேவா வருவார் என்று சொல்வதற்கு முன் ஓம் நமசிவாய என்று கூறுவார். நாங்களும் ஓம் நமசிவாய என்று கூறி இணைவோம். எப்படி இருக்கின்றீர்கள்? புதுகலமாக இருக்கின்றீர்களா?
1: குதூகலமாயா ஐயா, நெத்தி சந்தோஷத்தின் சந்தோஷம், பெரிய சந்தோஷம். நம்ம வானொலி எல்லா நேயர்களும் வாழ்த்து மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள். நன்றி மறப்பது நன்றென்று அதை உணர்ந்து கொண்டு ஓடி வந்து நன்றியை அழகாக வார்த்தையால் தெரிவிக்கின்றீர்கள். சொல்லோடு பாடல் நிகழ்வு நேற்றைய தினம் நானும் எதிர்பார்க்கவில்லை, நீங்களும் எதிர்பார்க்கவில்லை, வந்து இந்த எதிர்பார்க்கவில்லை.
1: அதுதான்
0: அவனால் வகுக்கப்பட்டது. எல்லோருடைய
1: ஞானதேவர் சொன்னார் பாருங்க, ஞானதேவர் அவரு பிள்ளையும் என் பொண்ணும் சேர்ந்துதான் படிச்சு.
0: ஆமா,
1: தாய் தமிழ்
0: அந்த வாழ்த்தை கூறிவிட்டு ஆன்மீகத்திலும் அவர் இறைவன் பெயர் கூறி அந்த வாழ்த்தையும் கொடுத்திருந்தார். பேரான வாழ்த்தா இருந்தது. எல்லோரும் வந்து மனம் வந்து வாழ்த்தினார்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோரும். என்னென்றால் இது ஒரு
1: ஆனா முக்கியமான ஒரு இதுயா, இது கேள்விப்பட்டு பத்திரிகையா வைக்கல நம்ம திருப்பவனம் கிருஷ்ணன்.
0: ஆமா,
1: அன்பு செல்வம் அவரு வந்து பொண்ண வாழ்த்தி பணம் வச்சு
0: கொடுத்துருக்கோம். அப்படியே
1: வச்சு விட்டு
0: அவர் வாழ்த்தி இருந்தார். அவர் வந்து அவர் வந்து முதல் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் நேற்றைய தினம் குருநன் இப்பொழுது திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம், எண்ணிக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தோம். அவர் வந்து என்ன, நான் நாச்சியார் என்ன வரவேற்பு விழாவுக்கு சென்று வருகிறேன் கூறினார். அது எங்கள் மொழியல் தமிழ் வானொலி ஊடாக அவர் வந்து செல்லும்போது எங்கள் மொழியல் தமிழ் வானொலி உறவுகளே சென்றது போன்று இருந்தது.
1: அதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நேத்தியே, மனம் வந்த மகிழ்ச்சியும் இருந்தேன். எல்லா நேயர்களுக்கும் சாணிக்கு பாசாவுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணையா.
0: அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் வந்து விருப்பமாக கல்யாணம்
1: ஒவ்வொருத்தருடைய
0: பாடலும் சிறப்பாக இருந்தது. நான் அங்கே வந்து அவர்கள் வாழ்த்தியவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே நான் அதை குறித்து அதை ஒரு பெரிய எப்படிய எங்களுக்கு இருந்தது நேற்று கேட்கும்போது. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். சரி, இப்பொழுது மகிழ்ச்சியோடு கலை நல்ல கலையோடு இருப்பீர்கள். திருமண கலை பெரும் மாத காலமாக இதே வேலை தானே உங்களுக்கு, என்ன அது செய்யணும் இது செய்யணும் அங்கே ஒரு நாள் கூறுனீர்கள். பரபரப்பா இருக்குதப்பா, ஆச்சரிய சிறப்பா இருக்க ஐயானு சந்தோஷம். நிகழ்ச்சி கைகூடுவது மிகவும் ஒரு பெரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியம் என்றால் இதுதான்.
1: அடிக்கடி சொல்லுங்கய்யா, ஐயா உங்க ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு முக்கியம்னு. எப்படி பாருங்க, எங்க உங்க ஆசீர்வாதம் என்ன எங்க கொண்டு இனிப்பாட்டி இருக்கு.
0: அது நல்லது, நல்ல மனத்தோடு எல்லோரும் ஆசீர்வாதம். இந்த வாழ்க்கையில நாங்கள் திருமணம் செய்வதை விட எங்களுக்கு பிறந்தவர்களுக்கு திருமணத்தை பூர்த்தியாக்குவது பூரணப்படுத்துவது அது பெரும் காரியம் ஐயா, பெரிய விடயம். அதை உடல் ஆரோக்கியத்தோடு மன மகிழ்ச்சியோடு மக்களுடைய ஆசீர்வாதத்தோடு செய்வதற்கு இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தார் அல்லவா. இது அவருடைய கருணை, அவருடைய கடாட்சம். அது மட்டுமல்ல, இத்தனையோ ஆயிரம் மைலுக்கு அப்பால் இருந்த உடன் பிறந்தவனையும் கொண்டு வந்து விட்டதே எங்கே, அதெல்லாம் சந்தர்ப்பம். எத்தனையோ பேரையே வீடியோ பார்ப்பார்கள் திருமணத்தை, உறவுகளின் திருமணத்தை. இது நேரே வந்து வாழ்த்துக்கணும். அது மட்டுமல்ல, உங்கள் அன்னை தன்னுடைய பேர குழந்தையின் திருமணத்தையும் பார்த்து மகளும் பாக்கியம் கிடைத்தவர்கள். இறைவனால் ஆசீர்வாதம். நன்றி. சரி, என்று தேவா மிகவும் சந்தோஷமாக மகளா இருக்கும் பொழுது நாங்கள் பேசிய விடயத்தில் உங்களுக்கு என்ன பாடல் கேட்க வேண்டும் என்று தோன்றுகின்றது?
1: இந்த பழைய படம் அந்த சாந்து போன முதல் கேட்ட பாடல் தான். இன்னைக்கு மனசுக்கு அது ஒரு நம்ம கிருஷ்ணா வந்து என் பொண்ணுக்கு பொட்டு வச்சுட்டு போனாரு.
0: அப்படியா?
1: மாத்திட்டு
0: ஒரு தடவை அவருக்கு ஒரு பெயர் கிடைத்து மானம் காத்த கிட்டுனரு
1: போட்டு இந்த சாந்து போட்டு கலகலங்க சந்தன போட்டு
0: தாராளமாக அந்த பாட்டை தினம் பாருங்கள் பதங்கள் எப்படி எல்லாம் மாறி மாறி எங்கள் வாழ்க்கையில பின்னி பிணைந்திருக்கின்றது. சாந்து பொட்டு சலசலக்க
1: சந்தன பொட்டு கமகமங்க
0: அது அப்படியா? அப்படி கமகமத்தான் சாந்து பொட்டு சலசலக்க சந்தன பொட்டு
1: கமகமங்க
0: சந்தன பொட்டு சலந்து. நான் இப்ப நேற்று ஜனக்கூட்டம் அப்படி நல்ல ஜனக்கூட்டம் உறவினர்கள் நண்பர்கள் தூர உறவு யாரை பார்ப்பது யாரை விடுவதுன்னு சொல்ல முடியாது.
1: சாப்பிட்டீங்களா
0: நீங்கள் தாராளமாக? நான் நினைக்கவில்லை நேரத்துக்கு சாப்பிட முடியாது அங்கேயோடு இங்கேயோடு சாப்பிட்டது
1: எப்படியா இருக்கும்? பசிக்கெல்லாம் இருக்காது
0: இருக்காது சேர்ந்து விட்ட பூரணம் பூரணம் கேட்பதற்கு
1: மகிழ்ச்சி.
0: நீங்கள் வந்தீர்கள் நன்றிகளை கூறினீர்கள். நலமாக வளமாக இருக்க வேண்டும். இப்பொழுது தம்பதியர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? உங்கள் ஊரில் அவர்களோட ஊரில்
1: அமெரிக்கா போறதுக்காக பஸ் மெட்ராஸ் போயிருக்காப்ல மாப்பிள்ளையும் ஒண்ணும் வந்துட்டு ஊட்டிக்கு போறாங்க. ஊட்டிக்கு போறாங்க பையன் அளவுல இருக்கான் வேலையில இருக்காப்ல. நாங்க ஊட்டிக்கு இப்படி சுற்று 10 நாளைக்கு சுற்றுலா போறோம் அப்படின்னு போயிட்டு வாங்க அப்படின்னு
0: பாதுகாப்பாக சிறப்பாக சென்று வர வேண்டும். வாழ்த்துக்கள். ஒரு பூரணமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி முடித்த உங்களை எண்ணும் பொழுது எங்களுக்கும் அதற்கு பூரண திருப்தியாக இருக்கின்றது. எங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கின்றது. எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒரு கடமை அதை பூரணமாக நிறைவேற்றுவதற்கு எல்லா வளத்தையும் கொடுத்த இறைவனுக்குத்தான் நாங்கள் நன்றி கூற வேண்டும்.
1: நன்றி
0: நன்றி வாழ்த்துக்கள்
1: நன்றி
0: நன்றி தேவா வாழ்த்துக்கள் உங்களுக்கு
1: நன்றி.
0: யாம் இருக்க பயமேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் அரசடிக்குப்பம் சரவணன்.
0: தெரிந்து கொண்டோம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே. நெய்வேலி அரசடி குப்பத்தில் இருந்து வருகின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா? வளமையான கேள்வி.
2: நலமாகவும் இருக்கின்றோம் மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்கள். அதைத் தொடர்ந்து நீங்கள் நல்லவனாக வல்லவனாக இருப்பீர்கள். வல்லவனுக்கு வல்லவனாக இருப்பீர்கள். என்றால் நீங்கள் இப்பொழுது வல்லவனுக்கு வல்லவன் வந்து ஒரு பாடல் பாடுங்கள் என ஓடி விடுவீர்கள். இப்பொழுது பாடலை பாடி பாடலுக்கு கருத்தும் கூட மற்றவருடைய பாடலை வாழ்த்தி கொண்டிருக்கின்றீர்கள். சிறப்பு சிறப்பு. சரி, நாங்கள் இங்கே 10-18 பகை சாட்சியது ஆக கூட ஒரு 22 தான் காண முடியும் என்று. நீங்கள் எத்தனை இருக்கு? 34
2: இன்னைக்கு பாத்தீங்கன்னா 32 பாகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க மேகமூட்டமாகவே இருந்து வெயில் காணப்படவில்லை.
0: மழை வரப்போகுன்றது பெருமழை ஒன்று கொஞ்சம் திருப்தியோடு தான் பூரண மழை அங்கும் கிடைக்கவில்லை. ஆனால் இதுதான் வாழ்க்கை.

0: தெரிந்து கொள்ளக்கூடிய நீர் அலை மாற்றம், அதாவது மின்னல் முழக்கம் அப்படி இருக்கின்றதா?
1: இல்ல இல்ல இல்ல, அப்படி அமைதியாக இருக்கு. அவருக்கு ஒரு சில நேரங்களில அப்படி ஜில்லுன்னு காசு
0: காத்து ஊதக்காத்து தானே, கொஞ்சம் குளிரென்று இருக்கிறது. ஊதக்காத்து வந்து காற்றிலே பாருங்கள், வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரி அமைந்திருப்பது போன்றும் காற்றில் இருக்கின்றது, மலையில் இருக்கின்றது, வெயிலில் இருக்கின்றது, இயற்கையில இருக்கின்றது. ஐயா காற்றம் வந்து அது அதுல எந்த காத்து சிரம் என்று கூற முடியாது. மலை எந்த மலை எங்களுக்கு உகந்தது என்று கூறுவது. மலை என்பது பொதுவாக உதவு, வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் உரியது. அந்த வாழ்க்கை அமைந்த வண்ணம்தான், ஏற்றம் இருக்கும், இரக்கம் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், கோபம் இருக்கும், வேகம் இருக்கும், அதே போன்று ஏற்றம் இருக்கும், இரக்கம் இருக்கும், துன்பம் இருக்கும், பழி இருக்கும், பாதகம் இருக்கும், பொறாமை, வஞ்சகம், சூதி, இவையெல்லாம் சரி அதே போன்றுதான் வந்தார். அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குமோ அதே போன்று அந்த இயற்கையின் தாக்கங்களும். காற்று நல்லது, உயிர் வாழ மிகவும் முக்கியமானது. அது காற்று பல வியூகங்களை அமைத்து பல கோணங்களிலே வந்து பல பல உருவங்களோட தண்ணியோட வரும் பொழுது தாங்கவும் முடியும், இயங்கவும் முடியும். அதே போன்றுதான் வெயிலும், அதே போன்றுதான் மழையும். அதற்காகத்தான் பொதுவாக நம் முன்னோர் ஒரு மொழியை படைத்திருக்கின்றார்கள், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று, இல்லையா?
1: ஆமாம், காற்று கூட மெல்ல மெல்ல மாசடைந்து கொண்டுதான் வருகிறது.
0: என்ன காரணம்
1: வாகனங்கள் அதிகமாக பெருகிவிட்டது, அந்த நெகிழிகள் பயன்பாடு இதெல்லாம் காற்றை மாசடைகிறது.
0: பாத்தீங்கன்னா
1: இருசக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த எங்காவது சென்று வந்து பார்த்தோம்னா அப்படி
0: வீதியோரங்களில் பார்க்க தெரியும் அதனுடைய மாசுகள் எல்லாம். அது மட்டும் அதனால்தான் இப்பொழுது இயந்திரத்திலே, அதாவது அந்த மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனங்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். ஆனால் அதிலேயும் ஆபத்து உண்டு, அதனால் வரும் பிரதி அந்த அதுகளும் ஆபத்து கூறுகிறார்கள். அது அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த தொழிற்சாலைகள் எங்களுக்கு தேவையை அதிகரித்து, மக்கள் தொகை அதிகரிக்கும் பொழுது தேவைகள் அதிகரிக்கின்றது, அதற்காக தொழிற்சாலைகள் பெருகின்றது. 1000 உற்பத்தி செய்தவர்கள் 10000 உற்பத்தி செய்கிற அளவுக்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகளை அமைக்கும் போது அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற வாயுக்கள் கழிவுகள் இந்த காற்றினை மாசுபடுத்தலாம் தானே?
1: நீங்கள் சொல்வது போல பாத்தீங்கன்னா எங்களுக்கு அருகிலே உள்ளது அந்த நெய்வேலி அனல் மின் நிலையம், அந்த அனல் மின் நிலையத்துல பாத்தீங்கன்னா ஒரு கொதிகலன்கள்லாம் இருக்கும். அந்த புகைப்போக்கி கோபுரங்கள், மிக உயரமான கோபுரங்கள்லாம் இருக்கும். அதில் இருந்த அந்த கரித்தோள்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய அந்த சிங்களராஜன குளம் சொல்லுவோம்ல, அதுல நாங்கள்

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தரும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 26வது நாளில் கால் வைக்கின்றது. இந்த நிகழ்வு கதம்பம். கதம்பத்துக்கு உங்களை நான் 647-8744-15 என்ற இலக்கத்தோடு வரவேற்கின்றேன். அந்த வேளை நாங்களும் நீங்களும் நலமாகவே இருக்கும் இந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்கள் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றிற்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் என்று ஓம் நம சிவாய என்று கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் கூறி உங்களுக்கும் முகம் தெரியாத உறவுகளாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி வருக வருக வந்து வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய இந்த நாளிலே நாங்கள் 23 பாகை வெப்பநிலையில் இருக்கின்றோம். இது வெப்பத்தை அதிகம் உணர முடியாத அளவு வெப்பம். இனி நாங்கள் வெப்பத்தை பெரிதாக உணர முடியும் காலமல்ல, குளிர்காலத்தை நோக்கி கொண்டு செல்கின்றோம். நல்ல காலநிலை இது. படிப்படியாக 26 பாகையை தொட்டாலும் வெப்பம் எங்களை தாக்காது. ஓரிரு மணி நேரம் வெப்பமாக இருக்கலாம். இனி எங்களுக்கு குளிர்காலம் தானே, மழைக்காலத்தை தொட்டு அதன் பின்பு இலையுதிர் காலம் இப்படியே சென்று கொண்டிருக்கும். உங்கள் காலநிலை எப்படி இருக்கும் என்பது ஆசிய நாடுகளை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் என்று தெரியும். இருப்பினும் ஏனைய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகள் அப்படி இருக்கும், குளிராகத்தான் இருக்கும். ஆஸ்திரேலிய நாடுகள் குளிரும் மழையும் வெப்பமுமாக இருக்கும் என்று எல்லோரும் தெரியும். இந்த வேளையில் நாங்கள் இன்று இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது நேரம் சரியாக 11:34 கனடாவில் காட்டும் முற்பகலாக இருக்கும் வேளையிலே உங்களுக்கு நேரம் 9:04 என்று ஈழமணி திருநாடு தென்னகத்தில் காட்டும் வேளையில் இங்கிலாந்து நாட்டில் 4:34 என்று காட்டுகின்றது என்று எண்ணுகின்றேன். இப்படி படிப்படியாக மாறிக்கொண்டு செல்லுகின்றது. பருவ காலத்துக்கு ஏற்ப நேரங்கள் காட்டிக்கொண்டிருக்கின்றது சூரிய பகவானை பூமி சுற்றும் பாங்கினை வைத்து. ஆனால் வானமும் பூமியும் ஒன்றுதானே என்றுதான் நாங்கள் கருதி கொள்கின்றோம். இந்த பூமியில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் பூமி ஒன்று தான் உயிர்கள் வாழக்கூடிய சாத்தியம் உள்ள ஒரு கோளம். இந்த பூகோளத்தில் நாங்கள் வாழ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த பூகோளம் தான் எங்களுக்கு சுவர்க்கம். ஏனென்றால் நாங்கள் நினைத்ததை அடைவதற்கும் நினைத்தபடி வாழ்வதற்கும் ஏற்ற அமைப்பில் அமைந்துள்ளது தானே இந்த பூமி. அந்த இயற்கை சாதனங்கள், இயற்கை படைப்புகள், இயற்கை வளங்களை வைத்து வாழ வேண்டும். வாழ்ந்தால் சுவர்க்கம், தெரியாமல் வாழ்ந்தால் அது சுவர்க்கம் அல்ல என்று கூறிக்கொள்ளலாம். ஏனென்றால் சுவர்க்கம் என்பது கண்ணால் கண்டால் தானே அது சுவர்க்கம் என்று கூற முடியும், உணர்ந்தால் தானே அதை சுவர்க்கம் என்று தெரிந்து கொள்ள முடியும். அதனால் நாங்கள் நேரில் பார்த்து இந்த பிறவியிலே சுவைக்கக்கூடிய, உணரக்கூடிய, பார்க்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடியது இந்த பூமி ஒன்று தான். அதனால் இந்த பூமி தான் எங்களுக்கு சுவர்க்கம். இங்கே என்ன இல்லை, எது இல்லை, அத்தனையும் இருக்கின்றது என்று தெரிந்த பின்பும் இன்னும் இருக்கின்றது என்று தேடிக்கொண்டு தானே இருக்கின்றார்கள். தேட தேட கிடைத்து கொண்டிருக்கின்ற பொக்கிஷமாக இந்த பூமி இருக்கும் வேளையில் இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கதம்பம் வாரம் தோறும் வரும் வேளையிலே வாரத்தில் தினந்தோறும் ஒவ்வொரு அம்சத்தில் இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் இணைய இருக்கின்றோம் பொக்கிஷம். பொக்கிஷம் என்றவுடன் அங்கே 20 பெட்டிகள் ஆயத்தமாக உங்களுக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 20 பெட்டிகளுக்கும் எண்கள் 1 to 20 வரைக்கும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பெட்டிக்குள்ளும் பொருட்கள் அடக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அதன் எந்த என்ன இருக்கின்றது என்ற பதத்தை நீங்கள் கூறினால் திறந்து பார்த்து உங்களுக்கு 2 புள்ளி உடனே கிடைக்கின்றது. மொத்தம் 40 புள்ளிகளை எத்தனை பேர் பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள், யார் அதிகமான புள்ளிகளை பெறப்போகின்றீர்கள், எங்கே பார்க்கத்தானே இருக்கின்றோம். வளையங்கள் 647-8746-1-5 என்ற எண்களோடு இந்த பொக்கிஷத்தில் வந்து நீங்கள் இணையும் வேளையிலே ஒருவர் ஒரு பெட்டியை திறந்தால் அதை கண்டுபிடித்தால் அதற்கான நகைச்சுவையோடு கலந்த போட்டிகள் இருக்கும்.
அதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு அந்த பெட்டிக்குள் உள்ள பதத்தை கண்டுபிடித்தவுடன் சுளையாக இரண்டு புள்ளிகள் சுட சுட கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டுமல்லாமல் மீண்டும் ஒரு பெட்டியை திறந்து மீண்டும் இரண்டு புள்ளிகள் பெறும் வாய்ப்பினை பெறுவீர்கள். அந்த பெட்டியை திறந்து உங்களால் கூற முடியாதுவிட்டால் நீங்கள் சென்று மீண்டும் பெற வேண்டும். மீண்டும் வந்து அதே பெட்டியின் பதிலைத்தான் தர வேண்டும். வேறு பெட்டி திறக்க உங்களுக்கு விலங்கிடப்பட்டுவிடும். யாராவது அந்த பெட்டியை திறந்து வேறு இன்னொருவர் கூறிவிட்டால் அவருக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த பெட்டியை திறந்து விட்டவருடைய விலங்கு உடைக்கப்பட்டவர் மீண்டும் வந்து இணைந்து கொள்ளலாம். இப்படியான நகைச்சுவையோடு கலந்த நல்ல உணர்வுகள் தருகின்றது. காரணம், நாங்கள் அன்னை தமிழுக்கு செய்யும் தொண்டிலே ஒரு சிறு துண்டாக இதை எண்ணி செய்து கொண்டிருக்கோம். எங்கள் நாவில் அமர்ந்திருந்த அன்னை தேன் தமிழ் பிற சகோதர மொழிகளினால் உந்தித்தள்ளப்பட்டு அவர்கள் உறுதியாக இருந்து கொண்டு எங்களை இறுதி வரைக்கும் அதை உச்சரிக்க வைக்கின்றார்கள். அதிலிருந்து நாங்கள் கொஞ்சம் விடுபட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அன்னை தமிழுக்கு சிறு தொண்டு செய்வோம். வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வழமையான தொலைபேசி எண்ணோடு அந்த எண்களை நீங்கள் சுழற்றி வரும் பொழுது ஒருவர் அழைப்பில் இருந்தால் இன்னொருவர் இணைந்து நுழைய முயற்படுவர். என்னால் உங்களை தவிர்த்தோ அல்லது விலக்தியோ எடுத்துக்கொள்ள முடியாது. கிடைப்பதைத்தான் நான் நினைத்து கொள்ள வேண்டும். கிடைப்பவரைத்தான் நான் நினைத்து கொள்ள முடியும். பாரபட்சம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் செய்வதற்கு எனக்கும் ஒரு மனநீதி என்று ஒன்று இருக்கின்றது. அந்த நீதியை நான் கடைப்பிடித்து வருவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்றாக இருக்கும் என்பதை எண்ணிக்கொண்டு மொன்றியல் தமிழ் வானொலியை அலங்கரிக்கும் நிகழ்வுகளில் இன்றைய பொக்கிஷத்தில் இணைவதற்காக எங்கள் கோவை மாநகரம் தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார். எங்கே அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம். அவர் சென்று விட்டார். அது மட்டுமல்லாமல் இங்கே எனக்கு வரவேற்பு போட்டு இந்த நிகழ்ச்சியை ஆதரித்து பலர் நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். வருக வருக. இந்த வேளையிலே எங்களுடைய ராஜ்குமார் அவர்களுடைய மருமகனார் மருமகன் ராஜராஜன் அன்பு நேயர் 2-3 நாட்கள் தொடர்ந்து வந்து தன்னையும் எங்களோடு குடும்பத்தில் இணைத்து கொள்ள சொல்கிறாரே, எவ்வளவு ஆர்வம் அவருக்கு என்கிறது. அன்போடு அவரை வரவேற்று கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இணைந்த உறவுகளில் நாகப்பன் அவர்கள் இணைந்து சென்று விட்டார் போல் தெரிகின்றது. மீண்டும் வருவார் என்றேன். அதற்கிடையிலே கிருஷ்ணன் அழைக்கின்றார். அவரிடம் செல்வோமா? வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் வணக்கம். உங்களை இணைத்து விட்டது ஐயா. பேசுகின்றீர்களோ? இருங்கள், அப்படியே இருங்கள். உங்களோட ஒலி எனக்கு கிடைக்கவில்லை. எங்களுடைய தொடர்பு ஏதும் பழையதற்கே ஒரு பழையது. நீங்கள் தானே முதல் நேர்? இப்பொழுது கேட்கின்றதா? நீங்கள் பேசுவது எனக்கு கேட்கவில்லை போல் தெரிகின்றது. இல்லை இல்லை, அப்படியே இருங்கள். ஒன்றும் தவறில்லை, அப்படியே இருங்கள். எங்களுடைய ஒலியை நான் ஒலி வெளியெடுத்து பார்க்கின்றேன். பேசுங்க. இல்லை, கேட்க. உங்களுடைய சத்தம் எனக்கு சரியாக கேட்கவில்லை. அப்படியே இருங்கள், அவசரம் இல்லை, அவசரம் இல்லை. உங்களுடைய ஒலி எனக்கு வருவது குறைவாக இருக்கிறது. இப்பொழுது நான் பேசுவது கேட்கின்றதா? உங்களுடைய ஒலி எனக்கு கேட்கவில்லை. ஒரு தடவை நிறுத்தி மீண்டும் அழைக்கின்றீர்களா? என்னையா நீங்கள் கூறுவது எனக்கு கேட்கவில்லை. இல்லை, ஏதோ ஒரு சத்தம் இருக்கிறது. உங்களுடைய ஒலி எனக்கு துல்லியமாக விளங்க புரியவில்லை. பாருங்கள், உங்கள் வலைத்தளத்தில் ஏதாவது ஆளிகளை அமர்த்தி விட்டீர்களோ? நீங்கள் பேசுவது எனக்கு மெதுவாகத்தான் கேட்கிறது.
நீங்கள் பேசுவது எனக்கு குறைவாகத்தான் சத்தம் வருகிறது. என்ன காரணம் என்று தெரியவில்லையே. அப்படியே இருங்கள் பார்ப்போம். இப்பொழுது பேசுங்கள், கேட்கிறதா? தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் தெரிகின்றது, கேட்கின்றது. ஆனால் எனக்கு எந்த காலத்துக்கு மட்டும்தான் வருகின்றது, ஏனையோருக்கு செல்கின்றதோ தெரியவில்லை. இந்த என்ன குறைபாடு ஏற்பட்டதோ? நீங்கள் ஒரு தடவை நிறுத்தி மீண்டும் அழைத்து பாருங்கள், பார்ப்போம். அழையுங்கள் இப்பொழுது. வணக்கம். ஓம் நமச்சிவாய. உங்களுடைய சத்தம் எனக்கு வருகிறது இல்லையே. அப்படியே இருங்கள், அப்படியே இருங்கள், அப்படியே இருங்கள்.

0: நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குதியா? கேக்குதுயா? எனக்கு நல்லா கேக்குதுயா?
1: வணக்கம் நாகப்பன்.
0: கேக்குதுயா?
1: வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் ஐயா,
1: உங்களை இணைத்து விட்டேனே.
2: இணைத்து நான் இணைப்பில் இருக்கிறேன் ஐயா, கேட்கிறது.

0: ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வெளியில வரலங்கம்மா. வெளியில சத்தம் கேட்கல. இப்ப கேக்குது. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கேக்குது கேக்குதுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: அப்பாடா, இப்பதான் சரி, ஏதோ ஒரு சிறு கோளாறு நடைபெறு விட்டது, பார்த்தீர்களா? அது நீங்கள் முதலில் வந்து இணைத்து கொண்டிருந்தீர்கள், தொடர்ந்து இணைப்புகள் வந்தது. நீங்கள் பேசுவதை எனக்கு கேட்டுதான், அந்த ஒலி வந்து துல்லியமாக எனக்கு ஏதோ ஒரு சத்தம் தான் கேட்டதே தவிர விளங்கவில்லை. இப்பொழுது சரியாக புரிகின்றது. நலமாக இருக்கின்றீர்களா?
0: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா.
1: கோவை என்ற நலம் தானே, இன்னொரு பேர் வைப்போம், நலம், நல்ல நாடு, நல நலமுள்ள நாடு. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். காலநிலை இப்பொழுது எண்ணளவில் தான் அது 22 பாகை 23 பாகையாக இருக்கும். ஆனால் வெப்பம் அந்த அளவுக்கு இருக்காது எங்களுக்கு. சிறப்பு இப்பொழுது அங்கே நீங்கள்.
0: இன்றைய தினம் வந்து திருவோணம்.
1: ஆமாம், நீங்கள் கேரளா.
0: ஓணம் பண்டிகை கொண்டாடங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருந்தது எங்கள் பகுதியில்.
1: இங்கேயும் ஓணம் கொண்டாடுகிறார்களா உங்கள் பகுதி? அது கேரளாவிலே தானே ஓணம் பண்டிகை?
0: கேரளாவை ஒட்டி தான் நாங்க இருக்கிறோம். எங்க கோயம்புத்தூர்ல ஒரு 50% மலையாளிஸ் தானே இருக்கோம்.
1: மலையாளிஸ் தான் இருக்கு. ஆனால் நீங்கள் மலையாளி இல்லை. அப்ப மலையாள உறவுகளுக்கு ஓணம் பண்டிகை உங்களோடு இணைந்து நானும் தெரிவித்துக் கொண்டு கோவையில் வாழுகின்ற ஓணம் கொண்டாடும் உறவுகளுக்கும் இந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம்.
0: கோவை பொள்ளாச்சி பழனி வரைக்குமே மலையாளிஸ் வந்து நிறைய இருப்பாங்க.
1: ஓ, வந்து ஆட்கொண்டு விட்டார்கள், ஆட்சி வைத்து விட்டார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் கலந்து இருக்கட்டும். அவர்கள் பாதி தமிழ் தானே பேசுவார்கள் என்ன? பாதி தமிழ் ஒரு இது வார்த்தை.
0: மலையாளமும் தமிழும் கிட்டத்தட்ட சமமா தான் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி.
1: கன்னடம், மலையாளம், கவி, தெலுங்கு என்றெல்லாம் கூறுவார்கள் பாரதியார் கூறுகிறார். சிறப்பு சிறப்பு. அப்ப இந்த ஓணம் பண்டிகை நாளிலே உங்களுக்கு விடுமுறை நாளா?
0: ஆமாம் ஐயா, அரசு விடுமுறை.
1: அரசு விடுமுறையும் கிடைத்திருக்கின்றது.
0: உள்ளபடியே என்னன்னா இன்னைக்கு மிலாடி நபி வேற.
1: ஓ, அவங்களது வேற நாள் மட்டும் இங்கே எழுதியிருந்தார் ஜெகபர் சாதிக் அவர்கள். அவர்களுக்கும் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க.
0: மிலாடி, ஆமாம், இது இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. மிலாடி நபி திருநாள் வாழ்த்துக்கள்.
1: சிறப்பு.
0: அது என்னன்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்துருச்சு.
1: அது
0: இரண்டுமே அரசு விடுமுறை தினம்தான்.
1: அப்படி என்றால் ரெண்டு ரெண்டு அரசு உடை விடுமுறை தரும் பொழுது ரெண்டு மதத்தவர்களுக்கும் இனத்தவர்களுக்கும் ஒரு கொண்டாட்டம் தானே ஒரே நாளையில்?
0: ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு திண்டாட்டம் தானே ஐயா, இன்னொரு விடுமுறை போச்சே.
1: மக்களும் அப்படித்தானே இரண்டு. ஏனென்றால் இந்து மக்களுக்கு வருகின்ற விடுமுறை மற்ற மக்களுக்கும் சேர்த்து தான் அதை கொண்டாடுவது. இஸ்லாமிய மக்களுக்கு வருகிற விடுமுறையும் எல்லோருக்கும் சேர்த்து, கிறிஸ்தவ மக்களுக்கு விடுகிற விடுமுறையும் எல்லோருக்கும் சேர்த்து, இது இரண்டும் சேர்ந்து ஒரு நாளையில
0: படிக்கிற பையன் என்ன நினைப்பாங்க ஐயா?
1: அதுதானே,
0: ஒரே நாள் தான் முடிச்சு போச்சேன்னு நினைப்பாங்க.
1: அப்ப அரசாங்கம் அதுக்கு மாறி இன்னொரு நாள் கொடுக்க மாட்டாதா? மறுநாளை இன்னொரு அப்படி தர மாட்டாங்க. எல்லாரும் ஒரே நாளையில கொண்டாடுங்கள். ஒரு அப்ப அரசாங்கத்துக்கு தான் லாபம் இல்லையா? இரண்டு நாள் கொடுக்க வேண்டியதை ஒரு நாளையிலேயே சேர்த்து கொடுத்து விட்டாச்சு. அதனால்தான்
0: சுதந்திர தினம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா என்ன பண்றது?
1: அது திங்கள் விடுமுறை கொடுப்பார்கள். உலக நாடுகளில் ஞாயிற்றுக்கிழமைகளை இங்கே வந்து எங்களுக்கு ஞாயிறு ஒரு பகிரங்க விடுமுறை நாளாக இருந்தால், அது ஞாயிறா இருந்தால் அறுநாள் திங்கட்கிழமையும் எங்களுக்கு விடுமுறை கொடுப்பார்கள்.
0: இங்க அப்படி கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை இருந்தா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான்.
1: சரி, வருவதெல்லாம் நமக்கு நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்வோம். அதனால்தான் நாங்களும் இன்று பொக்கிஷத்திலே கொண்டாடுவோம் இல்லையா?
0: கொண்டாடலாம்.
1: பொக்கிஷத்தில் நீங்கள் விடுமுறை நாள் அல்லவா, அதனால் ஓடி வந்து விட்டீர்கள் பொக்கிஷத்தில். சரி, வாழ்த்துக்கள் வர வேண்டும் பெற வேண்டும். நீங்கள் வந்து அழைக்கும் பொழுது நீங்கள் அழைத்தது கேட்டது, கிருஷ்ணன் அழைத்தது கேட்டது, ஆனால் குரல் எனக்கு சரியாக புரியவும் இல்லை, வரவில்லை, ஒரு சத்தம் வந்து கொண்டிருந்ததே தவிர என்னவோ தகராறு நடந்து விட்டது. பிறகு அதிபர்
0: இணைப்போ பிடிச்சாச்சு
1: இல்லை அதிமா, நான் தடுமாறி கொண்டிருந்த வேலை அதிபர் வந்து அதிபர் அதை சரி செய்து விட்டு செல்கின்றார். இந்த அதற்கு அந்த அந்த அந்த இலத்திரனியல் பொறிமுறைகள் எல்லாம் அவர்கள் தான் பூராக புரியும். அவங்க தான் தொழில்நுட்பவியலாளர், அதெல்லாம் அவர்களுக்கு ஒரு ஓ போடுவோம் ஓமி. சரி, இப்பொழுது நாங்கள் வியாபாரத்துக்கும் செல்ல வேண்டும். முதல் முதலில் வந்து போலி வண்ண போகின்றீர்கள், அதாவது அந்த அச்சவாரமாக வந்து நீங்கள் முதல் முதல் அதிர்ஷ்டத்தோடு வந்து கை விசுவாசமாக வியாபாரத்தை கவனிக்க இருக்கின்றீர்கள். நுகர்வோர் வந்தால் வியாபாரி என்ன செய்வார், மிகவும்
0: உற்சாகமாக
1: உற்சாகமா இருப்பார். சரி, உங்களுக்கு விருப்பமான ஒன்று தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள், அற்புதம் அற்புதம். அங்கே உங்கள் பெயரிலே கொண்டு வந்து வைத்து விட்டு நீங்கள் உங்களுடைய கடவுச்சு சொல்லை மந்திரத்தை கூறுங்கள். முதல் பெட்டி திறந்து விட்டது, 20 எண் கொண்ட பெட்டியிலே முதலாவது பெட்டி முதலாவது எண் 1 எண் திறந்து விட்டது நாகப்பன் மந்திரத்தை கூறியவுடன். இப்பொழுது நீங்கள் இன்னும் ஒரு உங்களுடைய கெட்டித்தனத்தை பார்ப்போம். ஊகித்து பாருங்கள், எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் அங்கே இருக்கலாம்.
0: 1-3
1: 1-3-4-5 என்று இருக்கின்றது. தரலாமா?
0: 5
1: பார்க்கலாம். 5 எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் கூறுவது அழகான ஒரு மலர் கொத்து. மலர்களை அழகாக நாங்கள் பார்த்து கொத்தாக பார்ப்போம் ஒரு இடத்தில். எல்லா விதமான மலர்கள், நறுமணம் உள்ள மலர்கள், வண்ணங்கள் உள்ள மலர்களை எல்லாம் சேர்த்து வரவேற்பு மண்டபங்களில் அதை உபயோகிப்போம். அப்ப மலர்களை வரவேற்பு மண்டபங்கள், திருமண மண்டபங்கள், ஒருவரை வரவேற்கும் போதெல்லாம் அப்படியே கொடுப்போம். அந்த கொடுக்கும் போது அப்பொழுது அந்த பூக்கள் எல்லாம் சேர்ந்ததுக்கு என்ன பெயர் இருக்கும், புரிகிறதா நான் கூறுவது? ஒருவரை வரவேற்கும் பொழுது ஒரு மலர் கொடுப்பது வேறு, ஒரு மலர் கொடுப்பது வேறு. மலர்களை சேர்த்து அப்படியே கொடுப்பது. முன்பும் ஒரு தடவை பூஜை இது இதிலே எங்களுடைய பொக்கிஷத்திலே பல வாரங்களுக்கு முன்பு வந்தது இந்த பதம். ஒரு
0: ரெண்டும் சொல்லலாம், நான் ரெண்டும் சொல்லி பார்க்கறேன், ரெண்டுல எது வேணா எடுத்துக்கிறேன்.
1: எங்க பார்ப்போம்?
0: ஒன்னு வந்து பூங்கொத்து, அது வராதுன்னு நினைக்கிறேன்.
1: விடுமுறைக்கும் ஒரே சம்பளம் மாதிரி நீங்கள் ரெண்டு சரியான பதிலை தந்தபடியாலும் ஒரே புள்ளி, இரண்டு புள்ளி தான் கிடைக்கும். வாழ்த்துக்கள். பூச்செண்டு என்பது சரி, பூங்கொத்து சரிதான், ஆனால் அதை வரவேற்பறையில கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் பூச்செண்டு கொடுத்து வரவேற்போம். பிரபலமான மேலதிகாரிகள் வரும்போது நீங்கள் வரவேற்புகளை கொடுப்பீர்கள், எங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கு பூச்செண்டு.
0: ஒரு
1: மலர்கொத்து அது கொஞ்சம் குறைவா இருக்கு, பூச்செண்டு என்பது கொஞ்சம் மேன்மையான பதமாக இருக்கும். உங்களுக்கு சிறப்பான இரண்டு புள்ளிகள். முதல் முதல் வந்து நான் ரெண்டையும் எடுத்துக்கொண்டு ரெண்டு புள்ளியே தருகின்றேன் உங்களுக்கு. மலிவாக மலிவாக முதல் முதல் சிறப்பு. முதலாவது நேயராக வந்து முதலாவது நேராக வருவதற்கு இங்கே பலர் போட்டியிட்டார்கள். கிருஷ்ணன் அழைத்திருந்தார், கஸ்தூரி அழைத்திருந்தார், அவர்கள் மீண்டும் வருவார்கள். ஆனால் நீங்களா முதல் முதலில் வந்தீர்கள், வந்துவிட்டீர்கள். இரண்டு புள்ளியை உங்கள் பையிலே போட்டுக்கொண்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கட்டிக்காரன் கட்டிக்காரன். சரி, அப்படி என்றால் அடுத்தது எந்த பெட்டியை நாங்கள் எடுப்போம்?
0: என் 9
1: பெண் 9 செல்கின்றோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள் கொண்டு வாருங்கள். உங்கள்
0: 9 விடக்கூடாதையும் விடக்கூடாது,
1: அதையும் விடக்கூடாது. லக்கி 9 அல்லவா அங்கே. சரி, உங்கள் பெயரில் அந்த பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டால் அங்கே கடவுச்சொல்லை கேட்கின்றது. கூறுங்கள்.
0: அண்டகாசம் அபுல் காக்கும் திறந்துடு சீசே.
1: ஆஹா ஆஹா, தலகாக திறக்கின்றது. இப்பொழுது அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
0: நான்கு.
1: முதலில் வந்தது ஐந்து, இப்பொழுது நீங்கள் நான்கு. இரண்டு ஐந்து சேர்த்து ஒன்பதுல இருந்தால் எப்படி இருக்கும்?
0: ஒன்பதுக்கு ஒன்பது,
1: ஒன்பதுக்கு ஒன்பதே வந்திருக்கு என்ற பதம். இது ஒரு சிறப்பான பதம். உங்களுடைய ஊகம் அஞ்சு ரெண்டு பட்டிக்கும் சேர்த்து இலக்கத்தை ரெண்டு பட்டியின் எண்களையும் சேர்த்து ஒன்பது எண்களிலே வந்துருக்கு.
0: ஒன்பதுக்கும் நான் நினைக்கவே இல்லை.
1: ஆமா, வரவே இல்லை, ஆனால் வந்து விட்டது. இதுதான் எதிர்பாராமல் நடைபெறுவது என நீங்கள் கூறுவீர்கள். அதற்குள்ளே இருப்பது ஒரு பழம், ஒரு பழத்தின் பெயர் தான் அது. இந்த பழம் சாதாரணமாக அங்காடியில் சேர இங்கு பார்த்தாலும் எல்லா வியாபாரிகளிடையும் குவித்து வைத்திருப்பார்கள் பழக்கடையிலே. அதைவிட இது வந்து காய்கறி எங்களுடைய கத்தரி காய்கறி மரக்கறி கடை வகைகள்லேயும் போட்டிருப்பார்கள், வச்சிருப்பார்கள். ஆனால் இதை அந்த கடைக்கு மேலேயும் தொங்க விட்டும் இருப்பார்கள். நாங்கள் வீட்டிலேயும் உபயோகிப்போம். சுவை கூட்டியாக இருக்கும். இது தாகத்துக்கெல்லாம்
0: எலுமிச்சம்பழம்
1: என்பது அற்புதமான ஒரு பதத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள். எலுமிச்சம் பழம் என்ற சொல்லி மீண்டும் முதலாவதா வந்த
0: சொன்ன உடனே தெரிஞ்சிருச்சு இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா, அதுல உள்ள அது மஞ்சள் ரத்தம் பச்சனத்தை எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்துக்கு இன்னும் ஒரு சிலையடையான ஒரு நகைச்சுவை உண்டு. இரண்டு கருத்து வரும். எலுமிச்சம்பழம் அது லூ என்றுதான் வரும். எலுமிச்சம்பழம் எலி மிச்சம்பழம் என்று கூறுவார்கள். அதை நாங்கள் பிரித்து பிரித்து படித்தால் எலி மிச்சம் பழம் கவனம். நாங்கள் வைக்கும் போது வீட்டில் எலிகள் எல்லாம் அதிகமாக இருக்குது, கடித்து விடும். அதற்காக எலி மிச்சம் பழம் கவனம், எலுமிச்சம்பழம் கவனம் என்றும் கூறலாம். எலி மிச்சம் பழம் கவனம் என்றும் கூறலாம். நகைச்சுவைக்கான வார்த்தை. வாழ்த்துக்கள். சிறப்பாக இரண்டு பதங்களை தந்து கண்டுபிடித்து விட்டீர்கள். உங்களுக்கான பாடல் எதுவாக இருக்கும்?
0: பாடல் வந்து ஐயா, படம் வந்து கோபுர தீபம்.
1: ஆஹா,
0: பாடல் வந்து உள்ளமே உனக்கு தான். சரி, உனக்கு தான்
1: உள்ளமே கொடுத்து விட்டீர்களா? உள்ளமே உனக்கு தான், வேற கதை இல்லை.
0: யாருக்கும் தெரியாது. உள்ளமே
1: பொறுக்கும் போது உள்ளத்தையே கொடுத்து விட்டீர்கள் முழுமையாக. சிறப்பு சிறப்பு. இது வந்து கோபுர தீபம் திரைப்படுத்த பாடல் அன்று ஒருவரை ஒலிபரப்பி இருந்தது.
0: ராமராஜன் நடித்த.
1: ஆமா, கோபுர தீபம். வாழ்த்துக்கள். சிறப்பான பதத்தை கண்டுபிடித்து நான்கு புள்ளிகளை சேர்த்துக் கொண்டு இப்பொழுது செல்லுகிறீர்கள் மன திருப்தியோடு. இந்த கடை நல்ல கடை, மீண்டும் வந்து கொள்வனம் செய்யலாம் என்று மீண்டும் பெறலாம். நன்றி
0: நன்றி. சேர்ந்து கொள்கிறேன், மற்றவர்களுக்கு வழிவிடுவோம்.
1: நன்றி நன்றி.
0: நன்றி
1: நன்றி. நாகப்பனவர்களே வாழ்த்துக்கள். நேரம் தெரியாக 12 மணிக்கு உதிக்கின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். ஓடி வந்து மெதுவாக பேசி, கடுமையாக பேசி, நயமாக பேசி எனக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் விட்டு சென்று மீண்டும் வந்திருக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாக எங்களுடைய கிருஷ்ணா. சிரமங்களுக்கு பொறுமையை காத்ததுக்கு நன்றி. இப்பொழுது நலமாக இருக்கின்றீர்களா? கிருஷ்ணகிரியில இருக்கின்றீர்களா? எங்கே இருக்கின்றீர்கள்?
0: கிருஷ்ணகிரி.
1: ஓ, இன்னும் எத்தனை நாளைக்கு அங்கே? எத்தனை நாளைக்கு இங்கே? நல்லது. பயணம் அப்படி இருந்தது?
0: கொஞ்சம் சிரமமாக இருந்தது.
1: என்ன காரணம்? இரவு நேரம்
0: இல்லை, பாலம் அந்த தொப்பூர்னு ஒரு ஊர்ல பாலம் கட்டிட்டு இருக்காங்க.
1: அந்த பாலம்
0: ஒரு மணி நேரம் மேல் டிராபிக் இருந்தது.
1: அந்த இடத்துக்கு நீங்க வரும்பொழுது இரவு எத்தனை மணி இருக்கும்?
0: வரும்போது 11 மணி இருக்கும்
1: இரவு.
0: ஆமா,
1: தூக்கத்துக்கு போற நேரம் அசதியான நேரம். அப்படி நின்று போறேன் மேலும் சோம்பலாய ஒரு வெறுப்பாயம் இருந்திருக்கும். என்ன என்னடா இது? இந்த யாரை திட்டினீர்களா? அந்த நொந்தீர்கள், அரசாங்கத்தை நொந்தீர்களா? பணியாளர்களை நொந்தீர்களா?
0: யாரையும் ஒன்னும் சொல்ல முடியாது.
1: நடக்க வேண்டிய நடக்கல. ஆமா ஆமா ஆமா, சிறப்பு. சரி, அங்க எப்படி
0: ஒருவருக்கு
1: விட்டு கொடுத்து அடுத்தவருடைய சிரமத்தை உணர்வதாக இல்லை. அப்படித்தான் இப்பொழுது காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதனால்தானே முன்னுமே பாடிவிட்டார்கள், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, இல்லையா?
0: ஆமாப்பா, உண்மைதானே.
1: சரி, உண்மை. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் மகிழ்வாக சிரமமின்றி இருப்பதற்காக பொக்கிஷத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள். சரி, பொக்கிஷத்திலே எங்களுக்கு முதலாவது பெட்டியும் ஒன்பதாவது பெட்டியும் சென்று விட்டது. உங்களுடைய ஐந்தாவது பெட்டி அப்படியே இருக்கின்றது. எப்படி, என்ன செய்வோம்?
0: ஐந்தாம் என்ன தாருங்கள்,
1: ஐந்தாவது எண் ஐந்து பெட்டியை உங்களுக்காக கொண்டு வந்து வைத்துவிட்டு அவர்கள் அந்த கடவுச்சீட்டு மந்திரத்தை கேட்கின்றார்கள். கிருஷ்ணா உச்சரியுங்களேன்.
0: அண்டகாகசம் அபூ காகுகும் திறந்து விடு சீசே.
1: திறந்து விட்டது, திறந்து விட்டது, திறந்து விட்டது. சரி, இன்னும் ஒரு பரீட்சை. அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
0: மூன்று.
1: கட்டி காரணம் சொல்லலாம், ஒன்று கூட இருக்கின்றது, நாலு எழுத்து இருக்கின்றது. இருப்பினாலும் ஒன்று உரைத்து கட்டி காரணம். சரி, வாழ்த்துக்கள். அது வந்து எங்களுடைய தாவரங்கள் செடிகள் கொடிகளிலிருந்து பறிக்கப்படுகின்ற ஒரு எங்கள் நாங்கள் சமையலுக்கு உபயோகித்து கொள்ளுகின்ற ஒரு மரக்கறி, ஒரு காய். ஆனால் அது பழமாக பாவிக்கின்றோம், காயாகவும் பாவிக்கின்றோம். அதிகமாக எல்லா உணவுகளுக்கும் அதை சேர்த்துக்கொள்வார்கள் பெண்கள் சமையலிலே, ஆண்களும் சமையலிலே சேர்த்துக்கொள்வார்கள். அது பச்சையாக இருக்கும் பொழுதும் காரம்தான், அது பழமாக வந்த பிறகு காயம் காரம்தான், காய வைத்து செத்தலாக்கின பிறகும் அதை அது காரம்தான். மூன்று விதமாகவும் உபயோகிக்கின்றார்கள். இது எங்கள் நாட்டு பரம்பரை அல்ல, இது சீனா நாட்டிலிருந்து இலங்கை எங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இன்று அது அது பெரிய விமர்சையாக இருக்கின்றது. அது எதுவாக இருக்கு?
0: மிளகாய்.
1: வாழ்த்துக்கள், சரியான பயம். இந்த மிளகாயை பற்றி முந்தைய ஒரு வகுப்பே நடத்தி இருக்கிறேன், நான் அதை ஞாபகத்தில் வைத்திருந்தமே கட்டிக்காரன். மிளகாய், மிளகு தான் நாங்கள் முந்தி உரைப்புக்காக பாவித்திருந்தோம். அது மிகவும் கிடைப்பது அரிது, குறைவாகத்தான் விளைவித்து எடுப்பார்கள். எல்லா நாட்டுக்கும் பற்றாக்குறை இருந்தது. அந்த மிளகின் உறப்பை போக்குவதற்காக மிளகை போல ஒரு காயை உற்பத்தியாக்கி சீன நாட்டுக்காரர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். அதை நாங்கள் பாவித்தோம், மிளகாக எண்ணி பாவித்தபடியால் மிளகாய் என்ற பெயர் வந்தது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்க்கப்பட்டு விட்டது, வாழ்த்துக்களும் தரப்பட்டிருக்கின்றது. சரி, அப்படி என்றால் இப்பொழுது நீங்கள் இரண்டாவதாக ஒரு பெட்டியை திறக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. அது எந்த பெட்டியாக இருக்கும்?
0: இரண்டே தாருங்கள் ஐயா.
1: இரண்டை தருகின்றேன், கொண்டு வந்து வைத்து விட்டேன். சொன்ன உடனே கொண்டு வந்து வைத்து விட்டேன். அவ்வளோ விவேகம், விரைவாக வியாபாரத்தை செய்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு அந்த பெட்டியை, இரண்டாவது எண் பெட்டியை திறப்பதற்கான மந்திரம் வேண்டும். எங்கே குறுங்கள்?
0: அண்டகாகசம் அபூகாகுகும் திறந்து விடு சீசே.
1: ஆஹா, உங்கள் மந்திரத்துக்கு வேறு பதில் இல்லையா? திறந்தே விட்டது கிருஷ்ணா, திறந்து விட்டது. சரி, அதுக்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்னு நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
0: ஐந்து.
1: ஐந்து என்றவுடன் ஐந்து உங்களுக்கு அது ராசியானா நீங்கள் கொட்டிக்காரன் என்றபடியும் அதிக சிரமம் கொடுக்காமல் இரண்டை குறைத்து மூன்று எழுத்தில் எதிர்கின்றோம். மூன்று எழுத்து, மூன்று எழுத்தில் என் மூச்சிறக்கம். வாழ்த்துக்கள். இந்த மூன்றெழுத்தை கொண்ட அந்த பதம் கிருஷ்ணா, இது வந்து இசையோடு சம்பந்தப்பட்டது. ஒரு இசை சரியான முறையிலே இயங்க வேண்டும் என்றால் இந்த இசைக்கருவி வேண்டும். எல்லா இசைஞர்களும் இது இல்லாமல் போக மாட்டார்கள், அடுத்த அடியை வைக்க மாட்டார்கள். மூன்றெழுத்து, அது இரண்டு கைகளாலும் உபயோகிக்கின்றது.
0: அது இரண்டு கைகளால் தாளம்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. மேலும் இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றன. தாளம், இந்த தாளம் இல்லாமல் ஐயா என்ன செய்தாலும் இசை போகாது, அடுத்த அடி எடுத்து வைக்க இயலாது. தாளம் தப்பிவிட்டது, தாளம் தப்பிவிட்டு, தாளம் போட வேண்டும் என்று கூறுவார். இரண்டு கையாலையும் போடுவார் தாளம் என்று. வாழ்த்துக்கள். தாளம் இல்லாமல் பாடல்கள் செல்வது கடினம். என்ன பாடல், விருப்பமான பாடல் உங்களுக்கு என்று?
0: மாறாத சோகம் தானோ
1: அந்த பாடல் அங்கே எழுதி, இந்த பாடல் தளத்தில் எழுதியிருக்கின்றீர்களா?
0: இல்லை
1: இல்லை, இன்னும் எழுதவில்லை. இப்போ சோகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமும் சோகமும் அதிலே. இந்த முறை உங்களுக்கு மாறாத சோகம் வந்து விட்டதா? ஏனையா, அப்படி என்ன தீராத கவலை மாறாத சோகம் பெறுவதற்கு?
2: என்ன பண்றது, சில பாடல்கள் இப்படியாக கேட்போம்.
1: அப்படியா இருக்கிறது, பொருத்தமாயும் இருக்குது சில சமயங்களில். அனுஷா எப்படி இருக்கின்றார்கள்?
2: பேர குழந்தையோட விளையாடிட்டு இருக்கோம்.
1: மகளுக்கு இப்பொழுது பேர குழந்தையோட விளையாடுற எண்ணம் வந்து விட்டது. வாழ்த்துக்கள், சிறப்புகள், எனது அன்பை தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பாடல் மாறாத சோகம் தானா கேட்டு நாங்கள் அந்த சோகத்திலிருந்து விடுபடுவோம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கின்றேன், மீண்டும் பாருங்கள் அடுத்த உறவுடன் சொல்கின்றேன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி கிருஷ்ணா. இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவாக அன்பு மகள் கஸ்தூரி, நீங்கள் அழைக்கின்றீர்கள், உங்களை இணைக்கின்றேன். எங்கே மீண்டும் பாருங்கள், கஸ்தூரி வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
1: இரண்டு தடவை வணக்கத்தை கூறியவளை நான் ஒரு வணக்கம் தான் தந்தேன், சரி இன்னும் ஒரு வணக்கத்தை நானும் தருகின்றேன். நாங்கள் நலமாக ஆரம்பத்தில் சற்று குளறுபடியாக விட்டது, எங்களோட கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது, அழைத்தவர்களோட குரல் எனக்கு எட்டவில்லை. அதன் பின்பு அதிபர் வந்து அதை எல்லாம் சரி செய்து விட்டு சென்றார்.
3: என்ன சொல்லுங்க ஐயா, அதுல ஒரு ரகசியம் என்னன்னா, இந்த பெருமாளுக்குரிய நாள் தானே
1: ஓணம்,
3: பெருமாளுக்கு பிடிச்சவர் மீராலோ.
1: ஓ, அதனால அவரை அழைத்து இதுல ஒரு தடவை கை வைக்க
3: வந்தோருக்கா, இல்ல அவ வந்தோருக்கா கைய வச்சுட்டு போய் பாத்துட்டு போனா அது அவருக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளவுதான்.
1: எப்படி கண்டுபிடித்தீர்கள் மகளே, சிறப்பு சிறப்பு. என் மகளுக்கு இவ்வளவு பெருமை இருக்கு. வாழ்த்துக்கள்.
3: கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது மீராதான்.
1: மீராவுக்கு ரொம்ப பிடிச்சது கண்ணன் தான். அதனால தான் அவர்கள் கண்ணன் ஆலயம், அவர்களுடைய குலதெய்வம் கண்ணன் ஆலயம் தான். அங்கே யாழ்ப்பாணம் உங்களுக்கு தெரியும் தானே, யாழ்ப்பாணத்துல ராசவீதியா? இல்ல இல்ல, அடுத்தது இங்கே கோப்பாயிலே ராசவீதி, அச்சுவேலிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலே செல்கின்ற ராசவீதியிலே உரும்புராய் சந்தி, உரும்புராய் கோப்பாய் சந்தி, கோப்பாய் சந்தி அந்த மூலையில் இருக்கின்ற சக்கர ஆழ்வார் ஆலயம்
3: இவர்களுடையதான்.
1: இப்ப பிரசித்தி பெற்றிருக்கின்ற அந்த ஆலயம் நீண்ட காலமாக இருக்கின்றது. சக்கர ஏன்னா இவர் எப்போதும் ஆழ்வார் கிருஷ்ணர் தான் அதிகமாக விரும்புவார், வீட்டிலும் வைத்திருப்பார். அவர்கள் கிடைக்கின்ற விருதுகள் கூட கிருஷ்ணனுடைய படத்தில் கொடுப்பார்கள். இங்கே நாங்கள் இருக்கும் பகுதியிலே ஒரு ஆலயம் இருக்கின்றது, லக்ஷ்மி நாராயணர் அங்கே குடிகொண்டிருக்கின்றார், அங்கு செல்வார்கள். அருகிலே அமெரிக்காவிலே இங்கிருந்து ஒரு 11 மணி நேரம் நாங்கள் பயணம் செய்ய வேண்டிய இடத்தில் திருப்பதி இருக்கின்றது, வெங்கடாச்சலபதி, அவர் விரும்பி செல்வார் அங்கே. அதனால்தான் நீங்கள் கூறியது போல காலையிலே வந்து ஒரு தடவை அவர் கை, அவர் அதிகமாக இதிலே தான், அவர் தான் இந்த இயக்குனர், அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டு போவார், அவருக்கு தான் புரியும். நான் அதிகம் கண்டபாடில் எல்லாம் கை வைக்க மாட்டேன். என்னடா இது சத்தம் வருது இல்லை வருது இல்லைன்னு நான் சத்தம் உங்களோட பேசுவதை கேட்டுவிட்டு அவர் உறக்கத்திலிருந்து ஒளிஞ்சி ஓடி வந்து விட்டார். வந்து அவர் செய்து வந்து விட்டு சென்றார். நன்றி அவருக்கு, உங்களுடைய பொறுமைகளுக்கு நன்றி. சரி, அங்கே ஓணம் அப்படி லண்டன்லேயும் ஓணம் கொண்டாடுகிறார்களா?
3: இங்க நிறைய பேர் இருக்காங்க ஐயா, நான் இருக்கிற இடத்துல கோவன்ட்ரில நிறைய கேரள மக்கள் நிறைய பேர் இருக்காங்க.
1: ஓ, அப்ப சந்தோஷம்தான். எங்களுக்கும் கேரளாவில் இருந்து நண்பர்கள் உறவினர்கள் இருக்கின்றார்கள். அதுல ஒரு அறிவிப்பாளர் ரதீஷ் என்று வருவார், பாடல் கேட்பார் அடிக்கடி. சர்வதேச நேயர் இல்லை, எங்கள் நேயர் விருப்பத்துக்களே பாடலை கேட்பார். அவர் ஒரு அறிவிப்பாளர் அமர்ந்தவர். வரும்போது தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு குறைச்சு அறியும் என்று வந்தார். இப்ப தமிழிலே ஒலிபரப்பு செய்கிறார். அவர் கேரள நாடு பாலக்காடு, அவருக்கு எங்களுடைய ஓணம். அடுத்து அங்குதான் இருக்கின்றார், பாலக்காடுல பிரபு இருக்கிறார், மயில்சாமி இருக்கின்றார், ரங்கராஜ் இருக்கின்றார். இவர்கள் எல்லாரும் எங்களுடைய உறவுகள். அவர்களுக்கெல்லாம் ஓணம் பண்டிகை சிறப்பு. அங்கே உள்ள ஓணம் பண்டிகை மக்களோடு
3: உண்மையான சிறப்பு என்னன்னா, இந்த பெருமாள் இந்த 10 அவதாரத்துல வாமன அவதாரம் வந்து உருவாகி, அந்த வாமன அவதாரம் எடுத்து அவர் அந்த மகாபலி சக்கரவர்த்திய பாதாள லோகத்துக்கு அனுப்பின நாள் தானா திருவோணம்.
1: திருவோண நட்சத்திரம் அது இந்த மாதத்திலே வருகின்ற திருவோணம்.
3: ஆவணி மாதத்தில் வருகின்ற
1: திருவோணம், ஆவணி திருவோணம் தான் அவர் அப்படி செய்தவர். குள்ளனாக வந்து அவருடைய மமதையை அடக்குவதற்கு ஈரடியால் மூவுல கலந்தது என்ற அந்த புராணத்திலே கூறப்படுகின்ற ஓணம் பண்டிகை நாள். ஓணம் பண்டிகை கேரள நாடு முழுவதும் அவர்கள் வாழுகின்ற இடமெல்லாம் கொண்டாடுவார்கள்.
3: 10 நாள் விரதம், அதாவது அஸ்த நட்சத்திரத்துல தொடங்கி திருவோண நட்சத்திரத்துல முடியும் 10 நாள் கொண்டாட்டமா இருந்து, அந்த மகாபலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்துக்கு போயிக்கல பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டாரா, நான் ஒரு நாள் வந்து அந்த எல்லா மக்களையும் பார்க்கணும், அந்த மக்களை வரவே அவரை மகாவலி சக்கரவர்த்திய வரவேற்கிற விதமா தான் அவங்க அந்த பூக்கோலம் விளக்கு வச்சு
1: பூக்கோலம்
3: போட்டு வாசல்ல வச்சு
1: வண்ணம்
3: வரவேற்கிறதும்
1: வண்ண வண்ண கோலம், வண்ண வண்ண நிறவுள்ள பூக்களை வட்டமாக வட்டமாக வட்டமாக அமைத்து சக்கரம் போல் இருக்கும். அதிலே அவரை மாவழி சக்கரவர்த்தியை வருவார் என்ற அந்த வரவேற்பை கொடுப்பதுதான் ஓணம். சிறப்பான பதில், வீரமாக தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். அது ஒரு புறம் இருக்கு. என்னுடைய வியாபாரம் என்ன மாதிரி? நான் இங்கே பொட்டிகளை கொண்டு வந்து வைத்து படைத்து வைத்துக் கொண்டிருக்கேன் வியாபாரத்துக்கு. அது வேண்டுமா? அவருக்கு எட்டாவது வாழ்த்துக்கள். எட்டாவது என் பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன் மகளே. இப்பொழுது அது திறந்து கொள்வதற்கு உங்களுடைய மந்திரத்தை கேட்கின்றது. ஊகம் பார்ப்போம். உங்களோட கட்டித்தனம் விவேகத்தை, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று ஊகிக்கின்றீர்கள்?
3: லக்ஷ்மி அம்மா நாலு.
1: அப்படியா? மகளே, உங்களுக்கு நன்றாக தெரிந்த விடயம்தான், எங்கள் நாட்டிலே சைவ மக்கள் வந்து செய்வார்கள் யாகங்கள், பூசைகள், அபிஷேகங்கள் என்றெல்லாம் செய்யும் பொழுது ஒரு இது ஒரு வேண்டுதலாகவும் முறையாகவும் கடமையாகவும் செய்வார்கள். வீடுகளில் செய்வார்கள், ஆலயங்களில் செய்வார்கள். அந்த காலங்களிலே அரசர்கள் எல்லாம் இதை பெரிய யாகமாக செய்வார்கள். அப்படி செய்கிற ஒன்றில் அசுரர்கள் எல்லாம் வந்து துன்பம் செய்கிறார் என்றுதான் விஸ்வாமித்திரர் வந்து ராமலக்மணர் அழைத்து கொண்டு சென்றவர்கள் அதை காப்பது, அதை காத்து கொள்வதற்காக. இது எங்கள் நாடுகளிலேயும் சின்ன சின்ன இடங்களிலேயும் நடைபெற்று கொண்டிருக்கு. அதை மூன்று எழுத்திலே கூறுவார்கள். அது எதுவாக இருக்கும்? வதம் செய்வது அல்ல, அல்ல. இவர்கள் புண்ணியம் நோக்கி இந்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும், நன்மைகள் சேர வேண்டும் என்று யாகங்கள் செய்வார்கள். அதற்கு அந்த நெய் ஊத்தி ஆகுதி எல்லாம் கொடுத்து செய்வதை கூறுவது. அது முனிவர்கள் பெரிய பெரிய பெரிய பெரிய அந்த யாகத்துக்கு இன்னும் ஒரு பெயர் அன்றைய வீரர்கள் அரசர்கள் எல்லோரும் அதை வேள்வியை செய்பவர்கள் ஞானிகள் யோகிகள் பிராண புறவர்கள் அவர்கள் எல்லாம் செய்வார்கள். இப்பொழுதும் அது எங்கள் ஊர்களிலே சின்ன சின்ன கோவில்களிலே வேள்வி என்று கூறுவார்கள். பலவிதமாக அதை செய்வார்கள். யாகம் தான் அதுக்கு முக்கியம். வாழ்த்துக்கள். வேள்வி என்று கூறுவது சரியான பதத்தை தந்து இரண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே சேர்த்து
3: இரண்டாவது
1: நீங்கள் லக்ஷ்மியை இணைத்து விட்டீர்கள். அப்ப செல்வம் வரத்தானே வேணும். இரண்டு புள்ளிகள் பெற்று விட்டீர்கள். கட்டி காரை. சரி, இன்னும் ஒரு பெட்டிக்கு நீங்கள் ஆளாக உங்களை குறித்தாகிறீர்கள். இன்னும் ஒரு பெட்டி திறப்பதற்கு உங்களுக்கு தகுதி கிடைச்சிருக்கின்றது. எங்கே
3: கூட்டி வரும்? ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா எட்டு வரும். பதினேழு கூட்டினா எட்டு வருமா?
1: அது உங்களுக்கு தான் தெரியும். சரி, அப்படியா, பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். மந்திரத்தை கூறுங்கள் எனக்கு காயத்ரி. கஸ்தூரி காயத்ரி பார்த்து விட்டது, காத்து கொண்டிருக்கின்ற நாராயணன். அப்ப எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் அதனுள்ளே? வாழ்த்துக்கள். கட்டிக்காரை, கட்டிக்காரை. ஐந்தே ஐந்து தான் அதுக்குள்ளே இருக்கு. ஐந்து எழுத்து.
3: அவருக்கு பிள்ளையார ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படியா? சரி, ஐந்து எண்களை கொண்ட அந்த எழுத்து, எழுத்துக்களை கொண்ட எழுத்து எதுவாக இருக்கும் என்றால், இந்த ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒன்றாவது, ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு சேர்ந்து ஒன்றாவது. அது கடல்கள், நதிகள் எல்லாவற்றுக்கும் இருக்கின்றது. என்ன பெயர்? வாழ்த்துக்கள். சரியான பதில். இரண்டாவது கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சங்கமம் என்பது சரியான பதில். மேலும் இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு சேரும். இந்த வேளையில உங்களுக்கு
3: விருப்பம் நாராயணனுக்கு ஒரு நன்றி.
1: ஓணம், ஓணம் வாழ்த்துக்கள்.
3: இஸ்லாமிய உறவுகள் அத்தனை உறவுகளுக்கும் நல்லாவின் ஆசீர்வாதமும் கிடைக்கணும். இந்த மீலாடி நபிக்கும் வாழ்த்து சொல்றேன் ஐயா வானொலி மூலம். அதோட இந்த நாராயணனுக்கும் நன்றி நாராயணா பதி கொடுத்தது.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதே உங்களுக்கு பொக்கிஷம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கின்றது. என்ன பாடல் விருப்பமான பாடல இருக்கும் கஸ்தூரி உங்களுக்கு?
3: இன்னைக்கு அந்த திருவோண திருநாளில் வந்தோம் சேர்ந்திடும் நாள் திருவோணம்.
1: மச்சன்
3: மதன காமராஜன் பாடல்.
1: ஆமாம், சுந்தரன் நானும் சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் அப்படியான பாடல்.
3: சுந்தரி ஞானம் சேர்ந்திடும்
1: சுந்தரன் நானும் நல்ல பாடல்.
3: கேக்குறதுக்கு நல்லா இருக்கும். மயில் கைனம் கண்ணில் இன்னைக்கு எங்களோட தெளிப்பட துர்காதேவி அம்பாள் வந்து தீர்த்தம்
1: இன்னைக்கு தானா தீர்த்தம்?
3: அவ திருவோணத்துக்கு தீர்த்தம் அம்பாளோ.
1: ஒரு பெரிய ஒரு பக்தி நிறைந்த பிரபல்யம் வாய்ந்த ஆலயம் துர்காதேவி அம்மன் ஆலயம். அங்கே தெல்லிப்பளை துர்கை தேவிக்கு நாடு முழுவதும் இருந்து வருவார்கள். சிறப்பான ஒரு
3: என்னோட சுரியதந்தையார் வந்து அங்கதான் ரொம்ப காலம் பணியாற்றி இப்ப 2018 உலக விட்டு மறைஞ்சவர் உடல்நல கோளாறு காரணமா.
1: தங்கம்மா அப்பா
3: வருடங்களுக்கு மேலாக
1: பெருந்தகை தங்கம்மா அப்பா குட்டி அம்மா உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தானே.
3: என்ன ஐயா, அவோடு நான் பழக்கப்பட்டு தேவாரம் எல்லாம் அழகா
1: படிப்பேன்.
3: அங்கதான் நான் அந்த திருப்புகள் முதல் முதல் அந்த இன்னைக்கு வரைக்குமே நான் மாறாம படிக்கிற ஒரே பட்டு திருப்புகள் உம்பரசர தேனுமணி. அங்க உள்ள மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் படிக்கிறதே.
1: ஒரு சைவ சமய உபவாசகர் இல்லையா அம்மா?
3: அழகா இருக்கும் அது. அந்த அங்க உள்ள அம்பாள் பாண்டுகள் எல்லாமே வாழ்வு மாணவர் துர்கா படிப்பினம் அவ்வளவு சுபதற்கு என்ன சொல்றது, அது நெஞ்சுக்கு நீதியும் அதோட பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் கேக்கு கேக்கு கேட்டுட்டே இருக்கலாம்.
1: என்னுடைய ஒரு மகள் திருமணம் புரிந்தது அவருடைய ஊருக்குள்ள. அவரோடு சேர்ந்து எனக்கு அவர்கள் உறவு முறைகள் ஒன்றும் தெரியாது. இங்கே கனடாவில் நீண்ட காலம் அந்த பையன் கனடாவில் தான் பிறந்தவரும். நீண்ட காலம் அவர்களை எனக்கு அவருடைய இது கூற முடியாது. அவருடைய இதுக்குள்ளே தான் அமைந்தது அந்த திருமணம். வாழ்த்துக்கள். அப்போ ஒரு சைவ சமய உபபாஷகர் இல்லம்மா அவனுடைய
3: பேச்சுக்களை
1: சிவத்தமிழ் செல்வி அவனுடைய. நான் ஆசிரிய கலாசாலையில் இருக்கும் பொழுது சைவ சமய விசேஷ பயிற்சிகள் அந்த நேரங்களில் இவர்கள் வருவார்கள் சொற்பொழிவுக்கெல்லாம். அங்கே அவருடைய சொற்பொழிவு நண்பர்கள் தங்கம்மா அப்பா
3: வயசுக்கு அங்க பாவாடு சட்டை ஓட்டுட்டு என்னோட சிறிய தந்தையார் அங்க பிரதான குருக்களா இருந்ததுனால ரொம்ப காலமா இருந்தாங்க. 2018 நான் என்னோட சிறிய தந்தையார் இழந்தாங்க உடல் நலக்கோளாறு காரணமா.
1: அவர் ஒரு ஹோண்டா மோட்டர் பைக் வைத்திருந்தவரா?
3: கடைசி அவர் செய்த தை மாசத்துல வந்து 2018 தை மாசத்துல நடந்த ஏதோ ஒரு வாசல் கிழக்கு வாசல் கோயில் கும்பாபிஷேகம் ஒன்று கடைசியா அவர் நடத்தி வச்சது குருக்களா.
1: அது பெரிய ஆலயமா கொண்டு வருவதற்கும் திகழ்வதற்கும்
3: நாலு கோபுரம் ஐயா மீனாட்சி அம்மன் மாதிரியே.
1: வாழ்த்துக்கள். நான் இருக்கும் காலத்துல ஒரு கோபுரம் மட்டும்தான்
3: இதெல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டதே பெரிய ஒரு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. அதோட இன்னைக்கு நாலு உள்ளி என்ற நாராயணனை காப்பாத்தி விட்டது.
1: வாழ்த்துக்கள். மீண்டும் பெறலாம் வந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் அடுத்த உறவிடம் செல்லலாம் என்று நினைக்கிறேன்.
3: நன்றி நன்றி
1: நன்றி மகளே. வாழ்த்துக்கள் மகளே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. பொக்கிஷம் பொக்கிஷம் ரேவதி கண்ணை காட்டிவிட்டு செல்கின்றீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். ரேவதி பொக்கிஷம் உங்களுடைய நிகழ்ச்சி ஓடி வந்து விட்டார். இணைவதற்கு மீண்டும் வந்து விட்டார். அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம்.
4: வணக்கம் அப்பா.
1: எப்படி இருக்கின்றீர்கள்? நாங்கள் நலமாக. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: வறட்சி
1: குளிர்ச்சி மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? காலநிலை மாறும்போது உங்கள் உடல்நிலையில் சில அடையாளங்கள் தெரியும். கவனித்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த நல்ல மகிழ்வார வேளையில் நீங்கள் வந்துவிட்டீர்கள். இங்கே பெட்டிகள் இருக்கின்றது, 1, 2, 5, 8, 9, 17 சென்று விட்டது. இப்பொழுது உங்களுக்கு 7 வாழ்த்து. 7 தானே? 7 எண் பெட்டியை கொண்டு வந்து உங்கள் பெயரில் வைத்து விட்டேன். சரி, மந்திரத்தை கூறுங்களேன் பார்ப்போம், கேட்போம். திறந்து விட்டது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அதுக்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் மகளே?
4: 4.
1: கட்டிக்காரை என்று சொல்லலாம், பாதி வரை 2 தானே இருக்கின்றது, 2 எழுத்து தானே இருக்கின்றது. இருந்தாலும் கட்டிக்காரை பெட்டியை திறந்து விட்டீர்கள். சரி, அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது ஒரு பெண்ணின் பெயராக காணப்படுகின்றது. இந்த பெண் ராமாயணத்திலே வருகின்றாள். ஆனால் பெரும்பாலும் அவள் தோற்றப்படவில்லை. அவன் கணவன் தான் தோற்றப்பட்டு ராமரோடு யுத்தம் செய்து, அதாவது வந்து இவருடைய கணவர் தன்னுடைய தம்பியின் மனைவியை கவர்ந்து வந்து வைத்ததால் ஒரு போர் நடந்து அதில் ராமரால் அவர் கொல்லப்படுகிறார். கணவர் அவருடைய மனைவியின் பெயர், அதாவது வாலி, வாலியினுடைய மனைவியின் பெயர். வாழ்த்துக்கள். எங்கேயோ சுற்றி வளைத்து கொண்டு குழந்தைக்கு தந்து விட்டேன், உடனே பிடித்து விட்டாள் கெட்டிக்காரி மகள். வாழ்த்துக்கள். 2 புள்ளிகள் உங்கள் பெட்டியிலே சேருகின்றன. தாரை என்பது அவனுடைய பெயர், அந்த அம்மையின் பெயர். அவள் வந்து ராமாயணத்திலே வெளிப்படவில்லை, ஆனால் வெளிப்படாமல் வெளிப்படுத்தி இருக்கார் கம்பர், இல்லையாம்மா? ஆமாம், சிறப்பு. சரி, அடுத்து வருகின்ற வெளிப்பட்டவர் சாதாரணமாக தான். சரி, அடுத்து எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
4: 6வது பெட்டியப்பா.
1: வாழ்த்துக்கள், அதுவும் சிறப்பாகத்தான் நீங்கள் கூறுவீர்கள் என்று எண்ணுகிறேன். அதற்காக மந்திரத்தை கூறுங்கள், பார்ப்போம் என்ன இருக்குது என்று. கெட்டிக்காரியார்கள். அது ஒரு ஆணின் பெயர். உங்களுக்கு இதிகாசங்கள் தான் பெறுகின்றது. அங்கே ராமாயணத்தில் இருந்தோம், இப்பொழுது நீங்கள் பாரதத்துக்கு வந்து விட்டீர்கள். பாரதத்தை, பாரத போர் நடப்பதற்கு மூல காரணமாக இருந்து தொழிற்பட்டவர், அதாவது வந்து இவர் வந்து தர்மத்தின் வழி நிற்கவில்லை, ஆனால் நல்ல தர்மவாதி தான், ஆனால் அதர்மத்தின் வழி நின்று செயல்பட்டு இந்த பாரத போரை நிகழ்த்தி தர்மத்தை அழித்து அதர்மத்தை, அதர்மத்தை அழித்து தர்மத்தை கொண்டு வர வழிவகையாக்கி மூல காரணமாக இருந்தவர். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவருக்கு இன்னொரு அடையாளம் கூறுனா, ஒரு கால் கொஞ்சம் கூலே என்ன சவுனிக்கு, இல்லையா? அதை சொன்னாலும் பிடித்து விட்டீர்கள், சொல்வதற்கு முந்தி பிடித்து விட்டீர்கள். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. மீண்டும் 2 புள்ளியை உங்கள் பெட்டியிலே நான் சேர்த்துக் கொள்ளுகிறேன். இப்பொழுது உங்களுடைய விருப்ப பாடல் கூற முடியுமா? கௌரவத்துக்கு வந்து விட்டீர்கள். கௌரவம்
4: அதுல நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா
1: அப்படின்னு.
4: அதுல 3 மண் கேட்க வாமனன் உலகிலே
1: நாளை நினைவுபடுத்துகிறது. 3 மண் கேட்டு பூமியையும் வானத்தையும் வளர்ந்து 3வது அடியை மகாபலியின் தலையில வைத்து அகம்பாவத்தை அழைத்தவர். வாழ்த்துக்கள், சிறப்பு, சிறப்பு. அவனு சிறந்த மன்னன், கொஞ்சம் அகம்பாவம் வந்து விட்டது, அதுதான் ஆணவம். சிறந்த மன்னன். வாழ்த்துக்கள். நீயும் நானுமா என்ற பாடலை தந்து ஓணத்தை ஞாபகப்படுத்தி ஓணம் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு ஓணம் வாழ்த்துக்களை மற்றவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறீர்கள். இங்கே நாகப்பன், அதைத் தொடர்ந்து கஸ்தூரி, நீங்கள் எல்லோரும் வந்து வரலாறுகளையும் கூறி கொண்டதுக்கு என்னுடைய வாழ்த்து. உங்கள் வளர்ச்சிகளை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். உங்களை எல்லாம் நான் என்னுடைய உறவுகளாக, பிள்ளைகளாக பெற்றதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் பாருங்களம்மா. நன்றி, நன்றி. அடுத்த வீரன் வருகின்றார் இப்பொழுது, என்னுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம், வணக்கம் நாகப்பன். நாகப்பன், ஓ இவர் வருகின்றார். எங்களுடைய யாம் இருக்க பயமேன். வணக்கம் சரவணன், வணக்கம்.
5: வணக்கம்.
1: எப்படி நலமா இருக்கின்றீர்களா?
5: நலமாக, மகிழ்வாக,
1: நல்லவனாக, வல்லவனாக, எல்லாம் வல்லவனாக இருக்கின்ற. நன்றி நன்றி. நாங்களும் அவ்வண்ணம் இருக்கிறோம். நாங்கள் 23 பாகையில் இருக்கிறோம். நீங்கள் எத்தனை இருக்கின்றீர்கள்? 34 33?
5: நான் இன்னைக்கு 33 தான். நீ சொல்லுவது போல இன்னைக்கு வெயில் அப்படிதான் இருந்தது. கொஞ்சம்
1: ஆனா கொஞ்சம் மப்பாக இருக்கு. வெயில் வெயிலுடைய வேகம் குறைந்து கொண்டு போகும் இனி வரும் காலங்களில். அத்தோடு அங்கே உங்கள் அயலில் ஓணம் பண்டிகையை பற்றி அறிந்தவர்கள் இருக்கின்றார்களா? ஓணம்
5: ஓணம் இன்னைக்கு

0: அது முடிஞ்ச பிறகு கொஞ்சம் குறையணும் அப்படின்னு எங்களுக்கு காலகாலமாக சொல்லிக்கிட்டு வருவாங்க. அந்த ஓணம் பண்டிகை நிறைய அந்த கேரளாவில் வந்து முந்திரி பயிர் பருப்பு வந்து அதிகமாக விற்பனையாகும்,
1: அதிகமாக உண்பார்கள், உணவுகளை சேர்த்து அதாவது முந்திரி விதையில் இணைந்த உணவுகளை தயாரிப்பார்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி. இப்பொழுது நாங்கள் வியாபாரத்தை ஒரு தடவை கவனிப்போம். சரவணனுக்கு எந்த எண் பட்டி விருப்பமான பட்டி, அது உங்களுடைய பட்டி இருக்கின்றது?
0: 16 திறக்கப்படாமலும் இருக்கு,
1: அதனால் அதை திறந்து விடுவோம் இல்லையா. சரி, 16 கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும் சரவணா.
0: அண்டகாகசம் அபுக்காகவும் திறந்திரு சீசே.
1: சபாஷ் சபாஷ், திறந்து விட்டது, அழகாக திறந்து விட்டது. ஆனால் அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
0: சரியாக பார்க்க போனால் 4 எழுத்து இருக்கிறது.
1: இது உள்மனது சொன்னதா வெளிமனது
0: சொன்னதா? அது ஆழ்மனது சொன்ன முடிவுதான். அது
1: சரியான முடிவு, கெட்டிக்கார. உள்மனது ஆழ்மனதுக்கு ஒரு வாழ்த்துக்களை கூறுவோம். சரியான பதத்தை தந்திருக்கீர்கள், 4 எழுத்து. இந்த 4 எழுத்து ஒரு சங்கடமானது அல்ல, சிறப்பான ஒரு பதம். இதற்கு பல உதாரணங்கள் கூறலாம். இது எங்களுடைய உடலிலே இருக்கின்ற ஒரு உறுப்பு, அது பெண்களுக்கு மிகவும் அழகாக இருக்கும், அதை பார்த்து மற்றவர்கள் ரசிப்பார்கள். அடுத்தது இந்த வாரங்களிலே ஒரு நாள் அந்த பெயரில் இருக்கின்றது. இந்த வாரங்கள் 7 நாட்களிலே ஒரு நாள் அப்படி இருக்கின்றது. கண்டுபிடிக்க முடியுமா? கேள்வி கேட்கலாம் நீங்கள்.
0: 4
1: அந்த எங்கள் உடல்ல இருக்கின்றது, அந்த உறுப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது, நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதுக்கு இந்த வாரத்திலே ஒரு நாள் அந்த பெயரை சொல்லும். அந்த பெயரை சொல்லும் பொழுது அந்த பெயரை அது குறிப்பிட்டால் பெண்களை என்ற நினைவு உடனே எங்களுக்கு வரும். பாடல்கள் இருக்கின்றது, இந்த உறுப்பு முகத்திலே இருக்கின்றது. அந்த வாரத்தில் அந்த கிழமையில அப்படியே சொல்லுகிறது. அது
0: 4 எழுத்துனா திங்கள் தான். திங்கள்,
1: 4 எழுத்து தான். திங்கள் மட்டும்தான் இருக்குது இன்றைக்கு. அடுத்த திங்களை, திங்களுக்கு அடுத்தது என்ன?
0: செவ்வாய். ஓ ஐயா
1: ஐயா ஐயா ஐயா, பார்த்துருக்கா? செவ்வாய், சிவந்த வாய் இல்லையா? செவ்வாய்,
0: உண்மைதான்,
1: உண்மைதான். அதனால் என்றாலும் உண்மைதான் என்றாலும் ஐயோ என்றாலும் 2 புள்ளிதான்
0: கிடைக்கும். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாத்தீங்களா? செவ்வாய்ங்கிறது இந்த கிழமையில வருது, நம்ம நம்மளுடைய உறுப்புகளே ஒன்றாக இருக்கிறது. இதை நம்ம சாதாரணமா ஒரு நம்ம ஊர், இதை பார்த்து நாளைக்கு கேட்பா, எங்க ஊர்ல 4 பேர் கேட்டு பாப்பான். அது விடையே தெரியாது, யாருக்கும் தெரியாது.
1: செவ்வாய், சிவந்த வாய். அதை இப்பொழுது எங்கள் பெண்கள் அது விரும்பி சாயத்தை பூசுவார்கள். சிவந்த வாய் ஒரு பாடல் இருக்குது, செவ்வாயும் சிறங்கு ஒரு பாடல் இருக்குதானே, ஒரு பாடல் இருக்குது செவ்வாயன் பாடல், 2-3 பாடல் இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்புகள், 2 புள்ளிகள் உங்கள் பையிலே நான் சேர்த்துக்கொண்டேன். அப்படி என்றால் உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டியை திறப்பதற்கு, 2 பெட்டியும் திறந்து விட்டீர்கள் என்ன? இல்லை, இப்பொழுதுதானே 16 விளையாடினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அடுத்து எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
0: அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 திறந்தாச்சு, 7 திறக்காமல் இருக்கு.
1: இல்ல, 7 திறந்தாச்சு. தாரை, பாலியினுடைய மனைவியின் பெயர் தாரை.
0: என்னுடைய
1: மகள் ரேவதி குருணர். இங்க இருக்கிறது 3, 4, 10, 11, 12, 13, 14, 15. அங்கால 18, 19, 20.
0: ஓ, 15 திறந்து விடுவோம்.
1: ஓ, 15 போகிறீங்களா? சரி. எங்க மந்திரம்?
0: அண்டக்காகசம் அபுக்காகவும் திறந்துடு சீசை.
1: திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. சரி, இப்பொழுது உங்கள் ஆழ்மனதிலிருந்து சொல்லுங்கள், எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று?
0: 3 எழுத்து.

0: சொந்தக்காரன் என்று சொல்ல நினைத்தேன். ஐந்து இடத்துல இருக்கிறது ஐயா, ஐந்து இடத்துல இருக்கிற சிரிப்பு என்ன சிரிப்பு ஐயா, ஐந்து இடத்திலே கிடைத்தாலும் நீங்கள் கிட்டிக்காரன் தான். இந்த ஐந்து இடத்துல இருக்கின்றது ஒரு திரவியம் என்று கூறலாம். அதாவது வந்து மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்டது, அழகுக்கு உபயோகிக்கப்படுவது, ஆனால் புனிதமானது, மருந்து தன்மை உள்ளது. இந்த இது வந்து நல்ல சிவந்த நிறத்தில் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். இது அரைத்து தூளாக எடுத்து கொடுக்கப்படுவது ஒரு மருந்து. அது என்னவாக இருக்கும் என்று, மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும், சிறந்த மருந்து, அநேகமான நோய்களுக்கு இதை சேர்த்து கொள்ளுவார்கள். இதுவாக சிவந்த நிறம் இதில் இருக்கும் ஐயா, சிவப்பு நிறத்தில் இருக்கும்.
1: குங்குமப்பூ,
0: அது பூ இல்லவா? இல்லை, ஐந்த இடத்துல வர வேண்டும். குங்குமம் அரைத்து விட்டால் எப்படி வருமோ அதிலே ஒரு ஒரு அதிலேருந்து வராது, வேறு பொருள்களை தான் எடுப்பார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த மருந்தாக இருக்கும். எங்களுடைய பாடல்களும் இருக்கின்றது. இந்த பாடல்கள் போகன் திரைப்படத்தில் ஒரு பாடல் இடவெறியில் வருகின்றது. இந்த சூரன் போர், சூரன் போர் வந்து அதிவிசேஷமாக நடக்கின்றது. இங்கே அந்த கோவிலின் பெயருக்குள்ளே இருக்கின்றது. சீர்காழி கோவிந்தராயனாக்கள் பாடுகிறார்.
1: தெரியுங்கள்.
0: செந்தூரம், செந்தூரம் வாழ்த்துக்கள்.
1: செந்தூரம் பார்த்தீங்கன்னா
0: அதை பற்றி கூட
1: ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயர் ஆலயத்துல கொடுப்பாங்க.
0: மகாலட்சுமி ஆலயத்துல கொடுப்பாருங்களா?
1: நெற்றியில் செந்தூர திலகமிட்டு பாடல்
0: வேட்டிக்காரன். உங்களுக்கு செந்தூரம் என்ற அதிமருந்தை கண்டுபிடித்தபடியால் உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கும் சரவணா, அதை கூறுங்களேன்.
1: இந்த சிந்தூரம் சொல்லிட்டு சொல்லும் போது அந்த சிந்தூர பூவை, சிந்தூர பதினாறு வயதன் இல்லை, சிந்தூர பூவே, சிந்தூர பூவே இல்லன்ற காட்டி. இதே இதே பாடல் தெலுங்குல அப்படியே சிறுமல்லி பூவா, சிறுமல்லி பூவான்னு அழகா தெலுங்குலயும் ரீமிக் பண்ணிருப்பாங்க. அது
0: பாடல்கள் இருந்தாலும் பதினாறு வயதுலயே தானே உங்களுக்கு கேட்க, பதினாறு வயதில் உள்ள பாடல் வேண்டும் உங்களுக்கு. சரி, நீங்கள் பதினாறு வயதில் இருக்கும் பொழுது இந்த பாடல் வந்திருக்கும் என்றே?
1: ஐயா, மூன்று வயதால் இருக்கும் போது வந்து.
0: ஐயோ, அப்படியா? அப்ப குழந்தையில வந்து வாழ்த்துக்கள் தரவுனா சிறப்பு. பாத்தீங்களா, முதல்ல ஆள் மனது சிறந்தது கூட சரியா இருந்தேன்னு. நீங்கள் வந்து அற்புதமாக ரெண்டு செவ்வாய், செந்தூரன் என்று, செந்தூரம் என்ற பதங்களை கண்டுபிடித்து மொத்தம் நான்கு புள்ளிகளை பெற்று பையிலே போட்டு பாடல் செந்தூர பூவே என்ற பாடல் பதினாறு வயதிலே கேட்டிருக்கின்றீர்கள். ஓணத்தை பற்றியும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். எல்லோருக்கும் ஓணம் வாழ்த்துக்களும், எங்களுடைய இஸ்லாமிய மக்களுக்கும் என்னுடைய பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கும், வந்து இணையுங்கள், புள்ளிகளை பெறுங்கள். நன்றி சரவணா. ஏதாவது கூற வேண்டுமா? இல்லை, சென்று விட்டார். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் போய் வந்து விட்டார். எங்களுடைய சிறப்பு விருந்தாளியாக என் மகள் சியாமலா. மகளே சியாமலா, வாருங்கள். அப்படி
2: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கப்பா.
0: எங்க ஊரில் இல்லை போல் இருக்கின்றது.
2: ஊருக்கு போறதுக்காக கொஞ்சம் வேலை பார்த்துட்டு,
0: வேலை பார்த்து. அப்படி மழை பொழிந்ததா?
2: இல்லப்பா, வேர்வை மழை தான்ப்பா பொழியுது.
0: அது அளவோடு தான் தந்திருக்கிறது. அளவுக்கு மிஞ்சி தந்தால் நீங்கள் பயணங்கள் எல்லாம் செய்ய இல்லாது, சென்று வந்து வருத்தங்கள் வந்துவிடும். அதனால்தான் அடுத்த ஆனால் சென்ற இடங்களில் பொழியும் பயப்படாதீர்கள். சரி, நாங்கள் இன்று ஓணம், ஓணம்
2: பற்றி
0: உங்களுடைய அதில் ஓணம் மக்கள் இல்லையா? வணக்கம்.
2: ஓணம் வந்து என் மருமக மலையாளி தான்ப்பா.
0: அப்ப நீங்க லட்சுமி சாராவுக்கு ஓணம் வாழ்த்துக்கள் கூறிவிட்டீர்களா?
2: சொல்லிட்டேன்.
0: சரி, இந்த வேளையில் வந்துவிட்டோம். வியாபாரத்தை ஒரு தடவை கவனிப்போம். எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேணும்? எல்லோரும் வந்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள். நீங்கள் எது வேண்டும் என்று கூறுங்கள். வாழ்த்துக்கள். எண் மூன்று, ஷியாமலாவின் பெயரில் இங்கே வந்து பெட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது மந்திரத்தை கேட்கின்றது.
2: அந்த காகசம் அபு காகுக்கும் திறந்திருசி சே,
0: சுத்தமான மந்திரம் அழகாக பட்டி திறந்து விட்டது. அடுத்த கேள்வி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று உங்கள் ஆழ்மனது சொல்லுகிறது.
2: நாலு எழுத்துப்பா.
0: கெட்டிக்காரி தான்
2: ஆனா சொல்ல மாட்டேங்கப்பா.
0: இரண்டு எழுத்து சேர்க்க வேண்டும், அப்பதான் ஆறு வரும். இது வந்து ஆறு எழுத்துல இருக்கின்றது மகளே. இது ஒரு பொருள். எங்கள் இல்லங்களில் நாங்கள் உணவு அன்று எங்கள் மூதாதையர்கள் இன்று அதெல்லாம் மாறிவிடும், உருவம் மாறிவிடும். சமைக்கும் பொழுது, உணவு சமைக்கும் பொழுது இது இல்லாமல் சமைக்க மாட்டார்கள். அந்த அஞ்சரப்பெட்டிகள் இருப்பது அத்தனையும் கொண்டு வந்து அதை தயாரிப்பது இதிலே தான். இரண்டு பொருட்கள் சேர்ந்திருக்கும் எங்கள் வீடுகளிலே, அடுக்கலைகளே இருக்கும், அல்லது அடுக்கலைக்கு வெளியே ஒரு தனியான இடத்திலே இருப்பார், இருந்த இடத்திலே இருக்கும், அதிலே தான் இதை கொண்டு செய்வார்கள். இரண்டு பொருட்கள் சேர்ந்திருக்கும், அது எது? நான் சொன்னது புரிந்ததா மகளே?
2: புரியுதுப்பா.
0: கை வலிக்குது, கால் வலிக்குது,
2: அம்மி உரல், அம்மி அம்மி தரப்பா, அம்மி உரல் தரப்பா,
0: அம்மி குளவி,
2: கல் அம்மி கல் குழல் குழல்,
0: அம்மி குளவி, இரண்டு பொருட்கள் கொண்டு கூறு, அம்மியும்
2: அம்மியும் குளவி, அம்மி குளவி,
0: அம்மி குளவி இரண்டும் சேர்ந்து. அந்த கை வலிக்குது கால் வலிக்குது பாடலை கேட்டா வறுமை அந்த பாடல் உடனே வந்துவிடும். எழுத்து எழுத்து அரைக்குது, கை வலி சிறப்பான போயிடும். அம்மி குழவி இன்று எல்லாம் கிரைண்டர்கள் மிக்சிகள் என்று வந்துவிட்டது.
2: நான் அரைக்கிறேன், அதில் தான் பார்க்கிறேன்.
0: அம்மி குழவியில் இருந்து அரைக்கும் பொழுது இருந்து அழகாக அரைத்து கை காலையில் அம்பெழுது மூளையில் அம்பெழுது.
2: மாவெல்லாம் ஆட்டுக்கல்ல தான் பார்ப்பேன்.
0: ஆட்டுக்கல் சிறப்பு, அதிலே செய்கிற உணவிலே உண்பவர்களுக்கு வருத்தங்கள் பெறாது. இந்த கிரைண்டர்கள்லேயே போட்டு அடித்து நொறுக்கி போட்டு போடுவாங்களே,
2: அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான்
0: போட்டு விடுவார். இது இழுத்து அரைத்து தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அரைத்து, ஐயோ பவுடர் ஆக்குறாலும் அதிலே தான் என்ன போனோம், ரெண்டு தட்டு அம்மியில ரெண்டு தட்டு தட்டி போட்டு ரசம் வைத்தா எப்படி இருக்கும்? அப்படி
2: நல்லா இருக்கும்.
0: அம்மி அம்மி குழவி இந்த ரெண்டும் இல்லாமல் எங்கள் சமையல் அறை இயங்காது. சிறப்பு, சிறப்பான பதிலை தந்திருக்கிறது. இது எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உபயோகித்த பதம். இன்று கிரைண்டர் என்று வந்துவிட்டது இல்லையா, மிக்சி என்று வந்துவிட்டது. அதனால் அம்மி குழவியை நாங்கள் மறக்க கூடாது. வாழ்த்துக்கள். உங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் சேர்த்து ரெண்டாவது பட்டி ஏன் கட்டிக்காரி சொல்லி முடித்து முதலாவது பட்டி தானே இப்போ திறந்தீர்கள். அப்படின்னா ரெண்டாவது
2: பட்டி,
0: ஓ நாலாவது, நாலாவது பட்டியை விட்டு வேறு ஒரு பட்டிக்கு வாருங்கள். நாலாவது பட்டி அவ்வளவு விளக்கமாக இல்லை, வேறு ஒரு பட்டிக்கு வாருங்கள்.
2: சரிப்பா.
0: பன்னிரெண்டு அற்புதமான பட்டியாக இருக்கும், நான் அதை உங்களுக்கு தருகின்றேன், பாருங்கள். எங்கே கடிகாரி இந்த எழுத்து கூறுவது இந்த பூகோளத்தில் இந்த இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒன்றை கூறுகின்றது. அது பிரபஞ்சத்தில் வெப்பத்தை தருவதும் இருக்கின்றது, குளிரை தருவதும் இருக்கின்றது, பெரிய வாயுவை தருகின்ற எல்லாம் அடங்கி இருக்கின்றது. இது எங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதொன்று குளிர்மையை தரக்கூடியது. மூன்று எழுத்து குளிர்மையை தரக்கணும். பல பாடல்கள் கவிஞர்கள் உபயோகித்திருக்கின்றார்கள் இந்த
2: பாட்டு.
0: இல்லை, கண்ணால் பார்க்கக்கூடியது அம்மா. காற்றை பார்க்க முடியாது, அசைவை கொண்டுதான் நாங்கள் கண்ணால் பார்க்கலாம். ஆனால் சில வேளைகள் இருக்கும், சில வேளைகளில் இருக்காது, முற்றாக இருக்காது, சில வேளை பிரியூசாக இருக்கும். என்னம்மா
2: நிழல்?
0: அப்படி அல்ல, நீனாவதான் ஆரம்பிக்கும். எத்தனை பாட்டு இருக்கின்றது?
2: நிலவு.
0: வாழ்த்துக்கள். கட்டிக்காரி, கட்டிக்காரி கண்டுபிடித்து விட்டால் நிலவு என்பது. இது குளிர்மையாக இருக்கும், பார்க்கலாம் நாங்கள். சில போல இல்லாமல் இருக்கும், சில போல இருக்கும் இல்லையா? சிறப்பு, சிறப்பு. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். கட்டிக்காரி, நிலவு. இது வந்து உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகளை தந்துவிட்டு செல்லும் போல உங்களுக்கான பாடலை கூறுங்களேன்.
2: ஆசை கொண்டேன் அமுதமே, அந்த பாட்டுப்பா.
0: அற்புதமான பாடல், நல்ல பாடல். அந்த பாடல் ஜி ஆர் மாளிகம் ஐயா குரல்ல, ஆசை கொண்டேன் அமுதமே என்ற பாடல். வாழ்த்துக்கள்.
2: நன்றிப்பா.
0: சிறந்த சிறப்பாக விளைந்தீர்கள், மீண்டும் பாருங்கள். நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. இப்பொழுது அடுத்த உறவு ஓடி வந்துவிட்டார். வியாபாரத்தை விரைவாக நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார். அடுத்த உறவு எங்கே அலையங்கண்ணிடம் அழைத்து விட்டார். வணக்கம் வணக்கம் நாகப்பனவர்களே, வணக்கம்.
3: மீண்டும் வணக்கம் ஐயா. இரண்டாவது சுற்று இனிதே ஆரம்பம்.
0: ஆரம்பம் அழகாக விட்டு கொடுத்து மற்றவர்கள் எல்லாம் வந்து போக விட்டு ஒரு ஒரு ஒரு சுற்று வர விட்டு வந்திருக்கின்றீர்கள். இரண்டாவது சுற்றிலே என்ன செய்யலாம் என்றால் உங்களுக்கான பெட்டியை தரலாம். நீங்கள் கேளுங்கள்.
3: பெட்டி எண் எத்தனை இருக்குது ஐயா?
0: அதே போ என்னென்ன இருக்குன்னு இங்கே வந்து 4, 10, 11, 13, 14, 18, 19, 20. அடே அப்பா, எத்தனை பெட்டிகள் உங்களுக்கு? ரெண்டு பெட்டி தானே தேவை. எங்கே கூறுங்கள்.
3: 20
0: இறுதி பெட்டிக்கு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். கடைசியில் இருந்து கீழே இருந்து மேலே போக போறார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்ப மந்திரத்தை சாருங்களேன் நாகப்பன்.
3: திறந்து
0: விட்டது, அழகாக திறந்து விட்டது. சரி, உங்களோட ஆள் மனதில் பதிந்திருக்கும் எத்தனை எழுத்துக்கள் என்று குறிப்பாக கூறுங்கள் பார்ப்போம்.
3: 5.
0: கிட்டிக்காரன் என்று எண்ணினேன் சொல்லுவதற்கு ஒன்று உரைத்து 4 எழுத்திலே இருக்கின்றது. 4 ஒன்று உரைத்து கிட்டிக்காரன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது அந்த 4 அதான் கிட்டத்தட்ட கட்டிக்காரன், கிட்டத்தட்ட கட்டிக்காரன். இப்பொழுது அது ஒரு தாவரத்தின் பெயர், ஒரு மரமோ செடி என்றும் கூறலாம். அதை செடி என்றும் தான் கூறுவார்கள் அதிகமாக. ஆனால் அது மரம் போன்று உயர்ந்து வளர்ந்து பறந்து போகும். இது அழகாக பூர்த்து காய்த்து எங்களுக்கு பயன்படுகிறது, ஆனால் பழமாக அல்ல. இது இல்லை, இது உலக நாடுகள் முழுக்க பரவி இருக்கின்றது இதனுடைய பயன். குறிப்பாக நாங்கள் அணிவது போர்ப்பது எல்லாவற்றுக்கும் உதவுகிறது. அதை செய்வதற்கு மூலாதாரமாக இருக்கின்றது. இந்தியாவிலே பெருந்தொகையாக காணப்படுகின்றது. விவசாயிகள் அதை செய்கின்றார்கள். இது உலர்ந்து விட்டால் தூக்குவதற்கு இலகுவாக இருக்கும், பாரமே இருக்காது.
3: அது வந்து
0: அந்த செடி, அது செடியோ
3: மண்கெழுத்து தானே?
0: நான்கெழுத்து. நான்கெழுத்து
3: அது மரம் இல்லையா? செடிதான்.
0: செடிதான், செடிதான். அது செடி நான் முதலே கூறினேன் தானே, மரம் என்ற போல் வளர்ந்தாலும் அது செடிதான். அற்புதமான பாட்டு ஒன்று இருக்கு சிவகுமாரம்.
3: பருத்தி
0: பருத்தி எடுக்க இல்ல என்ன பாடு சிவகுமாரம் ஸ்ரீபிரியாமா அந்த பாருங்களேன். ரோடுன்னு சொன்னா கோடு போட்டா ரோடு போட்டு விடுகிறீர்களாக்கா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரெண்டு பிள்ளைகள் சேர்கின்றது மீண்டும். சரி, அடுத்து எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
3: அடுத்து பக்கத்திலே போயிடலாம். 19.
0: 19 போட போகின்றீர்கள். 1, 9, 10 இல்லை. ஆனால் 1, 9 இணைத்தால் 19. சிறப்பு. கொண்டு பாருங்கள் உங்கள் மந்திரத்தை.
3: அந்த காகசம் அபு காகசம் திறந்து விசீசே.
0: சரி, இப்பொழுது உங்களுடைய ஆழ்மனது எத்தனை எழுத்துக்கள் என்று கூட சரியாக சொல்லுங்கள்.
3: 3.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். நானும் 3 தரம் சொல்லிவிட்டேன். 3 தான், 3 தான், 3 தான். தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அப்படி வர்றீங்களா? அப்படி போடுறீங்கள் கத்திய. சரி, இவ்வளவு தூரம் நாங்கள் கூறி தீர்ப்பளித்தபடியால் அது என்ன பொருளாக இருக்க வேண்டும் அறிய வேண்டும். இது வந்து ஒரு இடம். ஒரு இடம் என்றால் உங்கள் வீடு, அலுவலகங்கள், ஆலயங்கள், பெரிய பெரிய மாளிகைகளுக்கு கூட இது இல்லாமல் இருக்காது. அது எது? இதன் வழியே தான் நாங்கள் போவோம் வருவோம். வாயில். சரியான பதம், சரியான பதம், சரியான பதம். நானும் 3 தடவை குறைவிட்டேன். ஆனால் 2 புள்ளி தான் தர முடியும். கெட்டிக்காரனையா, கெட்டிக்காரனையா, நீங்கள் என்னையா என்னையா இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் பண்றீங்களே ஐயா, என்னையா இப்படியெல்லாம் பண்றீங்களே. வாழ்த்துக்கள் வாயில்.
3: இனி ரூல்ஸ் மாத்திரலாம் ஐயா. எத்தனை எழுத்து இருக்கா அத்தனை புரிஞ்சு.
0: அது பேர் எங்களை நீங்கள் கல்லாப்பட்டியிலே கை வைக்கின்றீர்கள். எங்களை கல்லாப்பட்டியிலே கை வைக்கின்றீர்கள் நீங்கள்.
3: 9 எழுத்து வந்தால் 9 புள்ளி வந்துடும்.
0: முடிஞ்சு, அதோட முடிஞ்சு. 40 புள்ளியும் ஒரு 3 தரம் கேட்டால் போயிருமே நாலு கேட்டல் வாழ்த்துக்கள் சிறப்பு வாழ்த்துக்கள். நகைச்சுவையோடு எங்களை பொக்கிஷத்தை நிகழ்த்தி நகர்த்தி கொண்டு போகின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்தர்ப்பம் இருக்கின்றது.
3: பெருந்தன்மையோடு வரட்டும்.
0: நன்றி நன்றி பெருந்தன்மை. இப்பொழுது இரண்டாவது சுற்றுக்காக கஸ்தூரி அழைக்கின்றார்கள். இணைத்து விடும். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் கஸ்தூரி இணைந்து விட்டார். வணக்கம். இல்லை இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார். கிருஷ்ணன் கிருஷ்ணா முகுந்தா முராரே கிருஷ்ணா வாருங்கள். வணக்கம்
3: ஐயா.
0: வணக்கம்.
3: எண் பத்து.
0: எண் பத்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள் உங்களுடைய மந்திரத்தை.
3: அண்டகாகசம் அபூகா குகும் திறந்துவிடு சிசி.
0: எவ்வளவு அழகாக அம்சமாக இருக்குங்க ஐயா உங்கள் மந்திரம். அழகாக திறந்து அதுக்கு அம்சமாக காட்சி அளிக்கின்றது ஒரு உருவம். ஒரு உருவத்தினுடைய பெயர் தான் அது. சரி இப்பொழுது இன்னும் ஒரு பரீட்சை. உங்களுடைய ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் இதன் உள்ளே காணப்படும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
3: நான்கு.
0: கெட்டிக்காரன் அல்ல. சரியா? இது ஆறு. ரெண்டு எழுத்து கூடி விட்டது. ஆறு எழுத்து இருக்கின்றது. ஆறு மனமே ஆறு. சரி வாழ்த்துக்கள் ஐயா. இது ஒரு ஆண், ஒரு சாமி. இந்த சாமி வந்து ஒரு விதிய உருவம். இது வந்து எங்கள் கிராமங்களிலே அதிகமாக இவருக்கு ஆலயங்கள் வைத்து வழிபடுகிறார்கள். ஒரு ஒரு ஊரின் எல்லையிலே இருப்பார் இவர். அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் யார் உங்களுக்கு தெரிந்தவர் தான்.
3: எல்லை சாமி.
0: வாழ்த்துக்கள். அவரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா?
3: இருக்கு.
0: எப்படி இருப்பார் அவர் உருவம்?
3: கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் விகாரமா இருப்பார்.
0: உயரமா இருப்பாரா?
3: உயரமாக இருப்பார்.
0: கையில என்ன வைத்திருப்பார்? தோளிலே கத்தி வைத்திருப்பாரா அல்லது தண்டாயுதம் வைத்திருப்பாரா?
3: அருவா.
0: அருவா வச்ச எல்லை சாமி. யாரும் அதை எல்லை தாண்டும்போது அவரை வணங்கி அவரோட அனுமதி பெற்றுத்தான் போகணும். வெளியே போவதென்றான உள்ளே வருவதென்றான் இல்லையா? எல்லை சாமி. இது இன்றும் நிலவி வருகின்றது எங்கள் நாட்டிலே எல்லை சாமியை. வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்புகள் வாழ்த்துக்கள். நன்றி. அப்படி என்றால் அடுத்து எந்த பதம் உங்களுக்கு வேண்டும்? பெட்டி
3: பதிமூன்று.
0: பதிமூன்று. இந்த பதிமூன்று நாங்கள் இங்கே ஏற்றுக்கொள்வது குறைவு. நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இந்த மேலை நாட்டவர்கள் பதிமூன்று பயப்படுவார்கள். சரி எங்கே மந்திரம்?
3: அண்டகாகசம் அபூகாகுகும் திறந்துவிடு சிசி.
0: வாழ்த்துக்கள். திறந்து விட்டது. உங்கள் மந்திரத்துக்கு ஈடாக ஒரு மந்திரம் இல்லை என்றால் இங்கே இந்த முறை உங்களுடைய அனுமானம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள்?
3: கண்டிப்பா எதுவும் வரப்போறது கிடையாது. ஐந்து.
0: அடே ஐந்துண்டா கூறினீர்கள்? அப்படி இல்லை ஐயா, ஏழுல இருக்கு ஐயா. ஆச்சரியப்பட வைத்து விட்டேன். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. ஏழு எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் மிகவும் இரகசியமானது. இந்த இரகசியமாக இருப்பதை இப்படி கூறுகின்றது. மிகவும் இரகசியமானது. அதற்கு இப்படி ஒரு பதம் இருக்கின்றது. மற்றவர்கள் கூற மாட்டார்கள். எங்கள் இந்த உடல் உறுப்புகளில் கூட அப்படியான உறுப்பு இருக்கின்றது. நாங்கள் அதை வெளியே காட்ட மாட்டோம். அரசியல் சாசனங்கள் எத்தனையோ இருக்கும். ரகசியமாக பாதுகாக்கப்படும். அதை எப்படி கூறுவது? பாடல் இருக்கின்றது. திரைப்படம் வந்தது. கேளுங்கள். நான் என்னுடைய தரவை தந்துவிட்டேன்.
3: ஒரு பாடல் படம்
0: சொல்லுங்க. திரைப்படம் வந்திருக்கு. திரைப்படம் வந்திருக்கின்றது. திரைப்படத்திலே முதல் பழைய புதிய திரைப்படங்கள், இடைக்கால திரைப்படங்கள், அதில் முதல் சேர்ந்து வந்திருக்கிறது சில எழுத்துக்களோடு சில சொற்களோடு. அப்படி இருக்கின்றது. பாடல் இருக்கின்றது. அதில் உங்களுக்கு விருப்பமான பாடலாம் இருக்கின்றது. இதில் திரை உலகத்து நடிகர் நடிகர்களுக்கெல்லாம் இத்தனை உபடியங்கள் அப்படி ரகசியமாக வைத்திருக்கின்றார்கள். அதை வெளியே கொண்டு வர மாட்டார்கள். கொண்டு வர எத்தனை துணிக்கின்றார்கள்? நல்ல பதம், சிறந்த பதம், எல்லோருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியும் உடனே வரமாட்டேன்னு இல்லையா, கொஞ்சம் சிந்தியுங்கள் வரும். அப்படி என்றால் நீங்கள் அடுத்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்க வேண்டும். காலம் தாழ்த்தி கொண்டு போகின்றது. மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி ஐயா, மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள், இணைப்பை துண்டித்துக் கொண்டு மீண்டும் பாருங்கள். இப்பொழுது யார் வருவது? எங்களுடைய கஸ்தூரி இணைப்பில் இருக்கின்றார். ரேவதி வந்து விட்டார். வணக்கம் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம்.
4: வணக்கம் அப்பா.
0: வணக்கம். இப்பொழுது கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெட்டி திறந்திருந்தார், இலக்கம் 13. அவர் கூறவில்லை. நீங்க சொல்லுங்க. எட்டு எழுத்துக்கள் பரம
4: ரகசியம். நீங்க எண்ணினாலே அது தவறுன்னு ஆயிடுது.
0: ஊழித்து பிடித்து விட்டார் கட்டிக்காரு. சரி, இப்பொழுது நீங்க பெட்டிக்கு பாருங்கள். எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்? இங்க இருக்கின்ற பெட்டிகள் மகளே, 11 இருக்கின்றது, 14 இருக்கிறது, 18 இருக்கின்றது. பதினொன்றுக்கு போவோம் இப்பொழுது. சரி, 11 போவோம். மந்திரத்தை தாருங்கள்.
4: அந்த காக்கசும் அபு காக்கசும்
0: சிறப்பு பெண் குரல் அழகாக பௌவியமாக திறக்கின்றது. மந்திரம் இல்லாமல் பெட்டிகள் திறக்காதம்மா இந்த பொக்கிஷத்தில். ஏன்னா இது பொக்கிஷம், பொக்கிஷம். சரி, இந்த எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
4: 6 எழுத்துக்கள்.
0: 6 என்று சொல்லிவிட்டீர்கள். கெட்டிக்கார் என்று சொல்ல எண்ணினேன், கொஞ்சம் கெட்டிக்காரி நீங்கள். 6 5 இருக்கிறது, கிட்ட இருக்க பக்கத்திலே, கிட்டத்தட்ட கெட்டிக்காரி என்று சொல்லலாம். கெட்டிக்காரிக்கு மேல் கெட்டிக்காரியா வந்துட்டு 6 என்று கூறிவிட்டீர்கள். இது 5 இருக்கின்றது, 5 எழுத்திலே இருக்கின்றது. அந்த 5 எழுத்திலே இருக்கின்ற பதம் மகளே, நாங்கள் ஒருவரோடு பேசும் பொழுது நயமாக பேசுகின்றோம், கோபமாக பேசுகின்றோம், நையாண்டியாக பேசுகின்றோம், அவர் வெட்கப்படும்படி நாங்கள் பேசுகின்றோம். நாங்கள் கூட்டமாக சேர்ந்து, அதில் நீங்கள் பெண் குழந்தை, நீங்கள் பாடசாலை பிள்ளைகளாக இருக்கீங்க, பெண் கூட்டங்கள் சேர்ந்து இதை செய்வீர்கள் மற்றவர்களை பார்த்து. இந்த பதம் என்ன பதம்? நீங்கள் அந்த பாடசாலை விடுப்போட நின்று எல்லாம் 2-3 பெண் பிள்ளைகள் சேர்ந்து விட்டால் இதை விடுவீர்கள். இந்த விடுகையெல்லாம் ஆண்கள் விட பெண்கள் தான் இதை கூடுதலாக செய்வார்கள். ஒருவரை பார்த்து நல்லாக பேசலாம், நையாண்டியாக பேசலாம், அவர் வெட்கப்படும்படி பேசலாம். அதை வெட்கப்படும்படி, அவரை மனம் நோக்கும்படி எல்லாம் பேசுவதை எப்படி கூறுவது? சாதுரியம் வேறு மகளே. சாதுரியமே என் புத்திசாலித்தனம் இல்லை, புத்திசாலித்தனத்தை தான், அதி புத்திசாலித்தனத்தை சாதுரியம் என்று கூறுவோம்.
4: இது வந்து பேசுறதாப்பா, பல விதங்களில் பேசுறதா?
0: ஆமா, பல விதங்களில். கையாலும் காட்டலாம், பாயாலும் காட்டலாம்.
4: கையாலும் காட்டலாம்,
0: வாயாலும் காட்டலாம், கையாலும் செய்வார்கள், வாயாலும் செய்வார்கள், வாயாலும் செய்வார்கள், நடித்தும் செய்வார்கள்.
4: அபிநயம்.
0: அது அபிநயம் எல்லாவற்றுக்கும் பொருந்தம் தானே மகளே. இவர் ஒருவரை புண்படுத்தும்படி அவரை நாங்கள் இழித்து குறைப்பதென்று, இழித்து கூறுவதும்னு அல்ல, ஆனால் இப்படி சொல்லும் பொழுது அவரை நாங்கள் அவரை மகிழ்ச்சியற்றவர் ஆக்கிவிடுவோம், அவர்கள் வேதனைப்படுவார். வாழ்த்துக்கள். நீங்க பாடசாலை வாழ்க்கையில செய்தீர்கள் தானே இல்லையா? பரிகாசம் பண்ணுவது, பரிகாசம் என்ற சரியான பதத்தை மகளே தந்து உங்களுக்கு 2 புள்ளிகள் மேலும் கிடைக்கின்றது. இப்பொழுது நீங்கள் 2வது பெட்டிக்கு ஆளாகின்றீர்கள். அந்த வகையிலே 2வது பெட்டியை நீங்கள் தொடுவதற்காக 14 18 இரண்டும் தான் இருக்கின்றது.
4: பதினான்குக்கு
0: வந்து விட்டீர்கள். மந்திரம்
4: அந்த காக்கசும் அபு காக்கசும் திறந்துவிட்டு
0: வாழ்த்துக்கள், சிறந்து விட்டது அந்த பெட்டி அழகாக. சரி, இப்பொழுது நீங்கள் ஊகித்து பாருங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று. இப்பவும் அப்படியா சொல்லுகிறீர்கள்? கெட்டிக்கார், இது ஆழ்மனதிலிருந்து வந்ததா வெளிமனதிலிருந்து வந்ததா?
4: ஏதோ வந்ததா சொல்லிட்டேன்.
0: அதனாலதான் இது ஐந்து எழுத்துல இருக்கின்றது. வாய்க்கு வந்த உடனே பொருந்தவில்லை, ஐந்து தான் கிடைத்திருக்கின்றது உங்களுக்கு. சரி, ஐந்து எழுத்திலே வந்த அந்த பதம். இந்த காலங்கள் எங்களுக்கு காலை மாலை மழை வெப்பம் பனி என்றெல்லாம் இருக்கின்ற அந்த வேளைகளை குறிக்கின்ற காலங்களே ஒன்று. குளிர்காலம் வேனீர்காலம் என்றெல்லாம் கூறுகிறோம் இல்லைப்பா, அந்த கால நிலையிலே ஒரு நிலையை பார்த்த பொழுது இப்படி இருக்கும். இது வாழ்க்கை பயணத்திலும் எங்கள் நடைமுறைகள் சில விடைய சமயங்களிலே எங்களுக்கு இப்படி சூழ்ந்து விட்டது என்று கூறுவார்கள். இதை உபமானமாக வைத்து காலம் என்று வரும் பாடலும். ஆமாம் ஆமாம், இணைக்கக்கூடுவாடா இப்படி நல்ல மாதிரி தெளிவாக சிறப்பாக இருந்த எங்களுக்கு இப்படி ஒரு காலம் என்று கூறும்போது ஒரு கவலையாக இருக்கும் அது. ஆனால் நாங்கள் இந்த காலம் சில வழி எங்களுக்கு விருப்பமாகவும் இருக்கலாம், காலநிலை விருப்பமாகவும் இருக்கலாம், விருப்பம் இல்லாமலும் இருக்கலாம். பாடல்கள் இருக்கின்றது என்று எண்ணுகிறேன். உதாரணத்துக்கு கூறுவது மகிழ்ச்சி ஏற்றதாக கூறுவாது, மகிழ்ச்சி இல்லாததாக கூறுவதற்காக கூறுகின்றது. உன்னித்து பாருங்க, கட்டி காரே துளாவி துளாவி கேள்வி கேட்டு எடுக்கிறாள். பாலைவனம் இல்ல மகளே, பாலைவனம் அப்படி வருமாடா? பாலைவனம் அல்ல அல்ல அல்ல, பாலைவனம் அல்ல அல்ல. மீண்டும் சந்தர்ப்பம் இருந்தால் கூறலாம் நீங்கள். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள், அடுத்த உறவுக்கு வழிபடுங்கள். ஓ அழைக்கின்றார் அடுத்தவர், இணைத்து விடுவோம். வர வேண்டும், வர வேண்டும். அழைத்த உறவு யார்? இல்லை, உங்களுடைய இணைப்பு துண்டிக்க இப்பொழுதும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த உறவு கஸ்தூரி, நீங்கள் அழைத்தீர்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க முடியும். எங்கே வர வேண்டும்? வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். எங்கே? கிருஷ்ணன், கிருஷ்ணன் அழைப்பிலேயே இருக்கின்றீர்கள். பாருங்கள் கிருஷ்ணா, கொண்டு வந்தீர்களா பதில்?
5: வணக்கம் ஐயா. விடை அந்தரங்கம் ஐயா.
0: வாழ்த்துக்கள், எப்படி கண்டுபிடிச்சீர்கள் அதை?
5: ரகசியம் அந்த பாடல் எல்லாம் சொன்னீங்க, இந்த ஞாயிறு ஒளி
0: அந்தரங்கம். உங்களுக்கு அந்த புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது.
5: நன்றி
0: நன்றி. அந்த புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது. முதல் வந்து குறுநீர்கள் தானே, ஒன்றுதானே குறிப்பிட்டு போனீர்கள். முதல் வந்து என்ன குறுநீர்கள்? இதை முயற்சி செய்து விட்டு சென்றீர்களா, பதில் தந்து விட்டு சென்றீர்களா? ஒன்று
5: பதில் தந்து, இரண்டாவது பெட்டி தான்
0: உங்களுக்கு தடை வந்து விலங்கு உடைத்து, அது கூட நீங்களே உடைத்து விட்டீர்கள் உங்களுக்கு. எங்கள் கெட்டிக்காரர் இப்பொழுது எங்களுடைய ரேவதி ஒரு பெட்டி திறந்தார், அதற்கு பதில் கூறாமல் போகணும்னா முடியுமா உங்களுக்கு? விருப்பம் இல்லாத ஒரு காலம். அது என்ன காலம்? இந்த ஆறு காலங்களுக்குள்ளேயும் வருகிறது தான், அதுக்கு இப்படி ஒரு பெயர் உண்டு. என்ன காலமாக இருக்கும்? கொஞ்சம் அவ்வளவு மகிழ்ச்சி இல்லாத காலமா இருக்கும். குறுங்கள்,
5: கடந்த காலம்.
0: கடந்த காலம் பொருந்தவில்லை. நீங்கள் இப்பொழுது பதினெட்டாவது எண் மட்டும்தான் இருக்கின்றது ஒரு பெட்டி, முடிந்தால் திறவுங்கள்.
5: தாருங்கள் ஐயா.
0: தந்துவிட்டேன், மந்திரத்தை நீங்கள் கூறுங்கள்.
5: அண்டகாகசம் அபு காக்கும் திறந்து விடு சீசி.
0: திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. இது ஒரு பெண்ணின் பெயர், எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? பெண்ணின் பெயர் என்றால் எத்தனை எழுத்துக்கள் வரும்?
5: 5, 6.
0: இல்லையா, நல்ல குறுகிய சின்ன பெண்ணாக 3 எழுத்திலே தருகிறேன். 3 எழுத்திலே இருக்கின்றது. அந்த 3 எழுத்தின் எது வந்தால் கிருஷ்ணனுடைய தாயாருடைய பெயர் என்ன? பெயர்
5: கிருஷ்ணனுடைய தாயார்.
0: உங்களோட தாயார் கிருஷ்ணனுடைய தாய் தான். நீங்கள் கிருஷ்ணன் தானே?
5: ஆமாம் ஐயா, பேர் கிருஷ்ணன் தான். எங்க அம்மா பேர் தானா கேட்குறீங்க?
0: சரி, சில வேலை இருக்கலாம்.
5: நல்லா நினைவு
0: வரவில்லையா? கெட்டிக்காரி மகளை பேட்டி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு தேவகி என்பது பாடல்கள் எல்லாம் இருக்குது ஐயா. கண்ணன் பிறந்த வேளையிலே அந்த பாடலை பாடுங்கள். இல்லை, கண்ணன் பிறந்த வேளையிலே அங்கே தேவகி இருந்தால் காவலிலே. இல்லையா?
5: ஆமாம் இருக்கு ஐயா.
0: தேவகி, சரியான பதிலை தந்து விட்டீர்கள். உங்களுக்கு மேலும் 2 புள்ளிகள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தருகின்றேன். முடிந்தால் அந்த நீங்கள் சொல்லாமல் இருக்கிற காலம் அதை கூற முடியுமா? 6 காலங்களுக்கு ஒரு காலம்தான் விவசாயிகளுக்கு மிகவும் விருப்பமான காலம் இந்த காலம்.
5: பொற்காலம்
0: இல்லை, பொருந்தவில்லை. மீண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

பிறந்தவில்லை கிருஷ்ணா, பிறந்தவில்லை.

0: கண்ணில்.
1: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். காற்றலையில் யார் இருக்கின்றீர்கள்? வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம
2: வணக்கம். அது மழைக்காலம் ஐயா.
1: பொருந்தவில்லை, நன்றி, மீண்டும் வருக. அடுத்தவருடைய பட்டி வாழ்த்துக்கள். அடுத்தவரு சந்தர்ப்பம் கொடுப்போம். அடுத்தவர் யார்? கஸ்தூரி அழைத்திருந்தார். பாருங்க, ரேவதி வரங்கள் என்னவாக இருக்கலாம்? சரியான பதில், கார் காலம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து. எங்கே கண்டுபிடித்தீர்கள்?
3: அப்பா நீங்க விவசாயிகளுக்கு பிடித்தமான காலம் சொன்னதுனால
1: அதை சொன்னோன்னு பிடித்துட்டீர்கள். சரி, இது நீங்கள் திறந்த பட்டி தானே?
3: அப்ப இது எப்படி அப்பா இது வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இது வேண்டாத காலம்னு?
1: ஆமாம், மகிழ்ச்சியாக இருக்கின்ற சில பேருக்கு கார்காலம் எல்லோருக்கும் விருப்பம் இல்லை தானே? மழை பெய்து கொண்டிருந்தால் ஒரு இடையூறு வருவது தானே மகளே? இடையூறு தானே, இடையூறு. கார்காலம் என்றுதான் கூறப்பட்டதை விட பெரும் பெரிய மழை தூறல் சாரல் எல்லாம் நிறைய இருக்கும், வரும் வராமல் விடும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது. அது போன்று வாழ்க்கையிலும் இடையூறுகள் பல உண்டு. சிறப்புகள் எவ்வளவுதான் இருந்தாலும் குறைந்து கொண்டு போனது கார்காலம். மழை கோடை காலம் வசந்த காலத்தில் இருக்கிற சந்தோஷம் மழை காலம் வந்தால் இருக்காது தானே மகளே? இடையூறு வந்து அதுக்கு ஒப்பாக கூட கார்காலம் பாடல்கள்லாம் நிறைய இருக்கும். கிருஷ்ணா வந்து மழைக்காலம் என்று தான் கூறினார், கார்காலம் என்றால் தெரியலையா? கார்காலம். வாழ்த்துக்கள். பெட்டிகளை அழகாக முடித்துக்கொண்டோம். எல்லோரும் சிறப்பாக எங்களுடைய வியாபாரத்தை கவனித்தபடியால் நாங்கள் தொடர்ந்து பாடல்களை ஒரு பதம் இருக்கு, ஒரு பெட்டி இருக்கின்றது அம்மா. நான்காவது இலக்க பெட்டி இருக்கின்றது.
3: இருக்கப்பா. சரியப்பா,
1: அந்த பெட்டி எத்தனை எழுத்திருக்கும் என்று நீங்க எண்ணுகிறீர்கள்?
3: நான்கினால நான்குனே சொல்றேன்.
1: ஒன்றை கூட்டி ஐந்தாக பத்தால் எப்படி இருக்கும்? கட்டிக்காரி ஐந்து. இது வந்து வாழ்க்கையிலே நீங்கள் யாரும் விரும்பாத ஒரு பதம் என்று நான் கூற முடியாது. எல்லோரும் விரும்புவது அதைத்தான், ஆனால் அது கிடைப்பதில்லை. எல்லோரும் விரும்ப பெண்கள் எல்லோரும் எதிர்பார்க்கும் ஒரு பதம், அது ஒரு நிலை. அந்த நிலை எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, சிலருக்கு கிடைப்பது உண்டு. கிடைத்தவர்களை இப்படி அழைத்துக் கொள்ளுங்கள். கூறுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்புகள். சரியான பதம் கட்டிக்காரி என்ற பெயரோடு உங்களுக்கு மேலும் உங்கள் பெட்டியிலே இரண்டு புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளுகிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது எல்லா பட்டிகளும் நிறைந்து விட்டது, எல்லா பட்டிகளும் கூறப்பட்டு விட்டது, கூறாத பதங்களும் கூறப்பட்டு அவரவரே வந்து தங்கள் பட்டியை திறந்து கூறிவிட்டு சென்று விட்டார்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. காயத்ரி பலதுரை அடைத்தார், அவருக்கிடம் கிடைக்கவில்லை. நாகப்பன் பலதுரை அடைத்தீர்கள், உங்களுக்கும் கிடைக்கவில்லை, இவர்களுக்கு தான் கிடைத்தது. வெற்றிகரமாக இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கண்டுபிடி கண்டுபிடி.

நாங்கள் இப்பொழுது பாடல் வரிசைக்கு செல்வோம். பாடல் வரிசை வந்த ஒவ்வொருவரும் நீங்கள் பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே முதல் 2, 3, 4 இரண்டாவது பாடலிருந்து ஆரம்பிக்கின்றேன். கிருஷ்ணா, நீங்கள் கேட்ட ஒரு பாடல் மஞ்சள் மகிமை திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம், மாறாத சோகம் தானா. இங்கே அந்த பாடலை கேட்போம். இதற்காக அந்த பாடலை கேட்டீர்கள். இதோ அந்த பாடல்.

சிறப்பான வரிகளோடு அமைந்த மஞ்சள் மகிமை திரைப்படுத்து பாடல் கிருஷ்ணா நீங்கள் கேட்ட பாடலாக ஒலித்து சென்றவளை நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்து வரும் பாடல் எதுவாக இருக்கலாம்? அன்பு மகளே கஸ்தூரி, இன்றைய ஓணம் தினத்தையொட்டி வாழ்த்துக்களை எல்லாம் கூறிவிட்டு நல்ல மனதோடு வந்து விளையாடி இந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். மைக்கேல் மதனகாமராஜன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது சுந்தரி நீயும் சுந்தரன் நானும். கஸ்தூரி, உங்களுக்கான பாடல்.

0: அடுத்து வரும் பாடல் கஸ்தூரியின் பாடலை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல் மகாபலியினுடைய ஞாபகத்தை ஊட்டும் ஓணம் பண்டிகைக்குரிய ஆக்கியம் கொண்டு வருகின்றது என்று கண்ணா நீயும் நானுமா என்ற பாடலை தந்திருந்தீர்கள் அல்லவா. அந்த பாடல் கௌரவம் திரைப்படத்தின் திரைபதி உங்களுக்கான பாடல்.
1: நீயும் நானும் கண்ணா

0: My name is Dishan Ranajothi.
1: பாடலையும் கேட்போமா? அந்த பாடல் சரவணா, நீங்கள் கேட்ட 16 வயது நிலை திரைப்படத்து பாடல் கேட்டீர்கள். செந்தூர பூவே என்ற பாடல், செந்தூரம் என்ற பதில் தந்துவிட்டு.

இறுதி நேரத்தை எட்டினாலும் ஒரு இரு பாடல் இரு பாடல்கள் இருக்கின்றது. அந்த பாடலோட நிகழ்ச்சிக்கு முடிவு வரும் என்று எண்ணும் வேளையில் அடுத்த பாடல் ஷியாமலா நீங்கள் தந்த ஆட வந்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து ஆசை கொண்டேன் அமுதே கேட்போமா?

சிறப்பான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இன்றைய பொக்கிஷன் நிகழ்வை அலங்கரிக்க வந்த 20 பதங்கள் இதுவென்று ஒரு தடவை பார்த்து விடுவோமா? பூச்செண்டு, தாளம், அம்மி குளவி, சுமங்கலி, மிளகாய், சகுனி, தாமரை, மன்னிக்க வேண்டும், தாரை, வேள்வி, எலுமிச்சம் பழம், எல்லைச்சாமி, பரிகாசம், நிலவு, அந்தரங்கம், கார்காலம், செந்தூரம், செவ்வாய், சங்கமம், தேவகி, வாயில், பருத்தி ஆகிய பதங்கள் இன்று காற்றில் வந்து எங்களை சிறப்பித்து சென்றன. அன்பு உறவுகளே, நாங்கள் தமிழுக்கு செய்யும் தொண்டாக இந்த பதங்களெல்லாம் நாங்கள் உபயோகிக்கும் பதங்கள் இடையிலே மாறுபாடுகள் ஏற்பட்டு அந்நிய மொழிகளும் வந்து உதறி தள்ளி நாங்கள் அதை விட்டு இதற்கு சென்று தெரியாமல் எல்லாம் செய்திருக்கின்றோம். அதனால் ஓரளவு எங்களால் உபயோகிக்கப்படக்கூடிய சொற்களை அழகாக பொக்கிஷமாக கொண்டு வந்து நிகழ்த்தி நீங்கள் நாகப்பன், கிருஷ்ணன், கஸ்தூரி, ரேவதி, சரவணன், ஷியாமலா ஆகிய அறுவரும் சிறப்பாக விளையாடி இந்த 40 புள்ளிகளில் ஒரு குறைகூறுகளும் பெறக்கூடிய வகையில், கூறாததுகளுக்கு வராதுதானே, அந்த வகையில் புள்ளிகளை பெற்றிருக்கும் வகையிலே அந்த புள்ளிகளை இப்பொழுது கூறலாம் என்று எண்ணுகின்றேன். நாகப்பன் அவர்கள் மொத்தம் 10 புள்ளிகளையும், கிருஷ்ணன் 6 புள்ளிகளையும், ரேவதி 9 புள்ளிகள், கஸ்தூரி 4 புள்ளிகள், சரவணன் 4 புள்ளிகள், ஷியாமலா 5 புள்ளிகள் என்றும் பெற்றிருக்கின்றீர்கள். புள்ளிகளை பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்து நிகழ்வாக அடுத்த பாடலாக இறுதி பாடலை கேட்டு மகளும் என் அன்பு நாகப்பன் அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கின்றார். அவருக்காக அந்த பாடல் உள்ளமே உனக்குத்தான் என்ற கோபுர தீபம் பாடலை கேட்போம்.

சிறப்பாக எல்லோருடைய பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியிலே தந்து முடிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நன்றியை கூறிக்கொண்டு ஒத்துழைப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய ஓணம் பெருநாள் மிலாடி திருநாள் இவற்றை கொண்டாடும் எங்கள் உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் காற்றை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் சிறிது நேரத்தை கூட எடுத்துவிட்டேன். அந்த நேரத்தை கொடுத்தவர்களுக்கு நன்றியும் கூறிக்கொண்டு விடைவெற்றி செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். இந்த வேளையிலே எங்களுக்கு வல்லமை தந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எல்லா வல்லமையும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம் வளமை போல கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் நான் உங்களை சந்திக்கலாம் என்று கூறி இன்று நிகழ்ச்சியாக ஒலித்த பொக்கிஷம் நிகழ்வு 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 26வது நிகழ்வு கண்டுபிடி என்று வந்த பொக்கிஷத்தை கண்டுபிடித்து முயற்சி எடுத்து நகைச்சுவையோடு வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும் என்ற நல மனப்பான்போடு நீங்கள் விட்டு கொடுத்து மற்றவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து ஒருவர் மட்டும் தொடர்ந்து இல்லாமல் எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்று நல்லதோர் மனப்பான்மை கொண்டு அறவழி நாங்கள் நடந்தோம். மனிதநேயம் சீபகாருண்யம் காத்து நாங்கள் மனிதநேயத்துடன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அறம் காப்போம் என்று கூறி இறைவனிடம் அன்னை தந்தை ஆசான் இவர்களை எமக்கு அளித்த அன்பு தமிழ் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் காண வந்த எல்லாம் வல்ல இறைவன் இந்த பூலோகமான சொர்க்க பூமியில் எங்களை வாழ வைத்து வாழவையும் எல்லா வழிகளும் தந்ததற்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. என் உறவுகளே, அற்புதமாக நீங்கள் கேட்ட பாடல்களை கேட்டு மகிழ்ந்து நன்றி கூறி எழுதியமைக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு எல்லோருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. காண்டுபிடி கண்டுபிடி பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம் மீண்டும் சந்திக்கும் வரை இருக்கிறம் குப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி மகிழ்ந்து உங்களோடு நானும் இணைந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: புழுதிகள் படியும்
1: புழுதிகள் வீதி ஓரங்களை பார்க்க சரி, வீதி ஓரங்களில் பார்க்க சரி, அதனுடைய மாசுகள் எல்லாம் அது மட்டும். அதனால தான் இப்பொழுது இயந்திரத்திலே அதாவது அந்த மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனங்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். ஆனால் அதிலேயும் ஆபத்து உண்டு, அதனால் வரும் பிரதி அந்த அதுகளும் ஆபத்துன்னு கூறுகிறார்கள். அது அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த தொழிற்சாலைகள் எங்களுக்கு தேவையை அதிகரித்து, மக்கள் தொகை அதிகரிக்கும் பொழுது தேவைகள் அதிகரிக்கின்றது, அதற்காக தொழிற்சாலைகள் பெருகின்றது. 1000 உற்பத்தி செய்தவர்கள் 10,000 உற்பத்தி செய்கிற அளவுக்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகளை அமைக்கும் போது அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற வாயுக்கள் கழிவுகள் இந்த காற்றினை மாசுபடுத்தலாம் தானே?
0: நீங்கள் சொல்வது போல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அருகிலே உள்ளது அந்த நெய்வேலி அனல் மின் நிலையம், அந்த அனல் மின் நிலையத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொதிகலன்கள்லாம் இருக்கும். அந்த புகைப்போக்கி ஒரு புகைப்போக்கி கோபுரங்கள் மிக உயரமான கோபுரங்கள்லாம் இருக்கும். அதில் இருந்த அந்த கரித்தோள்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய அந்த சிங்களராஜன குளம் சொல்லுவோம்ல, அதுல நாங்கள் குளிக்கும் பொழுது காலையில பாத்தீங்கன்னா அந்த எங்கள் பகுதி அந்த அங்கிருந்து எங்கள் பக்கம் காற்று வீசும் போகுது, அங்கிருந்து சிறு சிறு கரித்தோள்கள் அந்த படித்து இருக்கும் அப்படி ஏறி
1: கரியமலை வாயுக்கள் காபன்களும்.
0: ஆமா படித்து இருக்கு. இது அப்ப எல்லாம் தெரியல, இது எங்க இருந்து வந்திருக்கோம்னு பார்க்கும் போதுதான் இப்பதான் தெரியுது. அது காற்றிலே வந்து இங்க அந்த தண்ணீர்ல படிந்து இருக்கிறதால தெரிஞ்சிருக்கு. நம்ம சாதாரண மட்டும் படிந்திருக்கும், அதெல்லாம் நாங்க சுவாசிட்டு தான் இருந்திருக்கோம். உங்களுக்கு
1: நாங்கள் சுவாசிப்பது மட்டுமல்ல அந்த அமிலத்தன்மை உள்ள வாயுவை அந்த நச்சு வாயுவை மரங்கள் எல்லாம் சுவாசிக்கின்றன. அதனால் தான் மரங்கள் பட்டு போகின்றன, அழிந்து போகின்றன, பயிர்கள் விளைச்சி விளைச்சல்கள் குறைகின்றன.
0: அதற்காக தான் நெய்வேலி அந்த நிறுவன நிர்வாகம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த நிறைய மரங்கள் தான், காடுக மாதிரி தான் இருக்கும் நெய்வேலி நகரமே. அதுக்காக நிறைய மரங்கள் வச்சிருக்காங்க அங்க
1: அனல் மின் நிலையக்காரன். அது ஆண்டுகள் பல கடந்த ஒரு அனல் மின் நிலையம் அல்லவா? சோவியத் கட்டி கொடுத்த அந்த நேரத்தில் சோவியத் அது பாடலும் இருக்குன்னு உங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் வந்தபோது நெய்வேலி என்றவுடன் நான் அந்த பாடலை சொல்லி உங்களோட நான் அறிமுகமாக ஞாபகம்
0: இருக்கு. நேற்று கூட அந்த நெய்வேலி வழியாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் 35-30 கிலோமீட்டர் வரைக்கும் நெய்வேலி இருக்கு நகரம். அது நேத்து அந்த நகரத்து உள்ளே போயிட்டு விருதாசலம் வரைக்கும் போயிட்டு வந்தான். நெய்வேலிக்குள்ளே போயிட்டு வந்தோம்.
1: சிறப்பு சிறப்பு. அதனால் நாங்கள் காற்று மழை வெயில் என்று பேசி துன்பங்கள் அசுத்த காற்று மாசுபடுதல் போன்று பலபடி எங்களை நாங்கள் ஒருவருக்கொருவர் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தது இந்த சொற்கள் தான் இல்லையா? எத்தனை சொற்களால் நாங்கள் பரிமாறிக்கொண்டோம், எத்தனை சொற்களை திரும்பி மீண்டும் மீண்டும் பேசினோம், மாறி மாறி பேசினோம், ஒரு ஒரு ஒரு பதத்தை மீண்டும் பேசினோம், இல்லாத பதங்களை கொண்டு வந்து புகுத்தினோம். சிறப்பு சிறப்பு. இந்த நேரத்திலே உங்களுடைய மனதில் என்ன பாடல் தோன்றுகிறது, எந்த பதத்தில் வருகிற பாடல் தோன்றுகின்றது? இந்த நாங்கள் பேசியதுக்குள்ளே தான் இருக்கும் என்று எண்ணுகிறேன். என்ன பாடலாக இருக்கும்?
0: ஆமாம், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாசு சம்பந்தமாக போயிட்டுருப்போம், காற்று பேசியிருப்போம், மழை பேசியிருப்போம், மழையினால் வரும் சீற்றங்களை பேசியிருப்போம், இயற்கை சூழல்கள் அதை பற்றிலாம் பேசியிருப்போம். அந்த வயசில் பார்த்தீங்கன்னா எது ஆனால் போதிலும் நமது வாழ்க்கையை அஞ்சாமல் நடத்த வேண்டும், அஞ்சாமல் கொண்டு செல்ல வேண்டும் வாழ்க்கையை. அந்த அடிப்படையில் ஆனதாச்சு போனது போச்சு அஞ்சாமல் வா அல்லல் வாழ்விலே மிஞ்சாத அந்த பாடலை ஒளிபரப்பலாம்.
1: ஒன்னும் செய்ய முடியாது, இவையெல்லாம் இப்படி நடந்தாலும் அனது ஆச்சு போனது போட்டு வாழ்க்கையை நடந்து கொண்டு போவோம். இங்கே மீண்டும் அந்த வரியை கூறுங்கள்.
0: ஆனதாச்சு போனது போச்சு அஞ்சாமல் வா அல்லல் உந்தன் வாழ்விலே மிஞ்சாத மண்ணு. மஞ்சள் மகிமை திரைப்படத்தில் இருந்து எஸ் சி கிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாடல்.
1: இந்த காலத்து பாடல் நீங்கள் பிறந்து விட்டீர்களா இந்த பாடல் வரும் பொழுது? நாங்கள் பிறப்பதற்கு முன்பே இந்த விஞ்ஞான அறிவை எங்கள் மக்களும் பொறுமை என்பதற்கும் நாங்கள் அப்படியும் வாழ வேண்டும், எதையும் தாங்க விதயம் வேண்டும், இதுகளையெல்லாம் சொல்லி திருந்தாதுகள், இப்பதான் திருந்த போகுதுகள், அறந்து ஆச்சு போறது போச்சு, அஞ்சாமல் நீ வா, இதுக்கெல்லாம் பயப்படலாம். என்ன அருமையான பாடல்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தெரிவு செய்து இந்த சொல்லோட பாடலை.
0: நான் இந்த பாடலை நான் பேசுவதற்கு முன்னாடியே, நான் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னாடியே நான் தேர்வு செய்து வைத்து விட்டேன் இந்த பாடலை. பாடலுக்கு ஏற்றால போறது ஏற்றதாக போலதான் இந்த உரையாடலே அமைந்திருக்கிறது,
1: அமைந்து விட்டது. நீங்கள் இப்பொழுது நீங்கள் வல்லவனுக்கு வல்லவன் தான் ஐயா, நீங்கள் நல்லவன் வல்லவன் வல்லவனுக்கு வல்லவன் என்று நான் கூறினேன் பார்த்தீர்களா? கெட்டிக்காரன் சரவணா செட்டிக்காரன், நல்ல பாடல், நல்ல தெரிவு, நல்லதொரு உரையாடல், பயனுள்ள உரையாடல். நாங்கள் எங்கள் பயன்படுத்திய சொற்கள் அத்தனையும் எங்கள் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகத்தான் உள்ள விடயம் இல்லையா? நன்றி, நன்றி சரவணா. இந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்பி அந்த வழியில உங்களை மேலும் மேலும் நினைக்கக்கூடியதா இருக்கும். நன்றியும் வாழ்த்துக்களும், மீண்டும் சந்திப்போம்.
0: ஏனென்றால்
1: அடுத்த உறவு எட்டி பார்க்கின்றார், அடுத்த உறவாக எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒரு உறவு, அழைக்க வேண்டும் மீண்டும். எங்கே பார்ப்போம்? இது சொல்லோடு பாடல், மூன்றியல் தமிழ் வானொலியின் தினமும் ஒலிக்கும் கதம்பத்திலே நாளாந்தம் தினந்தோறும் ஒவ்வொரு தலைப்பிலே நாங்கள் விடயத்தை பரிமாறிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் உபயோகப்படுவது சொற்கள். அந்த சொற்களை நாங்கள் மையமாக வைத்து பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு சொல்லை நாங்கள் கண்டுபிடித்தால் அல்லது ஒரு ஏதோ ஒரு பதமங்களை கவர்ந்தால் அந்த பதத்திலே பல பாடல்கள் உண்டு. உடனே சிந்தனைக்கு வந்து சிந்தனை துளிர் விட்டு ஓடி சென்று கொண்டு வந்து புகுத்தி விடுகிறது பாடல்களை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கள் தமிழ், எங்கள் தமிழ் என்று நாங்கள் அதனால் தான் அன்று தொட்டு இன்று வரை கோஷம் போடுகிறோம், கையை உயர்த்தி வெட்டி கொடியை காட்டுகிறோம். ஆனது ஆச்சு போனது போச்சு, அஞ்சாமல் வாழ்ந்து கூறுகிற பாட்டிலே ஏ அந்த கருத்து இருக்கின்றது. இதெல்லாம் போனது போட்டு நாங்கள் ஆனது ஆகட்டும், வாழ்க்கையை நடத்தத்தானே வேண்டும். எது வேறும் அதே போன்று தான் வாழ்க்கையை பாருங்கள். ஏற்ற முறக்கங்கள், வறுமைகள், துன்பங்கள் என்ன வந்தாலும் வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே என்றுதானே நாங்கள் வந்தோம், அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் கூறப்படுகின்றது. இப்பொழுது அன்புடனே எங்களுடைய கோவை மாநகரம் நாகப்பன் அவர்கள் ஒரு தடவை எட்டி பார்த்தார் என்று அவருக்கு பணி இல்லையா, நேரம் கிடைத்துவிட்டதா, ஓடி வந்தார். அவரை இணைக்க சென்றேன், அவருடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இங்கே திரு கணபதி அவர்கள் பதில் விட்டிருக்கின்றார். தன்னுடைய தன்னை கூறி எனக்கு நன்றாக தெரியும். அவர் வந்து அன்று பாடுபோர் பாடலாம் நிகழ்வு இறுதி நேரத்தில் வந்தபடியால் நான் நிறுத்தி நிகழ்வுக்கு நிறுத்தி கொண்டு நிறுத்தி விட்டேன். அந்த நேரம் அவர் வந்தபடியால் அவரை நாங்கள் இணைக்க முடியாமல் இருந்தது. அவர் எழுதியிருந்தார், 10 நிமிடத்துக்கு மேல் உங்களோடு இணைய முயற்சித்தேன், ஆனால் இணைய முடியவில்லை என்று நான் அதற்கு பதிலும் எழுதியிருந்தேன். இறுதி நேரத்தில் நீங்கள் வந்தபடியால் எங்களுக்கு இணைக்க முடியவில்லை, இருப்பினும் உங்கள் பொறுமைக்கு நன்றி என்று எழுதியிருந்தேன். இங்கே எழுதியிருக்கின்றார், தன்னுடைய 66வது டுடே 25th August இஸ் மை 66th year பர்த்டே என்று எழுதியிருக்கின்றார். அவரை நாங்கள் மூன்றியல் தமிழ் வானொலி உறவினர்கள் அத்தனை பேரும் இணைந்து வாழ்த்துவோம். எங்களுடைய மூத்த கலைஞர், எங்களோடு நீண்ட காலமாக பயணம் செய்து எங்களுக்கு பல உறவினர்களை நேயர்களை அறிமுகப்படுத்தி வைத்தவர், அவர் பல வானொலிகளோடு தொடர்புடையவர், சிறந்த பாடகர். நிறைவாக வந்து எங்களோடு இணைந்து அவர் உடல்நலக்குறைவு காலத்தில் கூட நாங்கள் அவரை அக்கறையோடு எல்லோரும் விசாரித்திருப்போம், அவரோடு பேசியிருப்போம். இன்று அவருக்கு 66வது பிறந்தநாள் என்றவுடன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். திரு கணபதி ஐயா அவர்களே, என்னை விட இளையவர் தான் நீங்கள், அதனால் உங்களை நான் ஆசி வழங்குவதிலும் வாழ்த்து கூறுவதிலும் எனக்கு தகுதி இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு மொன்றியால் தமிழ் வானொலியின் எங்கள் நீண்ட கால உறவு, நல்ல பாடகர், நல்ல ஒரு அன்பர், எல்லோரையும் அறிமுகப்படுத்தி நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று எத்தனை உறவினர்களுக்கு தளம் கிடைக்காமல் இருந்தவர்கள் தளம் காட்டி களமாட வைத்தவர், அவரோடு வந்து அவர் இணைத்து விட்ட உறவுகள் இங்கே நிலையாக நின்று எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரை மறவாமல், எங்களை மறவாமல் அவர் இன்று நினைவுகூர்ந்து தன்னுடைய 66வது பிறந்த நாளில் கால் வைத்த வேளையிலே அவருடைய 66வது நாள் 66 மட்டுமில்லை, இன்னும் பல ஆண்டுகள் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று மட்டற்ற மகிழ்ச்சியோடு மகிழ்வாக சங்கீத துறையிலே சாம்பியனாக வர வேண்டும் என்றும் எங்கள் வானொலியோடு என்றும் அவர் இணைந்து இருக்க வேண்டும். எங்களுக்கு அவர் தேவை, அவருக்கு நாங்கள் தேவை போன்று ஒன்றாக பின்னி இருக்கின்றோம். அவரை மொன்றியல் தமிழ் வானொலி உறவினர்கள், அன்பர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள், அறிவிப்பாளர்கள், அதிபர் வானரசி மீரா அவர்களோடு நானும் இணைந்து எல்லோருடமும் இணைந்து அவரை பல்லாண்டு காலம் பல சிறப்போடும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆசி வழங்குகிறோம். வாழிய வாழிய பல்லாண்டு அன்பு கணபதி அவர்களே. இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அவர் மீண்டும் எழுதியிருக்கின்றார். இங்கே பலர் வாழ்த்தி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த வாழ்த்துக்கள் அவரை சென்றடைய வேண்டும். நல்ல ஒரு மூத்த கலைஞர், முடிந்தால் அவர் இன்று நேரலைக்கும் வரலாம், இலக்கம் இருக்கின்றது. அவர் இன்று கொஞ்சம் சிரமமாக இருக்கும், எல்லோரும் அவருக்கு அழைத்து கொண்டிருப்பார்கள், இடையூறாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். வாழிய வாழிய வாழிய.

அன்புடன் தேவாவின் பாடல் என்ன திரைப்படம் என்று என்னுடைய நாகப்பன் அவர்கள் இல்லை மகள் சியாமலா எழுதிவிட்டால் அது ஒரு அது களஞ்சியம் தானே நான் கூறுவது சியாமலாவை சிவகங்கை சீமை என்று எழுதியிருக்கின்றார். நன்றி. நாகப்பனும் எழுதி அதை இவர் இருவரும் பகிர்ந்திருக்கின்றார்கள். இப்பொழுது யார் வரப்போகின்றீர்கள்? வருவதற்கு முன்பு ஒரு பாடல் ஒன்றை கேட்போம். அந்த பாடல் அன்புடனே என்று முதல் நேயராக வந்து இணைந்த கஸ்தூரி அவர்கள் தந்த ஒரு பாடல். அந்த பாடல் இசை கேட்டால் புவி அசைந்தாடும். இந்த பாடல் கணபதி அவர்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். இந்த பாடல் அவருடைய பிறந்த நாளை மொட்டி இவன் வசந்தகுமாரி எஸ் வரலட்சுமி அம்மா அவர்கள் அவரோடு நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுடைய பிறந்த நாளில் இணைந்து வருகின்றது. இந்த மூன்று பாடல்களுக்குமாக இந்த பாடலை தருவோம், கேட்டு மகிழ்வோம். இவர்களுக்காக கணபதி அவர்களே, நீங்களும் கேட்டு மகிழ்வீர்கள் இந்த பாடலை என்று எண்ணுகிறேன். ஒலிக்கின்றது அந்த பாடல் தவ புதல்வன் திரைப்படத்தில் இருந்து.

தட்டும் கடலலை ஓடி ஓடி வரும் சிந்தன் இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே. எந்தங்கிசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ன தீபங்களே.

0: இசையால் வசமாகா இதயம் எது என்ற மொழியை அதனால்தான் உதிர்த்து விட்டார்களோ. இந்த இசையால் உலகத்தில் இசை இல்லாமல் எதுவுமே இல்லை. எது நடந்தாலும் இசையோடு தான் இருக்கின்றது. எது நடைபெறுகின்றோ அதனுடைய ஒலி இசையாகத்தான் மாறுகின்றது. அதை வகுத்துத்தான் எங்கள் தமிழிலே இயல் இசை நாடகம் என்று முத்தமிழாக வகுத்தார்கள். இந்த பாடலை இவர்களுக்காக அர்ப்பணிப்போடு வந்து கேட்டவர் கஸ்தூரி அவர்கள். அந்த வேளையில் அவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய கணபதி அவர்கள், அவருடைய பிறந்த நாளும் இன்று அதில் இணைந்திருப்பது போற்றக்கூடிய விடயம். இதெல்லாம் இறைவனுடைய சித்தம். அவனன்றி அனுபவம் அசையாது. அவருக்கும் இந்த பாடல் சென்றடைந்திருக்கின்றது. எங்கே அடுத்த உறவை பார்ப்போம். அடுத்த உறவாக வருகின்றார் அன்பு மகன் ஞானசேகரன். வணக்கம். வணக்கம் ஞானா. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம். நலமாக உள்ளீர்களா?
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு, எங்களுடைய நண்பர்கள் வணக்கத்தை தந்து மகள வைத்த உங்களுக்கு நல்ல இரவு வணக்கத்தை தந்து நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாகவும் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் தங்கள் ஆசீர்வாதத்தின் அம்மாவின் ஆசீர்வாதத்தின் அன்பு ஆசீர்வாதத்தின் அன்பு உறவுகள் ஆசீர்வாதத்தின் உள்ளேனப்பா.
0: வாழ்த்து. எல்லோருடைய உறவு எல்லோருடைய அன்பும் ஆசீர்வாதம் பெறுவதென்றால் நீங்கள் ஒரு நல்லவன். ஆலய தொண்டுகள் எப்படி செல்கின்றது?
1: நல்லபடியாக சென்றதுப்பா. இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு, அதனாலதான் காற்றலைக்கு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு.
0: அது தாமதம், இதெல்லாம்
1: நடந்தது பிரதோஷம்.
0: ஆமா ஆமா ஆமா. அந்தந்த காரணங்கள் கர்மங்கள் எப்பொழுது நடைபெற வேணுமோ அது நடைபெற்றால் தானே மக்கள் நலம் பெற முடியும். அதற்கு நீங்கள் ஆறுதலாக வந்தது, நீங்கள் அதற்கு தொண்டு
1: செய்தேன்.
0: நீங்கள் செய்யற தொண்டுனால் ஆலய தொண்டு சிறக்கும் பொழுது அந்த பக்தர்கள் அடியார்கள் நினைந்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பரிபாலனம் கிடைக்கும். புரிகிறதா? ஒரு மணியை ஆலய பெருமணி அடிக்கும் பொழுது அதனுடைய ஒலி எங்கு மட்டும் செல்கின்றோ அங்கு மட்டும் அவருடைய கடாட்சம் கிடைக்கும் என்று கூறுவார்கள். அந்த பரிபாலனம் இருக்கும். நீங்கள் எத்தனையோ ஆயிரம் மைல்கள் அப்பால் இருந்தாலும் நான் நோயிட்ட காலங்களிலும் கூட அங்கிருந்து அந்த பிரசாதங்களையும் படமாக அனுப்பினாலும் அது ஒரு அனுகூலமான விடயம். அது சாதாரணமானதல்ல. எங்களை அந்த மனத்தாலே இணைத்து விடுகிறீர்கள். அந்த தொண்டிலே தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். எல்லோருக்கும்
1: கிடைக்கும்.
0: சரி, இப்படி தாங்க. காலநிலை எப்படி இருந்தது? நீங்கள் பயணிப்பது
1: இன்னைக்கு வெப்பம் குறைவுப்பா. இன்னைக்கு வந்து வெப்பத்தோட தாக்கம் குறைவு. மழை வருவதற்கான அறிவு இருந்தது, ஆனா மழை வரவில்லை. லேசாக தூறல் மட்டும் போட்டது. ஆனா வெப்பம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெப்பம் கம்மி.
0: இன்னைக்கு
1: வரக்கூடிய காலங்களில் வெப்பம் குறைந்து விடும் என்று எண்ணுகிறேன்.
0: நிச்சயமாக நிச்சயமாக குறையத்தான் மேடம். கடல் எப்பொழுதும் கலங்கி இருப்பதில்லை தானே? ஓய்வு நேரம் இருக்கின்றது, தெளிவு உண்டு. அதே போன்று மழை எப்பொழுதும் அதிகமாக பொழியாத, பொழிந்தாலும் குறைந்து விடும். வெயிலும் அப்படித்தான். இவ்வளவு மோசமாக வெப்பம் வருகிறது எங்கள் உயிரினங்களுக்கு தேவை. இந்த பூமிக்கு தேவை என்றுதான் அது வருகிறது. ஏனைய கால நிலைகளினால் ஏற்படுகின்ற தீய கிருமிகள் போன்றவற்றையெல்லாம் அழிப்பதற்கு தான் அதிக வெப்பம் உதவுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பச்சையம் அதிகமாக வேண்டும். பச்சையம் சேர்ப்பதற்கு தாவரங்களுக்கெல்லாம் சூரிய வெப்பம் அதிகமாக வேண்டும். அதனால் தான் அவர் அந்த பருவத்துக்கேற்ப பயணம் செய்கின்றார். பூமி பயணம் செய்யும் பொழுது அவற்றை பெற்றுக்கொண்டு செல்கின்றது. இனி கொஞ்சம் கோடை குறையும் தானே மகனே? ஆவணி வந்துவிடும். ஆடி முடிந்து ஆவணி வந்துவிடும் அல்லவா? இப்பொழுது ஆவணி தானே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆவணி நடப்பகுதியில் இருக்கின்றோம். முடிந்துவிடும். இந்த நேரத்திலே நீங்கள் வெப்பத்தை பற்றி, மழையை பற்றி, கடுமையான இதெல்லாம் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணி வந்தீர்கள்? என்ன பதத்திலே கேட்கலாம் என்று வந்தீர்கள்? ஆரம்ப பதம்
1: இன்னைக்கு வந்து நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு.
0: என்ன காரணம் அது? நினைப்பு வந்து நினைப்பு என்ற பதத்தோடு வந்திருக்கின்றீர்கள். அப்படித்தானே? நாங்கள் நினைக்கின்றோம், நீங்கள் நினைக்கின்றோம், ஆண்டவனும் நினைக்கின்றார்.
1: எல்லாரும் நினைக்கிறோம்ப்பா. நம்ம எல்லாருமே நினைக்கிறதுனாலதான் நம்ம ஒருங்கிணைப்பா ஒரு இடத்துல வந்து குழுமி இருக்கிறோம்ப்பா.
0: குறுங்கள்
1: நினைப்பது மட்டும் இல்லை என்றால் நம்ம வந்து நம்மளுடைய எப்படி சொல்றது, நம்மளுடைய மன சிதறல் அதிகமாகிவிடும்.
0: நிச்சயமாக
1: மன உறுதியும் சிதைந்து விடும். நினைப்பது ஒன்றுதான் நம்மளை வந்து வழி நடத்தி செல்கிறது. அது அதாவது எப்படி சொல்றது, பாசிட்டிவா நெகட்டிவா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எதிர்முறையா நேர்முறையா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து எப்படி நினைக்கிறோமோ அதுக்கான செயலுடைய நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழி நடத்தும்,
0: வழி நடத்தும். அது மட்டும்
1: இல்லாம எதிர்மறையா நடத்தும், நேர்மறையா நினைச்சோம்னா நேர்மறையா நடத்தும்.
0: நிச்சயமா அந்த நினைப்பு கொண்டு வந்தவுடன் வேற மனதில் நினைப்பது நேர்மறையாக இருக்கலாம், எதிர்மறையா இருக்கலாம், அவற்றையெல்லாம் வழியே கொண்டு வந்து பகிர்வதற்கு சொற்கள் உதவுகின்றன.
1: நிச்சயமாக
0: அதானே சொல்லோட பாடல், நாங்களை கண்டுகொள்ள வேண்டியது அந்த சொற்கள் தான். சொல் இல்லாமல் நினைப்பதை நிறைவேறிவிட்டது அல்லது நிறைவேறவில்லை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப நீங்கள் மனதில் ஒன்றை நினைக்கின்றீர்கள், அது நிறைவேறிவிட்டது அல்லது நிறைவேறவில்லை, அதை என்னோடு பகிர்வதற்கு சொற்கள் தான் உதவி செய்கிறது.
1: சொற்கள் அவசியம் தேவை,
0: அவசியம் தான் உதவி செய்கிறது. சொற்கள் மிக மிக முக்கியம். சொல் இல்லாமல் வாழ்க்கையில நாங்கள் நடமாட முடியாது. அப்படி போறேன்னா மிருகங்கள் கூட அவர்களுக்கு ஒரு பாஷை இருக்கின்ற சொற்கள் இருக்குமா, ஓ இப்படி எல்லாம் அவர்களோட பாஷைகள் இல்லையா, கோபம் வரும்போது, குதூகலிப்பு வரும்பொழுது, துள்ளி ஓடும் பொழுது பறவைகளுக்கும் அப்படி இருக்கின்றது குரல்கள். அவர்களுக்கு எங்களை போன்று உதடும் நாக்கம் சேர்ந்து வரும்பொழுது என்ன கருத்தை வெளியே தரக்கூடிய மொழி என்ற ஒன்று இல்லை, அவர்களுடைய மொழி சத்தம் தான், ஒளிதான். ஆனால் அது இசையாக இருக்கின்றது அந்த சத்தம். பறவைகள் இசையை வைத்து நாங்கள் இசையமைக்க பொருத்தி கொள்ளுகிறோம் அந்த இசை. மிருகங்களின் ஓசை, ஏன் ஒரு இரும்போட பொருத்தி இன்னொரு இரும்பை அடித்தாலும் அங்கே ஓசை எழும்புகிறது, அதில் வைத்து இசையை கண்டுபிடிச்சுக்கிறார். காரணம் அது அந்த ஓசை வந்தபொழுது அது எப்படியான ஓசைன்னு சொல்லுவதற்கு சொல்லு உதவுகிறது எங்களுக்கு இல்லை. சொல் என்பது மிக முக்கியமானது. நல்லத ஒரு தலைப்பிலே வந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு என்ற பாடலையும் தந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்தீர்கள். வேறு ஏதாவது பேசுவதற்கு செய்தி இருக்கின்றதா?
1: வேற ஒன்று, தேவா வந்து கலந்துகிட்டு பேசினது ரொம்ப மகிழ்ச்சிக்கு நிறைவா இருந்துச்சுப்பா.
0: சொல்லால் சொல்லால் நன்றி.
1: எப்படி சொல்றது, இந்த அந்த அவருடைய குடும்ப விழா நடந்து இருந்தாலும் நம்ம குடும்பத்துல நம்ம வந்து ஒரு அங்கமா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம வந்து கலந்துகிட்டு அவர் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ஏன்னா
1: நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம ஒதுக்கி வைக்காம நம்மள வந்து நம்ம உறவுங்கிறத உண்மையினு நிரூபிச்சுட்டு
0: போயிட்டாரு. இந்த பணி, இந்த சிரமமா நேரம் அவ்வளவு பரபரப்பா இருக்க வேண்டிய ஒரு வேலை, ஓடி வந்து வானலையும் வந்து எங்களை மறவாமல் எங்களை உறவுகளாக
1: எல்லா தகவலையும் சொல்லிட்டு போயிட்டாரு.
0: எங்களையும் அவர்
1: உறவு பொண்ணு மாப்பிள சென்னைக்கு போறாங்க, பையன் கிளம்பிட்டாப்ல, ஊரு கிளம்பிட்டாப்ல, எல்லா தகவலையும் நம்மகிட்ட பகிர்ந்துட்டு போறாரு. இது வந்து எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது, இது நம்ம உறவுக்கு மட்டும் கிடைத்த ஒரு வரன்மை.
0: அது மன்னியல் தமிழ் வானொலி அதை விட்டு பெருமைப்படுறது. என்னுடைய உறவுகள் வந்து அப்படி நேற்றைய தினம் எல்லோரும் வந்து வாழ்த்திய போல நீங்கள் அங்கே குறிப்பாக உங்களோட மகனோடு அவர் பாலிய சின்ன வயப்பு வகுப்பிலே குழந்தையாக இருக்கும் பொழுதே வாழ்ந்தவர் நன்றாக தெரிந்தவர் என்று எங்களுடைய வாழ்த்து பெரியோருடைய வாழ்த்து மட்டுமல்ல ஆன்மீகத்தில் இறைவனுடைய பெயராலும் அவரை வாழ்த்து சென்றீர்கள். அது இறைவனுடைய ஆசீர்வாதமும் அவர் கிடைத்திருக்கின்றது. ஆனால் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் இந்த பரபரப்பான முறையிலும் ஓடியது தன்னுடைய உறவுகளோடு கலப்பது, சொந்த உறவுகளோடு கலப்பது போல வந்து பேசி மகிழ்ந்து சென்றார். இது எங்களுடைய பண்பாடு. இதற்கெல்லாம் உதவி செய்தது சொற்கள் தானே மகனே. சொற்களால் தானே வந்து நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் சொல்லோடு பாடலை அலங்கரித்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இருவர் அழைக்கின்றார்கள், அவரிடம் செல்ல
1: இருக்கின்றேன்.
0: நன்றி மகனே, வாழ்த்துக்கள். எல்லா நிலமும் உண்டாக்கு வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக இப்பொழுது ராஜ்குமார் அவர்கள் இணைகின்றார். கணபதி அவர்கள் வருக வருக வருக. வந்தனம் வந்தனம் வந்தனம். நலமாக இருக்கின்றீர்களா ராஜ்குமார்?
2: ஐயா நலமா இருக்கிறீங்க. புனித யாத்திரை போயிட்டு நேத்துதான் வந்தேன்.
0: திடீர்னு உங்களுக்கு புனித யாத்திரை அறைவனுடைய அருள் அடிக்கடி கிடைக்கிறதா? எந்த ஊருக்கு சென்றீர்கள், எந்த தலத்துக்கு?
2: ஐயா நான் மகாராஷ்டிரா போயிருந்தீங்க, மும்பை அருகில அங்க போயிருந்தீங்க.
0: ஏறக்குறைய
2: 2400 கிலோமீட்டர் தூரங்க.
0: அப் அண்ட் டவுன் போக வரவா அல்லது போக மட்டுமா?
2: இல்ல இல்ல போக வர,
0: போக வர 2400.
2: ஆமாங்க, காரில்தான் போனோம்.
0: 1200. அந்த 1200 கிலோமீட்டர் தூரத்தை நீங்கள் சென்றடைய எத்தனை மணி நேரம் பிடித்தது மகளுந்திலே?
2: இல்லைங்க, கார்ல தான் போனோம்.
0: மகளுந்திங்க?
2: ஆமாங்க. எங்களுக்கு வந்துங்க அந்த சாலை சரியில்லைங்க, மழை பெஞ்சு அரைச்சதுனால சாலைகள் எல்லாம் குண்டு குழிமா இருந்தது. அதெல்லாம் மெதுவா போயிட்டு ஏறக்குறையா 18 மணி நேரம் ஆயிடுச்சு.
0: அமைந்துள்ள வீதிகளின் படி அதிக பெருந்தரவில் நாங்கள் 1400 கிலோமீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட பதினோரு மணிச்சியாலும் பதினொன்றரை 12 மணிச்சியாருக்குள்ளே போய் விடுவோம்.
2: ஐயா உங்க சாலையெல்லாம் நல்லா இருக்குங்கய்யா.
0: ஆமா. நாங்கள் இங்கிருந்து 1200 கிலோமீட்டர் தூரமுள்ள திருப்பதி எங்களுக்கு அமெரிக்காவிலே இருக்கின்றது. என்னுடைய வீட்டிலிருந்து 10:30 மணிக்காவது நான் சென்றிருக்கின்றேன். அதாவது நின்று தரித்து எங்களுடைய அவசர தேவைகளை தீர்த்து நின்று ஆறுதலாக வாகனங்களுக்கு 2 தடவை வரிவர்களை இல்லாமல் ஏற்றி போய் வர 10:30 மணிக்கு சென்று விடும். ஏனென்றால் வாகனம் அப்படியே மட்டுப்படுத்தப்பட்ட வீதிகள், அந்த வீதி விவகங்கள், ஆனால் அந்த வீதி அமைப்பு சிறப்பாக இருக்கும். இங்கே எந்த தொழில் இடையிடையே பாதுகாப்புகள் இருக்கும். வாகனங்கள், அதாவது காவல்துறை, அந்த போக்குவரத்து துறை எல்லாம் சிறப்பாக இருக்கும். இங்கே அங்காங்கு என்னென்ன தேவை என்றாலும் உடனே தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் எல்லாம் அங்கே இருக்கும். ஒரு பழுது அடைந்து விட்டால் கூட ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே அது நிவர்த்தி செய்யக்கூடிய வகையெல்லாம் இங்கே இருக்கின்றது. சிறப்பு. ஸோ அப்போ சென்று அந்த மகாராஷ்டிராத்தில் என்ன ஆலயம் ராஜ்குமார் நீங்கள் சென்ற ஆலயம்
2: பண்டரிபுரம்னு விட்டலார் கோயில், கிருஷ்ணர் கோயில்,
0: ருக்குமணி
2: கிருஷ்ணர் நல்ல திருப்பதிக்கு திருப்பதி அளவுக்கு இருக்குங்க.
0: உயர்ந்த கோபுரங்களா
2: அது? ஆமாங்க, கோபுரம் நல்லா, அதாவது பழங்காலத்து கோயிலுங்க
0: அது. உங்களுக்கு இந்த யாத்திரைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது? நினையாமல் நினைத்திருந்து போவதில்லை தானே நீங்கள்?
2: இல்ல இல்லைங்க, திடீர்னு அழைச்சேன். நண்பர் வந்து 4 நாளைக்கு முன்னாடி சொன்னாருங்க, போன வாரம் செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், சும்மா பேசிட்டு சொன்னாருங்க, போலாம் வாங்க கார்ல போலாம் போயிட்டு வந்துடலாம்னாரு. நான் யோசனை பண்ணேன், என்னங்க அவ்வளவு தூரம் போயிட்டு விடுதுன்னா ஆகுமாண்டேன், வாங்க போலாம், எல்லாம் கடல் மேல பாரத்து போலான்ட்டு அவரோட காரு சொந்த காரு. உன்ன ஒருத்தர் ரெண்டு பேரு கேட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கார் ஓட்ட தெரிஞ்சவங்க தான். அப்புறம் ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்தாரு, அதனால மாறி மாறி வண்டியை ஓட்டிட்டு போனது. ஆனாலும் ஆமா, முன்னாடி உட்காந்துதான் வந்த, பயத்துல தூங்கிட போறாங்கட்டு. 3 ராத்திரி தூங்கலைங்க.
0: தொடர்ந்து பயணம் என்றால் வாகனத்தை செலுத்துபவருக்கு அருகில் இருப்பவர் தூங்கினால் அவருக்கும் தூக்கம் வந்து விடும். அவரை தூங்க விடாமல் கதை கொடுத்து அவருக்கு உற்சாகத்தை
2: பேசணும். ஆமாங்க,
0: அதனால
2: சொல்லுங்க.
0: இதற்கெல்லாம் பயன்படுத்துவது சொற்கள் தானே பயன்படுவது.
2: ஆமா,
0: சொற்கள் இல்லாதவிட்டால் பேபே கைய காட்டி கொண்டிருக்கா, பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்ன? அதற்கு சொல்லு மிக முக்கியம். சொல்லு சொல்லால் சென்று வந்திருக்கிற அப்ப விட்டலாருடைய அருள், விட்டலாருடைய பேரருள் பெற்று வந்து எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். அவர் உங்கள் மூலம் அவர் அருள் எங்களுக்கும் கிடைக்கும்.
2: மட்டும் இல்லைங்க, சாய்பாபா சீரடிக்கும்
0: போயிருந்தீங்க. அதுக்கு அருகிலையா சீரடி?
2: இல்லைங்க, எல்லாம் 500 கிலோமீட்டருங்க, ஒவ்வொன்றுக்கும் 500 கிலோமீட்டர்.
0: அப்ப நல்லதொரு தலை யாத்திரை சென்று வந்திருக்கீங்க, புனித யாத்திரை.
2: அது மகாலட்சுமி கோயில் வந்து கோலாப்பூர்ங்க, அதுவும் போய் பார்த்து, அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்கய்யா.
0: மகாலட்சுமி என்ற ஒரு ஆலயம் பம்பாயிலே, மகாலட்சுமி என்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது, பிரிஷாண்டி என்ற இடத்துல நான் சென்றிருக்கின்றேன்.
2: ஆமா ஆமாங்க,
0: மகாலட்சுமி மந்திர்.
2: ஆமா,
0: குங்குமத்தால் தான் அர்ச்சனைகள் எல்லாம் அர்ச்சிக்கப்படும், குங்குமம் நிறைய இருக்கும் அங்கே. சிறப்பு. உங்களுடைய ஒரு வெற்றிகரமான, ஒரு புனிதமான, புண்ணியமான ஒரு யாத்திரை சென்று வந்து அதை எங்களோடு உடனே கலந்து கொண்டீர்கள். சொல்லோடு பாடல் நிகழ்வில் நன்றி இறைவனுக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் இறை கடாட்சம். நீங்கள் போக வேண்டும், போனதை வந்து எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் பெற்ற இன்பம், வருகை, வையகம், நான் இப்படி இப்படிலாம் அனுபவப்பட்டேன் என்று நீங்கள் கூறும் பொழுது நாங்களும் அதை மனமாற ஏற்றுக்கொண்டு எங்களால் போக முடியாது விட்டாலும் எங்களுக்குள்ளே இல்லை ஒரு உறவு என்று வந்து எங்களோடு பரிமாறுகிறாரே, அந்த பரிமாறலை பெறுவதற்கு இறைவனுடைய பரிபாலனம் எங்களுக்கு கிடைத்திருக்கு என்று பெருமைப்படுவோம். நன்றி, நன்றி
2: என்னோடு சொல்ல மாட்டேன்.
0: நல்ல பாடல் ஐயா என்று சொல்ல மாட்டேன். அப்படித்தான் இறைவன் பாபா என்று அழையாமல் அழைத்திருக்கின்றார் உங்களை, இல்லையா?
2: எல்லாம் அவர் செய்யலங்க. திடீர்னு அழைப்பு வந்து ஒரு 3 நாள்ல கிளம்பணுங்கய்யா.
0: அதனால் தானே மாணிக்க வாசகர் குருவிட்டார், அவன் தாள் வணங்கி, அவனாலே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அதற்கும் அவன் அருள் வேண்டும், அருள் இல்லாமல் செல்ல முடியாது. சிறப்பு ராஜ்குமார், நன்றி உங்களுக்கு, மீண்டும் சந்திக்கணும், நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். சிறப்பு உங்களால் எங்களுக்கும் ஆலய தரிசனம் கிடைத்தது, வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே கணபதி அவர்கள் இரண்டு தடவை அழைத்திருந்தார், அவருடைய அழைப்பு எனக்கு கிடைக்கும்.

0: வணக்கம் வணக்கம் என்று பிறந்த நாள் காணும் கதாநாயகன் கணபதி அவர்களே, வருக வருக.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: தங்களிடம் பேசி மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி.
0: நிச்சயம், நீங்கள் நீண்ட நாள் பேசவில்லை, இருப்பினும் அன்று நீங்கள் அழைத்த வேளையே நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டோம். அதனால் உங்களை இணைக்க முடியும்.
1: நடிகைக்கு ஒரு பாட்டு பாடம் பார்த்தேன், ஒரு பல்ல விசாரணை பண்ண ஆசைப்பட்டேன். பட் அதனால வருத்தம் கிடையாது.
0: உங்களுடைய சிபாரிசுகள் எல்லாம் இங்கே நன்றாக இணைங்கிறார்கள்.
1: நீங்களும் அன்பு நேயர்களும் சேர்ந்து எம்டிஆர் மூலமா விஷாலுக்கு சிறந்த நன்றி.
0: நன்றி. மீரா அம்மா அடிக்கடி உங்களை பற்றி பேசி இருக்கிறார். சுகம் அப்படி சுகம்
1: நல்லா இருக்கிறாங்களா?
0: இருக்கிறார்கள். கொஞ்சம் அவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. அவர் இந்த உற்சாக குறைவாக இருக்கின்றார். மருந்துகள் அவர் பேசுவார் உங்களோடு. இன்று இல்ல
1: குலதெய்வ குலதெய்வம் வேலூர் மாவட்டம் கிரிஞ்சிபுரம்
0: அவர் பேசுவார்.
1: நன்றி
0: கணபதி அவர்களே. இன்று வந்து உங்கள் பிறந்த நாளும் அதுமமாக வந்து எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் பிறந்த நாள் பரிசாக எங்களுக்கு ஒரு பாடல் பாடலாம் தானே நீங்கள்? உங்கள் குரலில் முடியுமா? முடியும் என்றால் நான்
1: ஒரு
0: பல்லவிடைக்கல
1: பாட்டு தான். 84 வந்த படம் தான் கமல்ஹாசன்.
0: சிறப்பு.
1: ரொம்ப நாள் ஆச்சு, தச்சு விட்டு போச்சு.

வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டே. வள்ளுவன்

0: ஏமாந்தே ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்பறை வரைதாதி ஒரு ஆதிக்கநாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. கம்பன் ஏமாந்தார் இளம் கண்ணியரை ஒரு மலரானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தார் கம்பன் ஏமாந்தார் கம்பன் ஏமாந்தார்.
1: சிறப்பு. நாங்கள் ஏமாறாமல் உங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பார்த்தீர்கள், கேட்டவுடன் பாடிவிட்டார். சிறப்பு சிறப்பு,
0: தெளிவாக
1: தெளிவாக துல்லியமாக நல்ல சுத்தமாக சிறப்பாக இருந்தது. உங்களை பல காலமாக
0: பேசினா.
1: ஆமா ஆமா, நன்றாக இருந்தது. நல்ல அழகாக அமைதியாக உங்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை. வானொலியை பற்றி அல்லது ஒலிபெருக்கியிலே அல்லது ஒலி வாங்கியிலே தொலைபேசியிலே கைபேசியிலே எப்படி பேச வேண்டும் என்ற நல்ல தாராளமான அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றது. சிறப்பாக இருந்தது. அடிக்கடி என் மகள் கூட
0: இலங்கை வானொலிக்கு இலங்கை வானொலி 13 வயசு கேட்ட அந்த அனுபவம் தான்.
1: உங்களை போன்ற சிறந்த அனுபவசாலிகள் எங்களோடு இணைந்து எங்கள் வானொலியை வளர்ப்பதற்கும் எங்கள் வானொலியை சிறப்பிப்பதற்கும் நீங்களும் கரம் கொடுத்திருப்பதை எண்ணி நாங்கள் பெருமைப்படுகிறோம். அது மட்டுமல்லாமல் உங்களை சார்ந்தவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு எத்தனையோ பேருக்கு களங்கள் கிடைப்பதில்லை. தங்களுடைய தளங்களிலே வந்து பாடுவதற்கு இடம் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் வழிகாட்டியாக இருந்து அறிமுகப்படுத்தி வைத்து அவர்களெல்லாம் நல்லா களமாடுகிறார்கள். அந்த பெருமை உங்களுக்கு சேருகின்றது. நன்றி.
0: என்னால மத்தவங்க நல்லா பாடி அவங்க சிறப்பா இருந்து நல்ல பேர் வாங்கி எனக்கு ஒரு பெருமை, உங்களுக்கு ஒரு பெருமை.
1: நாங்கள் ஒருவருக்கு 1,00,000 ரூபாய் 1,00,000,000 ரூபாய் கொடுத்தாலும் அது நிலைப்பது இல்லை, அது பெருமதியே இருக்காது. இப்படியான சந்தர்ப்பத்தை கல்வி தன்னுடைய அனுபவத்தை நாங்கள் வெளிக்காட்டுவதற்கு ஒரு தளம் கிடைப்பது பெருங்காரியம். அதை நாங்கள் காட்டி கொடுப்பது அதை விட பெருந்தன்மையான குணம். எத்தனை பேர் காட்டி கொடுக்க மாட்டார்கள். இதை நாங்கள் காட்டி கொடுத்து அவர்களுடைய திறமையை வளர்க்க வேண்டும், அவர்களும் வளர வேண்டும் என்று தாராளமான பன்மை எல்லோருக்கும் வராது. கணபதி அவர்களே, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு சென்று மறைத்து
0: பாட்டு செய்யா பாடலாம் கரெக்டா கொஞ்சம் பாடணும் சொல்ல கொஞ்சம் ஊக்குவிக்கிறீங்க.
1: உறவுகளுக்கு இது ஒரு பெருமையாக இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் வந்து நினைந்தது உங்களுடைய பிறந்த நாளை வாழ்த்துவதை நாங்கள் கடமைப்பட்டிருந்தோம். அது இறைவனால கொடுக்கப்பட்டது. நீங்களாகவே தெரிவித்தவுடன் நான் உடனே இங்கே அறிவித்து நாங்கள் எல்லோரும் இணைந்து சிறப்பித்தோம். உங்கள் எல்லோருடைய ஏகோபித்தவுடன் நீங்கள் மங்களமாய் சிறப்பாய் நீண்ட காலம் ஆரோக்கியம் செல்வம் அதிகம் பெற்று நீண்ட நாள் வாழ வேண்டும். வாழிய பல்லாண்டு என்று வாழ்த்துகிறோம். மீண்டும் மீண்டும் நன்றி. கணபதி, என்ன பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பு?
0: எனக்கு ஓகே, இது காமுஷரி பாட்டு 1953-54 வந்து படம். நான் பெற்ற செல்வத்துல, நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேந்துளி பேசும் சிங்கார செல்வம், நான் பெற்ற செல்வம் தள்ளப்பட்டு தொட்டால் மனக்கும் ஜவ்வாது. அருமையான பாட்டு. அந்த பாட்டு கேட்க கேட்க அப்படியே காமஷரிப்பு அருமையான பாடல். ஆனா அவரு நிறைய பாட்டு இவரு தான் எதுவும் நமக்கு தெரியாது. கண்ணதாசன் நிச்சயமா வாழி நினைச்சிருப்போம்.
1: காமுஷரீப் அவர்கள் நிறைய பாடல. இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் என் தந்தையாரின் ஞாபகம் வரும். எனக்கு பெயர் வந்து முழு பெயர் செல்வ ராசா. அவர்கள் எல்லாம் செல்வம் செல்வம் என்று அழைப்பார்கள். இப்பொழுதும் சின்ன குழந்தையா இருக்கும் வேளையிலே என் தந்தையார் பாடுவார், தூக்கி நெஞ்சிலே வைத்து கொண்டு நான் பெற்ற செல்வம் நல்ல செல்வம். இந்த பாடலே
0: சிறப்பாக
1: அவர் பாடும் பொழுது அவருடைய பற்கள் வந்து நல்ல அழகாக நேர்த்தியான சின்ன அடுக்கு பற்கள் அவருக்கு சிரித்துக் கொண்டு பாடுவார். அவர் அந்த அந்த ஒரு துள்ளு மீசை, அதாவது ஹிட்லர் வைத்திருந்த மீசை போன்றுதான் என் தந்தையாருடைய மீசை எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. இப்பொழுதும் அதை நீங்கள் பாடும் பொழுது அதுதான் என் கண்மண்ணே தோன்றியது. வாழ்த்துக்கள், நன்றிகள், நன்றிகள்.
0: பரவாயில்ல, வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு பழைய
1: சிறப்பு சிறப்பை எதிர் அழியாத காவிய பாடல், கருத்துள்ள பாடல். பாட்டு நிகழ்வுகளில் எல்லாம் பழைய பாடல்கள் தான் சரியாக, புதுப்பாடல வாக்கியங்கள் இல்லை தானே, வார்த்தைகள் இல்லை தானே, எல்லாம் டம்படா டம்படா சத்தம் தானே வருகின்றது. மரபு கலை வாத்தியங்கள் என்று மறைந்தது, அன்றைக்கு இசையும் போய்விட்டது ஐயா. எங்களுடைய மூவேந்தர்களால் வழங்கப்பட்ட மும்மூர்த்திகளால் வழங்கப்பட்ட
0: இசை கம்மியா இருக்கும். அந்த காலத்துல இசை கம்மி, வார்த்தைகள் அழகா இருக்கும். இந்த காலத்துல வந்து வார்த்தை அம்மியை போச்சு, இசை அதிகமா போச்சு, அவ்வளவுதான்.
1: சிறப்பாக பேசணும், நல்ல பாடலை பாடியும் காட்டி கொண்டு எங்களை மகள வைத்தீர்கள். மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம். உடல் நலம்
0: வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு
1: வாரங்கள்
0: வருவதால் உரிமையை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: உங்களுக்கு உரிமை இருக்கின்றது வருவதற்கு, நீங்கள் வேண்டும். நன்றி.
0: நான் லைன் கிடைக்கிறது இல்லை, அதுவும் இல்லாம புது நேர்களை
1: ஆனால் நீங்கள் வளர்த்து காட்டிவிட்டவர்கள் தானே இங்கு வந்து சக்கை ஓடு ஓடுகிறார்கள். எங்களுடைய எல்லா உறவுகளும் சிறப்பாக மகிழ்வாகத்தான் இருக்கின்ற
0: எல்லோரும். ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா ஒரு பையன் இருக்கான், டர்ஷன் ஒரு பையன், ஏற்கனவே இந்த சக்தி எஃப்எம்ல எல்லாம் பாடி செகண்ட் பேச தேர்ட் பேச
1: வாங்கிருக்கான். நீங்கள் பலருக்கு
0: முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அவன் கண்டிப்பா பாடுவான்.
1: பலருக்கு நீங்கள் இலக்கம் கொடுத்து அழைப்பு கொடுக்கிறீர்கள், அழைக்கின்றார்கள், ஒரு சிலர் இணைகின்றார்கள், ஒரு சிலருக்கு கிடைக்காம இருக்க வருவார்கள், நிச்சயமா வருவார்கள். நீங்கள் விதைக்கின்ற விதைகள் நின்று உழைத்து செடி வளர்த்து விருட்சமாக வரும் உங்கள் விதைகள் எல்லாம்.
0: என்ன கேட்கணும், பாடல் இசை யார் நல்லா பாடுறாங்களோ அவங்க நான் இந்த இந்த மாதிரி அருமையான நம்ம எம்டிஆர் மாதிரி வானொலியில் இன் பண்ணி விட்டுட்டு அவங்க அந்த மேடையை அமைச்சு கொடுத்துருவேன்.
1: நன்றி.
0: என் கடமை, என் கடமை பணி, என்ன சொல்றது,
1: இசை பணி செய்யப்படுகிறது.
0: அது மாதிரி என் கடன் புது புது அன்பு உறவுகளை
1: இணைப்பது. ஆமாம், நன்றி. வணக்கம் தானாக வந்த சந்தனமே, வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
1: எனக்கு பகல் வேளை வணக்கத்தை தந்த உங்களுக்கு இரவு வேளை வணக்கத்தை தருகின்றேன். மகிழ்ச்சியோடு நலமாக இருக்கின்றீர்களா?
2: வளமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் நல்லவனாகவும் வல்லவனாகவும்
1: வல்லவனுக்கு வல்லவனாகவும் சிறப்பு. இங்கே நகைச்சுவை நன்றாக இருக்கின்றது. உரையாடல்களை பார்த்தேன், எல்லாம் சொற்களால் நன்றாக உரையாடுகின்றீர்கள். வாழ்த்துக்கள். இன்று பணி இல்லை போல் நான் அறிந்து கொண்டேன். என்றால் நீங்கள் வந்து விட்டீர்கள், அங்கு இல்லை என்றால் இங்கே

0: ஆனால் மழை
1: ஆமா
0: விட்டு விட்டதும் அது நீர் படி படிந்து ஓடி விடும், அங்கே என்ன நிக்க மாட்டாது,
1: ஆமா ஆமா பகல்ல பெஞ்சு பகல்ல முடிஞ்சிருச்சு,
0: முடிந்து விடும், அது முடிந்து விட்டது, தன்னுடைய கடமையை புரிந்து விட்டு
1: காஞ்சும்
0: போய் விடுது, காய்வனும் வந்து விடுது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்ப இன்று பணிக்கு சென்று வீடு வந்து இப்பொழுது உங்களை சந்தர்ப்பம் கிடைத்தபடியா ஓடிவேறு கேட்டுக்கொண்டு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். சரி, சொல்லோடு பாடல் நிகழ்வு எப்படி செல்கின்றது ஐயா? ஆரம்பத்தில் ஆரம்பித்த சொல்லோடு பாடலுக்கும் இப்பொழுது வித்தியாசம் இருக்கின்றதா?
1: கவனிக்கலையே, ஆரம்பத்துல கேட்கல.
0: இல்ல இல்ல,
1: பாதியில வந்துதான்.
0: இன்று அல்ல, இந்த எங்கள் வானொலியில் இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வு என்று ஒன்றை அறிமுகமாக்கி அது நிகழ்ந்து கொண்டு வருகின்றது வாராவாரம். ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்பொழுது வளர்ச்சி இருக்கின்றதா உங்கள் கண், உங்களுடைய பார்வைக்கு?
1: அது நான் சில வாரத்துலதான் கேட்கற மாதிரி இருக்குது ஐயா, சில வாரம் கேட்கற மாதிரி டைம் சந்தர்ப்பம் அமைவதில்லை.
0: கேட்கும் பொழுது சுவாரஸ்யமாக இருக்கின்றதா?
1: ஆமா, சுவாரஸ்யமாக இருக்கு. ஏதாவது ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அந்த சொல்லை மீது சொல்லை பற்றி பேசுவது இனிமையானது.
0: வாழ்த்து என்று அதை விட சுவாரஸ்யமாக பல போய்கொண்டிருக்கிறது என்பதை உங்களுடைய உரையாடல் இருந்து நான் தெரிந்து கொண்டேன்.
1: அது சும்மா அவங்க பார்த்தாலே பயமா இருக்குன்னா என்ன பண்றது?
0: நகைச்சுவை நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். சரி, இன்று நாங்கள் நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்
1: ஒரு ராஜகுமார் ஐயா கூட சொன்னாரு, நான் இந்த பண்டரிபுரம் போயிருந்தேன் அப்படின்னு. நாங்கள்லாம் கூட 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம்.
0: அப்படியா? அப்படி ஐயா, பெரிய இடமா அது?
1: அது கோவில் நல்ல பெரிய கோவில் தான் ஐயா. அதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, இங்க நம்ம தமிழ்நாட்டு கோயில் எல்லாம் வந்து ஐயருங்க வந்து உள்ள ரூமுக்குள்ள, அந்த கருவறை ரூமுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க நம்மள.
0: ஓ, அங்க
1: நம்ம முன்னாடி ரூம்ல இருந்தே, முன்னாடி ரூம்ல இருந்தே கும்பிட்டுட்டு வந்துடணும். இங்க தமிழ்நாடு மத்த ஊர்ல, அங்க மகாராஷ்டிரால இருக்க கோயில்ல ஐயர் வந்து ஒரு ஓரமா நிப்பாரு.
0: ஆமா,
1: நாம போய் சாமிய தொட்டு கட்டி புடிச்சு கும்பிட்டு வரோம்.
0: இந்த விடயம் நாங்கள் இப்ப சில வருடங்களுக்கு முன்பு, நான் மகள் ஒவ்வொரு வருடமும் முன்பு, இந்த கொரோனா வருவதற்கு முன்பு அமெரிக்காவில் இருக்கின்ற, நான் இப்பொழுது முதல் கூறியிருந்த, அங்கு ஒரு திருப்பதி ஆலயம் இருக்கின்றது. வட இந்திய மக்களினால் ஆரம்பிக்கப்பட்டு எல்லா தமிழ் மக்களினாலும் சைவ மக்களினாலும் பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு ஆலயம். அங்கு நான் முதல் தரம் போகும்போது ஒரு சாதாரணமாக இருந்து இப்பொழுது ராஜகோபுரம் எல்லாம் அமைத்து சிறப்பாக வளர்ந்து விட்டது. மலையிலே இருக்கின்றது, மலையிலே அதை செதுக்கி அடுக்கு அடுக்காக எந்த நாட்டு வாகனம் வந்தாலும் நிற்கலாம். அங்கே சென்றால் இந்த கனடா அமெரிக்காவில் உள்ள எல்லா தலைநகரங்களின் இலக்கத்தகருடன் வாகனங்களை பார்க்கலாம். அப்படியான ஒரு பெரிய கோயில். அந்த நாங்கள் கடந்த முறை சென்ற போதெல்லாம் ஜன நெருக்கமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு முறைவே நன்றி அமைதியாக ஆர்தாவது கிருஷ்ணர் ஆலயம் மகளுக்கு பெரிய விருப்பம். நின்ற போது எங்களை எல்லாம் அளவாக உள்ளே சென்று கருவறைக்கு அருகிலே நிறுத்தி அமர்த்தி அந்த பாதத்தை தொட்டு வணங்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது ஐயா. அங்கே நீங்கள் கூறுவது சரி, அந்த கோவிலில் இருந்த திருப்பதி ஆலயம் அங்கும் அந்த அந்த அந்த பண்டிதர் அவர் வந்து அப்படி பண்டிட் என்று சொல்வதா அல்லது குருக்கள் என்று சொல்வதான்னு தெரியவில்லை. அவர் வந்து அவர் ஒரு ஓரமாகத்தான் நிற்பார். நாங்கள் சென்று தொட்டு வணங்கி வரும்பறேன் என்று ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் கொடுத்து விடுவார் ஐயா. அது ஒரு ஒரு கிடைக்க முடியாத அம்சம்.
1: அது ஒரு நல்ல பழக்கமா தெரிஞ்சது ஐயா.
0: ஆமாம், சிறப்பு. அது ஒரு சிறப்பு.
1: நம்மளும் போய் சாமிய பாலத்தை தொட்டு கும்புற அளவுக்கு, நம்மளே போய் தொட்டு கும்புற அளவுக்கு வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு
0: கிடைக்காத ஒரு, அதுக்கு
1: உள்ள கலாச்சாரம் அந்த மாதிரி
0: இல்லை. அந்த அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களிலும் தமிழ் மக்கள் வாழுகிறார்கள், இந்திய மக்கள் வாழுகிறார்கள், இலங்கையர்கள் அவர்கள் அங்கே வருகிறதை பார்த்துருங்க. இங்கே கனடாவில் இருந்தும் எல்லா மாநிலத்திலும் இருக்கின்ற தமிழர்கள் அங்கு சென்று, சைவர்கள் அங்கு சென்று வணங்கியதை நான் கண்டிருக்கேன். நான் அழைத்து கொண்டு நான் ஒரு நான் பயணம் செய்யும் போது
1: அவங்க அந்த பிராமணர்கள் குருக்களை தவிர வேற யாரும் அந்த ரூமுக்குள்ள போக முடியாது. கருவறைக்குள்ள
0: 12 மணித்தியாலம் பயணம் நான் செல்லும்போது, சில பேர் 12 மணித்தியாலம் எடுக்கும். நான் தனியே போவதில்லை, நானும் மகளும் மட்டுமல்ல, இன்னும் இதுல நல்ல ஆர்வம் உள்ளவர்கள் இங்கே உள்ளவர்களை நான் அழைத்து கொண்டு ஒரு வாகனத்தில் நாங்கள் 5 பேர் பயணம் செய்ய முடியும். அதனால் 3 பேரை கொண்டு செல்வேன். அப்படி சென்று வருவது உண்டு. என்ன, நாங்கள் செல்லும் பொழுது மற்றவர்களையும் அழைத்து கொண்டு அடியார்களை கொண்டு போவது எங்களுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு திருப்தி. அவர்களும் வந்து தரிசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த பொசுப்பு இருந்திருக்கு, அந்த அந்த இறைவனுடைய கடாட்சம். இந்த இந்த நீங்கள் சொன்ன வழியை நான் அங்கே கண்டிருக்கிறேன் ஐயா. நாங்கள் அப்படி அனுபவித்திருக்கிறோம். இங்கே அப்படி
1: பண்டரிபுரம் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல புனேவுக்கு போய், புனே வரைக்கும் ரயில்ல போய் அங்கிருந்து ஒரு கார்

0: பஸ் வச்சு கூட்டிட்டு போவாங்க சுற்றுலா போகும்போது. மும்பைல மகாலட்சுமி கோயில் இருக்குது.
1: ஆமா, மும்பைல பிரிட்ஜ் ஆண்டியன் இடத்துல
0: அங்க அதை பார்ப்போம்.
1: நான் அதுக்கு சென்றிருக்கின்றேன். நான் இந்தியாவிலே வந்து ஒரு சிறிதி காலம் தமிழ்நாட்டில இருந்து விட்டு பம்பாய்க்கு சென்று விட்டேன். பம்பாயிலே ஒரு 6 மாத காலம் இருந்திருப்பேன். அந்த வேளையிலே அந்த மகாலட்சுமி மந்திருக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது அடிக்கடி.
0: மும்பை போன மகாலட்சுமி கோயில் கண்டிப்பா.
1: ஆமா ஆமா, அதுல ஒரு கடல் இருக்கும், ரெண்டு பக்கமும் நடுவில் கோயில் இருக்கும், அதுல போக வேண்டும்.
0: அடுத்தாப்புல பார்த்தோம்னா இதுதான் ஐயா. அங்க எங்க பார்த்தாலும் விநாயகர் சிலை வந்து வித்தியாசமா
1: இருக்கும். யாத்திரைகள் சென்றிருக்கின்ற புரிகின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதனால் தான் கோவில் இல்லா ஊரில் குடிகள் கபண்டாம் ஆலயம் தொழுவது சாலவன்னு.
0: அந்த பண்டதிபுரம் ஆலயம் வந்து மகாராஷ்டிர மாநிலத்துல இருந்தாலும் அதுவும் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் ஐயா. வைணவத்தலத்துல
1: வாழ்த்துக்கள்.
0: பாடல் பெற்ற ஸ்தலங்களை கண்டிப்பா போய் பார்க்கணும் ஒரு முறையா.
1: நிச்சயமாக, அதுவும் ஆண்டாண்டு காலமாக அந்த வழிமுறை தவறாமல் அவர்கள் நிர்வகித்து கொண்டு வருகின்றார்கள் பெருமைக்குரியபடியும். அதனால் தான் சைவம் என்னுடைய ஆன்மீகம் இந்து இன்றும் அழியாமல் இருக்கின்றது. சிறப்பு. சரி, நாங்கள் இவ்வளவு நேரம் இப்படி பேசணும் இல்லவா, என்ன பாடலும் உங்கள் உள்ளத்திலே தோன்றுகிறது? அவர் சொல்லத்தான் வருகின்றது. பார்ப்போம், இந்த பாடல் பாடும் போது நீங்களும் மற்றவர்கள் எத்தனை தான் கண்டுபிடிக்கின்றீர்கள் இல்லையா? சொற்கள் ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும்
0: அதே போன்ற
1: சின்ன வளை முகம் சிவந்த வளை. இந்த வளை எத்தனை வளை வந்தாலும் அதுல அர்த்தம் இருக்கும். சிறப்பான பாடல், நல்ல ஒரு விடயத்தை பேசி கலந்து அதை பற்றி பகிர்ந்தீர்கள். அத்தோடு இந்த அத்தான் என்ன தொடர்ந்து வருகின்றது இந்த கவித்துவத்தையும் இதில் காட்டுகிறீர்கள். சிறப்பு. இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் இனிமையான சொல்லோடு. நன்றி நாகப்பன் அவர்களே. நேரம் நெருங்கி வருகிற வேளையிலே இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். இந்த பாடல்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட 9 பாடல்கள் கருத்து கிடைச்சிருக்கின்றன. இந்த 9 பாடல்கள், 10 பாடல், அதில் ஒரு பாடல் முதல் அது ஒரு பிறந்த நாள் பாடல்களாக நான் ஒளிபரப்பி விட்டேன்.
0: 9 பாடல்கள் இப்பொழுது கொடுத்து விடலாம் இல்லையா?
1: இல்ல, இப்பொழுது கொடுப்பது
0: 45
1: உங்களுக்கு. அடுத்த நிகழ்வுக்காரர் எங்களுக்கு இப்ப இந்த இவ்வளவு தருவதற்கு இன்னும் 1 மணி நேரம் எனக்கு வேண்டும். நியதிக்கும் மாறானது இது உங்களுக்கு.
0: அதுக்கு என்ன ஒரு சஜஷன்னா, 9 முதல் உங்களுடைய நேரம் 9 முதல் 12 வந்து நீங்க நேரலைக்காக ஒதுக்கிக்கலாம்.
1: பார்ப்போம். மற்ற ஏனென்றால் அந்த சிலர் குடும்பத்தோடு இருப்பார்கள், குழந்தை பிள்ளைகளில் வீடுகள் கேட்பதற்கு அவருக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அடுத்தது பாடல் ஒலிபரப்பும் வரை காத்து கொண்டிருக்க வேண்டும், அவர்கள் தூக்கத்துக்கும் போய்விடுவார்கள். பகல் வேலை என்றால் சிறப்பாக இருக்கும், பின்பு அது மறு ஒலிபரப்பாகவும் கிடைக்கும் உங்களுக்கு. அதற்காக இப்போ ஒரு 5 பாடலுக்கு உள்ளே என்றால் உடனே நான் கொடுத்து விடுவேன், நீங்கள் கவனிச்சிருப்பீர்கள். அந்த நிகழ்ச்சி முடிவதற்கிடையிலே தந்து விடுவேன் அல்லது உறவுகள் அப்போ உறவுகண்ட வருகை குறைவாக இருந்து நேரம் அதிகமாக இருந்தால் உபயோகிக்கலாம். இது உங்களுக்கு முதலிடம்
0: முதலிடம்
1: இப்பொழுது உங்களுக்கு அதாவது வருகின்ற நேர்களை தான் அன்றும் அப்படித்தான் பாடுவோர் பாடலாமல் இரண்டாவது பாடலும் கொடுத்து கொண்டிருக்கிற விருதுநேதர் இந்த அடுத்த உறவு அழைத்து கொண்டிருக்கின்றார். இவரையும் ஒரு தடவை எடுத்து பேசத்தானே வேணும். அப்ப நேரம் எனக்கு பற்றாக்குறையாகத்தான் இருக்கும். பார்ப்போம். நீங்கள் கூறுவோட 12 மணி வரைக்கும் நான் முன்பு ஆலோசித்தேன். எங்கள் அழைத்து அவரை எடுத்துக்கிட்டு நன்றி. நான் மீண்டும் சந்திக்கின்றேன் நாகப்பன் அவர்களே. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜராஜன் அவர்களே வணக்கம்.
2: ஐயா வணக்கம். நலம் நலம் அறிய ஆவல்.
1: நலம் நலத்தோடு இருக்கின்றோம். உங்கள் நலத்தை அறிந்து மகிழ்ச்சி கொண்டோம். நீங்கள் நலமாக இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. இப்பொழுதுதான் உங்கள் மாமா வந்து சென்றிருந்த உங்கள் மாமா உங்களுடைய ராஜ்குமார் மாமா வந்து சென்றிருந்தார். அவர் யாத்திரை சென்று வந்தேன் என்று கூறியிருந்தார். நான் உங்கள் பெயரை அவருக்கு நான் ஞாபகப்படுத்துவதற்கு முன்பு நிகழ்ச்சியில் இருந்து விடுபட்டு விட்டார். நலமாக இருக்கும். நீங்கள் இப்பொழுது எங்கே தர்மபுரியில் இருக்கின்றீர்களா? ஒரு எங்கே இருக்கின்றீர்களா? சொல்லோடு பாடல் உங்களுக்கு சொல்லை பற்றி நாங்கள் கூறுகிறோம். நீங்கள் ஒரு நியாய சுரந்தரர், வழக்கறிஞர், எத்தனை பதங்களை எல்லாம் எத்தனை கருத்துக்களோடு எல்லாம் நீங்கள் பேசக்கூடியவர், தமிழ் அழகாக பேசக்கூடியவர். அந்த முத்தை திரு பத்தி திருநகையே வந்து முழுமையாக பாடி காட்டியவர் அல்லவா? வாழ்த்துக்கள். இந்த சொல்லோடு பாடல் என்றால் ராஜராஜன், நாங்கள் ஒரு மனதிலே இருக்கின்ற ஒரு எண்ணத்தை வெளியே கொண்டு வருவதற்கு உதவுவது இந்த சொற்கள் தான். இந்த இரண்டு உதடும் உங்கள் நாக்கும் குரல் வலையும் சேர்ந்து ஓசையை வெளியே கொண்டு வந்து அதை பதமாக்கி பதப்படுத்தி சொல்லாக தரும் பொழுது அதுக்கு கருத்துக்களை நாங்கள் கண்டுபிடித்து கொண்டு வருவதற்கு எங்கள் அன்னை மொழி தமிழ் இருக்கின்றது. அப்போ ஒரு மனிதன், ஒரு ஆய்விலே பார்த்தோம், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 17,000 சொற்களை உபயோகிக்கின்றார் என்று. அதில் ஆண்களை விட பெண்கள் கூடுதலாக உபயோகிக்கின்றார்கள் என்று. அப்போ எங்களுக்கு அப்போ நாங்கள் பேசுவதற்கு அதிகமாக பேசுவதற்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு விடயம் எங்கள் மனதில் நன்றாக பதிந்து விட்டால், ஒரு பதம் பதிந்து விட்டால் அந்த பதத்திலே நாங்கள் பேசாமல் பாட்டிலே சொல்வதற்கு இத்தனை பாடல்கள் இருக்கின்றது திண்ணகத்து திரைப்படத்திலே. அப்படியான வகையிலே உங்களுக்கு பிடித்தமான ஒரு பதம், இப்பொழுது நாங்கள் பேசியதிலிருந்து ஒரு பதம், எத்தனையோ விடயங்கள் இருக்குது அதில் ஒரு பதம், எந்த பதம் உங்களை எந்த பதத்தில் வரும் பாடல் உங்களுக்கு தோன்றுகிறது கேட்க முடியுமா? வாழ்க்கை படிமுறைகள் எல்லாம் பல இருக்கின்றது, அதுல ஏதாவது ஒரு வார்த்தையை தொட்டு ஒரு பாடலை தரங்களேன் உங்களுக்கு விருப்பமாக, அல்லது நீங்கள் என்ன பாடல் கேட்க வேண்டும் என்று வந்தீர்கள்?
2: இன்னைக்கு விஜயகாந்த் புரட்சி கலைஞரோட பிறந்த நாள்.
1: ஓ, விஜயகாந்த் ஐயாவுடைய பிறந்த நாள். வாழ்த்து. அப்ப எல்லோருக்கும் பிறந்த நாள் தான் ஐயா, என்ன நல்லவர்கள் எல்லோருக்கும். இங்கே
2: பொட்டு வைத்த தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம்.
1: ஆமா, பானத்தை போல அந்த திரைப்படமா? பொட்டு தங்க கோடம் இந்த எங்க இந்த முதல் வரி பாடங்களை கேட்போம்.
2: அதாங்க, நீ பொட்டு வைத்த தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், தங்க தொட்டு தொட்டு தொலக்கி வரும் ஜோரான தங்கரதம், நீ சிங்க குட்டி தங்க கட்டி.
1: சிறப்பு சிறப்பு. எடுத்தவுடன் பாடிவிட்டார். வழக்காடுறவர் பார்த்தால் பாடலையும் கட்டிக்காரர், இசையிலையும் சிறப்பு.
2: அதெல்லாம் மனிதருள் தெய்வம் ஐயா அவரு, விஜயகாந்த்.
1: அப்படியா?
2: யார் வந்தாலுமே போக்கிடுவார்.
1: ஆமாம், பசிக்கு உணவு போட்டு அத்தனை உயிர் கொடுத்தோர் அவர்கள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று ஒரு மொழி உண்டு. உண்டி என்பது உணவு, உணவு கொடுத்தவர் அத்தனை பேரும் உயிர் கொடுத்தார். முதல் முதல் உணவை கொடுத்தது எங்கள் தாய், அவர்தானே உயிர் கொடுத்தார் எங்களுக்கு. அதன் வழி வழிவந்த அந்த உண்டி கொடுத்தல், அதில் விஜயகாந்த் அவர்கள் சேர்ந்தவர் என்பதை நாங்கள் அறிக்கைகளில் பார்த்திருக்கின்றோம். அடுத்தவர்கள் சொல்லவும் கேட்டிருக்கின்றோம். எழுத்து மூலம் பார்ப்பதை விட இன்னொரு வாயால் உதர்வது மேலும் சிறந்தால். அந்த வகையில் உங்கள் வாயால் நீங்கள் வந்து கூறியது பெருமையாக இருக்கின்றது. சிறப்பு வாழ்த்துக்கள். இந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்புவோம். நேயர் நேரம் என்று ஒன்று இருக்கின்றது. இன்று சொல்லோடு பாடல் நேயர் நேரம் என்று ஒன்று இருக்கும். பகல் வேளைகளிலே நீங்கள் கேட்டு, இப்போ இரவு வேளை அமைதியாக இருந்து கேட்பதற்கு, பலமாக வானொலியை வைத்து கேட்பதற்கு இடையூறாகும் வீடுகளில் இருக்கலாம். ஆதலால் நேரத்தை பயன்படுத்தி நாங்கள் இப்போ உடனே தருவதற்கு, உங்களுக்கு முன்பு 9 பேர் இருக்கின்றார்கள், இது 10வது பாடல் என்றால் 10 பேருடைய பாடலை ஒரே நேரத்தில் தருவதற்கு மேலும் 1 மணி நேரம் பிடிக்கும். அப்போ 1வது பாடலை இப்போ கேட்பார், 10வது பாடல் வருவதற்கு இன்னும் 1 மணி நேரம் காத்து கொண்டிருக்கணும். பாடலை தந்தவர் காத்து கொண்டு வேண்டிய அப்படியான கொஞ்சம் அசௌகரியங்களும் இருக்கின்றது. இப்போ நாகப்பன் அவர்களும் ஒரு செய்தியை, ஒரு தகவலை, ஒரு வழியை சொன்னார். 10 இப்பொழுது 9 உங்களுடைய நேரம் 11 மணிக்கு முடிகின்ற நிகழ்ச்சியை 12 மணி வரை நீடிக்கலாம் என்ற மாதிரி அவர் கூறினார். அது எவ்வளவு சாத்தியமாகும் என்றும் ஏனைய உறவுகளுடன் பேசி, அதிபரோடும் பேசி, குழுவோடு பேசிவிட்டு பார்ப்போம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி நன்றி ராஜராஜன் வந்து இணைந்த நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.

0: சொல்லாயோ வாய் திறந்து வந்து நில்லாயோ நேரில் வந்து என்ற அந்த வரி எவ்வளவு தூரம் பொருத்தமாக இருக்கின்றது எங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு. அழைக்கும் வேளையிலே நீங்கள் இணைந்து வந்து நின்று சொல்லிக் கொண்டிருக்கும் வேளை இறுதியாக ஒரு நேரை எடுத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் எங்கள் அன்பு குளப்படி சிங்கம் சிங்கக்குட்டி ஃபாரூக் அவர்களே வணக்கம்.
1: அப்பா அன்பு வணக்கம், அனைவருக்கும் அன்பு வணக்கம், நலம் நலமறியா.
0: அன்பு வணக்கம் அனைவருக்கும் தந்த வேளையிலே நீங்கள் நலம் என்று சொன்னதை நாங்கள் மகிழ்ந்தோண்டு, நாங்கள் நலமறை யாவல் என்று நீங்கள் கேட்டவே நாங்கள் அனைவரும் நலமன்று நல்ல செய்தியையும் தருகின்றோம். இந்த நீங்களும் நாங்களும் நலமன்று என்னும் இந்த வேளையிலே அங்கே உங்களுடைய ஊரில் எப்படி இருக்கிறது காலநிலை?
1: காலநிலை மழை இல்லைப்பா.
0: என்ன காரணம் பாரு, நீங்கள் வந்த பின்பு அநேகமாக மழை இல்லாமல் இருக்கின்றது, என்ன காரணம்? எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று கூறப்பட்டிருக்கின்றது. இங்க எல்லோரும் நல்ல மழை பெய்யுது என்று கூறுகிறார்கள், நீங்கள் மட்டும் மழை இல்லை என்று இப்படிதான் கூறுகள். அவ்வப்போது நலமா இருக்கின்ற நான் வைத்த பெயர் சரி குளப்படி சிங்கம் தான், அவ்வப்போது நல்ல பிள்ளை என்ன ஐயா பணிகள் அப்படி செல்கின்றது, உடல்நலம் அப்படி இருக்கின்றது இப்பொழுது? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, என்ன பாடலை நினைத்து வந்தீர்கள்?
1: காதலில் விழுந்தேன்.
0: விழுந்துட்டீங்களா? எப்பொழுது விழுந்தீர்கள்? மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் போறீர்களா? இப்பொழுதுதான் விழுந்தீர்களா? வார்த்தைகள் வராமல் தக்கமுக்கு படுகின்றீர்கள், நாக்கு மூக்கு தேவை இந்த வார்த்தைகளை வழிபடுவதற்கு. காதலில் விழுந்து விட்டா எல்லாம் அடங்கி விடும். என்னமானே அப்பாவுக்கு மகன் காதலில் விழுந்தேன் பற்றிய தத்துவத்தை கூற வரும் காலமாக விட்டது இப்பொழுதைய காலங்கள். சிறப்பு மகன், சிறப்பு சிறப்பு. அப்படி நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள், நலமாக இருக்கின்றீர்கள்?
1: நண்பர்கள்
0: மாமன் மகள்கள் எல்லாரும் நீங்கள் குறிப்பா அதுக்குள்ள மாமன் மகளையும் கொண்டு வந்து விட்டீர்கள், தானே நான் பத்த பெயரில் என்ன பிள்ளை உண்டு. சரி, மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு செல்வதற்கு சித்தம் உண்டா?
1: வாய்ப்பு இல்லை.
0: கலைத்து விட்டார்கள், கலைத்து விட்டார்கள். இங்கே வெளியில வெப்பம் இல்லை, உள்ளே வெப்பம் இல்லை, நாங்கள் இந்த வெப்ப கருவியும் போடவில்லை வீட்டுக்குள்ளே. அதாவது வெளியே கொஞ்சம் வெயில் அதிகமாக வந்தால் எங்கள் இங்கே உள்ள சுவர் அமைப்புகள், இந்த வீட்டு அமைப்புகள், அந்த சுவர்கள் வெப்பத்தை உள்வாங்கி வைத்துக் கொள்கிறது. இப்போ கலையகம் முற்றாக அடைத்திருக்கும், பூட்டப்பட்டிருக்கும், வெளி சத்தங்கள் உள்ளேயும் உள் சத்தம் வெளியே போக முடியாமல் எல்லாம் அடைத்திருக்கும் தானே. அப்போ இதற்குள்ளே உள்ள இயற்கை வெப்பம் கூடுதலாக தாக்கிக் கொள்ளும் எங்களுக்கு. அதான் நல்லது. இறுதி நேரத்தில் வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்து நல்ல நகைச்சுவையும் தந்து இருக்கின்ற நீங்கள் நல்ல பையன், எனக்கு நன்றாக தெரியும். இதனால் தான் இருக்கின்ற ஆபத்துகள் இருந்தெல்லாம் விடுபட்டு இறைவன் உங்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்டார். இப்பொழுது நலமாக இருங்கள், மகிழ்வாக இருங்கள், கிடைக்கும் வேளைகளில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள், எங்களையும் மகள வையுங்கள். நன்றி மகனே, பார்ப்போம் பாடல் நாக்கு இருக்கா மூக்கு இருக்கான்னு பார்ப்போம் பாடல்லே. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். நேரம் சரியாக 1:30 நிமிடத்தை தொட்டுவிட்டது என்றபடியால் ஃபாரூக் அவர்கள் வந்து நிகழ்ச்சியை சரியாக நிறைவுக்கு கொண்டு வந்து தந்துவிட்டு போறார். அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்று பிறந்த நாளை கண்டு கொண்டிருக்கும் வரலட்சுமி அம்மா, ராம் நித்யஸ்ரீ அம்மா, அத்துடன் எங்களுடைய கணபதி ஐயா அவர்கள், அது மட்டுமல்லாமல் மீண்டும் ஒரு பிறந்த நாளை பற்றி அன்பு ராஜராஜன் கூறினார். நடிகர் கலைஞர் மக்கள் கலைஞர் என்று கூறப்படுகின்ற விஜயகாந்த் ஐயா அவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் பிறந்த நாளை கூறிக்கொண்டு, மேலும் இதேபோன்று பிறந்த நாள் காணும் நலவிடயங்களை காண்பவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 25வது நாள் திங்கட்கிழமை இல்லை, அதை அடுத்து வந்த செவ்வாய்க்கிழமையிலே கதம்பத்திலே வரும் பாடுவோர் இல்லை சொல்லோடு பாடல் நிகழ்வை சிறப்பாக இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக வல்லமை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் குப்பி சிறந்த தாழ்த்தி வணக்கம் கூறி நன்றி கூறும் இந்த வேளையிலே என் அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இவர்களுக்கும் சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணக்கம் கூறி உங்களோடு இணைந்து அவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறி இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு கருணை சாந்தம் இவற்றுக்கெல்லாம் அறம் ஜீவகாருண்யம் மனிதநேயம் காக்கப்பட வேண்டும், நாங்கள் காத்து நடப்போம் என்று கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு. இனிது நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காலநிலை 19 பாகை வெப்பநிலையுடன் இணைந்து கொள்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உங்கள் காலநிலை என்னவென்று அறிந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆரம்பிப்போம். உங்களை வருக வருகவென்று நலம் கேட்டு நலம் கூறி இணைந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் என்று இவர்கள் தாழ் பணிகின்றேன் என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி இந்த வேளையிலே உலகளாக இருக்கும் என் அன்பு முகந்தறிந்த முக தெரியாத உறவுகளே, நீங்களும் வருக வருக என்று உங்களுக்கு வணக்கம் வைத்து வரவேற்றுக் கொண்டு இன்றைய கதம்பத்திலே இணைவோம் அன்பு உறவுகளே. இன்றைய நாள் 2026 ஆண்டு 8 மாதம் 24 நாள். 8 மாதத்தின் இறுதி வாரத்தில் நிற்கின்றோம் அல்லவா? எவ்வளவு விரைவாக வேகமாக இந்த நாட்கள் ஓடுகின்றன, நகரவில்லை ஓடி செல்கின்றன. இருப்பினும் அதற்கேற்ப அந்த வேகத்தோடு நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், ஓடிக்கொண்டிருக்கின்றோம், ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஓடிக்கொண்டே இருந்து எப்பொழுது இதை மூடிக்கொள்வது என்று தெரியாத நிலையில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அன்பு உறவுகளே. எல்லை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கை என்ற பயணத்தில். இந்த வேளையிலே நாங்கள் இன்று ஒரு இன்பமான இனிமையான மகிழ்வான நிகழ்ச்சியை காண இருக்கின்றோம். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்று 2026 ஆண்டு 8 மாதம் 24 நாள் என்று கூறினேன், திங்கட்கிழமை என்று கூறவில்லையே? இன்று திங்கட்கிழமை, உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். நீங்கள் திங்கட்கிழமை இரவு நேரத்தை தொட்டுவிட்டீர்கள். ஈழமணி திருநாடு இந்தியாவிலே தென்னகம் 9:04 காட்டுகின்றது. எங்களுக்கு முற்பகல் 11:34 என்று காட்டுகின்றது. இங்கிலாந்து நாட்டிலே 6:34 மாலை நேரம். வளைகுடா மண்ணிலே இப்பொழுது 6:34 மாறி மாறி காட்டி கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா நாட்டிலே பார்த்தால் நேர்மாறாக இப்பொழுது அங்கே அதிகாலையால் இரவு 11:34 என்று காட்டி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் காற்றலையில் கலந்து இணைந்து சிறப்பதற்காக இது ஒரு சர்வதேச வானொலி நிலையம். எந்த நேரத்திலும் நாங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்ச்சியை மறுஒலிபரப்பாகவும் கொடுக்கின்றோம். அதனால் எல்லாரும் எல்லா நேரமும் எந்த நிகழ்ச்சியையும் கேட்டு மகிழலாம். சரி, உறவுகளே, இன்றைய நிகழ்ச்சி என்னவாக இருக்கலாம் என்று நாங்கள் எண்ணும் பொழுது இந்த திங்கட்கிழமை வேளையிலே நாங்கள் வழக்கமாக

பாட்டு சவாரி என்ற ஒரு நிகழ்விலே கலந்து கொள்கின்றோம். இன்றைய பாட்டு சவாரி 159வது நாளை வாரத்தை காண்கின்றது. 159வது பாட்டு சவாரியில் இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே இன்றைய நிகழ்ச்சியை வரவேற்று ஷியாமலா ஆரம்பத்திலே அறிவித்திருந்தார். அவரை தொடர்ந்து எங்களுடைய ஜெகபிரசாதிக்கு அவர்களும் அழகான படம் வரைந்து அனுப்பிய வேளையிலே அப்பா வந்தாச்சு என்றும் துள்ளி குதிக்கின்றார் ஷியாமலா. இந்த வேளையில் அன்பு மகளே கஸ்தூரி ஒரு செய்தியை தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் 21°C நிலையோடு வானொலியில் இணைந்திருக்கின்றோம், லண்டனிலே வெளிச்சத்தோடு இருக்கின்றோம் என்று எழுதியிருக்கிறீர்கள். வருக வருக என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்று கொண்டு இணைந்திருந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் பலர். எங்கள் வானொலியில் கேட்டு மகிழ்வதற்கும் வந்து பங்கு பற்றி இன்றைய பாட்டு சவாரியிலே வாக்களிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றார். அந்த வகையில் இவர்கள் எல்லோருக்கும் வரவேற்பு கூறி இந்த நல்ல நாளிலே பாட்டு சவாரி 159ஐ ஆரம்பிப்போம்.

வழக்கமாக பாட்டு சவாரி என்றவுடன் 5 பாடல்களை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துவோம் அல்லவா, அது பாடிக்கொண்டே இருக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக. ஆனால் எப்பொழுதும் அது ஒரு பதத்தை தான் முதல் பதமாக கொண்டு ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் கிருஷ்ணன் அவர்களும் அவசரம் அவசரமாக ஓடி வந்து நாங்கள் வரவேற்கும் வாருங்கள் என்று ஆயத்தமாக இருக்கின்றார் வாக்களிப்பதற்கு. அந்த 5 பதங்கள், 5 பாடல்களும் ஒரு பதத்தில் தான் ஆரம்பிக்க இருக்கும் அநேகமாக, இல்லையா? அந்த வகையில் இன்று ஒரு சின்ன பரீட்சையும் வைப்பது உண்டு தானே. இன்று என்ன பதத்தில் ஆரம்பிக்க போகின்றது என்று நான் தருகின்ற தரவுகளை கொண்டு நீங்கள் தீர்மானித்து ஒரு நிமிடத்துக்குள்ளே அது எந்த பதம் என்று கண்டுபிடித்து அனுப்பினால் உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று ஒளிபரப்பப்படும், ஒரு பிரத்யேகமான பாடல். அதைவிட நீங்கள் வந்து பங்கு பெற்றுவதற்காகவும் உங்களுக்கு ஒரு பாடல் இருக்கின்றது, அது நேயர் விருப்பம். அதை பாடிய இந்த எங்களுடைய பாட்டு சவாரி நேயர் விருப்பமாக ஒரு தனி நிகழ்வு உங்களுக்கு, அதிலே உங்களுக்கு பாடல் கிடைக்கும். அந்த வகையில் இந்த இன்றைய போட்டியிலே பங்கு பெற்றதற்கு நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். நான் தரும் தகவல்களை சரியாக உள்வாங்கி கொண்டு தீர்மானித்து கொள்ளுங்கள். இது என்ன பாடலாக, என்ன பதமாக ஆரம்பித்து 5 பாடலையும் தரப்போகின்றது என்று. தருவோமா உறவுகளே, இருங்கள். இது பாட்டு சவாரி 159. பாட்டு சவாரி 159 பாட்டு சவாரி 150 தீர்மானித்துக் கொண்டோம். அங்கே என்ன பதம் பெறப்போகின்றது என்றதற்கு தரவை நான் தருகின்றேன். இது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். 1, 2, 3, 4 இல்லை, 1, 2, 3, 4 5 பதம். ஆம், 5 பதங்களை கொண்ட, 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த பதம் நாங்கள் எல்லோரும் கண்ட பதம், எங்களுக்கு தெரிந்த பதம் தான். பல பாடல்களை, இதிலே பல பாடல்கள் இருக்கின்றன, அற்புதமான பாடல்கள் இருக்கிற போட்டியில 20 பாடல்கள் வந்தது. 20 5 பாடலை தெரிவு செய்து முதல் போட்டிக்கு வந்து, முதல் போட்டி என்று இந்த பதத்தில் வெறும் போட்டி இன்னும் வர இருக்கின்றன. அவ்வளோ பதங்கள் இருக்கு, அவ்வளோ பாடல்கள் கிடைத்திருக்கின்றன எங்களுக்கு தேடல்ல. சரி, இந்த 5 எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் எங்கள் வாழ்நாளில் எங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. இந்த உலகம் உய்ய வேண்டுமென்றால் இது முக்கியமான ஒன்று, எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகிற சம்பவம். ஒரு சிலருக்கு ஒரு தடவை சந்திக்கலாம், சில பேருக்கு 2 தடவையும் சந்திக்கிறேன், சில பேருக்கு 3 தடவையும் சந்தித்திருக்கின்றது, சிலருக்கு கிடைத்து கிடைக்காமலும் போயிருக்கின்றது. வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பம், மிகவும் மங்களமான சந்தர்ப்பம், போதுமென்று எண்ணுகின்றேன். அந்த பதத்தை கண்டுபிடியுங்கள். நேரம் ஆரம்பித்து விட்டது, எங்கே ஓடி வாருங்கள். உங்களுடைய பதிலை உடனடியாக எழுதுங்கள். ஒருவர் எழுதியிருக்கின்றார், பார்ப்போம். முதலில் எழுதிவிட்டார், அவர் யார் என்று தெரிகின்றது. இரண்டாவது நபரும் எழுதுகின்றார், பார்ப்போம். மாற்றக்கூடாது, ஒரு தடவை எழுதினா ஒரு தடவை தான். அடுத்தவர் இங்கே மாற்றி எழுதியிருக்க, சரி நல்லது நல்லது, எழுதுங்கள் பார்ப்போம். இன்னும் எழுதுவதற்கு ஆக்கள் இருக்கின்றீர்கள், பார்ப்போம். யாருடைய எழுத்து பதம் சரியாக வருது என்று பார்ப்போம். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு. நேரம் சரியாக வந்துவிட்டது. சரியாக இருவர் சரியான பதத்தை தந்திருக்கின்றார்கள். ஒருவர் பதம் விடியம் சரி பதம் பிழை, அதனால் அது என்னவென்றால் இருவரும் மாறி மாறி எழுதியிருக்கிறீர்கள். கல்யாணம் என்பது சரியான பதம், அதை கஸ்தூரியும் சியாமலாவும் சரியாக தந்திருக்கின்றீர்கள். எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் திருமணம் என்று தந்திருக்க, திருமணமும் கல்யாணமும் ஒன்றுதான். நான் இன்று ஒலிக்க இருக்கும் பாடல் கல்யாணம் என்று ஆரம்பிக்கின்றது. அதனால் உங்கள் இருவருக்கும் பாடல்கள் உண்டு. நீங்கள் வரும்பொழுது உங்களிடம் நான் கேட்டு தெரிந்து கொள்கிறேன், உங்களுக்கு என்ன பாடல் வேண்டுமோ அந்த பாடல் ஒலிபரப்பப்படும். இப்பொழுது நாங்கள் போட்டிகள் நுழைய இருக்கின்றோம். அந்த கல்யாணம் என்ற பதம் தாங்கி வரும் பாடலை கேட்பதற்காக சரியான பதத்தையும் கிட்டத்தட்ட சரியான பதத்தையும் தெரிவித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும்.

ஆம், எங்கே வந்துவிட்டோம். நாங்கள் இப்பொழுது களத்தில் இறங்குவோம். போட்டிக்கு தயாராக 5 பாடல்கள் இருக்கின்றது. இந்த முதல் பதத்தை கேட்டபடன் உங்களுக்கு இப்பொழுது 20-25 பாடல்கள் ஓடி வந்திருக்கும். அதற்குள்ளே தெருவில் வரும் பாடல்களை கேட்டு பார்த்து உங்கள் மனதுக்கு பிடித்த பாடலுக்கு நீங்கள் இரகசியமாக வந்து வாக்களிக்கலாம். உங்கள் வாக்கு பாதுகாப்பாக இருக்கும். இன்று இந்த வாரத்தின் சிறந்த பாடலாக கல்யாணம் என்ற பதம் தாங்கி வரும் 5 பாடல்கள். முதலாவது பாடல் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து கொடுத்த டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சின்னக்குயில் சித்ரா அம்மாவும் இணைந்து பாடிய மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது இந்த பாடல்.

0: அழியாத பாலினா.
1: சிறப்பான அந்த பாடல் முதலாவது வரிசையில் கல்யாண என்று ஆரம்பித்து லாலா லா என்று பல லாபங்களை தந்து பாடி சென்ற வேளையிலே நாங்களும் லாபகமாக அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இரண்டாவது கல்யாணம் எப்படி வரப்போகின்றது என்ன திரைப்படத்திலிருந்து அறிவோமா? முதலாவது பாடலை கேட்ட எங்களுக்கு இரண்டாவது பாடலும் கல்யாணம் என்றுதான் ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த பாடலையும் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார். இதை பாடும் நிலா மறைந்த டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து எப்படி பாடுகின்றார், இப்படி பாடுகின்றார்.

சிறப்பான வகையிலே இரண்டாவது பாடலையும் கல்யாணம் என்ற அந்த பதத்தோடு ஆரம்பித்து பாடியதை கேட்டு மகிழ்ந்தோம். நல்லதொரு கொண்டாட்டம். ஏனென்றால் ஆரம்பத்தில் 5 பாடல், அதன் பின்பும் பல பாடல்கள் என்று ஒரே பாட்டு சவாரி தான் என்று. பாட்டு சவாரி 159 அலங்கரிக்க வரும் 3வது பாடல் இதுவென்றும் பார்க்க வேண்டுமல்லவா? அந்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் ஐயா அவர்களுடைய இசையிலே மலர்ந்த உன்னி மேனன் ஐயா அவர்களுடைய பிரபல பின்னணி பாடகர் அவருடைய குரலில் வரும் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து. இப்படி பாடுகின்றது அந்த பாடல்.

இனிமையான கல்யாணம் என்ற பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக எங்களை மகிழ்வில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் வேளையிலே இன்னும் இரண்டு கல்யாணம் இருக்கின்றதல்லவா கேட்க வேண்டும். ஒரே நேரத்தில் ஐந்து பாடலை கேட்கும் பாக்கியம் மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரியில் நாங்கள் கண்டிருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய பாட்டு சவாரி 159 பாட இருக்கும் நான்காவது பாடல் இதுவாக இருக்கும். நான்காவது வரிசையில் நின்று பாட இருக்கும் பாடலை உரிமை குரல் என்ற திரைப்படத்திலிருந்து இசை அரசரும் இசை அரசி டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா அம்மா இவர்கள் இருவரும் பாட வேண்டுமென்று எம்பி எங்கள் இது திரை இசை திலக மகாதேவன் ஐயா அவர்கள் மன்னிக்க வேண்டும், மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் நிறைய கிடக்கின்றது. எங்கே அந்த பாடலையும் கேட்போமே.

நான்காவது வரிசையில் ஓடிச்சென்ற அந்த பாடல் பாடிச்சென்றது கல்யாண வளையோசை என்ற பதம் தாங்கி. உரிமைக்குரல் திரைப்படத்திற்காக இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாட வேண்டும் என்று மெல்லிசை மன்னர் இசை கோர்த்து கொடுத்து எங்கள் காதோரம் இன்று பாட்டு சவாரி 159 நான்காவது வரிசையில் நின்று பாடிச் சென்றது. இறுதியாக ஒரு பாடல். இன்னும் கல்யாண கொண்டாட்டம் என்றால் சாதாரணமானது இல்லைத்தானே, எத்தனை கல்யாணங்கள். இங்கே ஐந்தாவது கல்யாணம் எப்படி வரப்போகின்றது என்பதை நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பாடலையும் கேட்கும்பொழுது அட இது நல்லதா இது நல்லதா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் ஐந்தாவது பாடலும் வந்து மோதுகின்றது. இன்றைய பாட்டு சவாரி 159 அந்த பாடலையும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இசை கோர்த்து கொடுக்க இசை வாணி மறைந்த எங்கள் வாணி ஜெயராம் அம்மா பாடப்போகின்றார்கள். அவர் எப்படி பாடுகின்றார் கல்யாணம் என்ற பதத்தை வைத்து என்று கேட்போமா? இந்த பாடல் லலிதா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: சிறப்பு. ஐந்து பாடல்களும் ஒன்றன்பின் ஒன்றாக தேனாக பாய்ந்து சென்றது எங்கள் செவி வழியாக. இறுதியாக பாடிய பாடலை கூட இசைவாணி வாணி ஜெயராம் அம்மா அவர்கள் லலிதா என்ற திரைப்படத்திற்காக மெல்லிசை மன்னரின் இசையிலே பாடி தந்திருக்கின்றார்கள். அன்பு உறவுகளே, உங்களுக்கான நேரம் இது. ஐந்து பாடல்களை ஒன்றன்பின் ஒன்றாக கேட்டுவிட்டோம். இந்த வேளையிலே லண்டனிலிருந்து கஸ்தூரி உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதைத் தொடர்ந்து ஷியாமடா உங்களுக்கும் என்னுடைய நன்றி. என்னென்றால், நான் கொண்டு வந்து உங்களுக்கு அறிவிக்க முன்னமே நீங்கள் பாடல்களை இங்கே அறிவித்து விட்டீர்கள். இறுதி நேரத்தில் சரியான நேரத்தில் நீங்கள் பாடல்களின் வரிகளையும் தந்தமைக்கு என்னுடைய பணியை குறைத்திருக்கும் வேளையில் நன்றியை கூறிக்கொள்ளும். இப்பொழுது பாடல்கள் வரிகளும் உங்கள் தளத்தில் இருக்கின்றது. இடையிடையே பல்லவி சரணங்களும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க இருக்கின்றது. உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படுகின்றது. நன்றாக தீர்மானித்து வந்து வாக்களியுங்கள். இனிமையான பாடல்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த பாடல்களும் தெரிவு செய்து கொண்டு வந்த பாடல்கள் இப்பொழுது காற்றலையில் தங்கள் கடமையை செய்துவிட்டன. இப்பொழுது உங்கள் கடமையை பார்ப்போம். எங்கே வாக்களிப்பது எங்கள் உரிமை என்று எல்லோருக்கும் தெரியும். ஓடி வாருங்கள். வந்து இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பழமையான தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் வந்து இணைந்து உங்கள் வாக்குகளை இரகசியமாக பதிந்து செல்லலாம். அந்த வேளையிலே மீண்டும் இங்கே கஸ்தூரி ஷியாமலா இருவருக்கும் ஒரு பாடல் காத்து கொண்டிருக்கின்றது உங்கள் விருப்பத்திற்காக. அதைத் தொடர்ந்து நீங்கள் வாக்களிக்க வரும்பொழுதும் உங்களுக்கு ஒரு பாடல் தரப்பட இருக்கின்றது. அதனால் வருபவர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை நினைந்து கொண்டு வாருங்கள். இந்த ஒலித்த பாடல்கள் ஒன்றும் தரப்பட மாட்டாது. ஒலிக்க இருக்கும் பாடல் எந்த பாடலாவது நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அடுத்து இன்னொரு வேண்டுகோள், இங்கே ஏனே அடுத்த தளங்களிலே என்னுடைய தனிப்பட்ட முறை தளங்களிலே பல வாக்குகள் வந்திருக்கின்றன. அவை ஒன்றும் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, கவலைப்பட வேண்டாம். அவர்கள் அளித்த வாக்கை உங்களால் பார்க்க முடியாது. அது என்னுடைய பொதுத்தளத்தில், என்னுடைய தனித்தளத்தில் இருக்கின்றது. இந்த தளத்திலே வேகத்தினாலே, அந்த ஆதங்கத்தினாலே, அவதரத்தினாலே தளத்திலே பாடல் எந்த பாடல் என்ற தெரிவுகளை எழுதிவிட வேண்டாம். தயவு செய்து சில வேளை மறதியாக செய்வதோடு நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் மீறலையில் வந்து என்னுடன் இணைந்து கொள்ளுங்கள். நேரலையில் வராமல் என்னுடைய தளத்தில் இங்கே பலர் எழுதி இருக்கின்றாலும் அவை யாவும் தவிர்க்கப்படும். அது யாத நான் அது எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனால் முடிந்தளவு நேரலைக்கு வாருங்கள். அப்படி உங்களால் நேரலையில் வந்து இந்த அலைவரிசை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய இலக்கம் உங்களுக்கு தெரியும். அழையுங்கள் என்னுடைய இலக்கத்துக்கு. நன்றி உறவுகளே. முதல் உறவு வந்துவிட்டார். விசேஷமாக கை விசேஷத்தை பார்ப்போம். எங்கள் வியாபாரம் எப்படி செல்கின்றது என்று. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆதார் அட்டையை காட்டுங்கள். வாக்காளிச்சாவடிக்கு உங்களை அழைத்து செல்வதற்கு வணக்கம்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே.எஸ். கிருஷ்ணன்.
0: ஓ, நீங்கள் தானா? நான் தான் நாங்கள் நலமா இருக்கோம், நீங்கள் தான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு உங்களுடைய உயரம் என்னவென்றதே தெரியும். என்ன வாக்குச்சாவடி கதவு அந்த அவருடைய நிலையினுடைய உயரத்தை நாங்கள் எத்தனை அடி இருக்கு? நீங்கள் ஒரு 5 அடி இருப்பீர்களா? சரியா, 5 அடி. வாழ்த்துக்கள், வாழ்த்து. 5 அடி உயரம், தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். ஆதார் அட்டை சரியாக இருக்கின்றது. நலமாக இருக்கின்றீர்களா கிருஷ்ணன்? வாழ்த்துக்கள் நிறைவேறி முடிவு. உங்கள் அயலிலே நடந்ததா இல்ல தூரத்திலே? எந்த இடத்திலே நடந்தது?
1: திருமணம் வந்து செங்கல்பட்டுன்னு சொல்லியிருந்தாரு.
0: செங்கல்பட்டு வரவேற்பு வந்து சென்று வந்து விட்டீர்கள். அவர்கள் சுகமாக திருமணம் நிறைவேறியது உங்கள் செய்தியை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சியாக பாருங்க. அந்த வேளையில் பார்த்து கல்யாணம் என்ற பாடல்களும் வந்து விட்டது. சரி, நீங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்கள், வந்து இறங்கி விட்டீர்கள். நீங்கள் போட்டியில வந்து பங்கு பெற்ற இருந்தீர்கள். ஆனால் சரியான பதம் அந்த பதம் திருமணம் என்றதும் சரி, ஆனால் பாடல்கள் கல்யாணத்தில் வந்து திருமணமும் கல்யாணம் வந்து. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. சரி, இப்பொழுது நாங்கள்
1: தமிழ் மொழி இல்லைன்னு சொல்லுவோம், அதுதான் தேர்ந்தெடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல.
0: என்னையா
1: கல்யாணங்கிறது நமது மொழி இல்ல.
0: அப்படியா?
1: மொழின்னு
0: சொல்லி எங்கள் தமிழ் மொழி என்று நான் கூற என்ன, பாடல்களே பல மொழியும் கலந்து வரும் பாடல்களுக்கு இல்லையா? நீங்கள் தமிழ் மொழியை விட ஏனைய மொழி உங்களுக்கு என்ன சரியான தமிழ் மொழி சிறப்புக்கு தேர்வுக்கு கொண்டு வருவதற்கு தேர்ச்சி பெற்று விட்டீர்கள். வரும்பொழுது முடியாத தமிழ் என்று கூறியவர்கள் இன்று

0: காற்று அலைக்கு வந்துவிட்டோம் கிருஷ்ணா. நீங்கள் கேட்ட, நீங்கள் வாக்களித்த அந்த பாடல் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுது பார்ப்ப முடிவில் எப்படி வருது என்று உங்களுக்காக என்ன பாடல் தர வேண்டும் நான்?
1: இந்த ஒரு மகிழ்ச்சியான பாடலை கேட்போம்.
0: அப்படியா?
1: இதே வினை படம்.
0: என்ன பாடம்?
1: இதே வினை.
0: இதே இதய வீணை. இதய வீணை. அதுல என்ன பாடல் ஐயா?
1: இன்று போல என்றும் வாழ்க எங்கள் வீட்டு குல விளக்கே.
0: ஆஹா, என்ன தேவாவின் மகளின் திருமணம், அதனாலே அப்படி கொண்டு வருகிறீர்களோ?
1: ஆமாம் ஐயா.
0: எப்படி மீண்டும் குருங்கள் அந்த பாடலை?
1: திருநீரை செல்வி மங்கையற்கரசி இருமணம் கொண்டால் இனிதாக, அந்த பாடல் ஐயா.
0: திருநீரை செல்வி, வாழ்த்துக்கள். திருநீரை செல்வி.
1: முதலில் வருவது இன்று போல என்றும் வாழ்க எங்கள் வீட்டு பொன்மகளே வரும்.
0: இன்று போல என்றும் வாழ்க எங்கள் வீட்டு பொன்மகள். நல்ல பாடல் தெரிவு, நல்ல தெரிவு. கல்யாண நாள், கல்யாணம் நடந்து கொண்டு பாட்டு ஜவாரியும் கல்யாணத்தில் வரும். உங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். வாழ்த்துக்கள், சிறப்புகள். இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றியை கூறி ஐந்து பாடலும் அப்படி இருந்தது கேட்பதற்கு. அருமை அருமை. நன்றி நன்றி நன்றி கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.
1: Thank you.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்வதற்காக ஐந்து பாடலும் பல்லவி சரணங்கள் என்று உங்களுக்கு இடையிடையே ஒலித்து கொண்டிருக்கும். முதலாவது வாக்கினை வந்த தந்தவரை தொடர்ந்து அடுத்த வாக்கை தருவதற்கு அன்பு மகள் கஸ்தூரி இணைகின்றார். வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, கூறுங்கள், உங்கள் ஆதார் அட்டையை சமர்ப்பியுங்கள்.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். ஆதார் அட்டையை ஒரு தடவை கூற வேண்டும். லண்டனில் இருந்து அன்பு கஸ்தூரி அவர்கள் வந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா கஸ்தூரி?
1: நல்ல சூப்பரா
0: தானாக தேடி வந்த எங்கள் கஸ்தூரியை பார்த்தீர்களா? கஸ்தூரி என்ற பெயர்
1: குஷியா இருந்தது. இந்த பாட்டை கேட்டோன்னே என் பேரும் வருது பாட்டுல அப்படின்னு.
0: அப்படியா? புனிதமான பேர் தானே, மங்களமான பேர் தானே கஸ்தூரி. வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. ஐந்து பாடலும் கேட்க மகிழ்வாயிருந்து இங்கே நீங்கள் ஒரு உதவியும் செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஐந்து பாடலையும் பாடல் எழுத்திலே தந்தும்பட்டீர்கள். வழக்கமாக நான் தருவது உண்டு, நீங்கள் தந்துவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதை தொடர்ந்து அந்த பதத்தையும் கண்டுபிடித்து வெற்றி பாடலும் பெறுவதற்கு ஆயத்தமாகிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது நாங்கள் முதலில் வாக்களிக்க சென்று வருவோம். உங்களுக்கு வெற்றி பாடலாக என்ன பாடலை கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள்?
1: இந்த உயிரே படத்துல ஜானகி அம்மா படிச்சிருப்பா ஒரு பாடல்.
0: அப்படி ஒரு பாடல் இருக்கோ? அப்ப நான் உயிரே படத்தில்
1: ஜானகி
0: எனக்கு விருப்பமான பாடல நீங்க சொல்லுகிறீர்கள்.
1: வாழ்த்துக்கள்
0: அவர் மகளுக்கு. எங்களுக்கு காற்றலையிலே வாழ்த்தி கொண்டிருக்கின்ற அன்பு நேயரின் மகளுக்கு கிருஷ்ணாவும் சென்று வந்திருந்தார், சென்று வந்து வாழ்த்து கூறியிருக்கேன். நீங்களும் அந்த வாழ்த்தை
1: சொன்ன உடனே எனக்கு டக்குனு இந்த பாட்டு தோணிச்சு. ஏன்னா அதுல அவ்வளவு அர்த்தம் இருக்கும். ஏன்னா கூந்தலில் பூச்சூடினேன்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. இப்பொழுது நாங்கள் காற்றலையை விட்டு வாக்குச்சாவடிக்கு ஒரு தடவை செல்வோம். உங்களுடைய உயரம் எத்தனை இருக்கும்? ஒரு 4.5 அடி இருக்குமா? அஞ்சடி. ஓகே, அஞ்சடி சாலைக்கு உங்களை அனுப்புகிறேன். அங்கே அவர்கள் வாக்க எல்லாம் கேட்பார்கள். ஆதார் அட்டைகள், அடையாள அட்டைகள் எல்லாம் கேட்பார்கள். கவலைப்பட வேண்டாம், அமைதியாக நாங்கள் அங்கு செல்வோம். பாருங்கள்,

0: கண்ணாடி காற்றலைக்கு வந்து விட்டோம் மகளே. ஐந்து பாடலும் கேட்கும் போது அப்படி இருந்தது உங்களுக்கு?
1: அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. என்னன்னா நான் மனசுல நினைக்கிறேன் இந்த பாடுதான் இப்படி போட போறேன், இந்த பாடு வருமா, இந்த கல்யாணம் சொன்னோன்னு இந்த பாடு வருமா, இந்த பாடு வருமா.
0: மொத்தம் 20 பாடல்கள் போட்டிக்கு வந்து நின்றன. என்னுடைய குழுவிலே தெரிவு செய்யும் பொழுது இந்த 5 பாடலையும் இந்த முதல் தெரிவுக்கு கொண்டு வந்து தந்தார்கள். சரி கஸ்தூரி, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்ச பதத்துக்கு வெற்றி பாடலை ஒன்று கேட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? வாக்களிக்க வந்த ஒரு பாடல் இருக்கின்றது, அது என்ன பாடலாக இருக்கும்?
1: இந்த அழகியதியே படத்திலே ஐயா.
0: அழகியதியே இல்லையா மாம்?
1: ஓ, அழகியதியே படத்துல கஸ்தூரி மானினமே கல்லூரும் தேனினமே கிராமத்து பாலிடமே காதல் வந்தல்லோ
0: வந்தல்லோ வந்தல்லோ. கஸ்தூரியை தான் கொண்டு வருகிறார் கஸ்தூரி. கஸ்தூரி மானினமே,
1: எனக்கு இந்த பாடல் அந்த பாட்டு மிட்டு
0: பார்ப்போம் கல்யாண சந்தோஷத்திலே இருக்கும் போது பார்ப்போம் முடிவில். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு
1: என்னுடைய
0: நன்றி. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்புடன் வாழுங்கள்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் வணக்கம், ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. நாச்சியார் கோயிலிருந்து ஆறு தேவா பேசுறையா.
0: திருநிறை செல்வியின் திருமணம் நிறைவேறியதை நாங்கள் அறிந்து விட்டோம். நாங்கள் எல்லோரும் வாழ்த்தினோம்.
1: நிகழ்ச்சிக்கு
0: முதல் நேரா வந்து முதல் செய்தியை தந்தார். எங்கள் எல்லோருக்கும் பூரண பெரும் பெரும் மகிழ்ச்சி. கஸ்தூரி கூட வந்து வாழ்த்திட்டு போயிருக்காரு. இரண்டாவது நேரா வந்து அவரும் வாழ்த்தி உங்களுக்காக உங்க மகளின் திருமணத்தை அவரும் வாழ்த்தி நிறுத்தி கொண்டு போகின்றார்கள். வாழ்த்துக்கள். எங்க எல்லோரும் சிறப்பாக நிகழ்ச்சியில் நடந்து நான் உடனே கேட்டேன், அப்பா எப்படி இருக்கிறார் என்றுதான். நல்லது தேவா, மனம் நிறைவாக.
2: அதே மாதிரி பாடல்களும் கல்யாண மாலை மாலை பாடல.
0: ஆமா, இன்னைக்கு எல்லாம் கைகூடு, இதெல்லாம் இறைவன் திருவாரூர் ஐயா இன்றைக்கண்டு பார்த்து அப்படி வந்து வாழ்த்துக்கள். எங்களுடைய மனம் நிறைந்திருக்கின்றது. நிறைவான செய்தி, வாழ்த்துக்கள். அவர்கள் பல்லாண்டு காலம் பல சிறப்போடும் வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம்.
1: நன்றியா, நன்றியா, நன்றியா. உங்க எம்டிஆர் எஃப்எம் நேயர்களுக்கு அனைத்து அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியா.
0: எங்கள் எல்லோருடைய
1: சார்பிலுமான நன்றியா.
0: எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி சார்பில் எல்லோருக்குமாக உங்கள் கிருஷ்ணன் நேரடியாக வந்து கலந்து கொண்டதும் பெருமைக்குரிய விஷயம். அவருக்கும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். நன்றி,
1: நன்றி.
0: சரி, அதற்கிடையில எங்கட விடியத்தை ஒருக்கா பார்ப்போமா? வாக்குச்சாவடிக்கு போய்
1: போய் போய்
0: அதுக்கு போக தலைவன்.

0: இந்த பரபரப்பான நேரத்திலும் திருமணம் மகளினுடைய திருமணம் நடைபெறிய பெரும் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் எங்கள் வானொலியை மறக்காமல் ஓடோடி வந்து எங்களுக்கு அந்த செய்தியை தந்து இந்த கல்யாணம் என்ற 5 பாடலுக்கும் வாக்களிக்கவும் வந்து விட்டார் பெருந்தன்மைக்கு. இதெல்லாம் ஒரே நேரத்தில் கைகூடுவது நாங்கள் எண்ணாத காரியங்கள். இதெல்லாம் அவன் செயல்
1: எனக்கு சந்தோஷத்தின் மேல சந்தோஷம்.
0: வானொலியே மகளின் திருமணத்தை இவர்கள் தமிழ் வானொலி கொண்டாடி கொண்டிருக்கிறது பாட்டு சவாரியிலே
1: கொடுத்த வரம்.
0: ஆமா, இந்த வகையிலே உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் தேவா?
1: நீ இந்த நேரத்துலயா மணமகளே மருமகளே வா வா அந்த பாட்டு
0: நாங்களும் வரவேற்பு பாடலை போடுவோம் இல்லையா? மணமகளே மணமகளே மருமகளே வா வா மணமகளே வாழ்த்துக்கள். சிறந்த பாடல். நீங்கள் இப்பொழுது எல்லாம் சரியான பூரிப்பில் இருக்கின்றீர்கள். பேசுவதற்கு கூட நான் வராது இருந்து மோடி வந்து எங்களோடு இணைந்து பேசிய பெருந்தன்மைக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு.
1: வீட்டில இருந்து
0: ஆமா நீங்கள் சென்று உங்களுடைய எங்களை எல்லோரும் சிறப்பாக அந்த சிறப்பாக அமைந்து அவர்கள் பல்லாண்டு காலம் மேலும் நாங்கள் வாழ்த்துகிறோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி கொள்ளுகிறோம். நன்றி மகன்.
1: ஐயா ஆசீர்வாதம் நீடோடி வாழ வாழ வாழ எங்களுக்கு நான் ஏத்துக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். அவங்களுக்கு உங்களோட மகளிடம் நான் கூறியதாக கூறுங்கள். நாங்கள் வானொலி கூறியதோடு வானொலி உறவுகளோடு ஐயாவும் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வாழ்த்தை கொடுத்தார். தாத்தா தந்தா ரெண்டு கூறுங்க. தாத்தா சென்னத்தை புரியும். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி தேவா. நன்றி. இருவரும் நல்வாழ்வு வாழட்டும். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. உண்மையிலே எங்கள் அன்பு உறவு தேவா. தேவா எங்களுடைய உறவுகளில் ஒருவர், எங்கள் குடும்பத்தில் ஒருவர். அவர் வீட்டு அந்த திருமண வைபவம் நாங்கள் அதிலே கூட இருக்க வேண்டியவர்கள். ஆனால் தூரம் தூரமாக இருந்தாலும் உங்கள் மனத்தால் அங்கே இருந்தோம் என்றதை நீங்கள் வந்து பேசும் பொழுதும் கேட்கும். இறைவன் யாரில்லாத இன்றைக்கென்று கல்யாண பாடல்களே வந்து கொண்டும் இருக்கின்றது. சிறப்பு எங்கே அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள்? ஓடி வாருங்கள். வாக்கினை வாக்குச்சாவடி மூடிவிடுவார்கள் என்று நீங்கள் ஓடி வாருங்கள். அதற்கிடையில் வாக்கினை தாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம், ஆதார அட்டையுடன் வர வேண்டும்.
1: வணக்கம்
0: வணக்கம், வழக்கம் போல கூறிவிட்டார் உடனே. நெய்வேலி அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் சரவணன், நலமா இருக்கின்றீங்களா சரவணா? சரவணன்
1: சொல்லுங்க,
0: யார் இங்கே அடுத்த குரல்? காவலர்களோ
1: திடீர்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க.
0: அவர்கள் காவலர்கள் ஐயா, காவலர்கள் காவலுக்கு வந்திருக்கின்றார்கள். சரி சரி, அவர்கள் அப்படித்தான் காவல் யாரது என்று வந்து கேட்கின்றார்கள். வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய காலநிலை என்று எப்படி இருக்கின்றது சரவணா?
1: இன்றைக்கு காலநிலை பாத்தீங்கன்னா 34 பகையில்
0: இருந்தோம். நாங்கள் 19
1: மாலையில கொஞ்சம் மாலையில ஒரு 7 அளவில் கொஞ்சம் நல்லா மழை
0: மழை 34 டிகிரி இருக்கும் பொழுதே மழை பெய்தால் எப்படி இருக்கும்? மண்ணெல்லாம் அப்படியே புகை மாதிரி எழும்பி இருக்கும் இல்லையா? நிலம் எல்லாம் சிறப்பு, குளிர்மை குளிர்மை. இனி குறைந்து கொண்டு போய்விடும் வெப்பம், எங்களுக்கும் குறைந்து விட்டது. இனி நாங்கள் அதிக வெப்பத்தை காண முடியாது. குளிர் தான் நேற்றைய தினமில்ல நிலவுகள் இப்போ காலையிலும் குளிராகத்தான் இருக்கின்றது. பார்க்க நல்லது, நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடி சென்று வருவோம். பாருங்கள் இப்பொழுதே பாருங்கள்.

0: காட்டலைக்கு வந்துவிட்டோம் சரவணா, நல்லதொரு பாடலை தெரிவு செய்தீர்கள். நீங்கள் தெரிவித்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன். பார்ப்போம் முடிவிலே. இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும் சரவணனுக்காக?
1: எல்லாமே கல்யாண பாடல்களாக இருப்பதால் கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா?
0: அப்படியா, உங்களுக்கு என்ன காரணம் வந்த கல்யாண ஆசை? உங்களுக்கு எப்படி கல்யாண ஆசை வந்தது?
1: எல்லா பாடல்களும் கல்யாணம் என்ற வார்த்தைகள் துவங்குவதால் இந்த பாடலும்
0: கல்யாண ஆசை வந்தது. உங்களுக்கும் கல்யாண ஆசை வந்ததுன்னு கல்யாணம் செய்தீர்கள். அதிகம்
1: கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள்
0: அதெல்லாம் பழைய கதையா போச்சு. ஏன் தான் கல்யாணம் வந்து சிறப்பு என்ன கூற போகிறீர்கள்? வேற என்ன கூற போகிறீர்கள்?
1: அப்புறம் இன்று திருமண தேவா அவர்களின் பெண்ணுக்கு திருமணம் நடந்து வரவேற்பு நடந்தது சொன்னீங்க. அவங்களுக்கு இல்லறம் இன்றைய இல்லறம் துணை இல்லறம் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் அவர்களை பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகிறோம். எங்களின் ஊர் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தினர் சார்பாகவும்
0: சிறப்பான வாழ்த்துக்கள். அது அங்கே அவர்கள் கேட்டுக்கொண்டு அவர்கள் மணமக்கள் கேட்டுக்கொள்ளாது விட்டாலும் அப்பா கேட்டுக்கொண்டிருப்பார், அங்கே அங்கால பிரதிபலிப்பார். சிறப்பாக செய்தீர்கள். எங்கள் ஊர் சார்பாகவும் ஒன்றியல் தமிழ் வானொலி சார்பாகவும் நாங்கள் எங்கள் வாழ்த்துக்களை தருகின்றோம். கூறியது பெருமையாக இருக்கின்றது. இதுதான் எங்களுடைய மொன்றையால் தமிழ் வானொலி குடும்பத்தின் பண்பிலே ஒன்று. நன்றி தேவா. இந்த நன்றி சரவணா. இந்த 5 பாடல் தேவன் சரவணன் தேவன் தானே தேவன் தானே சரவணன் தானே நல்லது. இந்த 5 பாடலும் கல்யாணம் என்ற வரியோடு வந்து பாடும் பொழுது அப்படி இருந்தது கேட்பதற்கு?
1: எல்லாமே எல்லாம் வந்து நீங்க முதல்ல எல்லாம் திருமணம் திருமணம் சொல்லிட்டு பதிவுல கொடுத்துருந்தாங்க. நிகழ்ச்சி என்னால வர முடியல செய்கிறேன். உறவினர் வந்து கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருந்தாலும் நிகழ்ச்சி வந்து குறைந்த அளவுல சவுண்ட் வச்சு கேட்டுக்கிட்டே
0: இருந்தேன்.
1: திருமணம் திருமணம்
0: சொன்னேன். அந்த இடையூறு இருந்தாலும் அப்படி வந்து இணைந்து வாக்களித்ததற்கு நன்றி. உங்களுக்கான பாடல் ஒளிபரப்பப்படும். பார்ப்போம் உங்கள் பாடல் பேசி வருகிறதாண்டு. அங்கே மீண்டும் உங்களுக்கு வரவேற்பாளர்கள் வந்து நின்று வரவழைக்கின்றார்கள். அவர்களை கவனியுங்கள். நாளை வெளியே போகும்போது அவர்கள் துரத்துவார்கள் உங்களை.
1: அவங்களுக்குள்ள
0: உள்ளூர் பிரச்சனை. சரி சரி, உங்களுடைய இல்லை பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி நல்லது. அடுத்த உறவு வருகின்ற நான் அழைக்கின்றேன். நன்றி சரவணா. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே, எப்படி இருந்தீங்களம்மா?
2: நல்லா இருக்கப்பா. 9 மணி வரைக்கும் நல்லா இருந்தப்பா.
0: ஏ மழை அப்படி அடித்ததா?
2: இல்லப்பா, நீங்க பாட்டை போட்டுட்டு ஒரே குழப்பா குழப்பி விட்டுட்டீங்கப்பா.
0: அப்படியா குழந்தை? 9 மணி வரைக்கும் நல்லா இருந்தது
2: போறதுனே தெரியல.
0: அடேங்க அவ்வளவு குழம்பி விட்டதா பாடல்கள்? சிறப்பு சிறப்பு.
2: ஆமாப்பா, உண்மையாவே ரொம்ப குழம்பிட்டப்பா.
0: நன்றா குழம்பி. ஆனாலும் இந்த முடிவுக்கு வரவில்லையா? வந்து விட்டீர்களா?
2: வந்துட்டேன்
0: உடனடியா. அந்த முடிவை நாங்கள் மறக்காமல் உடனே காட்டு பாருங்க.

0: பேட்டலைக்கு வந்துவிட்டோம் மகளே. சிறப்பு உங்களுடைய வெற்றி பாடல், நீங்கள் பாடலை எழுதி கல்யாணம் என்று கண்டுபிடித்ததுக்கு ஒரு பாடல் இருக்கின்றது, அது என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: அது இன்னைக்கு தேவா மகளோட கல்யாணத்துக்காக தான் நானும் பாட்டு கேட்க போறேன்.
0: கேட்டு காரி, எங்கள் வானொலியே அவர்களுக்கு வாழ்த்தி கொண்டிருக்கிறேன்.
1: கஸ்தூரி விஜயம் படத்துலதான்
2: பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு தம்பதியர் வாழியவே இல்லறம் கண்டு, அந்த பாட்டுபா.
0: சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு
1: பல்லாயிரம் ஆண்டு
0: பல்லாயிரம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்கள் அவருக்கு சென்றவே அந்த அந்த மகள் கொடுத்து வைத்தவள். ஏன்னா அவருடைய திருமண நாளில் எங்களுக்கு இந்த பாட்டு சவாரி கிடைச்சிருக்கிறது, இந்த பாடல் கிடைச்சிருக்கு. வந்து நீங்கள் எல்லோரும் வாழ்த்துகிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அம்மா. இது வந்து கஸ்தூரி என்ன திரைப்படம்?
1: கஸ்தூரி விஜயம்ப்பா.
0: இந்த கஸ்தூரி என்ற பேர் எல்லாடாம இருக்கிறது என்ன? அது போற துள்ளல் தந்த பேர்
1: வாழ்த்துக்கள்
0: அம்மா. சரி, இந்த நிகழ்ச்சிக்கான பாடல் என்ன பாடல் நீங்கள் கேட்பீர்கள்?
1: உன்னோடுதான் அந்த பாட்டுப்பா.
0: ஓ, என் கல்யாணம்
1: அழகிய உன்னை ஆராதிக்கேன்.
0: ஆமா ஆமா,
1: அழகிய உன்னை ஆராதிக்கேன் படப்பா.
0: என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான், கல்யாண வைபோகம் சிறப்பு. இந்த ஐந்து பாடலும் உங்களை போட்டு குழப்பி விட்டதா மகளே? என்ன செய்யறது? ஒன்றை தீர்மானித்து வச்சு
1: எதுக்கு ஓட்டு போறதுலே தெரியலப்பா. இதுவா இதுவன்னு பத்து நிமிஷம் குழப்பிட்டு கிடக்குறோம்ப்பா.
0: இப்ப தீர்மானித்து கொண்டு வந்த ஒரு பாடலுக்கு வாக்களிச்சிருக்கீர்கள். அந்த பாடல்
1: அதுவும் முழுசா தீர்மானிக்கலப்பா. இன்னொரு ரெண்டு நிமிஷம் பேசியிருந்தீங்கன்னா அதையும் மாத்தி
0: இன்னொன்னு மாறி விடுமோ? உங்களோட உங்களோட இதுல ரூட்டை விட்டு மாற விட்டு விடுது இல்லையா? உங்களோட வழிய மாறி பாதையை மாத்தி விட்டு
1: ஓட்டு வாங்கிட்டீங்க.
0: வாழ்த்துக்கலாம்மா. சிறப்பு சிறப்பு இணைந்து சிறப்பித்தவைக்கு, வாழ்த்து தந்தவைக்கு, பாடலை வெற்றி பாடலை பெற்றதுக்கு, அதை விட பாடல்களின் வரிகளை எல்லாம் கொடுத்ததுக்கு எல்லாவற்றுக்கும் நன்றி. நன்றி மகளே, வாழ்த்துக்கள். மீண்டும் நன்றி அம்மா.
1: வாழ்த்து,
0: வாழ்த்துக்கள் மகளே. உறவுகளே, இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இங்கே தேவா சமிக்கை தருகின்றார், நன்றி என்ற சமிக்கை தருகின்றார் எல்லோருக்கும். நாங்கள் முன்னேற தமிழ் வானொலியை அவருடைய மகளினுடைய திருமணத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பதோடு அவர் நினைக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே தொடர்வோம்? அடுத்த உறவாக வருவது யார் என்று பார்ப்போமா?

0: ஒன்றன் பின் ஒன்றாக பாடல்கள் பல்லவியோடு சரணங்களை தந்து ஞாபகம் ஊட்டி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே தளத்திலும் பாடல்கள் வரி அமைந்திருக்கின்றது. தீர்மானிப்பது கடினமாக இருப்பது என்பதை நான் அறிகின்றேன். இருப்பினும் எப்படியோ ஒரு பாடலை தீர்மானித்தே ஆக வேண்டும், நீங்கள் வாக்களித்தே ஆக வேண்டும். இப்பொழுது ஞானசேகரனை அழைத்து பார்ப்போம், அவர் என்ன பாடலில் திறப்புகின்றார் என்று. வணக்கம், வணக்கம் அவனே ஞானசேகரன், வணக்கம்.
1: வணக்கம் அப்பா, இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தை எங்களுக்கு தரும்பவர்களை உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகின்றேன். தொடர்ந்தும் கடலூரில் தான் இருக்கின்றீர்களா, இங்கே வந்து விட்டீர்களா?
1: இல்லையப்பா இல்லையப்பா, வந்து விட்டேன், நேற்று இரவே வந்து விட்டேன், பணிக்கும் சென்று விட்டு வீட்டில் இருக்கிறேன்.
0: வீட்டில் இருக்கின்றன, எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும், வாழ்த்துக்கள். சரி, வீட்டில் இருக்கும் உங்களுக்கு கல்யாண பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்பொழுது ஒரு தடவை முதலில் வாக்குச்சாவடைக்கு சென்று வந்து விட்டு பேசுவோமா?
1: ஆ செல்வோம் அப்பா.
0: அப்படி செல்வோம்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் ஞானா, ஐந்து பாடலும் கேட்கும் போது எப்படி இருந்தது?
1: போட்டி பலமாக இருந்தது ஐந்து பாடல்களுக்குள்ள.
0: அப்படித்தான் ஜாமலா வந்து என்ன குழப்பி விட்டீங்களாப்பா, என்னால முடிவெடுக்கலாம் போச்சு.
1: ஆமா, சூரியனுக்கு ஏழு குதிரை என்னமோ ஒரே மாதிரி இருக்குமா சூரிய பகவானுக்கு, அது மாதிரி இங்க வந்து கல்யாண பாட்டு சவாரிக்கு அஞ்சு குதிரையும் ஒரே மாதிரி இருக்கு. எந்த குதிரை முன்னாடி போகுது, எந்த குதிரை பின்னாடி வருதுன்னே தெரியல.
0: சரி,
1: சீரான வேகத்துல போயிட்டு இருக்கு.
0: எல்லாம் சிறந்த குதிரையா தான் இருக்குன்றது இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: என்ன பாடலை உங்களுக்காக ஒளிபரப்பலாமா? என்ன பாடலை விரும்பி கேட்க இருக்கின்றீர்கள்?
1: மோகன புன்னகை படம்பா, கல்யாணமாம் கச்சேரியாம்.
0: கல்யாணமாம் கல்யாணம் என்ற போட்டிக்கு 20 பாடலுக்கு மேலே கிடைச்சது. அந்த 20
1: நிச்சயமா நிச்சயமா.
0: என்ன பாடலையா கேட்டீர்கள்? கல்யாண
1: கல்யாணமாம் கச்சேரியாம்.
0: ஓ, கல்யாணம்
1: சுந்தரராஜன்
0: கச்சேரியாம். இது வந்து என்ன திரைப்படம் சொன்னீர்கள்?
1: மோகன புன்னகை.
0: மோகன புன்னகை,
1: சிவாஜி நடிகர் தலைவர்.
0: மோகன புன்னகை சிறப்பான பாடல். இந்த பாடல் அங்கே இருக்கின்றது. இன்னும் மூன்று போட்டிக்கு வரக்கூடிய அளவுக்கு எங்களிடம் பாடல் போட்டிக்கு வந்தன. ஐந்து ஐந்தாக மூன்று தடவை
1: 20 பாட்டு வைக்கணும் அப்படின்.
0: சரி, இப்பொழுது
1: 5 பாட்டு பத்தாது.
0: சின்ன சின்ன நல்ல பாடல்களை கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையில் வேற என்ன கூறுவோம்?
1: வேற தேவா என்கிற தேவநாதன் சர்மிளா செல்வ புதல்வி தீப்திக்கு அவங்களுடைய திருமண நாள் இன்று நிறைவாக நிறைவடைந்தமைக்கு எங்கள் இல்லத்தாரின் சார்பாகவும் நம்மளது எம்டிஆர் உறவுகள் சார்பாகவும் எங்கள் ஞானாம்பிகை சமேத சார பரமேஸ்வரர் ரெணுமோசனர் காலபைரவர் சார்பாகவும் வாழ்த்தி அறிந்து எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வாழ்த்துக்கள். அந்த செல்வி செல்வன் அடைந்த இந்த நாளிலே கல்யாண மாலை பாடலும் வந்திருக்கின்றது. இதெல்லாம் தெய்வீகம் என்றுதான் கூற வேண்டும். நான் நினைத்து செய்யவில்லை. இது வந்து ஏற்கனவே தீர்மானித்து வந்தது. இன்றைய தினம் அவர் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. வாழ்த்துக்கள் அவர்கள் எங்கள் சார்பிலும் இறைவன் சார்பிலும் நீங்கள் வாழ்த்தியது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த வாழ்த்துக்கள் அவர்களை சென்றடையும். நன்றி. கூறுங்கள்.
1: பெண்ணும் எனது பையனும் ஒன்றாக தாய் தமிழ் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள்.
0: சித்தார்த்தனா? அப்படியா?
1: சித்தார்த்தனும் தீப்தியும் தாய் தமிழ் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள்.
0: எங்களை விட ஐந்தாம்
1: வகுப்பு வரை. ஆமாப்பா,
0: உங்கள் குழந்தைகளில் ஒன்று அருகில் இருந்திருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. இந்த விடயத்தை கேள்விப்பட்டவுடன் உண்மையிலே எல்லோருக்கும் ஒரு பூரணமான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு.
1: அந்த தாய் தமிழ் பள்ளியில் படித்ததுனாலதான் தாய்க்கு இன்சியல் இருங்கிறோம்ல முதலெழுத்து, அதை முதலிலும் அப்பாவின் இன்சியல் இரண்டாவது வைத்து வேலைக்கு போற வரைக்கும் அந்த தாஞ்சா தான், அம்மாவும் அப்பாவும்
0: தான். சிறப்பு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். பார்ப்போம் முடிவில்.
1: நன்றியப்பா, நன்றியப்பா.
0: இணைந்த மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். நேரம் சரியாக 12:49 நிமிடத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு 10:19 நிமிடம் என்று இந்தியாவிலும் இளமணி திருநாளிலும் ஏனைய நாடுகளிலும் அந்தந்த நேரப்படி காட்டி கொண்டிருக்கும் வேளையில் பாட்டு சவாரி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்க எல்லோரும் வந்து மகிழ்ச்சியோடு இன்றைய தேர்தலை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்த உறவுகளை எதிர்பார்க்கும் வேளையில் பாடல்கள் தொடர்கின்றன.

0: வாக்குச்சாவடிக்கு வாக்களிப்பதற்காக வாக்குரிமை எனக்கு உண்டு என்று ஓடி வருகின்றார் அன்பு மகன் என்னுடைய குளப்படி சிங்கம் ஃபாரூக் அவர்கள். வணக்கம் ஃபாரூக்.
1: அனைவருக்கும் அன்பு வணக்கம் அப்பா. நலம் நலமறியாவல்.
0: எல்லோருக்கும் நலம் கூறிய வேளையில் எல்லோரும் அதை அறிந்து கொண்டு எல்லோருடைய நலத்தையும் உங்களுக்கு கூறி எல்லோருடைய எல்லோருக்கும் உங்கள் நலமும் கிடைச்சிருக்கு, நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் என நல்ல செய்தியோடு இணைவோம். இப்பொழுது அங்கே காற்றலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு காலநிலை?
1: காலநிலை வெப்பமாகதாப்பா இருக்கிறது.
0: வெப்பமாக இருக்கிறதா? சில இடத்துல மழை பொழிந்திருக்கிறது, உங்களுக்கு மழை கிடைக்கவில்லையா?
1: ஆமாப்பா.
0: ஆஹா, அவ்வளவு கடுமையான வெயிலா இருக்குமே அப்படி என்றார். ஒரு வாரமா மழை இல்லை என்றால் சரியான பக்தியா இருக்கு. அப்படியும் ஒரு மழை வர வேண்டுமே. பார்ப்போம். நான் நிகழ்ச்சி முடிவில் நான் ஒரு தடவை இறைவனுடன் பேசி பார்க்கிறேன். சரியா? இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு மழை கொடுங்கள், நான் தான் அடுத்த முறை அங்கு தேர்தலில் நிக்க போவேன். பாடல்கள் எப்படி இருந்தது கேட்பதற்கு?
1: பாடல்கள் அருமையப்பா. அந்த தேவாவுடைய மகள் கல்யாணம் அன்றைக்கு காட்டு சவாரியும் கல்யாணத்தை எடுத்து வந்தது மகிழ்ச்சியா இருக்கு.
0: சிறப்பு, சிறப்பான வார்த்தை. தேவாவின் மகளினுடைய திருமணத்தில் அன்று மொன்றியல் தமிழ் வானொலி பாட்டு சவாரியே கல்யாணத்தை கொண்டாடுகிறார். சிறப்பான வாழ்த்துக்கள். நாங்கள் இப்பொழுது காட்டிலையை விட்டு ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோம். ஆதார் அட்டையுடன் பாருங்கள், செல்வோம். வாழ்த்துக்கள்.

0: காற்றலைக்கு வந்து விட்டோம், புலப்படி சிங்கம் அங்கேயும் வந்து புலப்படி விட்டு விட்டோம். அங்கே வாக்குச்சாவடியில் உள்ள உத்தியோகத்தர்கள் கொஞ்சம் கடுமையாக இருந்ததை நான் பார்த்தேன். என்ன குழப்பம் பண்ண வேடிக்கை காக்குறேன். நல்லது. என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: நான் பெற்ற செல்வம் படம்.
0: அதுல என்ன பாடல்?
1: பூவா மரமும் பூத்தது.
0: அதுல இந்த பாடல் நான் பெற்ற செல்வத்திலயா? அப்படியா? அப்படியா, சரி பார்ப்போம். நான் தேடி பார்க்கிறேன். பூவா மனமும் பூத்தது அப்படித்தானே? பூவா மனமும் பூத்தது. ஏன்னா நான் பெற்ற செல்வன்டபடியால் அப்படி வருது போல இருக்கு. முகமனமும் பூத்தது இனிமையான பாடல். அந்த பாடல் பழைய பாடல்னால் அதை விரும்பி கேட்குறீர்கள். அநேகமாக டிங்கு டிங்கு டுங்கு டுங்கு பாடல் அங்கே அப்படி அங்கே நண்பர்கள் கூட்டங்கள் அப்படி இருக்கின்றது. உங்களுடைய நண்பர்கள் கூட்டம்
1: எல்லோரும் நலமாக இருக்கு?
0: ஏன்னா கடந்த முறை வரும்பொழுது நண்பர்களோடு சுற்றி திரிந்து விட்டு வருகிறேன் என்று கூறினீர்கள். எல்லோரும் நலமாக இருக்கிறார். ஆனால் இப்பொழுது நான் அறிவித்து விட்டேன், மழை வரும். இந்த வாரம் உங்களுக்கு மழை கிடைக்கும். சரியா? பார்த்து போடுங்க ஒரு மாதிரி. நன்றி மகனே, வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்பு சிறப்பு.
1: சொல்லிக்கிறேன்ப்பா. தேவாவுடைய மகள் கீர்த்திக்கு திருமண வாழ்த்துக்கள். 16 பெற்றும் பெருவாழ்வு வாழ வேண்டும்னு வாழ்த்துகிறேன்.
0: ஆமாம், 16 செல்வங்கள், பரற்கரிய செல்வங்கள், 16 செல்வங்கள் பெற்றவர் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அழகாக வாழ்த்துகின்றார் எங்களுடைய ஃபாரூக் அவர்கள். மொன்றியல் தமிழ் வானொலி ஊடாக அன்பு தேவாவின் செல்வ மகள் திருமணத்தை ஒட்டி வாழ்த்துக்கள். நன்றி, அவரை சென்றடைகின்றது. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி மகனே, மீண்டும் சந்திப்போம். இணைந்தமைக்கு நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே வாக்குச்சாவடியிலேருந்து வாக்குகளை தந்து ஓடி வந்து காற்றலையில் பேசும்போது இந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்ட நல்லதொரு நாள் தான். கல்யாணம் என்ற பாடலை எடுத்துவிட்டேன். கல்யாண நாளே வந்து விட்டது. கல்யாண வாழ்த்துக்களை எல்லோரும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. தொடர்கின்ற பாடல்கள் 12:55 அவர்களும் வாக்குச்சாவடியை அடைப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்ற அறிகுறி எனக்கு தெரிகின்றது. எங்கே ஓடி வாருங்கள். காற்றலைக்கு 6477-8746-1 வாக்களிக்காதவர்கள் ஓடி வந்து வாக்களிக்க வேண்டும். வந்துவிட்டார் வாக்களிப்பது எனது உரிமை என்று வாரத்தில் ஒரு நாளாவது ஓடி வரும் உங்கள் அன்பு ஜோஜ். வணக்கம் ஜோஜ்.
2: வணக்கம் ஐயா.
0: எப்படி இருக்கு?
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். உங்கள் அன்பு
2: நல்லா இருக்கிறேன் ஐயா.
0: மன்னர் ஜோஜ் அவர்கள் அவசரப்பட்டு இருக்கின்றீர்கள். படி பணி தெரிகின்றது. உடனடியே நான் உங்களை வாக்குச்சாவடி முதலில் கொண்டு போகிறேன். வாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்று. அங்கே நீங்கள் சரியான வேலை பழுவில் இருந்தும் வாக்களிப்பது கண்டு ஓடி வந்து விட்டீர்கள். என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் ஜார்ஜ்?
1: ஆனந்த யாழினை மீட்டுகிறார்.
0: சிறப்பு, சென்று பாருங்கள். மகிழ்ச்சி. உங்க தேவாவனுடைய மகளுக்கு வாழ்த்து கூறு.
1: நன்றி, நன்றி ஐயா. ஆமாங்க ஐயா, வாழ்த்துங்கள் ஐயா.
0: வாழ்த்துக்கிறோம்
1: தேவன் மகள் அவர்களுக்கு. வாழ்த்து,
0: வாழ்த்துக்கள். நன்றி மகனே. இந்த பணி சிரமத்திலும் ஓடி வந்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கிறோம். என்ன பாட்டு, என்ன பாட்டு, என்ன பாட்டு சொன்னீங்கள்? ஆனந்த யாழை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆனந்த யாழை மீட்டு. எவ்வளவு அவசரமா இருக்கு, பாபமா இருக்குது பார்க்க. அவரோடு பேசும் பொழுது கூட ஆறுதலாக அவருக்கு பேச முடியாது. உணவுகள், உறக்கங்கள் கூட அவர் அமைதியாக செய்கிறார் என்று ஒரு கவலையாக இருக்கின்ற ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து பார்க்கிறேன். அவரை வந்த நாளிலிருந்து பணியிலே வலு கவனமாகவும் குடும்பத்திலே அக்கறையாகவும் எங்கள் வானொலியில் நீண்ட காலத்து ஒரு நேரான ஒரு நல்லொரு நேயராகவும் இருந்து கொண்டிருக்கும் என்பது மகன் ஜார்ஜ் நீண்ட காலம் வாழவனும். அவர் வந்து நீண்ட காலமாக வெளி நாடுகளில் அவருடைய பணியின் சிறப்பு, நேர்மை, கடமை, கண்ணியம் என்ற வகையில் அந்த அவரை அமர்த்தியவர்கள் அவரை விடுகிறார்கள் இல்லை போவதற்கு. அப்படி அவர் மீது நல்ல பிடிப்பு. இடையிலே லீவு எடுத்துக்கொண்டு, ஓய்வு எடுத்துக்கொண்டு ஊருக்கு சென்றாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பற்றாது தானே, இதுதான் வாழ்க்கை என்று அவர் புதுச்சேரியில் இருப்பவர் இந்தியாவிலே இங்கே வந்து நீண்ட காலமாக இருக்கின்றார். அவருக்கு எல்லா நன்மையும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போம். நல்ல ஒரு பையன் அவர். தேவா அவருடைய மகளுக்கும் அவசர அவசரமான வாழ்த்து கூறிவிட்டு ஓடி செல்கின்றார். தாராளமான பன்மை அவருக்கு. வாழ்த்துக்கள் ஜார்ஜ், உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: மாமன் என்றவுடன் சந்தன்ராஜ் அவர்கள் ஓடி வருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம் சந்தன்ராஜ். நானும் இணைந்து தந்து இணைந்து கொள்வோம். நீங்கள் வருகின்ற மாமாண்ட பாடல் வருகின்றது. சில பேருக்கு எப்படி இருக்கின்றது காற்றலை உங்களுக்கு காலநிலை இல்லாம எப்படி இருக்கின்றது
1: காற்றலை? ஆமா, நம்முடைய சரவணன் சொன்ன மாதிரிதான் ஐயா, மாலை நேரத்துல கொஞ்சம் நேரம் சிறிது துரல்,
0: சிறு சிறு தூரம், பெரிய துரலா வரவில்லை,
1: வரவில்லை.
0: சூட்டக்கலாம் அவர்
1: சூட்டைகள்
0: பணியோடு இருந்தும் காற்றலைக்கு வந்து விட்டீர்கள் வாக்களிப்பதற்கு. முதலில் வாக்குச்சாவடி போவோமா? போவோம், பாருங்கள்.
1: ஆமாங்க ஐயா, போடுவோம்.

0: பணியோடு இருந்தும் வாக்களிப்பது எங்கள் கடமை என்று ஓடி வந்த சிந்தன்ராஜ் அவர்களே, வருக வருக நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். உங்களுக்காக என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் என்று எழுத்து வானொலி நேயர்வர் நேயர்வர் பத்திரே.
1: கண்டேன் கல்யாண பெண்ணை பெண் போன்ற மேகம், அந்த பாடல் யாரும் சொல்லிருக்காங்களா?
0: நீங்களா சொல்றீர்கள்?
1: மேயர் மீனாட்சியில இருந்து போடுங்க.
0: ஆமா, கண்டேன் கல்யாண கோலம்,
1: கல்யாண பெண் போன்ற மேகம்,
0: கல்யாண பெண் போன்ற மேகம் என்ற பாடல் ஜெய்சங்கர் ஏஆர் விஜயா
1: பாடல்.
0: மேயர் மீனாட்சியிலே நல்ல பாடலை தருகின்றேன். தேவா வந்து சென்றார். தேவாவுடைய மகளுக்கு திருமணமாக இருந்து அந்த நாளில் இந்த பாடல்கள் வந்திருக்கிறது பாட்டுச்சவாரியில். அதனால் ஒருவர் வந்து கூறினா நமக்கு முன்றியல் தமிழ் வானொலியே பாட்டுச்சவாரியாக கொண்டாடுகிறது இந்த கல்யாணம்.
1: நிச்சயமா அவருக்கு நம்முடைய வானொலியின் சார்பாக எங்களுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்யா.
0: நன்றி. உங்கள் வாழ்த்துக்கள் அவரை சென்றடையட்டும், ஒரு இனிய நாளாக அமையட்டும். நன்றி. நீங்கள் மட்டும்தான் வந்தது என்று எண்ணுகிறேன்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். காற்றலையில் ராஜராஜன், அப்படித்தானே?
2: வணக்கம் வணக்கம் ஐயா. நலம் நலம் அறிய ஆவல்.
0: நலம் நாங்கள் நலம், நாங்கள் நலம், உங்கள் நலம் அறிய நாங்கள் ஆவல். எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக இருக்கேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள் ராஜராஜன். அங்கே தர்மபுரியிலே மழை பொழிந்ததா?
2: ஐயா நேத்து தான் மழை, இன்னைக்கு இல்ல.
0: இன்னைக்கு இல்ல, நேத்து போய் பொழிந்து விட்டது, அதனால இன்னைக்கு இல்ல.
2: நேத்து பொழிந்து விட்டது, மிதமான மழை.
0: ஓ, நேற்றைய தினம் உங்களுடைய நேயர் நிறம் மன்னிக்க வேண்டும். பாட்டுக்கு பதில் நேற்றைய தின நிகழ்ச்சி பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி அந்த முத்தைத்தர் பத்தி திருநகை ஸ்ரீ எம் சவுந்தரராஜன் ஐயா அவன் குரல் ஒலிக்கப்பட்டது கேட்டீர்களா?
2: கேட்டேன்.
0: எப்படி இருந்த பாடு? சிறப்பா இருந்தது,
2: அருமையாக இருந்தது.
0: நல்ல நல்ல
2: சரிலாம். குரல் வந்து அவருக்கு ஆண்டவன் கொடுத்த வரம் அது.
0: அவரும் வந்த ஐயா, அவரும் வந்து அந்நிய மொழிக்காரனாக இருந்தாலும் தமிழை எப்படி உச்சரித்து அந்த ஒவ்வொரு எழுத்துக்கு ஒவ்வொரு எழுத்து குரல் நெடு அத்தனைக்கும் உயிர் கொடுத்தவர் ஐயா. அவர்களுடைய வாழ்க்கை என்று இருந்தவர்கள் சங்கீதமே வாழ்க்கை. அந்த குரல் இன்னும் ஒரு தடவை பேர் போலியாக இருந்தாலும் அதுக்கு யாரும் பெற முடியாது ஐயா.
2: இணையாக வர முடியாதுங்க. எம்ஜிஆருக்கு பாடினா எம்ஜிஆர் பாடுற மாதிரி இருக்கும். சிவாஜி கணேசனுக்கு பாடினா
0: அவர்கள் சங்கீத உபவாசகர்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோம். இந்த ஐந்து பாடல்கள் இந்த பாடல் நல்லது என்று வாக்களிப்பதற்காக வாருங்கள், அங்கே செல்வோம்.

0: வந்துவிட்டோம் ராஜராஜன் காட்டிலைக்கு கவுளித்த ஐந்து பாடலும் சிறப்பாக இருந்து நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். உங்களுக்காக நேர் நேரத்தில் என்ன பாடல் இந்த வந்து வாக்களிப்பவருக்கு ஒரு பாடல் கொடுப்பதுண்டு, என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமாக என்று நீங்கள் விரும்பி கேட்க
1: விருப்பமான பாடல்?
0: ஆமாம்
1: ஐயா, அருணாச்சலம் படத்துல இருந்து
0: நீங்கள் வாக்களித்து உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டிருக்கேன். இந்த பாடல் நேர் நேரத்தில் இன்று கிடைக்கும், அதை கேட்டு மகிழுங்கள். இணைந்தமைக்கு என்றும் அந்த இணைந்தமைக்கு சிறப்பு என்று எங்கள் வானொலி நேயர் அங்கே நாச்சியார் கோவில் தேவா நீண்ட கால உறவு அவருடைய புத்திரிக்கு இன்று திருமணம் நிறைவேறி வரவேற்பு எல்லாம் நிறைவேறி எங்கள் வானொலியாலையும் வாழ்த்தியிருந்தோம். வாழ்த்துக்கள், உங்கள் வாழ்த்துக்களும் அவர்களை சென்றடையும். நன்றி ராஜராஜன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

இன்னும் நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம். வாக்குச்சாவடி எப்பொழுது அடைக்கின்றார்களோ அப்பொழுது நாங்கள் நிறுத்திவிட்டு வாக்குச்சாவடியிலிருந்து புள்ளிகளை பெற்று உங்களுக்கு நான் தெரிய தருவேன். அதுவரையும் பாடல்கள் தொடர்கின்றன.

0: அடுத்தவாக அன்பு மகள் மஞ்சுளா, நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் மஞ்சுளா.
1: வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா?
0: நாங்கள் நல்லாக நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீங்க? உங்களைத்தான் நாங்கள் கேட்கணும். அப்படியே நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கிறோம்ப்பா.
0: உடல்நிலை எப்படி இருக்குது? மனச்சுமை எப்படி இருக்கின்றது? மனச்சுமை குறைந்திருக்கின்றதா?
1: பரவாயில்லப்பா, கொஞ்சம் வேலை அதிகம்ப்பா. கழனியில கொஞ்சம் வேலை அதிகம்.
0: அப்ப உடற்பயிற்சி நன்றாக கிடைக்கின்றது என்று அர்த்தம். உடற்பயிற்சி நன்றாக செய்ய வேண்டும், நன்றாக வியர்க்க வேண்டும், நன்றாக சாப்பிட வேண்டும், நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். இதுதான் உங்களுக்கு வைத்தியம். மனச்சோர்வு வேண்டாம். மனச்சோர்வு வரும்பொழுது எங்கள் எல்லோரும் பேசுங்கள், வானொலியில் வந்து பேசுங்கள். நீங்கள் நல்ல நல்ல நல்ல பாடல் தருகின்றீர்கள். உங்களுக்கு நான் வேலை கொடுக்கும் போது சில போல உங்களுக்கு எழுது இந்த பாடல் இருக்க அனுப்புங்கள் மகளே, இந்த பாடல் எங்கே இருக்குன்னு உங்களை உங்களுக்கு நாங்கள் உங்களை நாங்கள் ஈடுபட வைக்கின்றோம். சரியா? மக்கள் உங்கள் நண்பர்களோடு சகோதரங்களோடு நன்றாக மனம் விட்டு பேச வேண்டும் மகளே. இப்பொழுது 5 பாடலையும் கேட்டு விட்டு வாக்களிக்க வந்திருக்கிறீர்கள். ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு போவோம். வாருங்களேன், வாக்களிக்க வாருங்கள்.

0: வந்து விட்டோம். என்ன பாடலாம்மா?
1: பதிவுல எழுதிடுறோம்மா பாட்டு.
0: சார் இப்பொழுது எழுதி கொடுங்க, பதிவில் எழுதி கொடுங்க. நன்றி. உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், மனச்சோர்வு வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் எங்களோடு என்ன குறைந்தாலும் உங்களோட பேசுங்கள். எல்லோருடைய நம்பர் குழு நம்பர்கள் இருக்கிறது, அம்மாவுடன் பேசுங்கள், என்னுடன் பேசுங்கள், மற்ற நண்பர்களோடு பேசுங்கள். திடகாத்திரமா இருக்க வேணும் மகளே, மன சுமை இருக்கக்கூடாது மகள். வாழ்த்துக்களம்மா, சிறப்பாக இருக்கிறீர்கள். நன்றி. நல்ல பாடல் தெரிவு செய்திருக்கீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தோடு. நன்றி நன்றி நன்றி நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். மஞ்சுளா அவர்கள் நீண்டகால உறவு எங்களோடு. அவரால் உடல்நல குறைவு வைத்தியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தவர். இப்பொழுது கொஞ்சம் இன்று அவர் பேசும் பொழுது தெளிவு இருக்கின்றதை நான் பார்க்கின்றேன். பிள்ளைகள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், அதைத்தானே நாங்கள் வேண்டிக் கொள்வது. இறைவனும் இந்த கருணை தெரிவார். வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இப்போ தொடர்போம் பாடலை. முதலாவது ஒளி மஞ்சுளா வந்த வேளையில்தான் முதலாவது ஒளி கிடைத்தது. தொடர்ந்து பாடலை கேட்போம். இன்னும் ரெண்டு ஒளி இருக்கின்றது.

மூன்றாவது ஒளி பாய்ச்சி விட்டார்கள். வாக்குச்சாவடி அடைக்கப்படுகின்றது. வாக்குச்சாவடியில் வந்து அழகாக மகிழ்வாக தரமாக உங்கள் வாக்குகளை அழைத்துவிட்டு சென்றவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு வாக்குச்சாவடியிலிருந்து பதில் வரும் வரை நான் காத்திருக்காமல் உங்களுக்கான பாடல்களே என்று என்ன பதத்தில் பாடல் வரப்போகின்றது என்று கேட்ட வேளையிலே இந்த பதத்தை சரியாக எழுதிய கஸ்தூரி சியாமலா இருவருடைய பாடலையும் இப்பொழுதே நான் ஒலிபரப்ப இருக்கின்றேன். முதலில் கஸ்தூரி, உங்களுக்கான நீங்கள் சரியான வரியை தெரிவித்து வெற்றி பாடலை பெறப்போ இருக்கின்றீர்கள். நீங்கள் கேட்ட உயிரே திரைப்படத்திலிருந்து நெஞ்சினிலே நெஞ்சினிலே இப்பொழுது நாங்கள் கேட்போம். இது போட்டியுமல்ல, உங்களுக்கான வெற்றி பாடல்.

சிறப்பான அந்த பாடல் உயிரே திரைப்படத்திலிருந்து கஸ்தூரி உங்களுக்காக ஒலிக்கப்பட்டது. நீங்கள் இன்றைய பாடல் பதம் எது என்ற போட்டியிலே முதலில் நீங்கள் பதிலை தந்ததால் உங்களுக்கு கிடைத்த அந்த பாடல். அதைத் தொடர்ந்து அதே நேரத்தில் மகள் ஷியாமலா நீங்களும் தந்தீர்கள் சரியான பதத்தை. உங்களுக்காகவும் ஒரு பாடல், நீங்கள் கேட்ட பாடல் என்று தேவாவின் மகளின் திருமணத்தோடு ஒட்டி இது வாழ்த்து பாடலாக மொன்றியல் தமிழ் வானொலியும் வாழ்த்துகிறது, இதை கொண்டாடுகிறது என்பதை கூறும் வண்ணம் அற்புதமான ஒரு பாடல் தர இருக்கின்றோம். அந்த பாடல் இதுவோ அந்த பாடல், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு.

0: சிறப்பான பாடல்கள்,
1: சரியான தெரிவை தருவதில் ஷியாமளா கட்டிக்காரி தான் அற்புதமாக இன்று தேவாவினுடைய மகளின் திருமணத்தோடு ஒட்டி இந்த பாடலை கொடுத்து திருமணம் மூன்று முடிச்சு என்பதை எல்லாம் அழகாக விளங்கப்படுத்திய பாடல் கஸ்தூரி விஜயம் திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் ஐயாவின் வரிகள் அல்லவா, சுசீலா அம்மாவின் குரலும் இணைந்து பி குமாரின் இசையிலே ஒலித்த அந்த பாடல் நிறைவாக அவர்களுடைய குழந்தையை வாழ்த்துவது, அவர் குழந்தை செல்வங்களோடு நிறைந்து நெருங்கி வாழும் ஷியாமளா அழகாக வாழ்த்தின பாடலை தந்தீர்கள். இந்த பாடல் வெற்றி பாடலாகவும் அவர்களுக்கு வாழ்த்து பாடலாகவும் அமைந்தும் உங்கள் தமிழ் வானொலியின் வாழ்த்தாகவே அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. உங்கள் இருவருக்கும் வெற்றி பாடலை தந்து கொண்டேன். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் கூறும் இந்த வேளையிலே. வெற்றியெல்லாம் கூட சிறப்பான ஒரு விடயம் இருக்கின்றது அல்லவா, அதுதானே எத்தனை வாக்கு எந்த பாடல் முதலாவது என்று தெரிந்து கொள்வதற்கு விரைவில் அந்த பாடல் உங்களுக்கு கரத்தில் கிடைத்துவிட்டது, கொடுக்க இருக்கின்றேன்.

ஐந்து பாடல்களும் கல்யாண தேனிலா மௌனம் சம்மதம் திரைப்படத்தில் டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களுடன் சின்னக்குயில் சித்ரா அம்மாவும் இணைந்து பாட வேண்டும் என்று இசை ஞானியின் இசையில் மலர்ந்தது. இரண்டாவதாக கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என்ற அற்புதமான அந்த பாடலும் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து எங்கள் பாடும் நிலா மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவின் அந்த குரலில் ஒலித்தவளை அந்த பாடலையும் இசை ஞானி தான் இசையமைத்து கொடுத்திருந்தார்கள். மூன்றாவது வரிசையில் நின்று பாடிய கல்யாண வானில் போகும் ஊர்வலம் என்ற ஆனந்தம் திரைப்படத்து பாடல் பிரபல பின்னணி பாடகர் உன்னி மேனன் அவர்களால் எஸ் ஏ ராஜ்குமார் ஐயா அவர்களின் இசையிலே ஒலித்தது. அதைத் தொடர்ந்து நான்காவது வரிசையில் கல்யாண வளையோசை கண்டு என்ற பாடல் உரிமைக்குரல் திரைப்படத்தில் பிரபல பின்னணி பாடகர் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் மறைந்த எங்கள் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவோடு பல விருதுகளுக்கு சொந்தக்காரியாக இருந்து சென்ற எங்களுடைய இசை அரசி பி சுசீலாமாவும் இணைந்து பாட மறைந்த எம் எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் இசை அமைத்து கொடுத்த பாடலாக இருந்தது. இறுதியாக ஐந்தாவது வரிசையிலே கல்யாணமே ஒரு பெண்ணோடு தான் என்ற லலிதா திரைப்படத்து பாடலை வாணி ஜெயராம் அம்மா பாட வேண்டும் என்று மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுத்த இந்த ஐந்து பாடல்களும் நான்கு ஆண்களும் மூன்று பெண்களும் குரல் கொடுத்து மூன்று இசையமைப்பாளர்களுடைய வல்லமையிலே மலர்ந்த பாடல்கள். ஐந்து பாடல்களும் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுக்காமல் ஓடிக்கொண்டது திண்டாட்டத்தை கொடுத்தது. இன்றைய 11 உறவினர்கள் வந்து வாக்களித்த வழியே 11 வாக்குகளும் பகிரப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்து பாடல்களுக்கும். அப்படி பகிர்ந்த வழியிலே தடுமாற்றத்தின் மத்தியில் கூட அவர்கள் இருந்து எதுக்கு போடுவார் என்று தெரியாமல் போடுவோம் என்று இறுதியாக ஓடி வந்தால் இன்னும் 10 நிமிடம் விட்டு அவர்களை மாற்றிவிட்டால் சரி இன்னும் 10 நிமிடத்தால் வாக்குகின்றன மாறித்தான் வரும் என்று எண்ணுகிறேன். தேவா அழைக்கின்றார். ஒரு தடவை அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் தேவா. வணக்கம். இல்லை, அவர் வந்து நன்றி கூறி சைகை காட்டிவிட்டு இந்த வலுவான நேரம் அங்கே அவர் எடுபடி எல்லாம் தடல் புடலாக இருக்கும் வேளையிலும் எங்கள் வாழ்த்துக்களை கேட்டு நன்றிகளை தந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் தேவா. இந்த ஐந்து பேரும் இன்னும் ஒரு தடவை வாக்கெடுக்கப்பட்டால் மாறி போடுவார்களோ தெரியாது. அந்த வகையில் இவர்கள் தடுமாற்றங்கள் இருந்து இருப்பினும் தீர்க்கமான முடிவெடுத்து நீங்கள் தந்த வாக்குகளின்படி இந்த ஐந்து பாடல்களிலும் கல்யாண வானில் போகும் என்ற அந்த பாடல் கட்டுப்பணத்தை இழந்து விட்டனர். அதற்கு யாரும் நல்ல முதலிடத்தை ஒருவரும் ஒருவருடைய இதயத்தை முதலிடமாக தொடவில்லை. அந்த திரைப்படத்து பாடல் அதிகம் காற்றலைக்கும் வரவில்லை தான். நான் வந்திருக்கின்றது பல தடவை எங்கள் வானில் கேட்டிருக்கின்றீர்கள். ஆனந்தம் திரைப்படம் உண்மையினுடைய குரலில் வந்த நல்ல ஒரு பாடல் தான். ஆனால் இவர்களோடு ஒப்பிடும் பொழுது அவரே கிடைக்கவில்லை. ஏனைய நான்கு பாடல்களும் மூன்று இடத்தை பெற்றிருக்கின்றன. ஒன்றும் தள்ளுபடியாவில் ஏனைய நான்கு பாடல்களும் மூன்று இடங்களை பெற்றிருக்கின்றன. அப்படி நான் மூன்றாவது எது, இரண்டாவது எது, முதலாவது எது என்று வரப்போகுது என்று எண்ணுகிறோம் போல் தெரிகின்றது. பார்ப்போம். மூன்றாவது இடத்தை ஒரு பாடல் இல்லை, மூன்றாவது இடத்தை பிடிக்கும் பாடல்கள் இரண்டு. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என்ற பாடலும் கல்யாணமே ஒரு பெண்ணோடு தான் என்ற பாடலும் இரண்டு இரண்டு வாக்குகளை பெற்று தலா மூன்றாவது இடத்தை பிடிக்கின்றது. அப்படி என்றால் இங்கே இரண்டு பாடல்கள் முதலாவது இடத்துக்கு போட்டி போட்டு கொண்டிருந்த வேளையில் இரண்டாவது இடத்தை ஒரு பாடலும் முதலாவது இடத்தையும் ஒரு பாடலும் பெறுகின்றது. மூன்றாவது இடம் பெற்ற பாடல் இந்த இரண்டும் தெரியப்படுத்திவிட்டேன். இரண்டாவது இடத்தை பெறுகின்ற பாடல் நான்காவது வரிசையில் நின்று பாடிய கல்யாண வலை ஓசை கண்டு என்ற பாடல் மூன்று வாக்கினை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கின்றன. அப்படி என்றால் முதலாவது பாடல் கல்யாண தேன்னிலா என்ற பாடல் முதலாவது இடத்தில் நின்று பாடி முதலாவது இடத்தை நாலு பேருடைய இதயத்தை பெற்று வெற்றி பெறுகின்றது. அந்த பாடலுக்கு வாக்களித்தவர்களுக்கும் அடுத்த பாடலுக்கு வாக்களித்தவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் யார் யார் என்று பார்க்க வேண்டுமல்லவா? அவர்கள் எப்பொழுதும் முதலாவது பாடலை தெரிவு செய்பவர்களை நான் கூறுவதுண்டு. அந்த வகையிலே அவர்கள் நால்வரும் யாராக இருக்கலாம்? நான் முதலில் வாழ்த்து தெரிவித்திருந்தேன், எல்லோருக்கும் தெரிவிப்பதுண்டு. ஏனென்றால் ஒரு பாடலும் சிறந்த பாடல் என்று. கிருஷ்ணன், ஷியாமலா, சந்தனராஜ், ராஜராஜன் நால்வரும் இந்த திரைப்படத்து பாடலை இந்த பாடலை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அதனால் இந்த வாரத்தின் சிறந்த பாடலாக முன்னியல் தமிழ் வானொலியிலே கல்யாண தேன்னிலா என்ற மௌனம் சம்மதம் திரைப்படத்தில் டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சின்ன குயில் சித்ரா அம்மாவும் பாடிய இசை ஞானியின் இசையிலே வந்த பாடல் சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நல்ல செய்தியை உங்களுக்கு தந்து கொண்டேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த
அறிக்கை நாங்கள் அங்கே இந்த பாடலுக்கு ஒத்துழைத்த அத்தனை கலைக்குழுவினர்களுக்கும் சென்றடையும். அவர்களுக்கு எங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் வந்து கூறலாம். சரியான முறையிலே தான் வாக்கெடுப்பு நடைபெற்றது. முதலாவது இடத்தை கல்யாண தேனிலா, இரண்டாவது இடத்தை கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே கல்யாண வளையோசை கொண்டு என்ற இரண்டு பாடலும் வருகின்றது. முதலாவது இடத்தை கல்யாண தேனிலா என்ற பாடல், இரண்டாவது இடத்தை கல்யாண வளையோசை கொண்டு என்ற பாடல், மூன்றாவது இடத்தை கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே கல்யாணமே ஒரு பெண்ணோடு தான். இதுதான் இன்றைய தீர்ப்பு, நீங்கள் கொடுத்த தீர்ப்பு. 11 உறவினர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, மஞ்சளா உங்கள் பாடல் எனக்கு எழுதியிருந்தால் கிடைத்தது, அந்த பாடல் ஒலிபரப்பப்படும். நேயர் நேரத்துக்கு முன் வளமை போல எங்களுக்கு பாட்டு சவாரி 159 நேயர் விருப்பம் கிடைக்கும் உங்கள் பாடல் அத்தனை. நன்றி உறவுகளே. நேரம் 1:33 தொட்டுவிட்டது, நேரத்தை கடந்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் எங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் 2023 ஆண்டின் 8வது மாதத்தின் 24வது நாள் கதம்பத்திலே பாட்டு சவாரி 159 அழகாக சிறப்பாக நிறைவேற்று விடைபெற்று செல்கின்றது. இந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவனிடம் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னையுடன் தந்தையும் ஆசானும் எனக்கு அளித்த அன்பு தமிழையும் வணங்கி அவர்கள் தாழ்வணிந்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு முழு மனதோடு உங்களோடு இணைந்து நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை வல்லமையாக கொண்டு வருவதற்கு வலிச்சேத்து தந்தனைக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு நன்றி கூறிக்கொண்டு அன்பு கருணை சாந்தம் என்ற அமைப்பின்படி அறம் மனித நேயம் ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம் இறைவா என்று கூறி இருகரம் கூப்பி சிறந்த தாழ்த்தி உங்களோடு நானும் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது பாட்டு சவாரி 159. அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, நலந்தானே எல்லோரும். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இங்கே நேரம் சரியாக 1:17 இங்கே, அதாவது இரவு நேரம். நீங்கள் எல்லாம் 12 மணிக்கு மேலே ஒழித்திருந்த மாதிரி எப்பயாவது இருக்குதா? இல்லை அந்த டைமுக்கு போய் தூங்கிடுவீங்கல்ல. சரி, இங்கே இது வந்து 1:17, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:48. இன்றைய தேதி வந்து 4ஆம் தேதி, June 2022. கதம்பம் நிகழ்ச்சி, கதம்பத்தில் நீங்கள் விரும்பிய, அதாவது கதை, கட்டுரை, கவிதை இவற்றையெல்லாம் எடுத்து வரலாம். இன்று உங்கள் விருப்ப பாடலும் ஒரு நாளும் தான் கிடைக்குது, இல்லை என்று இல்லாமலே அள்ளி கொடுக்குறோம். அந்த பாட்டு கேட்குறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களை எல்லாருக்கும் வேறு ஒன்றுலேயும் இல்லை. உங்களுக்கு மட்டுமில்லை, எனக்கும் அப்படித்தான். வானலைகளில் பாட்டு கேட்பது என்றது ஒரு சந்தோஷமான ஒரு விடயம்தான், இல்லையா? நாங்கள் போய் பேசி பாடலை கேட்பது. இன்று வந்து நாங்கள் ஒரு விடயத்தை பேசலாம், நகைச்சுவையாகவும் உண்மையாகவும். உண்மையாக உங்களுக்கு எது என்ன என்பதை பேசலாம். அதுக்கு முன்பாக ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வருகிறேன் நான், அதைத் தொடர்ந்து நாங்கள் கதம்பத்துக்குள் செல்லலாம்.

எல்லாம் நானே பயந்து போனேன். இப்ப வந்த பாட்டுக்கு நானே பயந்து போனேன். நீங்கள் எல்லாம் பயந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திடீரென்று வந்துச்சா பாருங்க, அந்த எப்படி எல்லாம் பாட்டு வருதுன்ட்டு ரசிச்சு கொண்டு கேட்கிடையில அப்படி வந்துடுச்சா. சரி, கதம்பத்தில் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். அதாவது இன்றைய கதம்பத்தில் நான் என்னத்தை பற்றி உங்களை வந்து பேச சொல்லுகிறேன் என்றால், உள்ளாந்திரமாக நீங்கள் உண்மையும் சொல்லலாம், அல்லாவிட்டால் யதார்த்தமாக பார்த்ததுகளையும் நீங்கள் சொல்லலாம். அதாவது உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதை உங்களுக்கு பக்கத்திலேயே வச்சிருக்க வேணுமென்று நினைக்கிறீங்க, எதை வேண்டாமென்று தள்ளி வைக்க நினைக்கிறீர்கள், இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த வாழ்க்கையிலே உங்களோடு பக்கத்தில் வச்சிருக்க எதை விரும்புகிறீர்கள், எது உங்களுக்கு வேண்டாம் என்று தள்ளி வைக்க விரும்புகிறீர்கள் என்றதுதான் இன்றைய கேள்வி. என்ற நீங்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சில விடயங்களை நாங்கள் எங்களோடையே வைத்திருக்க வேண்டும் அடம் பிடிப்போம். நாங்கள் நான் அந்த அடம் என்று சொல்லிக்க பார்த்தீங்களா, என்ற சிலர் அப்படித்தான் என்னோடு வேண்டும் என்று பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் சில நேரம் குழந்தை பிள்ளைகளெல்லாம் அம்மா அப்பா பக்கத்திலேயே வேணுமென்று அட்டம் பிடிக்கும். அது எங்களுக்கு எப்பவும் வேணும் வேண்டிய ஒன்று. அதே போல் அன்பானவர்கள் பக்கத்தில் வேணுமென்று அட்டம் பிடிப்போம். அதுலேருந்து தான் சண்டையை தொடங்கும். வேணாம், ஐயையோ, இவ்வளவு கரைச்சல் தர வேண்டாம் என்று சொல்லி சண்டை, அந்த பிடிக்கும், அந்த வேணும் வேணுமென்று பிடிக்கும் அட்டத்திலிருந்து சொல்லுவார்கள், ஐயையோ இது என்னடா கரைச்சல், என்ன எல்லாம் டோர்ச்சர் பண்ணுறீங்கடா, அப்படி விடயங்கள் இருக்கிறது. பொருட்கள், நான் எல்லாத்தையும் இந்த குறிப்பிட்டு சொல்கிறேன், மனிதரை மட்டும் இல்லை, பொருட்கள் ஆசையானவற்றை எந்த நேரமும் கையிலேயே ஒன்று கொண்டு திரிவோம் நாங்கள். எங்களுக்கு பிடிச்சமான ஒன்றை இது வச்சிருந்தால் எங்களோட வச்சிருந்தால் நல்லா இருக்கும் என்று, அதுக்காண்டி பிடித்தவர்களை இடுப்பில் தூக்கி வச்சு கொண்டு போகலாம்னு வச்சு கொண்டே இருக்கலாம்னு நினைக்காதீங்க. அவ்வளவு நேரத்துக்கு வச்சுருக்கல, அதனால தான் சொன்னேன். பார்க்கலாம், நீங்கள் காற்றலையில் வந்து பேசலாம். அன்பு உறவுகள் தயவு செய்து உன்னிப்பாக இதை கேட்டு நகைச்சுவையாக பேசலாம். உண்மையாக உங்களோட மனதில் இருப்பதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லணுமன்ற இல்லை, இன்னொரு தடவை சாட்டி சொல்கிறது தானே. நானெல்லாம் அப்படி தான் சொல்கிறது, இன்னொரு தடவை சாட்டி தான் எதையும் வெளிப்படையாக சொல்லுவேன். இது உங்களுக்கு நான் சொல்லித்தரும் ஒரு கையாளல் முறை. எங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வேணும் போல் இருக்கும், அதை இன்னொருவரை வச்சு இன்னொருவரை சாட்டி சொல்லுவது இப்படி உங்களுக்கு, அதாவது சிலரிடமிருந்து சிலர் வெளியிடாமல் இருப்பார்கள் மனசுகளை வச்சுக்கொண்டு. அப்போ உடனே அவர்களிடமிருந்து அந்த பேச்சை எடுப்பதுக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள். அதுக்கு தான் சொல்கிறேன், அதுக்காண்டி என்ன அப்படி நினைச்சிடாதீங்க. எங்கே பார்க்கலாம், ஒரு பாடல் நான் கேட்கலாம், எனக்கு பிடித்தமான பாடல், சரியா? அதாவது நான் சொன்ன கொடுத்தது என்ன, எங்களோடு பக்கத்திலேயே வச்சிருக்க, உங்களோடு பக்கத்தில் வச்சிருக்க, என்னோடே இருக்க வேணுமென்று விரும்பி வச்சிருக்க கூடியது எது, எனக்கு வேணாம் என்று தள்ளி வைப்பது எது, அது நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு பக்கத்தில் இதை என்னோடு வச்சிருந்தால் எனக்கு விருப்பம், எப்பவும் எனக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று எண்ணுவது எது, எனக்கு வேண்டாமப்பா இதை தள்ளியே வைப்போம் என்று சொல்லி சற்று வெறுப்பாக தள்ளி வைப்பது எதையெல்லாம். உண்டை மட்டும் சொல்லாதீங்க, கணக்கு இருக்குது. இவ்வளவு காலம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா, அந்த வாழ்க்கையிலேயே நாங்கள் எத்தனைகளை கண்டு வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கி வைத்தது எத்தனையோ இருக்கும். வேணுமென்று இன்னும் வேணும் வேணும் கிட்ட வேணுமென்று கேட்டு ஏங்குவது கிடைக்காமல் இருக்கும். ஆனால் இருந்தாலும் எனக்கு கிட்ட இருந்தால் என்ன, கிட்ட இருந்தால் என்ன, இது எனக்கு கிடைக்காதாண்டு ஏங்குவது என்ன. நல்லா சொல்லிட்டேன்னு நான் உங்களுக்கு ஆழமாக சொல்லி தந்திருக்கிறேன், அதுவும் இன்னொரு முறையும் சொல்லி தந்திருக்கிறேன். மனசில் இருக்கிறத சொல்ல பொண்ணியாட்டி யாரையாவது சுட்டி காட்டி சொல்லுங்கோ, சரியா என்று சொல்லிட்டு எனக்கு பிடித்தமான ஒரு பாடலை எடுத்து வருகிறேன்.

என்னுடைய பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக அந்த கிளாஸ் ரூமுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஆனால் குறைவாகத்தான் வருவார்கள். ஒரு தரத்தான் இப்போ மெல்ல மெல்ல வருவார்கள். ஆக சந்தனராஜ் மாமா ஒரு ஆள் தான் கையை எப்படி காட்டி கொண்டு வந்திருக்கிறார். 4 ரோசாப்பூ, 5 கை, 5 அதாவது சூப்பர் ரெண்டு காட்டுற கை, 1, 2, 3, 4, 5, 6 எத்தனை 7 கும்பிடுற கை போட்டிருக்கேன். இதையும் சொன்னால் தான் இனி சரி நீங்கள் என்னென்ன போடுறீங்கன்னு. மற்ற யாரையுமே காணையில் பார்க்கலாம். பரவாயில்லை, என்னுடைய விருப்ப பாடல்.

நேரம் சரியாக 11 மணி, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:31:30. எனக்கு கண்ணுக்கு இப்போ இதெல்லாம் கூட கூட தெரியுது.

நேரம் சரியாக 11:04. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். கனடிய நேரம் சரியாக 1:33. என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க? யா என்னத்தை சொல்கிறது பக்கத்தில் வச்சுருக்கிறதுக்கு விருப்பம் வந்து என்னத்தை தள்ளி வைக்கிறேன்னு சொல்கிறதுன்னு ஒரு திண்டாட்டத்தோடு இருக்கிறீங்களா, இல்லாட்டி யார் முதல்ல பூனைக்கு மணி கட்டுறதுன்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? சரி, இங்கே பார்க்கலாம் அடுத்தது யார் எங்களுடைய தளத்திலே வந்திருக்கிறார்கள். வணக்கம் லெனின், ஒரு வணக்கம் உங்களுக்கு. லெனினும் வந்திருக்கிறார். மடலூர் ஆனந்தன் உங்களுக்கு வணக்கம். எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, வந்து யாராவது ஆரம்பித்தாதான் இது சரியாக இருக்கும். ஆனால் நான் கடைசியில் தானே சொல்லுவேன் எதை நான் பக்கத்தில் வச்சிருக்க ஆசைப்படுறேன்னு, இல்லையா? அதையும் யாரையாவது சாட்டி தான் சொல்லணும். இப்போ நான் உங்களோட கதையெல்லாம் கேட்டால் தான் நான் சாட்டி சொல்லலாம், சரியா? சரி, இங்கே இல்லை, அழைப்புக்கு வாருங்கள், வந்தால்தான் நாங்கள் பேசலாம். பயப்படாமல் வாருங்கள். என்ன இது, இல்லை என்ன இருக்கிறது, நீங்கள் எத்தனை விடயம் இருக்கிறது பக்கத்தில் வச்சிருப்பதற்கு? ஆனால் தாய் தந்தையரை நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா அப்பாவை பக்கத்தில் வச்சுருக்கோணுன்றது தான் ஆசை எங்களுக்கு. இல்லாத போதும் இருப்பார்கள், எங்களோடு இருக்கிறார்கள் ஆண்டு. நானெல்லாம் அப்படித்தான் சுற்றி சுற்றி பார்ப்பேன், சுற்றி சுற்றி பார்ப்பேன். என்னுடைய தாயாரை இழந்த பின்பு அந்த எத்தனையோ வருடங்களுக்கு இப்போவும் தான் சில வேளைகளில் அவர் இருந்த வாழ்ந்த அந்த அறையினில் தான் இப்பொழுது கலையகம் இருக்கிறது. இந்த கலையகத்துக்குள்ளே நான் வந்த உடனே எங்கள் அம்மா இதில் இருந்தா இருப்பாவா, சில நேரத்துக்கு பின்னால் இருக்கிறாவா, அப்படியெல்லாம் கற்பனை பண்ணி பார்ப்பேன். அது உண்மையாகவும் அப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்குமே என்று அவருடைய ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பேன். இதில் எங்கேயும் வந்திருப்பாரா, தொட்டிருப்பாரா, அப்படியெல்லாம் பார்ப்போம். அப்போ அந்த சிந்தனைகள் எங்களுக்கு இருக்கு, எங்களோடய வச்சிருக்கு. ஆனால் சிலவற்றை எங்களோடு வச்சிருக்க முடியாமல் இருக்கும். சிலது வந்து எங்களுக்கு கிட்ட கிடைக்காது, வேணும் வேணும்ன்ட்டு நாங்கள் வறந்தி அழுவோம். அது எங்கேயோ தூரத்தில் இருக்கும். தூரத்தில் இருப்பதை கிட்ட தந்தா என்ன என்று சாமி கும்பிடும் போதும் மற்றது நாங்கள் என்ன நினைக்கும் போதெல்லாம் நினைச்சு கொண்டே இருப்போம். என்ன செய்வது, கிடைக்காதது தூரத்தில் இருந்தாலும் அந்த நினைவோடைய வாழ்வதே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு காலத்தில் எங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்கும். அப்படி பல இருக்கிறது, இங்கே பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சில விடயம் எங்களுக்கு சலித்திருக்கு. அந்த தள்ளி வைப்பதுமென்று சொல்லுவோம் இல்லை, வேண்டாம்ட்டு. முதல்ல எனக்கு நான் இப்போ உண்மையிலேயே தள்ளி வைக்க விரும்புவது என்னத்தை என்றால், இப்போ சொல்லலாமா, இந்த வைத்தியசாலை என்றது, நோய் என்ற ஒன்றையும் இந்த வைத்தியசாலை என்ற ஒன்றையும் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை. அதை தள்ளியே வைக்க வேணும். அதை ஒன்றா அதனால் தேவையான ஒன்று இருந்தாலும் மனம் வெறுக்கிறது, உண்மையிலேயே முழுசாக வெறுக்கிறது. எங்கே பார்க்கலாம், ஒரு பாடலுக்கு செல்லலாம். அப்போ நானே என்ற கதையை சொல்லி கொண்டிருந்தா நீங்கள் யாருமே வர மாட்டீங்க. நீங்கள் காற்றலைக்கு வந்தால் தான் பேச விருப்பம் வேண்டாம், ஓடி வாருங்கள். எல்லோரும் என்ன சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியவில்லை. எங்கே பார்க்கலாம், இன்னொரு பாடலை கேட்போமா?

நேரம் சிந்திச்சு கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பட் கேட்டால் சொல்ல போகிறீங்க நெட்ஒர்க் வேலை செய்யலையாண்டு. பாப்போம் யார் துணிஞ்சு முதல்ல வர்றீங்கன்னு பார்ப்போம். நீங்கள் என்னட்டா இதில் யார் முதல் வந்து இதை எப்படி பேசுகிறார்கள் அதன் பின்பு பேசலாமன்ட்டு இருக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஆழமாக நீங்கள் எடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே பார்க்கலாம். அல்லது நெட்ஒர்க் எங்களுடைய தொலைபேசி அழைப்புக்கு வருவதற்கு வேலை செய்யவில்லையா? இதையெல்லாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. யாராவது ஒரு ஆள் அழைச்சி பார்த்தா தான் தெரியும். இப்படி சொன்னால் தான் அழைப்பீங்க. கப்பண்ணு உடனே பிடிச்சிடலாம் இல்லை சொல்லுவோம் இல்லை. இப்போ ஒரு எப்படியடா ஒன்று எப்படி பார்த்தது கூடுதலாக பார்த்தால் என்ன விடயமாக இருந்தாலும் எப்படி வரவழைக்கலாம்னுட்டு ஏதோ ஒன்று சொன்னோன்னு தெரியாமல் ஒருத்தர் வந்து மாட்டுப்படுவார். உடனே பிடிச்சிருவோம் நாங்கள் இல்லையா? அப்பா வாழ்ந்துட்டீங்கப்பா அப்படி தான் இருக்குது. இப்போ எங்கே பார்க்கலாம், அழைப்புக்கு வாங்க பார்ப்போம். யார் எங்களுடைய தொலைபேசி எண்கள் வேலை செய்கிறதாண்டு பார்ப்போம். அழைப்புக்கு வாருங்கள். அடம் பிடிச்சி கொண்டு இருக்க வேண்டாம். நானும் கொஞ்சம் நேரம் பேசி பார்ப்பேன். நானும் அப்படித்தான் நிகழ்ச்சி ஒரு மணித்தேரத்துக்கு எடுத்து ரெண்டு மணித்தேரத்துக்கு எடுத்து வரவன் மட்டும் சிந்திக்க மாட்டேன். உடனே இன்னொரு நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பை போட்டு விட்டு நான் போய் விடுவேன். எங்கே அழைப்புக்கு வரணும். ஆனால் எங்களுடைய இலங்கையில் இருக்கும் அன்பு உறவுகள் பேச வருபவர்களுக்கு கொஞ்சம் தடங்கள் அவர்களுக்கு. ஏனென்றால் அவர்களுடைய இணையதளம் மட்டுமில்லை, சில நேரத்தில் தொலைபேசியெல்லாம் கோளாறு கொடுக்கறது. அதனால் தான் அவர்களுக்கு

0: வணக்கம் மாமா. மாமா தொலைபேசி வேலை செய்யதாண்டு பாப்பம் இருக்க வாங்க இல்ல வேலை செய்யறதான். மாமா எப்படி இருக்கீங்க நீங்க? மாமா ராணியம்மா இருக்கிறாவா? ராணியம்மா
1: இருக்கேங்க.
0: அப்ப ராணியம்மாட்ட நான் கதைக்கு பேசட்டேன், அவக்கு உடனே ஒரு பாட்டு கொடுத்துடலாம் இல்ல இன்றைக்கு பாட்டு கிடைக்கும். நல்ல ஒரு பாட்டாண்டே கேட்டுருங்க, சுட சுட உங்களுக்கு பாட்டு கிடைக்கும். சரியா முதல்ல பாட்டு சொல்லுங்க, நீங்க பேசும் போதே நான் எடுத்துடுறேன். எங்க
2: பாட்டு
0: விருப்ப பாட்டு என்ன உங்களுக்கு?
2: எங்க அக்கா பாட்டு ஒண்ணு போட்டு விடுங்க.
0: அது என்னங்க? நதியா பாட்டா?
2: ஆமா
0: சொல்லுங்க, நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. நீங்க என்ன பாட்டுன்றது? நதியா பாட்டு எத்தனையோ இருக்கு, அழைச்சா உடனே நாங்கள எடுத்து வரலாம். ரெண்டாலும் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சு பக்கத்திலேயே வச்சு, அது மாமாவை நீங்க சொல்ல போறீங்க, அது நல்லா தெரியுது எனக்கு. சரியா அத மாமாவை விட, மாமா உங்களோடய ஒட்டி கொண்டிருக்காரு, அவரை சொல்லலாம். நீங்க வேற என்ன சொல்லணும்? உங்களோடய இருக்கணும், எனக்கு வேணும்னு சொல்லி வச்சிருக்கிறது என்ன என்ன என்றத நீங்க இப்ப ஒரு பட்டியல் போடணும்.
2: உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளா
0: எல்லாத்தையும் சொல்லுங்க. உயிரற்றதையும் சொல்லுங்க, உயிர் உள்ளதையும் சொல்லுங்க.
2: உயிர் உள்ள எல்லாம் சொல்லலன்னா உங்க மாமா மட்டும்தான்.
0: அங்க சின்ன குழந்தைகளும் கூட பிள்ளைங்கள். ஆமா, அம்மா அப்பாவை சொல்ல வேணாம், அவங்க தேவை, பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. சரி மாமா கிட்ட காரி
2: எல்லாரும் மாமா கிட்ட இருந்தாங்கன்னா எல்லாரும் இருக்கிற மாதிரி,
0: எல்லாரும் இருக்கிற மாதிரி தான். நான் வேற மாமா எல்லாரையும் வச்சிருப்பேன், உண்மைதான். மாமா இருக்கிற இடம் செந்திலிப்பாகவும் இருக்கும் இதுகால வரையும். ராணி அம்மா மாமாவிடம் இருந்து எந்த ஒரு எதிர்ப்பான வார்த்தையிலையும் யாரை பற்றியும் வரவே இல்லை. ஒரு உண்மையிலேயே ஒரு மாறுபட்ட குணம் கொண்ட ஒரு
2: மாமனிதர்.
0: மாமனிதர்,
2: மாறுபட்ட மாமனிதர்,
0: மாமனிதர் உண்மையா தான் அம்மா. எந்த ஒரு பார்த்தா யாரையும் குறை சொன்னது இல்லை. நான் கேட்கல இத்தனை வருஷம், அது எங்களை அப்பாவும் சொல்லுவாங்க, பேசிக்கொள்ளுவோம். அது எப்படி மாமாவால் முடிகிறது என்ற என்ன, நான் கூட குறை சொல்லுறேன். என்னன்னு சொல்லுங்க.
2: எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா என்ன வந்து கல்யாணம், நான் தான் பொண்ணு, பொண்ணுக்கு தான் எல்லா ஃபேமிலியிலும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆனா எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா மருமகனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. மருமகன் சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லிருப்பாங்க, என்னைய வந்து கணக்குலயே சேர்க்க மாட்டாங்க.
0: சேர்க்க மாட்டாங்க,
2: அதுல எனக்கு ஒரு சந்தோஷம்.
0: ராணியம்மா
2: என்ன இருந்தாலும் நம்ம
0: நானும் சொல்லிடுறேன், நானும் மாமா தான், மாமாவை தான் சொல்றேன்.
2: விழுந்தாலும்
0: மீசையில மண் ஒட்டில, உங்களுக்கு மீசை இல்ல இருந்தாலும் மூக்குல மண் ஒட்டில. சரி சொல்லுங்க மாமா, அடுத்த என்ன உங்களுக்கு பக்கத்துல வச்சிருக்க போறீங்க விருப்பம்?
2: அப்புறம் எல்லா சொந்தக்காரங்களும் கிட்ட இருக்கணும்,
0: எல்லாம் இருக்கணும். அடுத்து சொல்லுங்க.
2: அதுக்கப்புறம் வந்து என்னோட தையல் மிஷின் என் கூட இருக்கணும.
0: இருக்கணும், சூப்பர். வேற சொல்லுங்க.
2: அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கு வந்து இருக்கணும்,
0: ஒரு புக்,
2: நான் இந்த கருத்து உள்ள புக்கா இருக்கணும்.
0: நீங்க வாசிக்க கூடிய, நீங்க விரும்பக்கூடிய, என்ன என்ன என்னவா இருந்தாலும் நீங்க ரசிக்க கூடிய யதார்த்தமான வற்றை எழுதி இருக்கிற புத்தகங்கள் உங்களுக்கு பக்கத்துல இருக்கணும்.
2: புக்கு கிட்ட இருந்ததுன்னா தொட்டுக்கு எல்லாமே சோறு சாப்பிட்டுருவேன்.
0: ஓ அடையப்ப, சோறு வருமான குடுக்கலாம் உங்களுக்கு ஒரு புக்கை
2: வச்சுட்டு. இது இப்ப வீட்டுல தொட்டுக்கு இல்ல அப்படின்னா புக்கை விரிச்சு வச்சுட்டு அதை பார்த்து படிச்சுட்டே சாப்பிட்டு முடிச்சிருவேன்.
0: ஓஹோ, அதாவது மனோரமா அந்த கோழி படத்தை கட்டி தூக்கிட்டு சோறு
2: தின்னு,
0: அதற்க பாருங்க
2: ரொம்ப கம்மி.
0: எஸ் வி சேகர்
2: எப்பயோ
0: வந்த படமா,
2: பாட்டு கேக்குறத விட சரி மீராக்கா.
0: ஏன் படம் பார்க்கலாம்?
2: யாரு
0: உங்களுக்கு படம் பார்க்க டைம் இல்லையம்மா? எனக்கு
2: டைமும் கிடையாது, பாட்டு கேக்குறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து படம் பாக்குறதுல வராது. படம் பார்த்தா விஜய் படம், நதியா படம், அப்படி ஒரு குறிப்பிட்ட படம் நம்ம எல்லா படமும் பார்க்க மாட்டேன்.
0: ஒரு
2: பென்சிலும் ஒரு ஒயிட் பேப்பரும் இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும்,
0: பிடிக்கும்
2: அப்படியே தோன்ற வந்து வரைஞ்சிட்டே இருப்பேன். அதனால ரொம்ப பிடிக்கும்.
0: நீங்க நல்லா வரைவீங்களா? நீங்க அதான் இந்த கோலத்துல பாத்தனே அங்க. முன்னாடியே
2: அவங்க போட்டோ அனுப்பிருந்தாங்க, அதை பார்த்து ஒரு போட்டோ வரைஞ்சிருக்கேன்.
0: வரைஞ்சிருக்கீங்க ஆட்டே, அப்பா கடவுளே, இதுக்கு மேல என்ன சொல்ல இருக்குது? சரி, அடுத்து என்ன விருப்பம்? பென்னும் பேப்பரும் பென்சிலும் இதுவும் வரையறதுக்கு
2: புதுசா ஒண்ணு கத்துக்கணும்னா, அதாவது கிராஃப்ட் சொல்லுவாங்க தெரியுமா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அது வந்து கத்துக்கணும்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: ஆஹா, ஏன் அப்ப நீங்க கத்துக்கல பிடிச்சத?
2: நமக்கு டைமிங் ஒத்துக்கல,
0: ஒத்துக்கல.
2: சின்ன சின்ன ஒரு 5 நிமிஷம் கேப் இருந்தாலும் அத பத்தி பேசணும்னா ரொம்ப நேரம் பேசுவேன்.
0: பேசுவீங்க அது. சரி, அது அது நிறைவேற நான் என் கண்ணனை வேண்டுறேன், அந்த ஆசையை நிறைவேறேன் உங்களுக்கு. சரி, வேற வேற சொல்லுங்க. வேற
2: வேற என்ன ரேகா?
0: சரி,
2: அப்போ நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன், அதுல கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா எல்லாரையும் அதுல மீட் பண்ணலாம்.
0: பண்ணலாம், அது உண்மை. சரி, இப்ப சொல்லுங்க,
2: அதுல கலந்து
0: இப்ப சொல்லுங்க, நீங்க எது வேணாமண்டு தள்ளி வச்சிருக்கீங்க, எதை தள்ளி வைக்க நினைக்கிறீங்க? எனக்கு வேணாமண்டு,
2: எனக்கு வந்து அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது சுத்தமா பிடிக்காது,
0: பிடிக்காது.
2: அதவும்
0: மாட்டேன். அதை தள்ளி வைக்கிறீங்க. வேற
2: அதுக்கப்புறம் மாத்திரை மருந்து வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது.
0: அப்ப நீங்க எண்ட் லைனுக்கு வந்துட்டீங்க, சூப்பர்.
2: அதுக்கப்புறம்
0: நாங்க தள்ளி வச்சாலும் அது எங்களுக்கு கிட்ட ஒட்டி ஒட்டி வருதம்மா, அது உண்மையிலேயே. அதை தள்ளி வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி வச்சு பாத்துருக்கேன், எழும்பி நடக்க முடியாம தலை சுத்தி பிரஷர் ஹை ஆகுது அந்த டேப்லெட் போடாட்டி. அதனால திருப்பி எங்களை நாங்களே எடுத்து கையில வச்சுக்கிறோம். சொல்லுங்க அடுத்த. வேற என்ன மாத்திரை வேண்டாம்? வேற
2: அப்புறம் நமக்கு பிடிச்சவங்க நம்மள்ட பேசலன்னா அது வருத்தமா இருக்கும். ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது.
0: ஓ, அது நடக்கக்கூடாது, அது சத்தியமா நடக்கக்கூடாது. அது உங்களோட பக்கத்துலதான் நான், அது வாழ்க்கையிலயும் வரக்கூடாது அப்படி ஒரு நிலைமை. அது வந்தால் எல்லோருடைய ஒரு மனிதன் செத்ததுக்கு சமானம். உண்மைய ஒரு நல்ல அன்பு வச்ச உறவு பேசாமல் விட்டு விட்டால் அது ஒரு மனிதன் செத்ததுக்கு சமானம், அதாவது இறந்ததுக்கு சமானம். சரி, அடுத்த சொல்லுங்க.
2: அப்புறம்
0: அவ்வளோந்தானா? ஆடாடா, நான் ஏதோ நிறைய பட்டியல் போட போறீங்களா? இப்ப சாப்பாட்டு வகையில எது உங்களுக்கு பிடிக்கல? உங்களுக்கு
2: சாப்பாட்டு வகையிலயா மீராக்கா? வீட்டுல என்ன இருக்குதோ அதை சாப்பிடுவோம் மீராக்கா. இதுதான் வேணும் அதுதான் வேண்டான்னு சொல்ல
0: மாட்டேன். அந்த பிடிக்காத சாப்பாடு ஒன்றும் இல்லை, அப்படித்தானே?
2: பிடிக்காத சாப்பாடுன்னா இட்லி தோசை தான் பிடிக்காது. அது தெரியல, பழைய கஞ்சையும் இட்லியும் வச்சுட்டு எது உனக்கு வேணும்னு கேட்டா பழைய கஞ்சி பக்கம் சொல்லுவேன்.
0: ஓ,
2: அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
0: ஓ ஓ, இட்லி தோசை உங்களுக்கு வெறுத்துட்டுது இல்ல?
2: ஆனா புடிச்சு சாப்பிட மாட்டேன்.

0: வேற அவ்வளவுதான் மீராக்கா. இந்த உங்க மாமா பேசணுமா?
1: சரி, மாமாட்ட கொடுங்க, மாமாவுக்கு என்னன்னு பாப்பா. வணக்கம் மாமா.
2: வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் மாமா, சந்தோஷமா இருக்கு. என்ன கவலையாண்டா, அந்த பிடிச்சது பிடிக்காத சொல்லாம இருக்கிறாங்க மாமா எல்லாரும். தள்ளி போய் கடைசியா
2: இல்ல
1: என்னன்னா, என்ன தள்ளி வச்சுட்டாங்களோ, இப்ப யாருக்கு வராம அந்த சந்தேகம் வந்துட்டு மாமா, தெரியாம கொண்டு வந்துட்டேனப்பா. என்னத்தான் தள்ளி வச்சுட்டாங்க போல இருக்குது, பிடிக்கல அம்மாண்டுட்டு. சரி மாமா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சது என்ன?
2: இருக்கு
1: பக்கத்துல வச்சிருக்க விரும்புறது என்ன?
2: பக்கத்துல வச்சிருக்க விரும்புறது வானொலி பெட்டி தான். பக்கத்துல
1: ஐயோ, ராணியம்மா விட வானொலி பெட்டிய சொல்லிட்டேன். ராணியம்மா இது வேணும்.
2: ஒரு நிமிஷம்
1: தாங்க மாமா, ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்.

0: மன்னிச்சு கொள்ளுங்க மாமா, ஒரு ஒரு சின்ன வேலை என்ன, எனக்கு பிடிச்ச ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை சாப்பிடுறதுக்கு எடுத்துக்கொண்டு வந்தேன், உங்களை நீ
1: பாட்டிட்டு
0: அதனால டைம் போயிடுச்சு, மன்னிச்சு கொள்ளுங்க மாமா. இதெல்லாம் கேட்டால் யாருங்க கோவம் பருப்போம், அவ சாக்லேட் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஒரு பாட்டு போட்டுட்டு போனேன் வேண்டேன் பாருங்க மாமா. சரி என்ன செய்யற, நீங்க சொல்லுங்க மாமா, உங்களுக்கு பிடிச்சது வானொலி பெட்டி முதலாவது.
1: ரெண்டாவது என்னன்னாக்கா எப்படி சொல்றது,
0: என்ன
1: நம்ம திறந்து

0: இருப்போம்.
1: வேலை அது உண்மை, அது தேவையானது ஒன்று தானே மாமா, உங்களோட கடையும் வேலையும் அது தேவையான ஒன்று. அடுத்து
0: அதான் நம்மளுடைய வாழ்வாதாரமா இருக்கு இல்லையா,
1: இல்லாம முக்கியம்.
0: தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறது வந்து சோம்பல்,
1: சோம்பல்
0: அதுதான் அதிகமா இருக்கு.
1: ஓ
0: சோம்பேறி தான் அதிகமா இருக்கு மாமா,
1: சோம்பறித்தனம் இருக்கா மாமாங்க? இல்லையே,
0: அதிகமா இருக்கு,
1: அதிகமா இருக்குதா? அது என்னென்ன மாமா, நீங்க காலையில எழும்புறீங்க இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு சில நேரத்துல ஒரு நாள் இருந்தாலும் லீவு கிடைக்கும் இல்லையா, ஆனா உங்களுக்கு இல்லையே மாமா. எப்பவும் நீங்க இந்த கடையை திறந்து நீங்க உங்களோட வேலையில இருக்கவே வேண்டும் இல்லையா, இருந்துட்டு ஏதோ சில லீவுகள் வரும்போது ஒருக்கா போட்டுவீங்க. நானே அறிஞ்சு இந்த வருஷத்துல நான் நினைக்கல ஒருக்கா தான் நீங்க பூட்டிருப்பீங்க, ஒருக்கா ஒரு லீவ் ஒன்று
0: எடுத்துக்கோங்க.
1: அப்ப உங்களுக்கு அந்த சோம்பல்ன்றது இருக்குதா, ஐயோ எனக்கு லீவு கிடைச்சா என்ன அப்படின்ற ஒரு இது இருக்குதான். ஆனா இருந்தாலும் அதை சந்தோஷமா எடுத்துக்கொள்ளணும். அது வேலைன்றது அது குடும்பங்களுக்கு தேவையான ஒன்று இல்லையா மாமா. சோம்பலை நாங்கள் அடிச்சு திருத்துவோம், அடிச்சு திருத்துவோம். அந்த ஒரு மாமா சோம்பல் விரட்டுறதுக்கு ஒரு பானம் இருக்குது, சோம்பல்
0: சோம்பல் விரட்டுறதுக்கு
1: சோமவான் சோமவானம் இருக்குது.
0: அது கூட கொஞ்சம்
1: சாப்பாட்டு பொருட்கள் வேண்டாம் இருக்கிறதா உங்களுக்கு?
0: அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, சாப்பாடு பொருள் எல்லாமே சாப்பிடுவோம்,
1: எல்லாம் சாப்பிடுவீங்க,
0: இதுதான் கணக்கு இல்ல.
1: அப்ப என்ன வேணும் பாட்டு மாமாக்கு, பிடிச்ச பாட்டு?
0: பாட்டு என்ன போடலாம்,
1: நல்ல ஒரு பாட்டு. என்ன பாட்டு?
0: நல்ல ஒரு பாட்டு தேடுற மாதிரி பாடல் கொடுக்குமா?
1: ஐயோ அது கலைச்செல்வி அம்மா, நான் சொல்றேன் மாமா கலைச்செல்வி அம்மா வேற யாரோ பாட்டு கொண்டு வருவாங்க, தேடவே வேணும். அவங்கள கண்டாலே லெனின் லெனின் அவங்கள கண்டாலே பயம் எனக்கு உண்மையிலே. ஐயோ வந்துட்டாங்கப்பா, என்ன பாட்டு கேக்குறாங்களோன்னு.
0: சரிம்மா நீங்க இது போடுங்கம்மா, பணம் பகை பாசம்னு ஒரு படம் இருக்குல்லையா, பணம் பெண் பாசம் நினைக்கிறேன். எனக்கு பிடித்த ரோஜா பூவே, ஏன்னா அட்வான்ஸாவே நாங்க வாழ்த்துக்களையும் சொல்லிடுறோம்.
1: ஐயோ 82 மாமா, 82 வெளியில போவாம நீங்க
2: எனக்கு பாட்டு
1: சொல்லுங்க, பிறந்தவளே வந்துடும் இல்ல,
2: வந்துடும்
1: அப்படி வராட்டி மாமா அனுப்ப சொல்லுங்க சரியா. மாமாக்கு நன்றி, நன்றி நன்றி என்றும். சரி, எங்கே அன்பு உறவுகள் அழைத்த வண்ணம் இருந்தீர்கள், அலையுங்கள் காற்றலைகள் எங்கே பார்க்கலாம். இப்பொழுது நான் மாமாவுடைய பாடலில் என்னுடைய பாடலை எடுத்து ஒரு பாடல் அரவாசியில் நிற்கிறது அல்லவா, உன் என்ன அருகே நீ இருந்தால் அதை எடுத்து வரலாம்.

0: நேரம் சரியாக இப்பொழுது 11:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அது இந்திய இலங்கை நேரம் நான் சொன்னது. பலர் அழைத்திருந்தீங்கள். எங்களுடைய கே.எஸ். கிருஷ்ணா நீங்கள் அழைச்சிருந்தீங்க, காட்டிலைக்கு வரலாம். எங்களுடைய சுகைதா நீங்களும் அழைச்சிருக்கிறீங்க, காட்டிலைக்கு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, கிருஷ்ணா நீங்கள் முதல் தடவையாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் நினைக்கிறேன், நீங்கள் காற்றலைக்கு வாருங்கள் என்றால் இன்றைய நாள் உங்களுடைய நல்ல நாளாக இருக்கட்டும். காற்றலையில் இணைவதற்கு பார்க்கலாம். உங்களை காற்றலையை நான் எடுத்து வருகிறேன். அழைப்பை அழைத்து விட்டு பயந்து போயிருக்கிறீங்க போல இருக்குது, பார்க்கலாம். அத்தைக்கு பிறந்தவளை தேடுகிறேன். எங்கே காற்றலை இணைந்து கொள்ளும் அன்பு உறவு. வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா எப்படி இருக்கீங்க நீங்க கிருஷ்ணா? முதல் முதல்ல முதல்ல இணையறீங்க? அப்பாட்ட இணைஞ்சிருக்கீங்களா நீங்க?
1: இல்ல இல்ல, இப்பதான்
0: இன்றுதான் இந்த இந்தியா நாள் எழுதி வச்சிருங்க இந்த வானொலியில முதல் முதல் நீங்க பேசினது. நிறைய பேர்
1: காரணம் லைன் போடுவோம் கிடைக்காது, போட்டு போட்டு பாப்போம் கிடைக்காது. அது அப்புறம் சரி நமக்கு அதிர்ஷ்டம் இல்ல அது ஒதுக்கியது. அதுக்கப்புறம் அது பத்தி நினைச்சதே இல்ல
0: போறதுன்னு.
1: ஆனா இந்த வானொலியில ஒரு ஒரு மாசமா போன் நம்பருக்காக வெயிட்டி.
0: ஓ, இது எங்கட வானொலி இல்லையா? எங்கட வானொலியா?
1: ஆமா ஆமா,
0: அது கிடைக்கும் இல்லையா?
1: சொல்லுவாங்க போன் நம்பர் சொல்ல, ஐயா சொல்லுவாங்க. ஐயா சொல்லும் போது அந்த போன் நம்பர் பதிவு பண்றது 4 நம்பர் தான் மனசுல பதிவாகும்.
0: ஓ, அதாவது
1: மத்த நம்பர் இதாயிடும்.
0: நாங்க விடுற ஒரு பிள்ளை, எங்களுடைய போன் நம்பரை நாங்கள் அடிக்கடி சொல்லுவதில்லை. அது உண்மையிலேயே ஒரு நாங்க இனி அடிக்கடி நாங்க சொல்லுறோம். நாங்கள் இப்ப நீங்க
1: பொண்ணுகிட்ட சொல்லி மகிட்ட சொல்லியிருந்தேன், ரெக்கார்ட் பண்ணி நேத்துதான் போன் பண்ணி கட்டணம் தொலைபேசி போடலாமா, கனடா வானொலி தமிழ் வானொலி கேட்க அருமையா இருக்குன்னு சொன்னேன். சரிப்பா பதிவு பண்ணி தர்றேன்னா பொண்ணுதான் பதிவு பண்ணி கொடுத்தேன்.
0: உங்களோட பொண்ணுடைய பேர் என்ன உங்களுக்கு?
1: தேவி, கங்கா தேவி.
0: கங்கா தேவி, நல்ல பேர், நல்ல பேர். நீங்க வந்து இருக்கிறது தஞ்சை இல்ல என்ன? தஞ்சை,
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனம்.
0: திருபுவனம்
1: கும்பகோணம் பக்கம் தான் நமக்கு எல்லாம். நமக்கு வந்து நெசவு தொழில், அதாவது கைத்தறி புடவை,
0: கைத்தறி
1: பட்டு
0: புடவை.
1: காஞ்சிபுரத்துல பட்டு புடவைங்கிற மாதிரி திருபுவனத்துல டீகோ சில்க்குன்னு நல்ல பேர், உலக பேர் வாய்ந்தது. பட்டு புடவைக்காக நம்ம ஊருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பட்டு புடவை வாங்கிக்குவாங்க.
0: உங்களை மாதிரி அன்பான தொழிலாளர்கள் இல்லாவிட்டால் எங்களோட மான வங்கியோ கப்பலுகிற இருக்கும். முதல் மனிதன் வாழ்வதற்கு மூன்றே வாழ்வாதாரங்கள் தேவை. ஒன்று உடை, உணவு, உடை, உறையுள். அதுல உடை என்பது மிக முக்கியமான ஒன்று, உண்மையிலேயே முக்கியமான ஒன்று. உறையில் இல்லாவிட்டால் மரத்துக்கு கீழே கொஞ்சம் ஒட்டி கொண்டு வாழலாம் நாங்க எங்கேயாவது. உணவு இல்லாவிட்டாலும் எங்கேயும் காட்டில் அப்படி. உடை இல்லாவிட்டால் வாழ்வது ரொம்ப எங்களுடைய ரொம்ப கவலைக்கிடமான இடம் தான். அது முக்கியமான ஒரு இதில் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்த்தி அன்பை தெரிவிச்சு கொள்றேன். சரி,
1: நன்றி.
0: இன்றைக்கு முதல்ல வந்திருக்கிறீங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க கிருஷ்ணா? நீங்க நல்ல பேர், உங்களோட பேர் எனக்கு பிடிச்ச பேர் கிருஷ்ணா.
1: சொல்லுங்க. அன்னை நானின் படத்துல நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நடித்த 10 மாதம் சுமந்து அந்த பாட்டு நல்லா இருக்கும் கேட்க. முதல் பாடலாங்கிறத அன்னைய நினைச்சு கேக்குறேன்.
0: கேக்குறீங்க?
1: எங்க அம்மாவை நினைச்சு.
0: உங்களுக்கு பாட்டு வருமா, பாடுறதுக்கு வருமா, பாட முடியுமா?
1: இல்ல இல்ல,
0: கொஞ்சம் போல பாடுங்க. எங்க அந்த பாட்ட? அன்னை போல ஒரு தெய்வம் இல்லை,
1: தெய்வம் இல்லை அவள்,
0: அடி தொடர்பவர் மனிதர் இல்லை, மண்ணில் மனிதர்
1: இல்லை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா
0: நிச்சயமா பாடுங்க. நல்லா நல்லா பாடுறீங்க, நல்ல குரல் வளம் இருக்குது, நல்லா பாடுறீங்க. நாளைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி கிருஷ்ணா. முழுமையான ஒரு பாடல், நீங்க முழுமையாக உங்களுடைய இனிய குரல்ல நீங்க பாடலாம். சரியா?
1: ஒரு
0: உங்களோட வீட்டை சுத்தி வைரவர் நிறைய நிக்கிறாங்க போல இருக்கு. இல்ல, நாய் குலைக்குது எங்கால, எனக்கு கேக்குது, அவரை தான் சொல்றேன் வைரவர். வைரவருக்கு வாகனம் நாய்தானே இல்லையா? சரி, உங்களுக்கு அந்த பாடலை எடுத்தேன். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சது உங்களோட அருகாமையிலேயே வச்சிருக்க விரும்புவது எது என்று சொல்லுங்க.
1: சுருக்கமா சொன்னா வானொலி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: வானொலி தான் பிடிக்கும்.
1: கேட்க தான் பிடிக்கும் எனக்கு, எதுவா இருந்தாலும் கேட்க தான் பிடிக்கும்.
0: கேட்டுக்கொண்டிருக்க
1: அது நிகழ்ச்சிக்கு எந்த தொல்லையும் இல்லாம பாட்டை போட்டுட்டு என் பாட்டை என் வேலை பார்த்துட்டு
0: இருக்கேன். உண்மையிலேயே நெசவு தொழில் செய்கிறவர்கள் எல்லோருக்கும் இந்த வானொலி பிடிக்கும். அதை கேட்டுக்கொண்டே அவர்களுடைய நெசவுல அந்த தொழில் நகை வேலை, நெசவு வேலை, இதெல்லாம் செய்யறவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது இந்த வானொலி. நான் பார்த்திருக்கிறேன்.
1: கண்ணுக்கு கெடுதல் கிடையாது, கேட்கறதோட சரி.
0: சரி, நிச்சயம்.
1: வானொலின்னா அவ்வளவு எனக்கு ரொம்ப விருப்பம்.
0: மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் நீங்கள் எதுவும் பேசலாம் இந்த வானொலியில. எவ்வளவு நேரமும் பேசலாம், எவ்வளவு நேரமும் பேசலாம். மனிதனுடைய மனித நேயத்தோடு அவனுடைய உணர்வுகளோடு கொண்டு செல்லக்கூடிய வானொலி தான் இது. நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். வாய்விட்டு பேசணும். எனக்கு இருக்கிற கவலையை உங்கள்கிட்டையும், உங்கள்கிட்ட இருக்கிற கவலை, உங்களுக்கு வேணுமானவற்றை சொன்னால்தான் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஏதோ ஒரு வழி. நாங்கள் பேசுறதால இன்னொரு தருக்கு ஏதாவது உதவி செய்யலாமா என்றுதான் நாங்கள் எதிர்பார்ப்போம் இல்லையா? ஒருத்தரோட பேசுவோம். அதுதான் சரி. அப்ப சரி, உங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பது எது?
1: வேண்டாம் என்று ஒதுக்குறது உணவு வகையில் தான்.
0: என்ன சொல்லுங்க பாக்கலாம், என்னென்ன உணவு எல்லாம் வேண்டாம்னு ஒதுக்குவீங்கன்னு?
1: பொதுவா அசைவம் அவ்வளவுதான் பிடிக்காது.
0: பிடிக்காது,
1: பிடிக்காது. கட்டாயத்துல சிலது சிக்கன் மட்டனு அதுதான் கம்பல்ல தான் சாப்பிடுறதுண்டு.
0: அது என்னடா, அது உடம்புக்கு நல்லம் தேவைப்படும்
1: சாப்பிடுறது. இந்த ஆரம்பத்துல சாப்பிட்டுதான் இப்ப பிடிக்கிறதே இல்ல அதெல்லாம். அதனால அதையும் ஒதுக்கியாச்சு.
0: ஒதுக்கியாச்சு.
1: உண்மையா பேசுறது ரொம்ப பிடிக்கும், போய் சொன்னா பிடிக்காது.
0: பிடிக்காது, அது எல்லாருக்கும் அப்படித்தானா? சொல்லுங்க. ஆனா எல்லாருக்கும் இப்ப போய் சொல்றாங்களே, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க அழகா இருக்கிறீங்க,
1: எனக்கு பிடிக்க, அவங்களோட நான் பேச மாட்டேன்.
0: அப்ப நீங்க இப்ப அப்படின்னா ஒருத்தரோடையுமே பேசலாம், எல்லாரும் இப்படிதான் போய் சொல்றாங்க நீங்க ஒரு பக்கத்தால.
1: இல்ல இல்ல, அது மாதிரி உள்ளவங்கள்ட்ட நான் அதிகமா பேச மாட்டேம்மா.
0: அதுதான் அப்படியா? நான் தமாசுக்கு சொன்னேன். சரி,
1: இல்ல இல்ல, உண்மையிலேயே அது மாதிரிதான் போய் சொல்றாங்க. என்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவங்களோட அதிகமா
0: பேச மாட்டீங்க.
1: கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நம்ம பாட்டா வந்துருவேன்.
0: ஆனா சந்தோஷமா இருக்கிறது கிருஷ்ணா, நீங்க இன்றைக்கு இணைஞ்சு பேசி இருக்கிறீங்க. ஒன்று எனது சற்று விளக்கம் ஒன்று இருக்கிறது என்னவென்றால், நான் நீங்கள் என்னை விட வயதுக்கு மூத்தவர் போல் இருக்கிறீர்கள். அது நீங்க
1: பேசுறது கிடையாது.
0: ஓ, அப்ப என்ன, இப்ப நான் உங்களை விட வயசு கூட நீங்க சொல்லிட்டீங்களா?
1: ஆமா,
0: சரி, அது நல்லதுதான். அப்படி சிந்திக்கிறது நல்ல சந்தோஷம்.
1: எனக்கு பையன் ஒண்ணு, பொண்ணு ஒண்ணு.
0: பொண்ணு? நல்ல.
1: எனக்கு மொத்தம் மூணு பேத்தி இருக்காங்க.
0: ஓ, பேத்தியும் வந்துட்டாங்களா?
1: பேத்தியும் இருக்கு, எனக்கு மூணு பேத்தி இருக்காங்க.
0: சரி, அப்ப தாத்தா நீங்க அப்படித்தானே?
1: ஆமாங்க, ஆமா.
0: நல்ல சந்தோஷம்.
1: அந்த விஷயத்துல மூத்த வேணா அப்படித்தான் சொல்லணும், தாத்தா.
0: தாத்தா அப்படி இல்லை, இப்ப வந்து சின்ன வயசுக்காரருக்கும் பேத்தி எல்லாம் வந்துருது. டக்கு டக்குன்னு பிள்ளைங்க திருமணம் ஆகி கட்டிடுறாங்க. அப்ப 35-40
1: வயசுலதான் கல்யாணம் ஆயிடுச்சு.
0: அதுதான்
1: எங்க அம்மா இறந்து, எங்க அப்பா அம்மா என்ன, நான் சின்ன வயசுல இருக்கும்போது இதாயிட்டாங்க. நானே எல்லா வேலையும் பார்த்து செய்யற மாதிரி ஆயிடுச்சு.
0: நீங்க ஒரு பிள்ளை தானா அப்பா அம்மாக்கு?
1: எனக்கு தம்பி தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க.
0: அவங்க எல்லாரும் செட்டில்
1: பேச்சுவார்த்தை கிடையாது, எல்லாம் அவங்க தனித்தனியா இருக்காங்க. தங்கச்சி வந்து தாராசுரத்துல இருக்காங்க.
0: உங்களோட பிறப்பு இடமே தஞ்சாவூர் தானே?
1: பிறந்து வளர்ந்த ஊரே திருபுவனம் தான்.
0: திருபுவனம்,
1: திருபுவனம்,
0: திருபுவனம்.
1: ஆமா, இங்க சரவசர் கோயில் தான் பேமஸ். கம்பிகேசர் கோயில் சரவருக்கு இந்த ராகு காலத்துல பூஜை நடக்கும், நாலராறு ஞாயிற்றுக்கிழமை. அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க கோயிலுக்கு. எங்களுடைய ஊரு சிறப்பு சொல்றேன்.
0: நிச்சயமா சொல்லத்தான் வேணும், நாங்களும் கேட்டு அறிஞ்சுக்கிறோம். அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கு தெரியாதுல்ல. நாங்கள் ஒவ்வொரு அன்பு உறவுகளிடமும் கேட்க கேட்கத்தான் ஒவ்வொரு உறவு ஒரு ஒவ்வொரு ஊர்களோட பெருமையும் எங்களுக்கு தெரிகிறது. ஆசையா இருக்கிறது, வர வேண்டும், பார்க்க வேண்டும் என்று. உண்மையிலேயே நன்றி. உங்களுடைய பாடலை நான் எடுத்து வருகிறேன். பின்பும் நீங்கள் வந்து ஏதாவது சொல்ல விரும்பினால், பேச விரும்பினால் தயக்கமின்றி அழையுங்கள். சரியா?
1: சரிம்மா,
0: நன்றி, நன்றி,
1: ரொம்ப நன்றி,
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 11:41 நீண்ட நாளைக்கு எங்கேயோ வேட்டைக்கு போயிட்டு வராங்க, காட்டுக்கு. நாளைக்கும் தூர ஸ்ரீலங்கால இருக்கிற காட்டுக்கு வேட்டைக்கு போனா தெரியல. தர்மபுரி சாந்தி அம்மா, வாங்க அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம் மீராம்மா.
0: வணக்கம் சாந்தி அம்மா. அதைத்தான் உங்களை பற்றிதான் பெருமையா சொல்றேன். 5-6 வேட்டைக்கு போனவ காட்டுல அந்த திகில் பூண்டண்டோன் இருக்கல, உங்களுக்கு தெரியுமா அந்த கதை?
2: நீங்க அப்ப போன ஒழுங்க பாக்க மாட்டேங்கிறீங்க.
0: என்ன போட்டிருந்தேன், என்ன போட்டிருக்கீங்க? முழுக்க எனக்கு அது ஒரு மனத்தியான பிடிச்சது, அது அவ்வளவு பாக்க எனக்கு.
2: அந்த சொற்பொழிவு கேட்டீங்களா? நல்லா இருந்தது.
0: எங்க போனீங்க, எங்க போனீங்க? அது
2: பக்கத்துலதான், எங்க எங்க ஏரியாக்குள்ள இருக்கிற கோவில், அது கும்பாபிஷேகம். அதுக்குதான் போயிட்டு வந்தேன், டெய்லி போயிட்டு வந்தோம். 4 யாக பூஜை
0: நடந்தது.
2: நடந்தது
0: ஓ, அப்ப
2: நேத்து கும்பாபிஷேகம்.
0: நீங்க போனது சரி, ராஜ்குமார் வந்தாரா அதுக்கு?
2: தெரியல, அவர் பாக்கட்டும் தான். அவங்க அக்கா வீடு இருக்கு, தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. ஊரே தெரியும் போது அவருக்கு தெரியாதா?
0: அவர் மனைவியை தானே சாமியா கும்பிடுறாரு, எப்படி அவர் கோயிலுக்கு வருவார்? நீங்க ஒரு என்ன, நீங்க அப்படி
2: சிரிக்கிறீங்க? வந்திருப்பாரு, அவங்க அக்கா கூப்பிட்டு இருப்பாங்க, வந்திருப்பாரு நினைக்கிறேன்.
0: நீங்க சிரிச்சு எனக்கு அடி வாங்கி தரக்கூடாது. நான் சொன்னது உண்மையை, நான் அறிஞ்சதை சொன்னேன். மனைவியத்தான் சாமியா கடவுள்
2: நல்லதுதானே, அது அந்த சாமி தான் எப்பவும் சோறு போடும்.
0: இப்படி சொல்லி விடுங்க, அவரை யாருக்கேன் இப்ப காட்டிலைக்கு வராம நிக்க போற. அம்மா என்னம்மா நீங்க
2: இப்ப கேட்டுட்டு ஓடி வருவாரு
0: பாக்கல, அவருக்கு துணிவு இருந்தா வர்றாரான்னு பாப்போம். உண்மையிலேயே இப்ப நீங்க நல்லா இருக்கிறேன் அம்மா, நான் நல்ல நலமா இருக்கிறேன். நேற்று கொஞ்சம் எனக்கு உடல் நலம், நேற்று இல்ல, இன்றைக்கும் பகல், எங்களுக்கு பகல் உங்களுக்கு இரவு, கொஞ்சம் உடல் நலங்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் உண்டு வந்தது, அது என்ன உண்டு எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அந்த ஹை பிளட் ப்ரெஷர், அந்த இரத்த அழுத்தம் இருந்தால் அப்படி இருக்கும் என்று ஒரு சின்ன ஒரு யோசனை வந்தது. அதுக்கு கொஞ்சம் எப்படி, அதாவது தூக்கம் வராமலே இருந்த எனக்கு தூக்கமாக அப்படியே உரடியாக எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போட்டுருச்சு. அடிக்கடி அடிக்கடி இருக்கு, அப்படியே தூக்கமாகவே போட்டுருச்சு, அது என்னென்று தெரியலை. ஏதோ ஒரு மாற்றம் வந்தது. சரி, நீங்க நீங்க சொல்லுங்க, என்ன பாட்டுன்றது சொல்லுங்க. சாந்தியம்மா, முதல்ல அண்ணா நலமா இருக்கிறாருல்ல வீட்டுல?
2: அண்ணா நலமா இருக்க
0: பாருங்க, எவ்வளவு பயம் இல்ல, பயம் இல்லாம ஒருத்தர் வாராருங்க பாருங்க, பயம் இல்லாம
3: வாரா.
0: நேரலையில இருக்கிறோம் ஐயா, நாங்க நேரலையில இருக்கிறோம் ஐயா, காட்டலைக்கு
3: நினைக்கல. நானு மறு ஒளிபரப்பு நினைச்சேன்.
0: இல்ல
3: தம்பி எங்க ஏரியால கூழ் ஊத்துறோம், வா தம்பி, கிடா வெட்டுற வா தம்பி, நான் வரமாட்டேனா?
2: இன்னும் வரல கூழ் ஊத்துறதெல்லாம்,
0: இனிதான் ஊத்துறாங்களா? ரெடியா இருங்க.
3: எனக்கு
0: கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருக்கும். எனக்கு கூழ் ஊத்துனா நல்லா இருக்கும் ஐயா. கூழுக்குல என்ன இருக்குது அந்த அங்க குடுக்கற கூழுக்குல என்ன போட்டிருப்பா?
3: ஆரியம் இது உங்களுக்கு ராகி ராகி ராகி
0: வெட்டிட்டு உடனே சமைச்சா அது
3: சாப்பிட்டு சாப்பிடறதா சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடறதா
0: என்னண்டு கேளுங்க, நீங்களே கேள்வி கேளுங்க, எனக்கே புரியல. என்ன சாப்பிடாம இருந்து போய் சாப்பிடற
3: ஒரு வாரம் பட்டினி இருக்கிறேன்.
0: ஒரு வாரம்
3: வண்டி வச்சு போய் இறக்கிட
2: வேண்டியதான்.
0: போனாலும் பரவாயில்ல, திரும்பி வர மாட்டாங்க. அந்த புயல் அந்த தீல் பூண்டன் ஒன்று இருக்கு, அதை மிதிச்சிட்டு போனாவாம். அந்த போன பாதையை மறந்துடுவாங்களாம், வர முடியாதாம். அதனால கவனமா இருப்பாங்க. அத போல சாத்தியம்மா, அப்ப நீங்க கடா கட்டுட்டீங்கல்ல, திகில் பூண்டுதான்.
3: அதனாலதான் வயசு பசங்க வந்து அது மெரிச்சிட்டு போய் தான் மறந்துறாங்கல்ல குடும்பத்தை.
0: ஐயோ, அது வீட்டு வாசல்ல வீட்டு வாசல்ல இருக்காங்க அந்த பூண்டு. அப்படியா?
3: அப்படி இருக்கலாம், அந்த பெண்ணோட வாசல்ல இருக்கும்.
0: இல்ல அப்படி இல்ல, அந்த பெண்ணோட குணத்துல இருக்குதுங்க அந்த பூண்டு. அவ பேசுற பேச்சுலதான் அவங்க மறந்து போய் விட்டுட்டு போறாங்க. நீங்க அதை ஞாபகம் வச்சிருங்க, பெண்களிடம் தான் இருக்குது தவறு. அன்பு பாசம் சாந்தியம்மா மாதிரி அன்பு பாசமா வச்சு. அண்ணா பாருங்க, காலை சுத்தி கொண்டே நிக்கிறேன். சாந்தி சாந்தி சாந்தி,
3: ஒரு அரை நேரத்துக்கு ஒருக்கா காஃபி போட்டு குடுத்துட்டு வராங்க, டீ போட்டு ஜூஸ் போட்டு குடுத்துட்டு வராங்க.
0: பின்ன என்ன
3: சாரு, சாரு வந்து ஒரு ஜூஸ் குடுத்துட்டு வராங்க.
0: அண்ணா சாப்பிடும் போதெல்லாம் பக்கத்துல நின்று அவன் ஃபேன் வேலை செய்தாலும் விசிறி வச்சு விசிறான். இவன் சாப்பிடுங்க,
3: விசிறி கடிக்கெல்லாம் முந்தானில
0: விசிறாங்க. விசிறையும் இல்ல, மயில் தோகை. அடடா, ஒரு உயிரை கொண்டு தோகை செய்திருக்கா பாருங்க, இது தேவையா உங்களுக்கு?
3: எங்க ஊருக்காரங்க அவ்வளவு பாசங்க, வீட்டுக்காரங்க எல்லாம்
0: பாருங்க. அடடா, இது எப்படி இருக்க? சரி,
3: விஷயம் தெரியாம போச்சு. அந்த அக்கா கிட்ட சொல்ல
2: சொல்லுங்க,
0: அழைப்பு விட தெரியாத உங்களுக்கு. திருமணத்துக்கு முதல் அழைப்பு குடுக்காம முதலிரவு
3: கலைப்பு. மொத்தத்துல ஏதோ ஒரு ஜோடன் யார் வாங்கிக்கலாம்?
0: இல்ல அவ்வளவு லேட்டா குடுக்கறீங்கன்னு சொல்றேன் நானு. நடக்க போகுது இப்ப நான் இண்டையில இருந்து ஆரம்பிக்கிறேன். எங்க அட்ரஸ் எல்லாம் போட்டுருங்கப்பா, நான் ஒரு விளம்பரம் செய்து போறேன்.
3: வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்திலிருந்தா ரயில்வே நிலையத்திலிருந்தா நம்மளோட இதுக்கோசரம் நம்ம நேர் உறவுக்கோசரம் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். அந்த வாசகத்தை சேர்த்து சொல்லணும்.
0: ஆனா நீ உங்களுடைய வருகை கண்டுதான் நாங்கள் ஆடு வெட்டுவோம்.
3: நாளைக்கு சந்தை ஞாயிற்றுக்கிழமை, சீக்கிரம் சொல்லிடுங்க. ஏமா கேளுமா சாந்தியம்மா சொல்லிடுமா.
0: ஐயோ, இப்ப ஒரு ஒரு விஷயம் ஒரு இதை கேட்டுருவோம் ராஜ்குமார். அடுத்தது நீங்கள் தான் முதல்ல அவங்க கேட்டுடலாம். சாந்தியம்மா சொல்லுங்க, உங்களோட அருகிலே வச்சிருக்க எதை விரும்புவீங்க நீங்க? வேணும் வேணும் என்ன என்ன எனக்கு சாக்லேட் நடுக வேணும். எப்பவும் ஏதோ எனக்கு சோர்ந்து விழுகிற மாதிரி இருக்கும். ஏதாவது அதை உண்ட கண்ணுல கண்டு கொஞ்சம் உண்டான சாப்பிட்டத்தான் எனக்கு அதுல திருப்தி. அப்ப அதான் சொல்றேன். நன்றி, சொல்லுங்க.
2: எனக்கு
0: இப்ப
2: மாம்பழ சீசன்
0: அண்ணா பாவமா போனாரு. அண்ணாவை சொல்லி
2: அண்ணா கிட்ட சண்டை போடுவோம், கோச்சுப்போம். வானொலி கிட்ட எதுவும் பண்ண முடியாது.
0: ஆனா மீரா அம்மா எவ்வளவு பேசினாலும் மீரா அம்மா ரெண்டு கொண்டு வரீங்களே, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எப்பவும் சாந்தி அம்மா, எப்பவும் என் மனசுல இருந்து நீக்க முடியாது சாந்தி அம்மா உங்களை. என்னடா அவ்வளவு தூரம் நான் அதை உங்களை கணிச்சு
2: வச்சிட்டேன்.
0: இல்லாம எந்த நேரம் அதே அந்த சிந்தனையே இருந்தேன், பார்த்தன இல்ல பெரிய ஒரு பராகிராஃபே இன்னும் எல்லாம் போட்டு பணங்களையும் போட்டு பெண்களையும் போட்டு அதையும் உத்து பார்த்து நித்திர வருது ஒரு பக்கம். இல்லாம அது என்ன போட்டிருக்கான்னு தன்னை காட்டே இல்ல. ஆனா அதுல அப்படியே எடுத்திருக்கீங்க, நல்லா இருந்தது பாக்க எனக்கு. நல்ல கவனமா எடுத்திருக்கிறீங்க நீங்க, கிரேட். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, பிடிக்காதது என்ன சாந்தி அம்மா உங்களுக்கு? பிடிக்காதது தள்ளி வைக்கணும். ஐயோ வேணாம் அப்பான்னு சொல்லி தள்ளி வைக்கிறத இத விரும்புறீங்க? என்ன சாப்பாட சொல்லலாம், ஏதாவது யாரையாவது சொல்லலாம் நீங்க தள்ளி வைக்கிறது?
3: தைரியமா சொல்லுங்க.
0: தைரியமா சொல்ல நாங்க இருக்கோம்.
2: தள்ளி வைக்கிறது எதுன்னு சொல்லவே தெரியல மீராம்மா எனக்கு.
0: ஏன் ஒண்ணுமே இல்லையா தள்ளி வைக்கிறதுக்கு?
3: எல்லாத்தையும் அணைச்சு பிடிக்கிறாங்க.
0: அதானே
3: மாவட்டத்தின் பண்பு.
0: பண்பு அதுதான்.
2: எல்லாரோடையும் வளைஞ்சு கொடுத்து போற டைப்பு தான்.
0: அது சரி, எல்லாத்துக்கும் வளைஞ்சா நல்லா தான் இருக்கு ராஜ்குமார்.
3: அவங்க டாக்டர் வந்து ஒரு வளையம் வச்சிருக்கிறாரு, டெய்லி அதுல உள்ள போயிட்டு வெளில சொல்றாங்க.
0: அப்படி எல்லாம் செய்யக்கூடாது, கோபத்துல வெளியில போக கூடாது. முதல்ல அதெல்லாம் கூட
3: கரெக்ட்டா அங்கூட்டாண்டே அந்த போகி நிக்குது பொட்டி நிக்குது.
0: இப்ப ஆண்களுக்கு, இப்ப ஆண்களுக்கு ராஜ்குமார் சொல்கிறார்கள், மனைவி மேல சண்டை பிடிக்க ஆரம்பிச்ச உடனே வீட்டில் இருக்காம கொஞ்சம் நான் ஒருக்க வெளியில் போயிட்டு வரேன் நின்றுட்டு அமைதியாக வெளியில் போய் ஒரு கொஞ்சம் காட்டாட போயிட்டு வர எல்லாம் அடங்கிடும். வீட்டுக்கு இருந்தால் தான் சண்டை கூட வரும். இப்போ வந்து அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் உண்மையிலேயே. அது இருக்காம
3: ஒரே நிமிஷம் எங்க வீட்டில் நான் சிசிடிவி கேமரா வைக்கல, ஏதாச்சும் கனெக்ஷன் எடுத்துட்டீங்களா? உண்மை தெரிஞ்சாகணும்.
0: அவர் வந்து வெள்ளை என்று போடல, சிவப்பு விஜயராகவன் என்று தான் சொல்லுகிறார் என்று அவர் அவ்வளவு பிங்க் கலர்ல இருப்பார். என்ன பாக்காத அன்றைக்கு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் வீடியோ போட்டுட்டேன், அவ்வளவுதான். அதோட ஆளையும் காலையில பேச்சும்
3: அதிர்ச்சியாயி
0: உண்மையதான் சொல்றேனுங்க, காணவன் கூட சொல்லல, போன போக்கு தான். இப்ப இதுவரையும் கால் வரையில ஒண்ணும் செய்ய முடியாது.
3: அவருக்கு பேச்சு அதிர்ச்சியில பேச்சு அப்படியே நின்னு இருக்கும்.
0: அதுக்கு முதல் நான் எங்க ஊர்ல நடந்தது சொன்னேன், அந்த ஐயர் ஒரு ஆள் அந்த கோயில்ல அஞ்சு தல பாம்போட இருக்கிற அந்த கோயில்ல பூசை பண்ணி கொண்டு வருவார். அவரை அதை பார்க்கணும், நாராயணா உன்னை நான் அப்படியே எனக்கு முன்னால காட்சி தர மாட்டியான். அப்பயே அவர் கனவுல வந்து சொன்னாராம், நான் காட்சி தந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாயன்னு. ஆனா ஒரு முறை வந்து அவர் கதவு திறந்து உள்ளுக்கு வரும்போது அந்த பாம்பும் அவரும் இவரும் சயனத்தில் அப்படியே இருந்தவனா பாம்பு அசைந்து தான் உடனே அதிலேயே மார்படைப்பு வந்து அவர் விழுந்துட்டார் பார்த்தோடனே. அப்ப அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், அந்த காட்ட முதல் இந்த கதையை சொன்னேன் நாலஞ்சு தரம் இந்த கதையை வடிவாக்கல சரியா.
3: ஏற்படும் பாதிப்புக்கு எம்டிஆர் நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு வேற அடுத்த சொல்லிருப்பீங்க.
0: இன்னும் ஆளை காணவே இல்லை. இப்ப இனி ஒண்ணுமா தெரியல, தூரம் பண்ண வடிவா தூரத்துல இருக்கிற வடிவா நாங்களால கண்டுபிடிக்க முடியல. இனி சுற்றாடல ஒன்றும் யாரையும் தெரியாது பாவம். இது அளவாளவும் அவங்க தான் பேசி கொண்டிருந்தாங்க. இப்போ போன எப்படி எப்படி ராஜ்குமார் நான் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க முடியாது. இனி அவர் வந்து பேசினா தான் அதிர்ச்சியில் எங்கேயாவது கிடக்குறாங்களா இல்லையா?
3: அவரு
0: பாருங்க லெனினுக்கு லெனினுக்கு பூரிப்பா சிரிக்கிறார் லெனின் பாருங்க.
3: கொஞ்ச நாள் அவர் வந்து செல்லும் பார்க்க மாட்டாரு, வீடியோ கால் பார்க்க மாட்டாரு.
0: அப்படி இல்ல செல்ல தூக்கி எரிஞ்சிட்டாரு தெரியா அண்டைக்கு. ஐயோ
3: நான் இல்லன்னு சொல்லினே இருப்பாருக்கும்.
0: ஐயோ ஐயோ சாந்தியம்மா, அப்ப சாந்தியம்மா உங்களோட பாட்டை சொல்லுங்க. இப்ப இந்த ரெண்டு பேரையும் நாங்க இப்ப கணக்குகள் இருக்கு எனக்கு. சாந்தியம்மா பாட்டை சொல்லுங்க. காலமெல்லாம் அந்த பாட்டா?
2: இல்ல படம் படம்
0: பாட்டா படம் காலமெல்லாம் காத்திருப்பேன்.
2: நில்லடி என்றது உள் மனது,
0: அது எனக்கு பிடித்தமான பாட்டு. சூப்பர்.
3: என்ன புது படமா பழைய படமா?
0: நில்லடி என்றது என் மனது சொல்லடி சொல்லடி என்றது உள்மனது. அப்படியா அப்படியா?
2: நில்லடி என்றது உள்மனது, சொல்லடி என்றது பெண்மனது.
0: பெண்மனது இல்ல இல்ல பாக்கலாம். நல்ல ஒரு பாடல், அருமையான பாடல் ராஜ்குமார். அது சூப்பர் பாடல். எனக்கு பிடிச்சது
2: ராஜ்குமாருக்கு
0: புதுசு இல்ல, இது புதிய பாடல் இல்ல,
2: கொஞ்சம்
3: என் வயசுக்கு சொல்லுமா சாந்தியம்மா? என் வயசு உங்க வயசு சொல்லாதீங்க.
2: உங்க வயசு பாடல் தாங்க இது. உங்க வயசு பாடல்
3: தான். சரி சரி சரி.
0: ஆனா இது இது வந்து உங்களோட வயசு பாடல், எங்களோட வயசு பாடல், எங்களோட வயசு பாடலாம் இப்பதான் வந்திருக்கு கொஞ்சம்.
2: பத்தல பத்தல. மீராமா சூப்பரா இருக்கா மீராமா படம்.
0: சொல்லுங்க சார்.
2: எச்ச கண்ணு
0: சொல்லுங்க.
2: எச்ச கண்ணு திருப்பவே முடியாது, அவ்வளவு நல்லா இருக்கான் படம். என் பையன் பாத்துட்டு
0: வந்தான். என்ன படம் என்ன படம்?
4: என்னோட பாட்டு வந்து திரைப்படம் பெயர் வந்து பாலூட்டி வளர்த்த கிளி.
0: பாலூட்டி வளர்த்த கிளி.
4: நான் பேச வந்தேன் சொல்லத்தான் வார்த்தை இல்லை.
0: நான் பேச வந்தேன் சொல்லத்தான் வார்த்தை இல்லை. அந்த பாட்டா?
4: அப்படியே பாடிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபுல்லாவே நான் கட் பண்ணிப்பேன்.
0: இது அவரோட பாக்க கேட்டா ஆள் இல்ல.
3: எனக்கு ஒரு சந்தேகம், லெலின் ஐயா வந்து உண்மையான வயசு எவ்வளவு? 60-ஆ 70-ஆ?
0: இல்ல இல்ல, இது வந்து இடைக்கால பாடல். இது இடைக்கால, சில நேரம் கேட்பார் பழைய பாட்டு.
4: அம்மா இது இடைக்கால பாடல் அம்மா, இது 75 அந்த வருஷத்துல அந்த படம். அது
0: பிளாக் அண்ட் ஒயிட் பாட்டா? அது பாட்டு.
4: ஆமா பிளாக் அண்ட் ஒயிட் தான்.
0: ஓ அப்ப நீங்க சரி, இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல அப்படியே பாட சொல்லி, ஒருத்தர் பார்த்தவரையே ஆளை காணே, நீ பாட சொல்லி நீங்க இல்லாம போறது எனக்கு விருப்பம். எங்க ராஜ்குமார்
2: இல்ல, அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒரு இனிமேனி எல்லாம் எவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க.
3: ரகுமான் கிட்டயும் இளையராஜா கிட்டயும் சொல்லி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி
0: கொடுக்கறோம். முதலுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தாங்க தமிழ்நாட்டுல. நான் கேக்குறதா
3: இல்ல, அட்லீஸ்ட் எங்க ஊர்ல இல்லமா, அட்லீஸ்ட் எங்க ஊர்ல மாரிமன் மண்டிக்கு ஆர்கெஸ்ட்ரா போடுவாங்க, அதுலயாச்சும் உங்களுக்கு சான்ஸ் வாங்கி
2: வாங்க.
0: புதன்கிழமை வாங்க, அதுக்கடையில வாங்க கூப்பிட்டீங்க. சரி இப்ப ராஜ்குமார் சொல்லுங்க. இனி அடுத்த கேள்வி எனக்கு இருக்குது. ராஜ்குமார் உங்களோட பாட்டை சொல்லுங்க.
3: பாட்டை வந்து ஆத்தங்கர மரமே அரச மரமே.
0: இந்த பாட்டுக்கு போயிட்டீங்க, கொஞ்சம் காதல் பாட்டா கேளுங்க. என்ன நீங்க
3: அந்த பாட்டு தான் காதல் பாட்டு தான் இது? காதல்
0: பாட்டு ஆத்தமர ஆத்தங்கர மரமே. அத
3: ஆமா ஆமாமா,
4: டூயட் மா,
3: காதல் டூயட் பாட்டு.
0: எனக்கு ஏதோ எனக்கு இந்த
3: பாட்டு அதாவது ரொம்ப நாள் கழிச்சு, இல்ல ரொம்ப நாள் கழிச்சு காதலன் வரான், காதலி கிட்ட வந்து இந்த பாடல் மூலமா ஒரு நல விசாரிக்கிறார்.
0: ஓ அப்படி கேக்குறான். ஆத்தங்கர மரமே.
4: நினைக்கிறேன்
0: நீங்க சொல்லுங்க.
4: சொல்லுங்கம்மா.
0: நீங்க எதை பக்கத்திலேயே வச்சிருக்க விரும்புவீங்க சொல்லுங்க.
4: ஒரு கூலிங் பீர்.
0: ஐயோ கடவுளே நாராயணன்.
3: கங்கிராஜுலேஷன். சேம் சேம் பப்பி சேம்.
0: அது அடுத்து. அடுத்து சொல்லுங்க.
4: கொஞ்சம் சைடு இஸ் ஏதாச்சும்
0: சொல்லுங்க.
3: அதாவது அவர் வந்து வெயில் காலத்துக்கு ஒரு மணிக்கே கேக்குறாரு. இந்த டைம் ஏறக்குறைய 12 ஆயிடுச்சு.
0: அடுத்து
3: அடுத்தது
0: நெக்ஸ்ட் அதையும் வச்சிருங்க. வேற என்ன வச்சிருக்க போறீங்க?
3: அதாவது
0: ராஜ்குமார் வச்சிருக்கிறார், அப்ப இனி வச்சிருக்க விரும்ப இல்ல, அவ்வளவுதான். அப்படித்தானே? நீங்க ஏற்கனவே வச்சிருக்கீங்க தானே பக்கத்துல? எனக்கு உடம்புக்கு கூடாத பக்கத்துல இருந்து உங்களுக்கு சமைச்சு போட்டு பாக்கணும் இல்ல? அது சரி, நல்ல சரி. ராஜ்குமார் சொல்லுங்க, ஏதோ தள்ளி வைக்க போறீங்க நீங்க?
3: தள்ளி வைக்கிறது சோம்பேறித்தனம். அதாவது இங்கிருந்து அங்க போனாலும் வண்டி எடுத்துட்டு போறேன், அதை விட்டுட்டு நடக்கணும்.
0: மாமாவும் சொன்னாரு சோம்பேறித்தனத்தை தள்ளி வைக்கணும்.
3: சோம்பேறித்தனம் ஏன்னா எங்க திடீர்னு போனாலும் வண்டி எடுக்கணும்னு தோணுது. இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் போனா கூட வண்டி எடுக்க தோணுது. நடக்கணும், சோம்பேறி ஆயிடுச்சு உடம்பு. பேசுறோம், உட்காந்து ரெண்டு மணி நேரம் பேசுறமா தவிர ஒரு இடத்துக்கு போகணும்னா வண்டி தான் எதிர்பார்க்குது. அவ்வளவு சுகம்.
4: சோம்பேறித்தனம் வயசாயிட்டாங்க?
3: அப்படி இல்லைங்க, அப்படி இல்ல. வயசானா அது வேற விஷயம். வயசானா இங்க இருந்து ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கிக்குவாங்க. போய் நான் ஒரு கஸ்டமரை பாக்குறேன்னா கூட பக்கம்தான் இருப்பாங்க, நான் போய் பாக்குறேன்னா கூட டூ வீலர் தான் எடுத்துட்டு
0: போவேன். நடந்து போகணும் நீங்க.
3: அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னாக்க, கத்திரி வயல தள்ளி வைக்கணும், முடியல.
0: ஓ, அந்த வெப்பம் போட்டு கொள்ளுது எல்லாருக்கும். வெப்பம்,
3: அது தீவிரமான வெப்பம். நேத்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒண்ணும் டாலரேட் பண்ண முடியல.
0: உண்மையிலேயே நாங்களே நினைக்கிறேன் நாங்கெல்லாம் வந்தா மயங்கி விழுந்துருவேன்.
3: ஐயா நீங்களாம் அவ்வளவுதான். நேத்தே அப்படியே கிரீன் ஆயி போச்சு. அந்த அளவு வெயில் நேத்து எங்க ஊர்ல. சாந்தியம்மாக்கு தெரியாது, ஏசி போட்டு இருப்பாங்க
0: அவங்க எல்லாத்தையும். அவங்க எதுக்குமே பயம் இல்ல சாந்தியம்மாக்கு. அவ சொல்லிட்டா எல்லாத்தையும் சமாளிக்கலாம் சொல்லிட்டேன். உண்மையிலே சந்தோஷமா இருக்குது மூன்று பேருக்கும். நான் நன்றி சொல்லி விடப்பட்டு உங்களை பாடல்லே எடுத்து வரேன்.
3: நன்றிமா, நன்றிமா.
0: டெனிலுக்கு நன்றி,
4: நன்றி.
0: நன்றி சாந்தியம்மா, உங்களுக்கு நன்றி சாந்தியம்மா. அவங்க முதலே போயிட்டாங்க போல இருக்குது சாந்தியம்மா. சரி, எங்கே முதல் பாடல் எங்களுடைய ராணியம்மா உங்களுடைய பாடல் காட்சி அளிக்க வருகிறது.

இடை நிறுத்தி எங்கே காற்றலையில் வந்திருக்கும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். எங்களுடைய கடைக்குட்டி சிங்கம் ஓடி வந்தார். எங்களுடைய ஜேவர் சாதிக்கண்ணா, நீங்களும் வந்தது போல இருக்கிறது. எங்கே காற்றலைக்கு வாங்கும் கடைக்குட்டி சிங்கம், நீங்கள் மீண்டும் அழைப்புக்கு வாருங்கள்.

0: வணக்கம். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. என்னண்டு என்னடா ராணி அம்மா சொன்ன அத்தைக்கு பிறந்தவளை என்ற பாட்டு, அது பார்த்தா அதுல அந்த முதல் வரிகள் வருது, பார்த்தா ஆத்தமரம் என்ன ஆத்தங்கரமரமே என்று தொடங்குது. இதைத்தானே எங்கட ராஜ்குமார் கேட்டாரு பொழுது? அதான் எனக்கு ஒன்றுமா புரியும். அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு பாட்டு, சேம் பாட்டாக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து. சோமா போச்சு எனக்கு, ஒரு இடம் லீவ் ஆச்சல்ல. எப்படி இருக்கீங்க? வா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? கடை குட்டிச்சிங்க?
1: நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு.
0: எங்கட ஊர், உங்களோட ஊர் எப்படி இருக்கு?
1: ஊர் சூடா இருக்கு.
0: மனம் எப்படி இருக்கு உங்களோட
1: மனம்? வெப்பமா இருக்கு.
0: வெப்பமா? கவலையா இருக்கா? இல்ல, என்ன ஜாலியா இருக்கல்ல? ஜாலி. என்ன பாட்டு என்று சொல்லுங்க முதல்ல.
1: புதிய விக்ரமா?
0: புதிய விக்ரமா?
1: நேற்றுதான் ரிலீஸ் ஆயிருக்கு.
0: ரிலீஸ் ஆயிருக்கு. நல்ல பத்தல பத்தலன்னு ஆரம்பிக்கும்
1: அப்படிதானே?
0: சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட வச்சிருக்கிற வேணுமெண்டு நீங்க ஏங்குறது என்ன? எது
1: சின்ன வீடு?
0: சின்ன வீடா வரட்டுமா? பெரிய ஐயா துணிஞ்சு சொல்லிட்டீங்களே, இவ்வளவு பேர் வந்துட்டு போறாங்க, யாருமே சொல்ல இல்லையே. எனக்கு உங்களை உண்மையா பாரு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு பாரு.
1: எப்படியா நீங்க கொடுத்து தைரியம்?
0: நீங்க சொல்லுங்க அம்மா, நீங்க தானமா பழக்கி வச்சீங்க. யாராவது என்ன காப்பாற்ற வாங்கப்பா இவர்கிட்ட இருந்து, இந்த சின்ன பையன் இருந்து காப்பாற்ற வாங்கப்பா. நான் சொன்னேன் வரைக்குல முந்தி ஃபாருக்கு உங்களுக்கு நீங்க ஞாபகம் இந்த பின்னால ஒருக்க அப்படியே பின்னால ஓடி போய் முந்தி ஆரம்பத்தை ஒருக்கா சிந்திச்சு பாருங்க. ஃபாரூக், ஃபாரூக் ஐயா பேசுங்க ஐயா. சொல்லுங்க அம்மா. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க அம்மா. ஏன்னா வாய் திறந்து பேசுங்க ஐயா. சொல்றேன்னம்மா. இப்ப பார்த்தா நான் சின்ன வீடு வச்சுக்கிறேன்னு வாரீங்க, இது தேவையா? வயல் வழியா இருக்க வேணும், நடுவுல ஒரு பெரிய மரம், ஆல மரமோ என்ன மரம் வந்தாலும் பரவாயில்ல, பெரிய அடர்ந்த மரம், அதுக்கு கீழே ஒரு ஓலையில ஒரு அழகான வீடு இருக்கணும் இல்லையா?
1: அழகான சின்ன வீடு,
0: சின்ன வீடு இருக்கு. அந்த சின்ன வீடு சின்ன வீட்டுக்குள்ள ஒரு சின்ன அழகா இருக்கணுமா, அதையும் சொல்லிருங்க. இப்ப
1: வீட்டுக்குள்ள சின்ன சின்ன பொண்ணு இருக்கு.
0: ஓ, சின்ன பொண்ணு, அது சரி, அது இது நியாயமானது. வீடு சும்மா இருக்க கூட, அதை கூட்டி கழுவி நல்ல எல்லாம் கிளீனா சமைச்சு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பொண்ணு தேவைதான் இல்ல? அது நல்லா. அந்த பொண்ணு பொண்ணோட அவரோட அந்த பொண்ணோட கணவனும் இருக்கலாம் இல்ல அந்த வீட்டுல? ஒரு சின்ன வீடு, அடுத்த தள்ளி வைக்கிறது என்னது ஐயா? தள்ளி வைக்க தள்ளி வைக்கிறது
1: என்னத்தான்
0: பெரிய? ஐயோ ராஜ்குமார், நீங்க இல்லாம போயிட்டீங்களே இந்த ஃபாலோ கூட கதைக்கு. இதுக்கெல்லாம் யாராவது ஒரு பதில் வந்து சொல்ல மாட்டீங்க. வாங்கப்பா என்ன மீட்டு எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு ஒரு முடிவு தர்றேன் தாங்க, எனக்கு ஒரு ஓய்வு தாங்க, இந்த பிள்ளையோட பேச இல்லாது தெரியாம
1: பெரிய வீட்டுல இருந்து போராடுச்சு.
0: ஓ பெரிய வீட்டை பெரிய வீட்டை தள்ளி வச்சுட்டு சின்ன சின்ன வீட்டை வச்சிருக்க போறீங்க. இது சுலபமான இதான் போச்சு போங்க. இப்படி எத்தனை பேர் இனி வந்து சொல்ல போறாங்களோ தெரியாது. சரி உங்களோட பாடல் எடுத்து வரணும். வேற யாரும் வந்து கேட்டா அதுக்கு முழக்க நீங்க வாங்க. சரியா சொல்லுங்க.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி எங்கே முதல்ல நாங்கள் எங்களுடைய யாருடைய பாடல் அத்தைக்கு பிறந்தவளே என்ற பாடல் நான் எடுத்த பாடல் இது ராஜ்குமாரியுடையது. எங்களுடைய ராணியம்மா கேட்ட பாடல் காட்சியடைக்கு வருகிறது, கேட்கலாம். அந்த பாடலை எடுத்து வருகிறேன்.

0: நேரம்
1: நிமிஷம் பாடலை இடைநிறுத்தி. வணக்கம் ராஜ்குமார், என்ன இப்பதான் காப்பாற்ற வாரீங்க அந்த பையன் இருந்து?
2: அவன் போயிட்டாருப்பா, அவர் போயிட்டாரா தலைவர்?
1: இல்ல, நீங்க ரெண்டு கேள்வி கேக்குறீங்களா நீங்க அவர்கிட்ட? ஒருக்கா
2: ஐயா, அம்மா சொல்ற மாதிரி ஆலமரத்து அடியில இருந்தா எனக்கு சேர்த்து ஒரு கூடு பாருங்க.
1: அவர் வந்து பெரிய வீட்டு தள்ளி வைக்கிறார், நீங்க சொல்லியா? அப்படி
2: பெரிய வீடு தள்ளி வச்சா அப்புறம் யாரு சாப்பாடு போறது?
1: சின்ன வீடு சாப்பாடு
3: போடாது,
2: நாம தான் சமையல் பண்ணி போகணும். நீங்க வேற, நாம தான் சமையல் பண்ணி போகணும்.
1: பெரிய
2: பேச்சுதான் அனுபவம் இல்ல,
1: அனுபவம் இல்ல. பாருங்க பாருங்க, அவட்ட என்ன பாரு.
3: இல்ல, பெரிய வீட்டுக்கு அவர்தான் சமையல் பண்ணி போட்டு.
2: இல்லையா, அந்த இது தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கே தைரியம் வந்திருப்பேன்.
1: இல்ல, இப்ப அவர் இல்ல பாரு, நீங்க பெரிய வீட்டுக்கு யார் சமையல் பண்றது?
2: சுத்தம்
1: சுகம் தரும், அதனால அவர் துவைக்கிறாரு. நீங்க என்ன,
2: அதெல்லாம் நம்பி கொடுக்க மாட்டாங்கய்யா. நம்ம கிட்ட கொடுத்தா கலர் போயிடுவாங்க, அதனால அவங்க வேற அவங்க பாத்துப்பாங்க.
1: அவங்க இருக்கிற இல்ல இல்ல, அவங்கள்ட்ட அவங்க அவங்க மேல இருக்கிற கோபத்தை அடிச்சு தானே துவைக்கிறாங்க. இன்னியா நீ சொல்ற பொருள் வாரன்னு அடிக்கிறேன் கிழிஞ்சிராது. எனக்கு ஒரு பகுதிய பாருங்க. அப்ப உங்களை நம்பி என்ன,
2: நானும் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் நமக்கு சேர்த்து பாக்க. அவர் ஒரு கேள்வி கேக்குறேன்னு சொன்னேன்லமா, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், அந்த
1: கேள்விதான். அவ நல்லது ராஜ்குமார், நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி ரெண்டு பேருக்கு நன்றி. எங்களுடைய ராணியம்மா மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களுடைய பாடல் காட்சியை கெடுத்து வர்றேன். நல்ல ஒரு பாடல் நான் பாத்தீங்களா, நான் மாறி என்ன செய்யறது, ஒரு வருஷம் கூட கூட எல்லாம் மறந்து போகுது, பார்க்கலாம்.

சரி, உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். சற்று தடுமாற்றம் பார்க்கலாம். ஒரு பாடலை எடுத்து வந்து நான் உங்களுடைய பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன்.

நேரம் சரியாக 12:25 எங்களுடைய இந்திய இலங்கை நேரம் அது. கனடிய நேரம் சரியாக 2:55. எங்கே எங்களுடைய ராணியம்மா ஏதோ உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக 12:30 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:59. இந்த பாடலை அனுப்பி வைச்சதுக்கு மாமா உங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்தது வந்து பாடல், மாமா உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. எனக்கு பிடித்த ரோஜா பூவை பாடல் காற்றலையில்

நேரம் சரியாக 12:35. அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:04. அன்பு உறவுகள், நீங்கள் இணைந்து கொள்ளலாம். பலர் சோஹிதா நீங்களும் அழைத்திருக்கிறீர்கள். நீங்கள் முனைப்புக்கு வரலாம். வந்து உங்களுடைய பாடலையும் சொல்லி எதை வைத்திருக்கலாம், எதை தள்ளி வைக்கலாம் என்றதையும் சொல்லிவிட்டு செல்லலாம். அழைப்புக்கு வாருங்கள்னு சொல்லி அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணா அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்கலாம்.

0: காற்றிடை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க ரதீஷ்?
1: வணக்கம், நலமாக இருக்கின்றது. நல்ல ஒரு பாடல் இப்ப கேட்டு விட்டது. நல்ல ஒரு சோக பாடலா இருந்தாலும் நல்லா இருக்கு.
0: அது நல்ல ஒரு பாடல். அன்னையை போலியா
1: அர்த்தம் இருக்கு.
0: நிச்சயம். அம்மா, உங்க அம்மா எப்படி இருக்கிறா?
1: அம்மா நலமாக இருக்கு.
0: நலமா இருக்கிறாங்களா? சரி சரி. எப்படி உங்களோட காலநிலை அங்க எப்படி இருக்கிறது திருச்சூர்ல? மதிய சாப்பாடு சாப்பிட்டீங்களா?
1: மதிய சாப்பாடு இப்போ அடுப்பில் இருக்குது.
0: சூப்பர், நல்ல நல்ல. வேலைக்கு வந்துட்டீங்களா?
1: ஆமா, வேலைக்கு வந்து.
0: சரி சரி. உங்களோட விருப்ப பாட்டை சொல்லுங்க முதல்ல.
1: கேளாமல் கையிலே வந்தாயே,
0: அந்த பாட்டு நல்ல ஒரு பாடலா இருக்குது. நான்
1: விஜய்.
0: ஆஹா, சரி. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு வேணும்னு பக்கத்திலேயே வச்சிருக்க விரும்புறது என்னத்த?
1: அது வந்து இந்த மியூசிக், இசை.
0: இசை இசை இசை,
1: அது எனக்கு எப்பவும் பிடிக்கிற ஒரு வாழ்க்கையில பொழுதுபோக்கு.
0: பொழுதுபோக்கு. சரி, வேற என்ன?
1: அது இசைதான்.
0: வேற என்னத்தை வச்சிருக்க விரும்புவீங்க?
1: வேற இப்ப மொபைல் எப்பவும் கையில் இருக்கும்.
0: அதுக்கு மேல வேற என்ன? அது நிச்சயமா எல்லாருக்கும் அது படுது.
1: அது அது அதுக்கே அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல.
0: அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது இல்லாம யாருக்குமே சோறு இறங்குது இல்ல, சாப்பாடு பிடிக்குது.
1: நம்ம இப்போ பேசிட்டு இருக்குது, அதனாலதானே.
0: அதனாலதானே, அதனால அது நிச்சயமா முக்கியமா தேவையில்ல. சரி, வேற என்ன?
1: வேற இசை. ஓகே, இசை ஓகே. அடுத்தது என்ன?
0: அடுத்தது என்ன?
1: அடுத்தது வந்து இப்ப என்ன சொன்னது திடீர்னு நீங்க
0: சொன்ன இருக்குது. எல்லாருக்கும் நான் கடைசியிலதான் ஒரு ஸ்பீச் கொடுக்க போறேன். இந்த வந்து சொல்ற ஆண்கள் எல்லாருக்கும் வாங்க சொல்லுங்க.
1: அது கேளுங்க ஒரு தடவை கூட.
0: என்னண்டே
1: மறுபடி ஒரு தடவை கூட கேளுங்க.
0: எப்படி உங்களுக்கு பிடிச்சு பக்கத்திலேயே வச்சிருக்க வேணும்னு விரும்புறவற்றை சொல்ல சொன்னேன் முதல்ல.
1: அது என்னது? அப்படி அதெல்லாம் இல்ல. க்ளூவெல்லாம் இல்ல.
0: எது எது?
1: ஏதாவது க்ளூ இருக்குதா?
0: இல்ல இல்ல இல்ல. இது உண்மையாவே உங்க மனசுல பட்டதை சொல்ல சொல்றேன். உங்களுக்கு என்ன என்ன இல்ல? நீங்க வானொலி இசை கேட்க விருப்பம் என்று சொன்னீங்க இல்ல, அது பக்கத்திலேயே வச்சிருக்கோம் சொன்னீங்க. அப்படி வேற என்ன என்ன என்ன விடயம் உங்களுக்கு பிடிக்கும்? அதான்
1: அதே மாதிரில.
0: ஆசைப்பட்டு வச்சிருக்கேன், பக்கத்திலேயே வச்சிருக்கோம். எனக்கு நெடுக தேவை என்று சொல்றது என்ன என்ன உங்க மனம் தேடுது? அப்படி
1: நிறைய வார்த்தைகள் இருந்து சொல்றதுக்கு சொல்ல முடியல.
0: சொல்ல சொல்ல முடியலையா? சொல்ல வெளியில சொல்ல கூட சொல்ல முடியல. அது அப்படி சொல்லுங்க வெளியில.
1: ஒருத்தரையும் வந்து மோசமாய் நம்ம நான் சொல்லி இருக்கு நான் சொல்லக்கூடாது. அதே மாதிரி யாரும் சண்டை போடக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. அதுதான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்.
0: படிக்காத ஒரு விஷயம். யாரும் சண்டை பிடிக்க கூடாது, பேசக்கூடாது இல்லையா, திட்டக்கூடாது, முகத்தை உம்மண்டு வச்சிருக்க கூடாது, சிரிச்சு கொண்டிருக்கணும், ஜாலியா இருக்கணும். சூப்பர். கொஞ்சம் இருந்தாலும் உங்களோட எல்லாருக்கும் ஒரு கள்ளத்தனம் இருக்குது, சொல்ல முடியாததால் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் தடங்கி தடங்கி சொல்றீங்க. சரி, பரவாயில்ல. நினைச்சு பாத்துட்டு தான் கொண்டு வரேன். வேற என்ன எனக்கு எங்க இருந்து கிடைக்கிறது? உங்களை எல்லாம் இருந்து கற்பனை பண்ணி பாக்குறது. இவங்களுக்கு எப்படி இருப்பாங்க, இவங்க இவங்களுக்கு எது பிடிக்கும்
1: சொன்னா இல்ல இல்ல தெரியாத சொன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு ஒண்ணு எப்படி தமிழ்ல சொல்றது எதுலயும் வந்து நம்ம அடிக்டா இருக்க கூடாது,
0: அடிக்டா இருக்க கூடாது,
1: எல்லாமே எல்லாத்துலயும் ஒரு அளவா இருக்கும்.
0: இப்ப என்ன சொல்றேன், அப்ப நான் கேக்குறேன் உங்களுக்கு, உங்களுக்கு இப்ப ஒருவர் மேல சரியான அன்பு, அப்ப அவர் மேல நீங்க அடிக்டா இருக்க கூடாது, அந்த அன்பு தேவை என்று நீங்க அடிக்டா.
1: அது அதை சொல்றேன், அதை பத்தி சொல்றேன். அதாவது எனக்கு ஒருத்தர ஒரு பொண்ணு மேலே ஆண் மேலே நல்ல அன்பு இருந்தாலும் அது நம்ம ஒரு அளவுக்குதான் அவரு அவர்கிட்ட காட்டணும். இல்லாட்டி அதிகமா காட்டியிருந்தா நமக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு சண்டையோ இல்லாட்டி பேசாம இருக்கும் போதெல்லாம் அது ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ரெண்டு பேரும்
0: ரெண்டு பேருக்கு பிரச்சனையா இருக்கும், உங்களுக்கும் கவலையா இருக்கும். அப்படியா?
1: கவலையா இருக்கும், ரொம்ப கவலையா இருக்கும். அது பெரிய பிரச்சனையா வருது,
0: பிரச்சனை வரும். அது சரி.
1: அப்போ ஒரு ஒரு அளவுக்கு இருந்தா நல்லது. சாப்பாட்டு சாப்பிடுற மாதிரிதான், அதிகம் சாப்பிட்டா உடம்பு அதிகம் வரும், பிரச்சனையாகும், டாக்டர் பார்க்கணும்.
0: அப்ப அன்பையும் அப்படி அளவோட வச்சிருக்கணும் பண்றீங்க என்ன கொஞ்சமா போட்டு?
1: சத்தியமா எல்லாத்தையும் எல்லாத்தையும் அன்பு மட்டும் இல்ல,
0: எல்லாமே
1: அளவா இருந்தா நல்லது.
0: நல்ல சந்தோஷம். சரி, அது உண்மையா உங்களோட உங்களோட நீங்க உங்களோட அறிவுரையை எல்லாரும் அதை ஏற்றுக்கிறான்.
1: அனுபவம் அனுபவம் சொல்லுது. அனுபவம் இருக்குது நிறைய.
0: கூட எதிர்பார்க்க கூடாது என்ன எதையும்.
1: உண்மை உண்மை உண்மை,
0: எதிர்பார்க்க கூடாது.
1: அதே மாதிரி அதிகமா நம்ம வந்து ஒண்ணுக்கும் ஆசைப்படவும் கூடாது. அதிகமா
0: ஆசைப்படக்கூடாதுன்றது அது வேற. இப்ப நாங்க எதையுமே கூட ஆசைப்படக்கூடாது. அன்பு நிறைஞ்சவங்க இப்ப நீங்க உங்களுக்கு இப்ப எப்படி சொல்றது, உங்களோட மனைவி உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கணும்ன்ற ஆசை இருக்காதா?
1: அப்படி எப்போ இருக்கணும் என்று யாருக்கும் ஆசை இருக்காது நான் நினைக்கிறேன். சும்மா இல்ல இல்ல, நான் கரெக்டா இப்ப நான் கரெக்டா தான் சரியாக தான் சொல்லிட்டு இருக்கு. எல்லாரும் சும்மா மனைவிக்கு முன்னாடி சொல்லும், எனக்கு மனைவி பக்கத்துல, மனைவி இல்லாத இந்த கேள்வி யாராவது கேட்டா இல்ல மனைவி இருந்தா ஒரு பிரச்சனை தான், எப்போ இருக்க வேண்டாம், எப்பளாவது இருந்தா போதும் அப்படி சொல்லும். ஆனா உண்மையா சொன்னா நம்ம எப்போ நம்ம கிட்ட எப்போ மனைவி மனைவி இருக்க மாட்டா, இந்த தொந்தரவு தாங்க முடியல மனைவி சொல்லும்.
0: மனைவிக்கு அப்படிதான்,
1: ரெண்டு பேரும் பிரச்சனை தான்,
0: அப்படிதான் இருக்கு.
1: ஐயோ, ரெண்டு பேரும் பிரச்சனை தான். ஆமா ஆமா, ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கணும்னா ரெண்டு பேரும் கொஞ்சம்
0: தள்ளி தள்ளி இருக்கானேன்றீங்க. உலகம் மாறி போச்சுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. என்ன செய்யற
1: நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மனைவி
0: இப்ப பாருங்க, அடுத்த கால் வந்துருச்சு உங்களுக்கு. நேரம் சரியா 12 மணி 40 நிமிடம். எங்க இருக்கிறீங்க அச்சன்? அச்சன் எங்க இருக்கிற நீ? என்ன சாப்பிட்டியா? என்ன அடுத்த போன்ல இருக்கிறீங்க அச்சன்? வந்துருச்சு உடனே ஹலோ விட்டுட்டு கட் பண்ணிட்டேன். சரி, அவள் அப்படிதான் இருக்கானு, அவளுக்கு அன்பு இருக்கு, நீங்க தான் தள்ளி வைக்க நிக்கிறீங்க போல இருக்கு. சரி, இதெல்லாம் நான் தமாஷுக்கு சொல்றது
1: இல்ல. எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு அளவோடு இருந்தா, எல்லாத்துலயும் ஒரு அளவோடு இருந்தா எல்லாருக்கும் சுகமா ஜாலியா இருக்கலாம்,
0: ஜாலியா இருக்கலாம். சரி சரி, நல்லது ரதீஷ், நன்றி. நாங்கள் உங்களோட பாட்டு எடுத்து வர்றோம். சரியா?
1: கேளாமல் கையிலே,
0: கேளாமல் கையிலே. சரி, நன்றி
1: நன்றி.
0: அப்பாடா, இவங்களோட பேசி பேசியே உண்மையிலேயே நான் களைச்சு போனேன். யாரை கேட்டாலும் ஏதோ அப்படி இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்ன்ட்டு அன்பையும் கொஞ்சம் தள்ளி வைக்கவே இருக்கிறார்கள். அது என்னன்னு தான் எனக்கு தெரியலை, பார்க்கலாம். பாடலை எடுத்து வரலாம். அடுத்த பாடல் எங்களுடைய சாந்தி அம்மா தர்மபுரியிலிருந்து ஒரு நல்ல பாட்டை கேட்டிருக்கிறீங்க, அருமையான பாடல். காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் எத்தனை தடவை நாங்கள் கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல். எனக்கு பிடிச்ச பாடல்ன்றதால நான் அப்படி சொல்லுகிறேன் இல்லை. பாடலின் இசை, அந்த காட்சி அமைப்பு, அது மட்டும் இல்லை அந்த பாடல் வரிகள் நல்ல ஒரு வரி. ஒரு பெண்ணின் மனது எப்படி பாடுபடும் என்றதை, எதுவாக இருந்தால் சோகத்தை நான் சொல்லவில்லை, இன்பமான ஒரு விடயத்தில், தனக்கு பிடித்த ஒரு விடயத்தில் அந்த மனம் எவ்வளவு தத்தளித்து எப்படி சொல்லுகிறது என்றதை இந்த பாடல் இருக்கிறது கேட்கலாம்.

அருமையான பாடல், இனிமையான பாடல். உண்மையிலேயே கேட்க கேட்க தவிட்டாத பாடல் சில இருக்கும். அதில் இதுவும் ஒன்று சொல்லிக்கொண்டு நேரம் சரியாக 12:54 இந்திய இலங்கை நேரம், கரடிய நேரம் சரியாக 3:23. பலர் அழைத்து விட்டு நீங்கள் ஒருக்கா ரெண்டு தரம் அழைச்சிட்டு இணைப்பு கிடைக்காது என்று விட்டு நீங்கள் நிறுத்தி விடுகிறீர்கள். முயற்சி செய்யுங்கள். அந்த உறவுகள் பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் அழைத்தால் எங்களுக்கு வராது, நாங்கள் எடுக்க முடியாமல் இருக்கும். பின்பு இப்படி பேசும்போது அல்ல பாடல் முடியும் போதெல்லாம் நீங்கள் அழைப்புக்கு வந்தால் கிடைக்காது என்று ஒன்று எதுவுமே இல்லை, முயற்சி செய்தால் கிடைக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. அடுத்த பாடல் லெனின் உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

லெனின் நீங்கள் விரும்பிய பாடல் காட்டலை ஒழித்தது. அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது. எங்களுடைய ஃபாரூக், நீங்கள் கேட்ட பாடல், அதுக்கு முன்பாக எங்களுடைய ராஜ்குமார் கேட்ட பாடல் காட்டலைக்கு வருகிறது. கேட்கலாம்.

0: சமரையிலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும்
1: காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். அப்பா இங்க பாக்கலாம், ரெண்டு மூணு நாளா காணவே இல்லை. வணக்கம் லோகிதா.
2: வணக்கம் அக்கா, இப்பவும் சரியா கஷ்டப்பட்டு தான் லைனை பிடிச்சு எடுத்தேன்.
1: நீங்க போனை மாத்துங்க,
2: சிரமப்பட்டு
1: போனை மாத்துங்க.
2: ஓமாக்கா,
1: தலைய சுத்தி என்ன சொல்ற மாதிரி செய்யுங்க, அந்த போன் உடனே வேலை செய்யும்.
2: சரியான இது அன்றைக்கு நடந்த கதி தான், உங்க செந்தன்முருகன் நாய்க்கு நடந்த அதே பேர்ல தான் எனக்கு நடந்து.
1: இப்ப நான் ஒரு என்ன கீழே போட்டுட்டீங்களா போனை?
2: ஓமாக்கா, ஓ தவறி கையில இருந்து கீழே விழுந்தபடியே.
1: அது இப்ப நீங்க அந்த போனுக்கு போனுக்கு வந்து கவர் இல்லையா, அந்த சுத்தி வேற இதழ எல்லாம் போட்டோம் இல்லையா? கவர் இருக்கும்.
2: அது இருந்ததக்கா, போன் காரணம் திருத்த கொடுத்தது கவர் அந்த ஒருத்தர் லோஸ் பண்ணி விட்டுத்தான் சரி எடுத்து தரேன் எடுத்து தரேன்னு சொல்லி அப்படியே ஏமாத்தினா, அதனால எனக்கு இவ்வளவு லோஸ் ஆயினது.
1: இப்ப நீங்க உங்களோட போனை இப்படி உடைச்சிட்டா எத்தனை கேர்ள் ஃபிரெண்ட் இருந்து அழ போறாங்களா? ஐயோ என்ன லூவிதாவோட பேசல, அவ இருந்த
2: உண்மை
1: அவ இல்ல போல வீட்டுல உண்மைன்னு சொல்லி
2: இன்னும் தீர்க்க தரிசிதான் இல்ல
1: இல்ல இல்ல அவ இருந்திருந்தா அக்கா என்னக்கா இது என்னக்கா கதைக்கிறீங்களாக்கா, நீங்க இப்படி செய்யலாமாக்கா அப்படி எல்லாம் யாரும் எனக்கு இல்லையிலன்னு சொல்லி பாவம் இல்லை. என்ன உண்மையக்கா உண்மையக்கா உண்மையக்கா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க.
2: இல்ல எத்தனை நாளைக்கு அக்கா நாங்களும் இப்படி இல்ல இல்லன்னு மறந்து கொண்டு தெரியறது.
1: சரி இல்லாத நேரம் பண்ணாலும் ஓமெண்ட் சொல்லுவோம் என்ன இல்லையா?
2: அதுதான் அதுதான் அதுதான் இல்லன்னு இல்லாத என்னடா இல்லன்னு சொன்னா இன்னும் இன்னும் கிளறி கொண்டிருப்பாங்க. இருக்கேன்னு சொன்னா அப்ப இருக்கு உண்டு
1: இல்ல இன்னும் உண்டு இன்னும் உண்டு இல்ல உங்களுக்கு நிம்மதி இல்ல அதை சொல்லிட்டா சொல்லாம அடக்கி அடக்கி வச்சு கொண்டு சீச்சி அப்படி ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல சொல்ல மனம் பாரமா இருக்கும். இதுண்டான ஒரு சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஓமாக்கா உண்மைதானக்கா
2: சொல்லிட்டோம் அப்பா
1: எல்லா கேர்ள் ஃபிரெண்ட் இந்த மேடம் லோகிதா லோகிதா அட பாட்டை கேட்டுருவோம் லோகிதாட. என்னண்டா இல்ல இப்படித்தான் உங்களோட உங்களோட பக்கம் எல்லாமே அப்படித்தான் கனெக்ஷன். லோகிதா
2: இல்ல நல்லா தெரியுது, நான் கட்டி எடுக்க கூடாது தெரியும்.
1: லோகிதா லோகிதா
2: கஷ்டம் எடுக்காதான லூசுகள்
1: பாருங்க என்னண்டு
2: என்ன தலைப்பை கொண்டு வந்திருக்கீங்க என்ன விஷயம் செய்வீங்க
1: ஒண்ணும் தெரியல. சரி நான் சொல்றேன், அதாவது உங்களுக்கு பிடித்தது எதை என்னோடையே வச்சிருக்கோணும், இது எனக்கு கிட்ட கிடைக்காதா என்னோட நான் விடக்கூடாது எனக்கு தேவை என்று சொல்லி வச்சிருக்க விரும்பி வச்சிருக்கிறது எது எதுன்னு சொல்லுங்க. ஒன்றல்ல நிறைய இருக்கும் அதை சொல்லுங்க. அடுத்தது வந்து ஐயோ வேணாம்ப்பா நான் தள்ளி வைக்க விரும்புகிறேன் என்று சொல்றதுகள் எது, அதுதான் இப்போ ரெண்டு ரெண்டு இதை கொடுத்துருக்கேன். ஒரு எங்களோட ஃபாரக் வந்து என்ன சொன்னார் தெரியுமா, சோட் அண்ட் ஸ்வீட்டா எனக்கு ஒண்ணுமே சொல்லல, பெரிய வீட்டை தள்ளி வச்சுட்டு சின்ன வீட்டை வச்சிருக்கேன். எனக்கு இதை நினைச்சு தலை உரைக்குது உண்மையா தான் தலை ரெத்தோட்டம் இல்லாம எல்லாம் உரைச்சு பிளக் அவுட் ஆகுது. சொல்லுங்க
2: வீட்டுக்கார அம்மனுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா?
1: அது அவர் சவுதியில இருக்கிறார் அதனால அவருக்கு பயம் இல்ல. அது நீ நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வீட்டை வருவார், அந்த நேரம் சொன்னது மறந்துடுவா இல்ல இதெல்லாம் மற்ற வானொலி கேக்குறது
2: வானொலி கேக்குறது
1: அந்த துணி அதனால உங்களுக்கு அப்படி இல்லையே வீட்டு பக்கத்துலயே வச்சிருக்கீங்களே நீங்க. எத்தனை பேர் நண்பர்களுக்கே எவ்வளவு இது அனுக்கிறீங்களா? கொஞ்சம் அரைக்கி நில்லுங்க பாப்போம், அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அரைக்கி நில்லுங்க. உங்களோட வீட்டுக்கு முதல்ல குளம் இருக்கா? குளம் லோகிதா
2: உங்களோட
1: வீட்டுக்கு பக்கத்துல குளம் இருக்குதா? குளம் கொஞ்சம் லோகிதா நீ கொஞ்சம் அரைக்கினு அரைக்கினு கொஞ்சம் அரைக்கினு இல்லங்க
2: இப்படி அண்ணன் அது எங்களோட வைஃபோட அண்ணன் கல்யாணம் கிட்டக்கு கேமராமேன் என்ன செய்தான்னு சொன்னா கொஞ்சம் இறக்குங்க கொஞ்சம் இறக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொண்டு இறக்கி இறக்கி இறக்கி இறக்கி அவன் போய் கேக்குக்கு மேல இருந்துட்டான்.
1: இது நல்லா இருக்கு.
2: அவங்க விட்டு இருந்த கேக்குக்கு மேல அதை கவனிக்கல இவன் இறக்குங்க இறக்குங்கன்னு அவன் மெல்ல மெல்ல இறக்கி இறக்கி இறக்கி இறக்கி ஐசிங் பண்ணி இருந்த அந்த வெட்டிங் கேக்குக்கு மேல அவன்
1: குந்திட்டான்.
2: கேக்குக்கு மேல அவன் குந்திட்டான்.
1: உங்களோட பாட்டு சொல்லுங்க முதல்ல பாட்ட சொல்லிட்டு எனக்கு பேசுவான் நின்றாலும் பாட்டு எடுத்து வரலாம்.
2: சொல்லுங்க. கண்மணி நில்லு காரணம் சொல்லு ஊமை விழிகள் திரைப்படம்
1: கண்மணி நில்லு காரணம் சொல்லு காதல் கிளியே கோபமா அந்த பாட்டு இல்லையா?
2: ஓ எஸ் என் சுரேந்தரம் நான் நினைக்கிறேன் சுனந்தாவா அல்லது பி எஸ் சசிரேகா அந்த ஊமை
1: ஒரு அரவணத்தியால எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடு. இதெல்லாம் இந்த அரவணத்தியத்துக்கு கதைக்கிற இவ்வளவும் நான் பொய்யுக்கு தான் கதைப்பேன். அதை நீ பிள்ளையா எடுத்துடாத என்று கேட்டுட்டு தான் வரீங்க. நீங்க
2: நான் சொன்ன பாத்தீங்களா
1: நான் எத்தனை பேரை நான் பார்த்து படிச்சுட்டேன்னு என்ன உண்மையா? இவ்வளவு நேரம் நீங்க என்ன செய்தீங்க? காலை பிடிச்சு கையை பிடிச்சு அம்மா ரசாத்தி பிளீஸ் ஒரு அரைமணத்தியாரம் அக்கா பாவம் மீரா அக்கா அதுல போய் நான் அரைமணத்தியாரம் சும்மா அவக்கு ஏத்த மாதிரி பேசுவேன். அதுல ஒன்றுமே உள்குத்து இல்ல. அதனால அதுக்கு மட்டும் எனக்கு விடு. அரைமணத்தியாரத்துக்கு மேல பேச மாட்டேன். இவ்வளவுதான் சொல்லிட்டு வந்திருப்பீங்க.
2: நேற்று துணிவா பேசினாக்கா அடுத்தவங்க வீட்டுல போய் மொட்டை மாடிக்கு மேல இருந்து
1: அரைமணத்தியானவளவும் அது ஒரு சும்மா டிராமான்னு சொல்லுங்க நீங்க. வச்சுக்கொண்டே இருக்க ஆசைப்படுறீங்க உங்களுக்கு
2: என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னுடைய அதாவது என்னுடைய என்னால உருவாக்கப்பட்ட உறவு என் பிள்ளைகள் அவ்வளவு பேரும்
1: என்னோட
2: குடும்பம் என்னோடயே என் குடும்பம் என்னோட போய் வரணும். என்ன நான் ஒரு தடவை மரணத்தை எற்ற நிலையில வந்திருந்தாக்க படுக்கையில கிடந்துட்டேன். ஒவ்வொரு இரவும் கனவு கண்டுகிறது. அப்ப எனக்கு அப்ப ரெண்டு பிள்ளைகள் தான் இருந்தவங்க மூன்றாவது மகன் கிடைக்கல. அப்ப எனக்கு அந்த பிள்ளைகள் எதிர்காலம் ஆறு கையில போகுது. எந்த பிள்ளைகளை யார் காப்பாத்துவாங்க? எந்த பிள்ளைகளை யார் அந்த ஒரு உணர்வு என்னோட என்ற பிள்ளையை போகுது. என்ன நான் பிள்ளைகளை விட்டு நான் போப்பறணும் போப்பறணும்ன்ற உணர்வுல இருந்தேன்னா ஆண்டவன் கிருபை நான் அதுல இருந்து மீண்டு தப்பி வந்துட்டேன். அப்ப அதனால என்ன விட்டு நான் போயிடக்கூடாது. அந்த குடும்பம் என்னோடையே போய் கொண்டிருக்கணும். ஆத்மாத்மான உள்ளாந்த ரீதியில விசுவாசத்தோட அந்த விஷயத்த சொல்றேன்க்கா.
1: என்ன
2: விட்டு இனிமேல் அந்த என்னை விட்டு இனி அந்த உறவுகள் இனி எனக்கு வேணாம். அதாவது நீங்க இனிமேல் வேணாமப்பான்னு சொன்னீங்களே உண்டு.
1: ஆமா அது எது
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
1: இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுதிருந்து காற்றலைக்கு வருகிறது மொன்றிய தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சி. சிறு சிறி நிகழ்ச்சியில் வைகை புயல் வடிவேல் அவர்களின் நகைச்சுவை நான்காம் பாகம் நீங்கள் கேட்டு மகிழலாம்.

0: யோ, யார் யா நீ?
1: என்ன கேட்ட?
0: யாருன்னு கேட்ட?
2: அண்ணா கொந்தளிச்சாதீங்க அண்ணா, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான்.
1: அம்மா நீ யாரு?
0: டிரைவர்னு. கார் ஓட்டுற டிரைவர்.
1: கார் ஓட்டுறதுக்கு தான்டா டிரைவர் விலைக்கு ஆள் சேப்பாங்க. டயரை கலட்டி விக்கிறக்கு சேர்க்க மாட்டாங்க. எந்த ஊர்?
0: பக்கத்து ஊர்.
1: உள்ளூர்ல ஆள் இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருந்து ஆள் எடுப்பாங்க, பாகிஸ்தான்ல இருந்து எடுக்க மாட்டாங்க. முட்டாள், என்ன படிச்சிருக்க?
0: ஏதோ எழுத படிக்க தெரியும்.
1: என்ன பேச்சு பேசுற? எட்டாம் கிளாஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும், எம்பிபிஎஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும். நான் கேட்டது நீ என்ன படிச்சிருக்கேன்னு.
0: பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு.
1: பத்தாம் கிளாஸ்.
0: ஆமாண்ணு.
1: பத்தாம் கிளாஸ்.
0: ஆமாண்ணு.
1: பத்தாம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம்.
2: பொறுமை பொறுமை சாமி, பொறுமை பொறுமை சாமி.
1: துண்ட துவச்சியாரா?
2: துவச்சி ஒரு மாசம் தான் ஆச்சு சாமி.
1: என்ன பண்ண போற?
0: போன் மணி அடிக்குதுன்னு.
1: நான் என்ன மாதா கோயில் மணி அடிக்க சொன்னேன்? போன்ல தான்டா மணி அடிக்கான்.
0: கட் ஆயிருச்சுன்னு.
1: எடுக்கலன்னா கட்டாதான் செய்யும். ஏன் எடுக்கல?
0: நீங்க தானே எடுக்க வேண்டாம்.
1: பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூட்ல பேசத்தான்டா செய்வான். அதையே நீ கீப் அப் பண்ற.
0: மறுபடியும் போன் அடிக்குதுன்னு.
1: அப்படி பேசி பழகு.
3: Rascals. Bad flow. Hello.
4: யார் அங்க காலங்காத்தால இரும மாடு மாதிரி கத்துறது?
2: இவர் தாங்க போன் நினைச்சு சூடான இஸ்திரி பெட்டி தூக்கி காதல வச்சுட்டாரு.
4: போன் நினைச்சு அயன் பாக்ஸ் தூக்கி காதல வச்சியா? காதல் என்னாச்சு? ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? சரி, அதற்கிட்டும் செலவுக்கு போட்ட துணி எல்லாம் வந்துருச்சா?
2: வச்சிருக்கோங்க.
4: எல்லாம் வந்துருச்சா?
2: ரெண்டு வேட்டி ரெண்டு சட்டி வெள்ளை பானையில இருக்குங்க.
4: அது சாயங்காலம் எடுத்துட்டு வெளியூர் போகணும்.
2: அப்புறம்
4: வேலை முக்கியம், காது முக்கியம் இல்ல.
1: என்னடா அது? என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. பிச்சு புடியா பிச்சு. என்னடி உரசுது? என்ன உரசுது? டரல்ரா கண்டி ஃப்ளோ உத்ரா
2: படுங்கண்ணே. அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா
1: உரசா? மனுஷனுக்கு தன்னால காது வெந்து அவிஞ்சு அடைச்சு போய் கிடக்கு, உனக்கு கோரசு? கோரமாக்கிருமா உன்னைய? என்ன கிருத்திரம் பண்றாங்க? போது வாடா, தண்ணி தானே வாங்க. வாடா. ஏப்பா என்னப்பா வீட்டு வாசல ஒரே கூட்டம் அடிக்கிறீங்க, எது விசேஷமா?
5: யோ போயா, வயித்தச்சல கலப்பாதையா?
6: டேய் காஞ்சா, அவங்க அப்பா சீரியஸா கிடக்குறாரா?
1: சீரியஸா இருக்காரா? ஐயோ, ஏண்டா சீரியஸா கிடந்தா இங்கேடா நிக்கிறீங்க?
5: அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்?
1: வீட்டு வாசல ஒரே கூட்டமா நின்னாங்க. என்னப்பா கூட்டமா நிக்கிறீங்க, வீட்டுல எது விசேஷமானு கேட்டேன். அதுக்கு இவன் சொன்னா எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு. சீரியஸா கிடந்தா எல்லாரும் ஏண்டா இங்க நிக்கிறீங்க? பாதி பேர் இங்க இருந்துகிட்டு பாதி பேர் சுடுகாட்டுல போய் ஆக வேண்டிய வழியை பார்க்க வேண்டியதானு சொன்னேன். இது குத்தமா என்ன?
5: குத்தமே கிடையாது.
7: அப்பா செஞ்சுட்டாருடா.
1: செஞ்சுட்டாரா?
7: இப்பவே எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாடிய தூக்குங்கடா.
1: இல்லைனா
7: இன்னொரு போனா இங்க விழுண்டா.
1: அக்கா சனிக்கிழமை துணை போனத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கப்பா. எப்பா இன்னொரு போனா வந்தவன சொல்லி அனுப்பு, நான் நேரம் சுடுகாட்டுக்கு வந்துடுறேன். போங்கடா வீச்சம் எடுத்தவங்களா வீச்சம்.
8: என்ன சவுண்டு? என்னமோ ஜாதிச்ச மாதிரி சவுண்ட கொடுக்குற. உன்னை ஒவ்வொரு கடையில உன் போட்டோ மாட்டி என்னைய பார்த்தா யோகா வரும் யோகா வரும்னு தொங்க விட்டுருக்காங்க. ஆனா வருஷம் பூரா உன்னை நேருக்கு நேரம் பாத்துக்கிட்டா இருக்கேன். எனக்கு கடந்தே வருது. சவுண்ட கொடுக்குறாங்க சவுண்ட.
9: இந்தாப்பா இந்த சட்டையை தேய்ச்சு கொடுப்பா.
1: சட்டையா? என்னையா சட்டை ரிப்பன் கொண்டு தர்ற?
9: இது ரிப்பனா? ரிப்பனுக்கு சட்டைக்கு வித்தியாசம் தெரியல மூதேவி.
1: ஏ மூதேவி, அதைத்தான் நான் கேட்கிறேன். சட்டைனா இது, இதுக்கு பேரு கோமளம். கோமளத்திலையும் பாதி.
9: இந்த சட்டையத்தான் அவர் போடுவாரு.
1: அவர் போடுவாரா? அது எவரா போடுவார் இந்த சட்டைய?
9: ஏன் அவரை நேரம் பாக்கணுமா?
1: பார்த்து அவனை போய் கூட்டியா போ.
9: அவரை கூட்டியார வேண்டிய அவசியம் இல்ல. கையில இருக்காரு பையில இருக்காரு.
1: கையில இருக்காரு பையில இருக்காரா?
9: பாக்கணுமா?
1: எங்க காட்டு. என்னையா பாப்பா கூட இருக்க?
9: இப்ப சௌரியம் எப்படி? சட்டையை தேய்க்க முடியுமா? முடியாதா?
1: ஐயோ, அப்ப இதான் பாம்போட சட்டையா?
9: வேற யார், என்னோட சட்டையா? இதாண்டா பாம்பு சட்டை மூதேவி.
1: சட்டை மட்டும் தானே வேட்டி வச்சிருக்கா? கையோட சத்திர வாங்கிட்டு போ. என்னடா இப்படி கிளம்பிட்டுச்சா? புட்டு போயல அம்மா யாத்தி எவ்வளவு அங்க வையா அங்க வையா.
9: சீக்கிரம் முடி, பஜாருக்கு
1: போனோட
9: சட்டை கருகி போச்சா? அட பாவி, அதுக்கு இருந்ததே ஒரு சட்டை தானடா. அதுக்கு இனிமே சட்டையே உரியாதடா. என்னடா செய்ய போறேன்?
1: தெரியாம நடந்து போச்சு. மன்னிச்சு விட்டுறியா?
9: என்னடா தெரியாம நடந்து போச்சு. ஒரு 5000 ரூபாய் என் பிள்ளைக்கு சட்டையை தச்சு போட்டுறேன்.
1: 5000? இஸ்திரி பெட்டி வச்சு அங்க வெள்ளாயில வச்சு அவிச்சு வெளுத்து கொடுத்தா தாண்டா வெள்ளைங்களேமா வெளியே போக முடியும். நாங்க மட்டும் அங்கனக்குள்ளேயே 10 வெட்டிக்கு வாங்கி ஒரு குவாட்டர் முடிஞ்சிட்டு ஒரு குவாட்டர் கொண்டு வர்றேன். அப்ப நாங்க யாரு? வாஷிங் மேன். என்ன மேன்?
10: வாஷிங் மேன்.
1: எங்க மூணு தடவை சொல்லு.
10: வாஷிங் மேன், வாஷிங் மேன், வாஷிங் மேன்.
1: வெரி குட். ஒரு பீடி குடு.
10: பீடி இருக்கு, தரமாட்டேன். நீ சட்டைய பிடிச்சிட்ட
1: அதனாலயா?
10: சார்,
1: உன் கல்யாணம் பட்டு வெட்டி சட்டை, உன் பொண்டாட்டி பட்டு சேலை என்கிட்ட போட்டிருக்க.
10: ஆமா,
1: அத நாரு நாரா கிழிச்சு துவைக்கும் போது கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுறேன்.
10: என்ன சொல்றேன்?
1: லாரிக்காரன் மேல ஏத்தி இப்படி பிரேக் பிடிக்கலன்னு சொல்றான்ல, அந்த மெத்தேடு எப்படி?
10: இந்த பீடி கட்டி நீ வெச்சுக்கோ.
1: வெரி குட். இப்ப நீ போ.
10: இங்க போய் இவன்ட்ட மாட்டம் பாரு. என்ன இங்க வா,
1: இங்க வா. இந்த கையை அடிச்சதுல அண்ணனுக்கு புடிச்சுக்கு செடுத்து விடு. அம்மா இல்லடா, ஓ போற எடு எடு.
10: மரியாதை
1: அட்டன் தேத்துல ஆப் சாப்பிட்டுருக்கண்டா ஆப். ஆனா வீடு எங்கதான் தெரியல. யாராவது வீட்டுல ஒண்டி விடுங்கப்பா, வீட்டுல ஒண்டி விடுங்கடா.
11: வீட்டுக்கு போடா. ஒழுங்கா வீட்டுக்கு போடான்னு சொன்னேன்.
1: இப்பதானே என்ன போ சொன்னேன். நான் தான் மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்கேன்ல, அப்புறம் திருப்பி இப்படி சுத்தி வந்து போ சொல்ற? டேய், கூர்க்கான்னா கூர்க்காவளை மட்டும் பாருங்கடா. ரொம்ப ஓவரா கிளறாதீங்க.
11: டேய் என்னடா சொல்ற?
1: போலீஸ். ஐயா,
11: 15 வருஷமா எஸ்சியா இருக்கறன்ன குர்க்கான்னு
1: சொன்னேன். ஐயா ஐயா ஐயா ஐயா அடிங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல நான் தெரியலையா?
7: ஐயா, இவன தோயினா.
1: ஐயா, நானே துவைக்கிறவன், என்னைய குட்டி போய் துவைக்க போறீங்களா? ஐயா, விட்டுருங்க.
2: அண்ணே,
1: என்னடா
2: அங்க பாருங்கண்ணே,
1: உட்காந்துருக்கா? என்னப்பா
2: எப்படியா உட்காரலாம்? இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளஞ்செல்லியமா உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா.
1: என்னது
2: நெருடுது?
1: சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற?
2: ஒரு 5 நிமிஷம் இவனுக்கு சைக்கிஷமா நீங்க உட்காரணும்.
1: அறிவிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு, இதான் வேலையாடா?
2: வேலை கிடக்குது வேலை. நம்ம கவுறது என்ன ஆகுது?
1: இப்ப நான் உட்காரணும். உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம்.
2: ஆமாண்ணே,
1: விடு வா. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேல. எப்படா
2: கரெக்ட்? இந்த தில்லாலங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும். எங்க அண்ணன் லேசா, நீ படின
1: படிக்க தெரியாதரா?
2: பரமாவது பாருங்க.
7: ஒரு டீ போடு.
2: ஏய் அண்ணனுக்கு ஒரு ஆர்டர்ஸ் போடு.
1: ஆகக்கா பின்றடா.
2: நம்மளுக்கு கால் என்ன?
1: எவன் சொன்னா?
2: கால் மேல கால் தூக்கி போடுங்க. அப்படிதான்.
7: டேய், டீ கேன்சல்.

0: ஊர்ல திருவிழா வந்தா தாயா துவைக்கவே போடுறாங்க நாரப்பழுங்க.
1: ஏன்பா காஞ்சா, இந்த புடவை கொஞ்சம் தேய்ச்சு கொடு.
0: அப்படி வச்சிட்டு போத்தா.
1: பாத்துப்பா, புது பட்டு புடவை நெருப்பேதும் பட்டுற போது, பாத்துதே.
0: கார் மேன விட்டு துணியா துவைச்சுட்டு இருக்கான், அதை விட விலை ஜாஸ்தி ஆக்குது.
1: ரொம்பதான் அழுத்துக்கா.
0: ஓம்மா விட்ட வியாக்கியானம் பேசுவிய. இன்னைக்குன்னு ஊருக்காரங்க பூரா எல்லா துணியும் கொண்டாந்து மொத்தமா போட்டு போயிட்டாங்க. நானே துவைச்சு நானே தேய்ச்சு கையெல்லாம் செத்து போச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குதாடா. இந்த பள்ளியில வேலைக்கு வச்சு என்ன பிரயோஜனம்? வரட்டும், என்னைக்கு ஒரு விசுவாசமான கிடைக்கிறானோ அன்னைக்கு தாண்டா நமக்கு ஓய்வு.
2: மனுஷன் நானே நல்லா இருப்பானா? அவன் அஞ்சு வீடு லட்ச லட்சமா பணமும் சம்பாதிச்சு கொடுத்தனே அவனுக்கு. எனக்கு கல்யாணம் பத்திரிக்கை கொடுத்தனே. உடனே நீ வேலை விட்டு நிப்பாட்டிட்டானே.
0: நீ யாரு, எந்த ஊரு, யார பத்தி வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்க?
2: நான் பக்கத்து ஊருனே, அங்க இருலாண்டின்னு ஒருத்தங்கிட்ட துணி வளர்த்துக்கிட்டு இருந்தனே.
0: நம்மளா நீயே?
2: ஆமாண்ணே.
0: அட பாவமே, வந்த மேட்டனடா.
2: நான் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுனே. காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரி முட்டு விட்டு கிண்ணத்துல சோறு கொடுத்தனா போதும்னே. அதை மூணாட்டி வெயிட் பண்ணி மூணு வேளையும் சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட கழுதையா உழப்பேன்.
0: நான்
2: வந்த பிறகு நீ ஒரு வேளை கூட செய்யக்கூடாதுனே. மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். காலை
0: நீட்டுனேன். வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும் நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். இனிமே அந்த நாரப்பைகளுக்கு வேலை கிடையாது. வரட்டு ஊரை விட்டு துரத்துறேன். தம்பி இந்த
2: அமுக்குறனே.
0: ஆஹா, கைகாலாம் அமுக்குறாயா?
2: நல்லா இருந்து தூங்குங்கண்ணே.
0: நீ வேலையை பாருப்பா.
2: தெய்வமே, உனிய நான் எத்தனை நாள் கும்பிட்டுருப்பேன். எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா? நீயே ஈரோனிய வச்சுக்கிறேன். ஒரு நாள் தான் இந்த தெய்வத்தை கும்பிட்டேன். இது தெய்வமா நீ தெய்வமா? நீ நல்லா அசந்து தூங்குனே. நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன்.
3: அண்ணன் இன்னைக்கு வைய போறாரு.
0: நாரப்பளுக்கு இறக்கப்பட்டதுக்கு இப்படி நாரி போய் அமன கட்டியா கந்துக்கிறே. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும்டா. இறக்கப்பட்டது குத்தமானா?
3: ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வார்த்தைப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி சரி, வா வா வா வா வா வா வா வா வா.
0: என்ன கழுதையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா? ஐயா, துணியெல்லாம் காணா போச்சுன்னு ஊருக்காரர்கிட்ட ஒதுக்கி விட்டுறாரா?

0: இப்பதான் டிக்கி குண்டா இருக்கு. மம்ஸ் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன், பாய்.
1: போகக்கூடாது. தாமு மாமு போய் கேட்டு சாத்து.
0: ஏப்பா
1: போன வாரம் எலெக்ஷன் எலெக்ஷன் சொல்லி காலேஜ் சார் முழுக்க பெயிண்ட்ல எழுதி போஸ்ட் ஒட்டி அசிங்கப்படுத்தியாச்சு. கிளீன் பண்ண கூப்பிட்டா யாரும் வரல. இன்னைக்கு அதுக்கு தானா நேரம் அமைஞ்சிருக்கு. பிளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. நேத்து அந்த ஜனல் சிக்னல் கொடுத்துருந்த, இன்னைக்கு இந்த ஜனல் கொடுக்குறேன்.

0: பிப்ளக் மாமு, இது பிப்பா.
1: என்னது பிப்ளக் பிப்பாவா? என்னடா அது?
0: டேய், நீ எல்லாம் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்டா? குன்சா பாச கூட தெரியாம இருக்க? டேய், பெண்கள் மூன்று வகைப்படும். ஜில் ஜங் ஜக்.
1: என்னது ஜில் ஜங் ஜக்?
0: சும்மா சிறிதை மாதிரி டக்கரா இருக்க பொண்ணுங்க ஜில், சுமாரா பாக்குறது கொஞ்சம் கலையா இருக்க பொண்ணுங்க ஜங், சுத்தமா டேரா ஜக். பெண்களின் பரிணாம வளர்ச்சி படியும் மூன்று வகையாக பிரிக்கலாம். நம்பர் ஒன் பிப்பா, நம்பர் டூ விஃபா, நம்பர் த்ரீ பிப்ளக். இதுலேயும் லாஸ்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கு, அது பச்சை. டே, இந்த ஆர்த்தரி ஸ்டேஷன் எஸ் ஏ எபினேசர் பொண்ணு எலிசா இருக்காளே, செம பிப்பாடா மச்சி. அவளை பார்த்தாலே எனக்கு டங்ஷன் ஆயிருதா. இதுவே ஏன் ரொம்ப அருகப்படாதா? சைட் அடிக்க தெரியாதவங்களுக்கு தான் பொண்ணு கிடைக்குது. ஏண்டா பிரபு, மற்ற எல்லா ஆட்டிலும் கலந்துக்கிறீங்க, ஏண்டா அந்த சைட் அடிக்கிற ஆட்டில் மட்டும் கலக்க மாட்டேங்கிறா?
1: எனக்கு என்னமோ தோணல வசந்த், ஒரு பொண்ணை பார்த்தோன்னா உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பொங்கணும்டா. அந்த ஒண்ணுக்காக எவ்வளவு வேணாலும் அலையலாம், அது என்னமோ இது வரைக்கும் யார பார்த்தா அப்படி பொங்கல. ஆனா அப்படியே சும்மா இருக்கிறப்போ, ஒரு அரை தூக்கத்துல இருக்கிறப்போ, கலங்களா கொலுசு போட்டு வெல்ல வெளியன்ற ஒரு காலை சிமிக்கி போட்டு கால.

0: இவ யாரு, என்ன, எங்க இருக்கிறா, பாப்பேனா பார்க்க மாட்டேனா, ஒண்ணுமே தெரியல. இப்போதைக்கு இவதான் என் சைட்.
1: மச்சான், இதுவும் புப்பாவாடா? சாரி ஃபார் தி பிரேக்.
2: பிரபு, இந்த வருஷம் காலேஜ் டே ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா கவர்னரை இன்வைட் பண்ணலாம். நம்ம காலேஜ் சார்பா அஸ் அ சேர்மன் நீயும் பிசிக்ஸ் எச்ஓடியும் நாளைக்கு கவர்னரை மீட் பண்ணுங்க.
0: ஓகே சார்.

0: டோன்ட் டச் மீ.
1: உள்ள என்ன இருக்கு?
0: அசிங்கமா பேச கூடாது. ஆமா
1: பேன் நிக்காலோ
0: பிரபு.
1: அரே பேன் நிக்காலோ.
0: சலோ

0: ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான்.
1: சொல்லு.
0: இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும்.
1: ட்ரை பண்றேன்.
0: எனக்கு வேணும்டா. குஷ்பு கூப்பிடுங்க, குஷ்பு கூப்பிடுங்க. படிச்சு படிச்சு யாராவது கேட்டீங்களா?
1: வயிற்றுல கிடப்பாதையா? ரோஜா பேர் சொன்னதுக்கு அந்த பிரின்சிபல் என்ன அடிக்க வந்துட்டாரு.
0: சுத்தம்.
2: எத்தனை சினிமா பாத்துருக்கீங்க? ஒரு கவுண்டர் பொண்ணை லவ் பண்ணாலே போதும், அவங்க தீ வெட்டி வெல்கம் வீச்சர்வான் தூக்கிட்டு துரத்திட்டு வரான். நீ பாத்து வச்சிருக்கிறதே காக்கர்ல பொண்ணு.
3: உனக்கு வெல்கம் வீச்சர் வராதரா? ஏகே 47 தான் வரும்.
4: காக்கர்ல பொண்ணா இருந்தா கிளாக் பொண்ணா இருந்தா லவ்னா எதிர்ப்பு வரதான்டா செய்யும். அதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? லவ்க்கு என்னடா தேவை? தில்லு. அது நம்மள மாதிரி பசங்களுக்கு லவ்னா தில்லு பொத்துக்கிட்டு வராதாக்க.
2: மச்சான் அல்சலுக்கு ஒரு அளவு இருக்குடா. அந்த பொண்ணை பாத்தீங்களா? புதுசா வாங்கின பவுடர் டின் மாதிரி இருக்கா. இவனை பாத்தியா? உக்காரட்டுல கால்னா கறி கிடையாது, மென்னிட்டு சிவிங்க மாதிரி இருக்கிறான். லவ் பண்றதுலாம் ஒரு பர்சனாலிட்டி வேணும்டா.
4: பர்சனாலிட்டி லவ் பண்றதுக்கு ஒண்ணும் பர்சனாலிட்டி தேவைடா, மனசாண்டா முக்கியம். இவ்வளவு பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை உங்களுக்கு எவனுக்காக தெரியுதாடா? டேய், பிரசாந்த் மாதிரியும் அரவிந்த சாமி மாதிரி இருந்தா தான் பொண்ணுங்க மடியும்னு எவன்டா சொன்னது? சோழனா பையன் சோடாப்பட்டி கண்ணாடியை மாட்டிக்கிட்டு சில நோஞ்சா மாதிரி இருக்க ஜக்கு பசங்க ஜில்லு பொண்ணுங்களை கூட்டிட்டு அலையல, அதுக்கு என்ன காரணம்? அவன் சரக்கு இருக்கு பிரபு. சரக்கு இருந்தா போதும்டா, எந்த பிகரும் மடியும்.
2: இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான். அவனை நம்பாத. அங்க பாத்தியா, அந்த கடல்ல அந்த மணல் கோட்டை அழிச்சிடுச்சு. அது என்ன சொல்லுது? இதே மாதிரி ஒரு நாள் உன் காதம் ஆயிடும் சொல்லுது.
4: என்ன டைரக்ஷன் காட்டுறியா? போடா பொங்கி.
5: டேய், நீ அந்த பையனை பாக்குற, நான் இந்த பையனை பாக்குறேன். அரை மணி நேரமா ஒரு நண்டியே துரத்திக்கிட்டு இருக்கான். அவன் நினைப்பெல்லாம் அந்த நண்டு மேலதான். அவனுக்கு அந்த நண்டு நிச்சயம் கிடைக்கும்டா, பிடிக்காம போக மாட்டான்.
4: அப்படி போடு முயற்சியுடையான் இகழ்ச்சி.
6: பிரபு உன் ஆளு அதாப்பா காக்கர்ல பொண்ணு. அதை தேடி கண்டுபிடிச்சு எல்லா விஷயத்தையும் பிராஞ்சிட்டு வர்றதுக்குள்ள பகலு பிகில் ஊதி செவில் அவள் ஆயிடுச்சு. அவ பேரு சுருத்தி, அவங்க அப்பா பேரு காக்கர்லா சத்யநாராயணா, அம்மா பேரு ஒங்கோல் வெங்கடலட்சுமி, ஊரு ஆந்திரா பக்கம், வயசு 21, சைஸ் 38 பஸ்குவாலிட்டி ரகம் பிப்பா, படிக்கிறது ஸ்டெல்லா, பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், லேடிஸ் காலேஜ், ஒரு ஆம்பளை கூட உள்ள நுழைய முடியாது, வாட்ச்மேன் கூட பொம்பளை. அப்புறம் காலையில யோகா கிளாஸ் போகுதுப்பா, அங்கேயும் ஜென்ஸ் நாட் அலவுடு. சாயங்காலம் 4 மணிக்கு நாட்டியாலயா டான்ஸ் கிளாஸுக்கு போகுது. பரதம் குச்சிப்புடியில நிமுனி.
7: 6 மணிக்கு அவ பகலாவுக்குள்ள போய் அடைஞ்சா, மறுபடியும் காலைல தான் வெளியே வருவான். அவ பகலாவ சுத்தி
4: போலீஸ் மட்டும் 48 பேர், நாய் 4-5, ஒரு ஈ காக்கா கூட உள்ள நுழைய முடியாது. அது மட்டுமல்ல, அவளை சுத்தி 2 கமாண்டோஸ் எப்ப பார்த்தாலும் பாதுகாப்பா சுத்திக்கிட்டு இருப்பாங்க, காயடிச்ச காலமான மாதிரி.
6: எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் முன்னாடி அடிக்கிட்டேன். இதெல்லாம் தாண்டி எப்படி ஆரம்பிக்க போற, எங்க ஆரம்பிக்க போற?
5: முடியாதுங்கிற
6: கஷ்டம்தான்.
5: முடியும். சாயந்தரம் 4 to 6 டான்ஸ் கிளாஸ்.

0: ஹலோ,
1: என்ன ஞாபகம் இருக்கா?
2: அது எப்படி மறக்க முடியும்? நீதான் அவன் ஹார்ட்டே டச் பண்ணிட்டே.
1: ஜோ
2: ஜோ,
1: அவன் அப்படிதான் ஜாலியா பேசுவான். என் ஃப்ரெண்டு கலிய பெருமா.
2: ஐயா வசந்த்,
1: நாங்க நேத்து தான் ஜாயின் பண்ணோம் நாட்டியாலயாவில். You're very much interested in dance. ஆனா எதிர்பார்க்கவே இல்லை உங்களை இங்க மீட் பண்ணுவேன்னு. You're very lucky.
2: நாங்க அப்ரண்டிஸ். எங்களுக்கு ஏதாவது அழுக்கல் குழுக்கல டவுட் வந்தா அப்பப்ப உங்ககிட்டயே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டமே.
0: You see, இங்க நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அவங்க கிளியர் பண்ணுவாங்க. டிரைவர், வண்டி எடு.
1: ஓ, உங்க காரா? மாருதி 1000 ஜி போட்டிருக்கு. கவர்மெண்ட் 9999 விஐபி நம்பர். 100ல எத்தனை 9 இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
0: எதுக்கு
2: ஒட்டுறதுக்கு?
1: ஜோ ஜோ, இது ஒரு சைக்காலஜிக்கல் சயின்ஸ் சொல்லுங்களே. 9, 10, 9, 29, 39, 59, 60, 70, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135, 136, 137, 138, 139, 140, 141, 142, 143, 144, 145, 146, 147, 148, 149, 150, 151, 152, 153, 154, 155, 156, 157, 158, 159, 160, 161, 162, 163, 164, 165, 166, 167, 168, 169, 170, 171, 172, 173, 174, 175, 176, 177, 178, 179, 180, 181, 182, 183, 184, 185, 186, 187, 188, 189, 190, 191, 192, 193, 194, 195, 196, 197, 198, 199, 200, 201, 202, 203, 204, 205, 206, 207, 208,
2: ஹலோ மேடம், இந்த மாதிரி நிறைய மேட்ரு வச்சிருக்கேன். சர்தாஜி ஜோக்கு, கரப்பாம்பூச்சி கதை, டோல் மிஷி மேட்ரு, பல்ஸ் பாக்குறது எல்லாம் சொல்லி தர்றோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆகாச்சா. ஹலோ
0: ஹலோ,
1: அட கார் மாத்திட்டீங்களா? பிரீமியர் பத்மினி 1111 ஒரு 9 கூட காணோம். 9 உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
3: டேய், நீ டீச்சர் வரல போல இருக்கு. அப்ப வேட்டி உள்ள விடாம நீங்க அப்படிதான்?

0: இப்படியே சொல்லி விட்டு இருந்தா நெருக்கமாகிறது. இப்போ
1: ஏதாச்சும் கலாஞ்சி கலாட்டா பண்ணி நம்ம பக்கம் வலிக்க வேணா?
2: கிட்ட போனதான் மூஞ்ச தூக்குத
1: விடு. ஏதாச்சும் காமெடி பண்ணி கூல் பண்ணிடலாம்.
3: பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சாப்னா டாலியா ஐயா மசன் எப்படி இருக்கு? நம்ம தாய்
4: கொடுத்தான்
3: இதுவா? காலாகாலமா வர சொல்லி வர சொல்லி ஆடுறாங்க, ஏன் வரலன்னு கேட்டா சரியா போய் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஆள் வரலன்னா ஒரு போன் போறது ஏன்டா?
5: இஸ் ஆல் ஓல் சென்ட் பழைய பஞ்சாங்கம். நவ் இன் மாடர்ன் டைம்ஸ் ஆல் ஐட்டம்ஸ் ஆர் சேஞ்சிங். அக்செப்ட் திஸ் வர சொல்லி வர சொல்லி இன் அவர் ஏரியா செந்தாதிரி ஃபேட் தேர் இஸ் எ வெரி வெரி நியூ மெத்தட் ஆஃப் டான்சிங் கால்ட் ஃபெதர் அப்.
4: ஃபெதர் அப்? வாட்ஸ் ஃபெதர் அப்?
5: யூ நோ ஒத்தேடி லோக்கல் டிராம்ஸ் அமெரிக்கன் ரேப் அண்ட் லோக்கல் ஒத்தேடி மிக்ஸ் இன் எ நியூ மெத்தட் தட் இஸ் பெட்டர் அப்.
4: பெட்டர் அப்?

0: அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் சூப்பரா இருக்குல்ல.
1: அந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
2: ஜூ போட்டு ஜக்கு

0: Sorry for the break.
1: Hey!
0: Hey, what's up? Here, you go.
1: ஏ பிரபு, வாழ்க்கையில முத முத ஒரு பொண்ணோட ஜாலியா போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு நான் இடையில எஸ்டா லக்கேஜு? அதான் எகிரிட்டேன். சிதம்பரத்தில் மீட் பண்ணுவோம். நான் சிதம்பரம் மனுமையா, வண்டி எடுத்துட்டு போச்சு.
2: நடுவில் தூங்கல விட்டானே.

0: எவ்வளவு ஜெயிச்சா தம்பி புடிச்சா வராம போயிருவா, வரண்டா ஓவர் டேக் பண்ணு மாக்கா.
1: டேய் இனி அவனை பிடி.
0: அஜிஜோ நான் இல்லப்பா. ஏ சார் உங்க பேர் வின்னியா? பைக் என்னைக்காவது மேல ஓட்டி பாத்துருக்கீங்களா? கொஞ்சம் டிரைவ் பண்ணுங்களேன்.
2: பாட்டி வண்டி கொண்டு போனு
3: பள்ளியோட வந்தாச்சு. சுருதி வீடு எங்க இருக்குன்னு கேட்டா எவனுக்கும் தெரியல. நம்ம பேசுறது அவனுக்கு புரியல, அவனுக்கு பேசுறது நமக்கு புரியல.
4: ஐட்டத்துக்கு பேர் பண்ணா பெத்தாபுரம் பக்கத்துலதான் இருக்கு. நைட்டு போய் ஜில்லுன்னு ஒரு சர்வீஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, காலையில ஃப்ரீயா தரலாம். என்ன சொல்ற
1: வசந்த்? அங்க பேர் சுருதியோட துணி.
3: எவன்டே வண்டிய நிறுத்தண்டே.
5: என்ன
3: பைட்டு கூப்பிடுறா? இவ கூட பைட் பண்ணி என்ன ஜெயிக்கிறது? நீயே கேள்றா.
1: அம்மா இந்த ஊர்ல போன் யார் வீட்டுல இருக்கு?
5: போனா?
3: ஆ போன் போன்
5: போன் செய்யலடா. பாப்போ
3: என்ன துணைக்கிறது. போன் வச்சிருக்கடா.
5: போன் செய்யண்டி.
3: என்னடா போன் கேட்டா சோறு தர்றா? சரி பரவாயில்ல, நான் சாப்பிட்டு வரேன், நீ பேசிக்கிட்டு இரு. பாப்பா பாப்பா பாப்பா
1: என்னடா சுத்திய பத்தி கேளு. இத வாங்கிட்டு வந்துட்ட.
3: இந்த பாரு, இந்த பாச பிரச்சனை ஓய போறது இல்ல. எப்படி துணி காஞ்சவண்ண அதை எடுத்துக்கிட்டு சுருதி வீட்டுக்கு போத்தான் போறான். அதனால துணி காயற வரைக்கும் நம்ம காஞ்சிதான் ஆகணும்.

0: இதுகா கிளிகிளி.
1: ராமுடு
0: மன சீத்தம்மா ராமுடு. பாபு ராமுடு தானே நீ?
1: பிரபு.
2: பிரபு தானே நீங்க? திருத்தின தெருவு தானே வந்திருக்கேன். பாபு ரொம்ப சந்தோஷம். திருத்திக்கு நான் தாத்தா, இவர பாட்டி.
3: ஏண்டா பிரபு இதுகளடா காக்கர்லாவோட அம்மா அப்பா? சரியான லூசு குடும்பமா இருக்கும் போது.
0: தமிடு நீங்க என்ன பேசுறீங்கன்னு நாங்களுக்கு புரியுது. பிரபு சுருதிக்கு நீ மேல ஒரே லவ்வு. நின்னு சூடாலே அது அழுதா உந்தி.
2: அது சிறுக்கணும்னே இந்த கூத்து ஐயா.
3: அடி சக்க, தாத்தாவும் பாட்டியும் சுருதி சைடுதானா? அப்ப விடு நோண்டி நோங்க எடுத்துற வேண்டியதா. பாட்டி வண்டி வந்திருக்கா, வாங்க வீட்டு போலாம்.
2: அது அந்த ஈஜி காதம்மா. நூறு தடின்னு எங்க காவலுக்கு இருக்காங்க. நீ யாரோ தெரிஞ்சா எட்டி துட்ல போடுவாங்க. இது காக்கர்ல ஆர்டர்,
0: தோக்கர் ஆர்டர். வீళ్ళు మన ఇంటికి రావాలి. ఇది నా ఆర్డర్.
2: అబ్బ నీ ఇరమ్మా, ఇవర్ని ఎప్పుడు వీటికి కొండ పోలామా? నా యోచన పెట్టే ఇరికి నీ ఏదేదో పేరు. ఇది ఇది రామా రామా రామారావు, ఎన్టీ రామారావు.

0: சரி, யார் அத்தனால என்ன?
1: ராமாராவ், என்டி ராமாராவ்.
0: என்டி ராமாராவா?
2: அவனுரா, பிலிம் ஷோ. சுருதி ஊர்ல இருந்து வச்சிருக்கதா? 1 வீக் பிலிம் ஷோவே.

0: வலது காலை எச்சு வச்சு உள்ளேரா.
1: துரகாரு மலையாளம் பிச்சிருந்தா வீட்டுல வீட்டுல எத்தரா?
2: கவலையப்படாத, கொச்சிராணி குளிக்கிடிக்கு பிடிக்கிட்டா புள்ளி அஞ்சலுக்குள்ள வண்டி ரேஞ்சில இருக்கு காற்று. ஆனா ஒரு கண்டிஷன், என்ன பத்தா அப்புறம் கூட்டு போறியா?
1: கங்காரு படக்கன் சார், நேம் பம்பித்தனோ
2: பிரபு இன்னைக்கு நைட்டு பம்பிஸ்தானுடா.
3: ரே பச்சு புல்சு ஐயா, நீ தக்கர உன்னை பெட்டு எனகால் பெட்டிச்சு. ஏ கொண்டாஜு வெளுக்க ரூம் அரேஞ்ச்.
0: அலாగేనండి, మీరు లోపల రండి.
3: ఏ ఆ పెట్లని నేర్చుకుని అనకరండి.
4: సిరి సిరి సిరి సిరి సిరి సిరి సిరి సిరి
3: வணக்கம்.
0: அண்ணே முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, ஆரம்பிச்சிடலாங்களா?
2: என்ன எப்படி கேட்டுப்பிட்டு ஆரம்பிங்கப்பா. ஐயா ஓதுங்க.
5: ஓம் மகாணியாய நமக, ஓம் முருகாம்பியாய நமக, ஓம் மங்காளபுரியாய நமக.
2: ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏப்பா ஏதோ அழுகிற சத்தம் கேக்கல? அழுகிற சத்தமா? ஆமா, என்னத்தையாச்சும் உளறிக்கிட்டு இருப்ப நீ. ஐயா நீங்க ஓட்டுக்க வட்டிய.
5: ஓம் சிவாய.
2: ஆமாப்பா, உண்மையிலே அழுகு சத்தம் கேக்குது.
3: நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க
2: மாட்டேங்கிறேன். ஏமா யாருமா கல்யாண வீட்டுல உப்பா இருக்கிறது?
3: யார
2: ஓட்டுக்க வட்டிய?
5: ஓம் சிவாய்.
2: ஆமாப்பா, உண்மையிலே அழுகு சத்தம் கேக்குது.
3: நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க
2: மாட்டேங்கிறேன். ஏமா யாருமா கல்யாண வீட்டுல உப்பா இருக்கிறது?
3: யார அதை அழுகுறதுங்க?
2: இந்தாமா புரிச்சு எடுத்தா வீட்டுல இருந்து அழுக வேண்டியதான?
6: இங்க வந்து அழுகுற கையா? நான் ஏன் அழணும்? கண்ணு பின்னாடி இருக்கு, நான் மத்தவங்களை அழ வச்ச பத்தாராக்கும். வந்துட்டாரு பேருசா.
2: தாத்தா கொஞ்சம் மிஸ் ஆயிதான் நம்மள தட்டிப்பா போடுங்க. ஏமா அப்ப யாரா அழுகுறது?
6: நான்
2: தான். டேய் பொண்ணு அழுகுறா?
3: நீ எதுக்கு அழுகுற?
6: எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லங்க.
3: இஷ்டம் இல்லையா? என்னமா சொல்ற?
6: நான் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இவர் எனக்கு பிடிக்கல.
3: பிடிக்கலையா? அப்புறம் எதுக்கு ஒத்துக்கிட்ட?
2: வாய் மூடி சும்மா இருக்க மாட்டேன். யோ ஏன் அந்த பிள்ளை போய் ஆடுற சும்மாரியா?
3: இவர்தான் எல்லா பொண்ணுங்களும் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் கோயிலுக்கு வருவாங்க. ஆனா நீ வாரத்துக்கு ஏழு நாளும் கோயிலுக்கு வந்து ஐயரை ஒரு மாதிரி பார்க்கும் போதே எனக்கு தெரியுதுல ஏதோ வில்லங்க நடக்க போகுதுன்னு. வேலையை காமிச்சிட்ட பாத்தியா? ஒண்ணுமே தெரியாம பாக்குற மாதிரி. டேய் நீ இந்த பொண்ணு லவ் பண்ணே இல்லடா, உண்மையை சொல்றா?
2: ஆமாண்ணா. அடா பாவி, ஏண்டா நீ காதலிச்ச பொண்ணுக்கு இன்னொருத்தன் தாலி கட்ட போறா, காசை வாங்கிட்டு கண்ணுக்கிராம உட்காந்து மந்திரம் சொல்றியே, வெட்கமா இல்ல உனக்கு?
7: எனக்கு பிராப்தம் இல்லதான்.
2: என்னடா பிராப்தம்? காதலிச்சு இல்ல, அவங்க அப்பட்ட போய் பொண்ணு கேட்க வேண்டியதானே?
7: நான் ஆத்துக்கு போறச்சே.
2: பொண்ணு கேட்கறதுக்கு ஆத்துக்கு எதுக்கு போறேன்? வீட்டுக்கு போக வேண்டியதானே?